அறியும். இந்த நதி அண்டைக்கு சிலரை அழைத்து கொண்டவர் போகிறார். போனேன், அங்கே மூன்று நாள் தங்கியிருந்தோம். நான் ஜனங்களையும் ஆசாரியரையும் பார்வையிடும் பொழுது அங்கே லேவியின் புத்திரரில் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இடத்தில் நீங்க கவனிக்கணும். ஆமென். 15 வசனத்தில் நதி அண்டையில் 3 நாட்கள் தங்கி இருக்கிறார்கள். அந்த 3 நாட்கள் தங்கி இருக்கையில் தேவ மனிதனாகிய வேத பாரகரான எஸ்ரா எல்லாரையும் கவனிக்கிறார். கவனிக்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாரை மட்டும் காணவில்லை. அவர் யார்? லேவியர்கள். நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த லேவியர்களை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம கவனிக்கும் பொழுது, சீனாய் மலையிலிருந்து மோசே இறங்கி வரும் பொழுது, அவருடைய கையில் ஆண்டவருடைய 10 கற்பனைகள் இருக்கிறது. கீழே வந்து பார்த்தால் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் அப்படின்னு பைபிளில் இருக்கு. அங்கே ஒரு பொற்கன்றுக்குட்டியை உருவாக்கி அதற்கு முன்னே நடனமாடினார்கள், அதை ஆசரித்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இதை கண்ட மோசே அந்த 10 கற்பனையை உடைத்து போடுகிறார். மோசேக்கு பயங்கர கோபம். அப்பொழுது அவர் கூப்பிடுகிறார், கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார்? மோசேயினுடைய சப்தம் அங்கே அழகாய் வெளிப்படுகிறது. கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார்? அப்ப யார் முன்னால வந்த சொல்லுங்க? லேவியின் புத்திரர்கள் மோசேயினிடத்திலே வந்தாங்க. நாங்கள் கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறோம், இனி நாங்கள் ஆண்டவருக்காக செயல்பட விரும்புகிறோம், ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய நாங்கள் முன் வருகிறோம் அப்படின்னு வந்தாங்க. உடனே இந்த மோசே அங்கு சபையை சுத்திகரிக்கிறார் அப்படி சொல்லலாம். அநேகர் என்ன செய்யப்படுகிறார்கள்? கொல்லப்படுகிறார்கள். தேவ பயம் உண்டாகிறது. அந்த நாட்கள் முதல் ஆண்டவர் அதை கவனத்தில் வைத்துக் கொண்டே இருந்தார். பின் நாட்களில் தன்னுடைய ஆலயத்தில் பணிவிடை செய்வதற்கும் தன்னுடைய ஆலயத்தில் நின்று ஊழியம் செய்வதற்கும் ஆண்டவர் லேவியர்களை தெரிந்து கொண்டார். அமேன். எதனால் அவர் தெரிந்து கொண்டார்? மோசேயின் கூப்பிடுதலுக்கு 11 கோத்திரங்கள் செவி கொடுக்க தவறிய பொழுது நாங்கள் கர்த்தரின் பட்சத்தில் வருகிறோம் என்று சொல்லி தங்களை அர்ப்பணித்தார்கள். ஏற்கனவே தெய்வத்திற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், ஏற்கனவே தேவ சமூகத்தில் ஆண்டவருக்கென்று பணிவிடை செய்வதற்கும் ஆண்டவரோடு இசைந்து வாழ்வதற்கும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் இந்த லேவியர்கள். 2, ஆண்டவருடைய சமூகத்தில் பணிவிடை செய்வதற்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்களும் இந்த லேவியர்கள். தானாக முன்வந்தவர்கள், தன்னார்வலர்கள், நான் வரேன் அப்படின்னு தங்களை தேவனுடைய பணிவிடைக்கென்று தங்களை தானே நியமித்துக் கொண்டவர்கள். நம்பர் 1. 2, ஆண்டவர் உடன்படிக்கையின் காலங்களுக்கு பின்னே ஆண்டவர் லேவியர்களை தனக்கண்டு தேவன் தெரிந்து கொள்கிறார். அதனுடைய ஆலயத்தின் பணிவிடைக்கென்று இப்ப கவனிக்கணும். இப்ப 3 நாள் அளவும் நதி அண்டையிலே எஸ்ரா இருக்கிறார். மறுபடியும் இந்த 15 வசனத்தை படிக்கணும். இவர்களை நான் அங்கே 3 நாட்கள் தங்கியிருந்தோம். அங்கே இருந்த ஜனங்களையும் அங்கே இருந்த ஆசாரியர்களையும் நான் பார்த்த பொழுது, பாருங்க, தங்களை தன்னார்வலர்களாக தெய்வத்தின் வேலைக்கு அர்ப்பணித்தவர்களானாலும் தெய்வத்தால் நியமிக்கப்பட்டவர்களானாலும் தங்களை தெய்வத்திற்கென்று பிரதிஷ்டை பண்ணிக்கொண்டு அர்ப்பணித்த ஒருவனும் அங்கே இல்லை. வராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கடந்த காலங்களில்
தெய்வத்திற்கு அர்ப்பணித்தவைகள் லேவியர்களுக்கு என்ன செய்து போயிற்று? மறந்து போயிற்று. ஆண்டவருக்காக செயல்பட, ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று, தேவனுடைய சித்தத்திற்கென்று அமை தங்களாகவே தங்களை முன்வைத்து கொண்டதானாலும் சரி, தெய்வத்தால் தங்களை நியமனம் செய்து கொண்டவர்கள் ஆனாலும் சரி, தங்களை தெய்வத்திற்கென்று பிரதிஷ்டை செய்து கொண்ட அர்ப்பணித்துக் கொண்ட ஒருவனும் அங்கே இல்லை. ஆனா ஜனங்களும் இருந்தார்கள். யாரு இருந்தா? ஆசாரியர்களும் இருந்தார்கள். பணிவிடை செய்கிற லேவியர்களை காணவில்லை. கர்த்தருக்கு இப்பதான் இஸ்ரவேலுக்கு ரொம்ப வருத்தமாயிருது. என்ன ஆண்டவரே, ஆண்டவருக்கென்று பணிவிடை செய்ய தங்களை தீர்மானித்தவர்கள் ஒருவரும் இல்லையே. தேவனால் தீர்மானிக்கப்பட்டவர்கள், நியமிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லையே. இந்த நிலைமையில எப்படி நான் இந்த நதி அண்டையில் அடுத்த தம்மின் ஊழியத்தை தொடருவது அப்படின்ட்டு என்ன செய்கிறார் பாருங்க. இங்கதான் நம்ம ஏற்கனவே வாசித்தோம் இல்லையா, 17-18 தோத்திரம், 19 வசனங்களை வாசித்து வரும் பொழுது தோத்திரம் 20 வசனத்தை மறுபடியும் நாம் கவனிக்க பார்க்கலாம். கைகளை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க 20 வசனத்தில் வாசிக்கும் பொழுது தாவீதும் பிரபுக்களும் லேவியருக்கு பணிவிடைக்காரராக வைத்த நிதமீனிய மீயரின் 220 பேரை எங்களிடத்தில் என்ன செய்து கொண்டு வந்தாங்க? அழைத்து கொண்டு வந்தாங்க. லேவியர்கள் இல்லை. இப்ப அவர்களுக்கு தாவீதினாலும் அமீன் பிரபுக்களினாலும் அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு நியமிக்கப்பட்ட ஒரு 220 பேர் கண்ணில் கிடைச்சா. யார் இல்லை? தங்களை தாமாகவே தீர்மானித்து கொண்டவர்கள் இல்லை. தெய்வத்தால் நீ என் பணியை செய்வாயாக என்று தீர்மானித்தவர்களும் இல்லாமல் போன பொழுது மனிதர்களால் பணிவிடை செய்வதற்கென்று நியமிக்கப்பட்ட தாவீதினாலும் பிரபுக்களினாலும் லேவியர்களுக்கு பணிவிடை செய்யும்படி. லேவியர்கள் யாருக்கு பணிவிடை செய்ய? ஆசாரியர்களுக்கும் கர்த்தருக்கும் பணிவிடை செய்வதற்கு நியமிக்கப்படுகிறவர்கள். ஆமீன். கர்த்தருக்கு பணிவிடை செய்ய நியமிக்கப்பட்டவர்கள் லேவியர்கள். இந்த லேவியர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு நியமிக்கப்பட்ட தாவீதும் பிரபுக்களும் நியமித்த இவர்களை 220 பேரை கூட்டிட்டு வந்து பேர் எழுதுறாங்க. ஆமீன். முன்னால பணிவிடை செய்வதற்கு நியமிக்கப்பட்டவங்க இவங்க தான். அவன் போனா போட்டு, இவன் நிக்கட்டும் அப்படின்னு சிலருடைய பேர் எழுதப்படுகிறது. ஆமீன் சொல்லுங்க. அப்ப பைபிள் சொல்லுது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சில. அழைக்கப்பட்டவர்கள் நிறைய, அவங்கள காணும். இப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பைபிள்ல இயேசு அழகா ஒரு ஓமே சொல்லுவார். கல்யாணத்துக்கு ஒரு எஜமான் பெரிய கல்யாண வீட்டை ஒழுங்கு பண்ணினார், கல்யாணத்தை ஒழுங்கு பண்ணினார். அப்ப நிறைய பேருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டது, அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அதுல அவர்கள் சாக்கு போக்கு சொல்லி போயிட்டாங்க. கடைசியில் என்ன நடக்குது? முச்சந்தியில் இருந்தவர்களை அழைத்து வந்து கல்யாண சாலையில் அமர வைத்தார்களாம். இங்கே லேவியர்களுக்கு பணிவிடை செய்தவர்கள் யாரோடு இணைந்து கொள்கிறாங்க? எஸ்ராவோடு இணைந்து கொள்கிறாங்க. இப்பொழுது எஸ்ரா என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொன்னா, 21 வசனத்தில் தோதர கடைசி வார்த்தை என்ன சொல்லுது? உபவாசத்தை கூறினேன். எல்லாரும் என்ன சொல்லுங்க? உபவாசத்தை கூறினேன். 22 வசனத்தினுடைய 23 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கடைசியா வாசிக்கும் பொழுது, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அப்போ இந்த நதி அண்டையில் இவங்களெல்லாம் கூட்டிக் கொண்டு இந்த நதி அண்டையில் அமர்ந்து இவங்க என்ன செய்றாங்க? உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள். அப்போ இந்த நதி அண்டையில் என்ன சிறப்பாக நடைபெறுகிறது? 21 உபவாசம் பண்ணி 23 ஜெபித்தார்கள், விண்ணப்பம் பண்ணினார். இப்ப இந்த 21 இவர்கள் எதற்காக உபவாச ஜபம் பண்ணினார்கள், உபவாசம் கூறினார்கள் நீ இருக்கு? 20-21 படிங்க. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக, நம்பர் 1, எதற்காக எஸ்ராவும்
அவரோடு இருந்தவர்களும் உபவாசம் பண்ணினார்கள். மறுபடியும் சொல்லுங்க, தங்களை தாழ்த்துகிறதற்கும், ரெண்டு, எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும். இரண்டாவது எழுதப்பட்டிருக்கிறது, செவ்வையாறு வழியை தேடுகிறதற்கும். நாங்கள் அங்கே அந்த அகாவா நதி அண்டையில் உபவாசத்தை கூறினோம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிங்க, உபவாசம் எதற்காக கூறப்பட்டதாம்? ஒன்று, தங்களை, சொல்லுங்க இந்த வார்த்தையே, ஆமென். அப்ப தெய்வ சமூகத்திலே வந்து சில தினங்கள் தங்கியிருந்து, ஆமீன், உபவாசத்தை கூறுவதற்கு காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, தெய்வ சமூகத்திலே தங்களை தாழ்த்துவதற்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, உபவாசம் எதற்காக இருந்தார்கள்? தங்களை தெய்வ சமூகத்திலே தாழ்த்துவதற்கு. ஆனால் இன்னைக்கு பலருக்கும் உபவாசமே ஒரு பெருமைக்குரிய ஒன்றாய் மாறிவிட்டது. அவரா பாஸ்டிங், எப்படி அவரா இப்போ ஒரு உபவாசத்தில் இருக்கார், அதுவே ஒரு பெருமையாக்கும். அவர் சாதாரணமானவர் அல்ல, நல்ல உபவாசம் பண்ணுகிறவர், அது பெருமைக்குரிய ஒன்றாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே பரிசுத்தவான்கள் உபவாசத்தை எதற்கு பயன்படுத்தினார்களாம்? தேவனுடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்துவதற்கு. அப்ப ஆண்டவருடைய சமூகத்திலே ஜப நாட்களை நியமித்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்த வேண்டியது அவசியம். ஏன்னா ஒருவன் தன்னைத்தான் தாழ்த்துகிறவனானால் கர்த்தர் அவனை உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. அப்ப நான் மனசுல நினைக்கிறேன், இந்த எஸ்ரா எதற்காக உபவாசித்தார் அப்படின்னா, இரண்டு காரியத்திற்காக. ஒன்று, தங்களுடைய வாழ்வின் உயர்வுக்காகவும், தங்கள் வாழ்வின் உயர்வுக்காகவும், தங்களுடைய வாழ்வின் எதிர்காலத்திற்காகவும் அவர் உபவாசிக்க ஆரம்பித்தார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? தாழ்மையின் பிரதிபலிப்பு என்ன? ஒருவன் தன்னை தாழ்த்தினால் கர்த்தர் அவனை உயர்த்துவார். அப்ப தேவ மனிதனாகிய எஸ்ராவும் அவருடைய குழுக்களும் தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்தினார்களானால் அவர்களுடைய இருதயம் என்ன சொல்லுகிறது? நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அவருக்கு முன்னே நம்மை தாழ்த்தினோமே ஆனால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அப்ப அவருடைய மனதின் படிப்பினை என்ன? கர்த்தருக்கு தாழ்த்துகிற என்னை, கர்த்தருக்கு தாழ்த்துகிற, கர்த்தருக்கு முன் தாழ்த்துகிற என் சபையை, கர்த்தருக்கு முன் தாழ்த்துகிற என் பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்வார்? உயர்த்துவார். அப்போ அவருடைய தேவை ஒன்று, ஒரு உயர்வை எதிர்பார்த்தார். அவர் தேவனுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தினார். ராமேன் சொல்லுங்க. அருமையான பிள்ளைகளுக்கு சொல்றேன், நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய ஆலயத்தில் வந்து தன்னைத்தான் தாழ்த்தி தேவனை ஆராதித்து தேவனை நோக்கி ஜபம் பண்ணி ஆண்டவருடைய பாதத்தில் அமர்கிற பிள்ளைகளுக்கு அமீன் உயர்வு என்பது அவர்களை தேடி வரும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு ஆலயத்தில் வருவதே தங்களை பெரியவர்களாக காண்பிப்பதற்கு, இன்றைக்கு ஆராதனைக்கு வருவது தங்களை உயர்ந்தவர்களாக காண்பிப்பதற்கு. இன்னைக்கு அநேகர் தேவனுடைய ஆலயத்தில் தங்களை இணைத்துக் கொள்வது தன்னை பதவி உள்ளவர்களாக காண்பிப்பதற்கு. ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட திருச்சபையில் பதவிக்கான போட்டிகள் உண்டு. அந்த போட்டியில் போட்டி நடந்தது அல்லது தேர்தல் நடந்தது. ஒரு குறிப்பிட்ட மனிதர் தோற்று போனார். அப்போ தோற்று போனதுனாலே அவர்கள் ஒரு தீர்மானம் பண்ணினாங்க, இனி நம்ம எங்க போக வேண்டாம், ஐ மீன் ஆலயத்திற்கு போக வேண்டாம், இனி ஒரு 5 வருஷம் ஆலயத்துக்கு பக்கமே நம்ம போக வேண்டாம், இனி அடுத்த எலெக்ஷன் முடியட்டும் பார்க்கலாம். அப்போ இவர்கள் ஆலயத்திற்கு எதற்காக போகிறார்கள்? தங்களை பெரியவர்களாக காண்பிப்பதற்கு மட்டும், தங்களை பதவி உள்ளவர்களாய் காண்பிப்பதற்கு மட்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அங்கே தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்திற்கு எதற்கு போனார்களாம்? தங்களை தாழ்த்துவதற்கு. அப்போ எஸ்ராவின் இடத்துல நம்ம கேட்டால் அவர் சொல்லுவார், ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து தன்னை தன் தாழ்த்துகிறவன் என்ன செய்யப்படுவார்? உயர்த்தப்படுவான்.
அந்த உயர்வை எதிர்பார்த்து நாங்கள் உபவாசத்தை கூறினோம் அப்படிம்பார். அல்லேலூயா. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த உலகத்தில் நம்ம யாராக வேணாலும் இருக்கலாம், உலகத்தில் நம்ம உன்னதர்களாக இருக்கலாம், உலகத்தில் நம்ம சிறந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு முன்னால் ஒருத்தர் என்ன செய்யணும், தாழ்மைப்பட்டவனாக இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறவனாக இருக்கணும். அப்போ அவனை கர்த்தர் என்ன செய்வார், உயர்த்துவார். அல்லேலூயா. அப்ப 21 வசனத்தை மறுபடியும் கவனிங்க. ஒன்று, தன்னை தாழ்த்துவதற்கும். இரண்டாவது பாருங்க, எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்களுடைய சகல பொருட்களுக்காகவும் செம்மையான வழியை தேடுவதற்கு. இனி நாங்கள் சுவாமின் செல்ல வேண்டிய செம்மையான வழியை தேடுவதற்காக உபவாசம் பண்ணினோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு மனிதனுடைய ஆலோசனை அல்ல, இப்போ ஒரு துன்மார்க்கனுடைய ஆலோசனை அல்ல. என்ன செய்யறது, எங்க போறது, என்ன செய்யலாம், இப்ப என்ன செய்வது நமக்கு நல்லா இருக்கும் என்று சொல்லுகிற ஒரு மனித ஆலோசனை அல்ல. தனக்காக, தன் பிள்ளைகளுக்காக, இத்தனை வருடம் சம்பாதித்த பொருட்களை கொண்டு செல்வதற்காக, நாளை நடக்க வேண்டிய வழி செம்மையாய் இருக்கும்படி இன்னைக்கு தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி உக்காந்தாங்க. அல்லேலூயா. அப்ப எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அமீன். பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. அமீன். தோத்திரம். 107 சங்கீதத்தில் 6, 7, 8 வசனங்க. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இட்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செம்மையான வழியிலே ஒரு ஆமீன் சொல்லுங்க, சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர செம்மையான வழியில் தெய்வம் நம்மை நடத்தணும் அப்படின்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் அகாபா நதியண்டையில் அமர்ந்து, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தங்களை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ண ஒரு தேவனுடைய பிள்ளையை அறிந்திருக்கவேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. சில சொல்லுவாங்க, என்ன செய்யணும்னு தெரியல, வீட்டில் என்ன செய்யணும்னு தெரியல, பிள்ளைகளுக்கா என்ன செய்யணும்னு தெரியல, எதிர்காலத்திற்கா என்ன செய்யணும்னு போட்டு கையை காலை அடிப்பாங்க. அடிக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய செபகத்தில் போய் உட்காந்துருந்தா கத்தர் ஏதாவது ஒரு வழியை திறந்திருப்பாரு, கத்தர் ஏதாவது ஒரு வழியை திறந்திருப்பாரு. அப்போ அவங்களுக்கு தெரியும், எங்களுடைய எதிர்காலம் ஜெயமாக இருக்கணும்னா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து தங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய முகத்தை தேடினா கத்தர் நான் நடக்க வேண்டிய வழியில் எங்களை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு பலரும் அமை ஜபங்களுக்கு வரல பார்த்தீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆனா அத்தம் வரைக்கும் நிரம்பி வழியுது, ஆனால் தேவ சமூகத்தில் இருந்து ஜபம் பண்ணி ஆண்டுடைய பாதத்தில் அமர அமையன் அநேகருக்கு நேரம் இல்லை. சொல்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நான் காமேன் அவர்களை தவறு சொல்லலை, ஆனால் வேதம் சொல்லுது அவர்கள் செம்மையான வழியை தேவ சமூகத்திலே அமர்ந்து தேடினார்கள். அமேன். சரியாம்மா. அப்ப முதல்ல தாழ்த்தினார்கள், எதற்காக, உயர்த்தப்படுவதற்காக. இரண்டாவது, செம்மையான வழி தங்களுக்கு உண்டாக எதிர்காலத்திற்காக ஜெபித்தார்கள், காத்திருந்தாங்க. அடுத்து 22 வசனத்தை படிங்க. 22 வசனத்துல வழியில் சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நாங்கள் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரையையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். இந்த ஏசராவுக்கா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீங்க நல்லா கவனிக்கணும், இவர் யாருடைய பெர்மிஷனோட வாரார், ராஜாவினுடைய பெர்மிஷனோட வாரார். போய் இவருக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு அந்த தேசத்தின் பிரபுக்களுக்கு யாரால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, ராஜாவினால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்ப போய்
ஸ்தோத்திரம். இப்ப போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப போய் ராஜா விட்டே, ராஜா நாங்க போற வழியில ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்கு, அதனால ரெண்டு ஸ்தோத்திரம், ஒரு அஞ்சு போல போலீஸும் ரெண்டு சப் இன்ஸ்பெக்டரும் ஒரு டிஎஸ்பியும் தருவீரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். அப்படித்தானே நம்ம தோத்திரம் போற வழியில பாதுகாவலுக்கு சேவகர்களை கேட்டிருக்கலாம். அமை தோத்திரம் ஒருவேளை கேட்டா ஏண்டே ஆமை, ஆண்டவருக்கு ஆலயம் கட்டதான போறிய, ஆண்டவருடைய பட்டணத்தை கட்டதான போறிய, உங்களை

கட்ட போறேன், ஜனங்களை ஆதாயப்படுத்த போறம்ட்டுலாம் போனேன், நீ உனக்காண்டியா போற, ஆண்டவருக்கு வேண்டியெல்லாம் போற. ஆண்டவருக்கு வேண்டி போகிற ஒன்று கர்த்தர் தான் காப்பாற்றணும். நான் என்ன உன்னை காப்பாத்துறது? ஏய், நீ ஊழியம் செய்கிற ஆண்டவர் உன்னை பாதுகாக்க மாட்டாரா? நீ ஆராதிக்கிற ஆண்டவர் உன்னை பாதுகாக்க மாட்டாரா? நீ ஆராதிக்கிற சேவிக்கிற ஆண்டவரால் உன்னை காக்க முடியாதான்னு கேட்டால் அது எனக்கு கேவலம். அதனால ஐயா, வழியிலே எங்களை காக்கும்படி எங்களுக்கு என்ன சாங்க தோத்திரம், எங்களுக்கு சேவகர்களை தாரும் என்று சொல்வதற்கு நாங்கள் என்ன செய்தோம்? வெக்கப்பட்டோம். மறுபடியும் படிங்க, தொடர்ந்து. எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் ஆமீன் அவர்களுக்கு நன்மையாய் இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிற எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொன்னோம். நான் என்ன செய்ய ஏன் வைக்கப்பட்டேன்னு தெரியுமா? ஆமீன். நான் ராஜாவிட்ட போய், ஐயா எங்க ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தம்முடைய எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லாரும் மேலுக்கும் எப்படி இருக்கு? நன்மையாய் இருக்கிறது என்றும், ஆமீன் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிற எல்லார் மேலும் இருக்கிறது. அப்போ ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு அவர் கரம் எப்படி இருக்கும்? நன்மையாய் இருக்கும். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் கரம் நன்மையாக இருக்கும். அவர் அவர்களை பாதுகாத்துக்கிடுவார். ஆண்டவரை தேடுகிறவர்களை காத்துக்கிடுவார். ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களை காத்துக்கொள்ளுவார். ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களுக்கு நன்மை செய்வார். அப்படி நல்லா நான் அவர்கிட்ட சொன்னேன், இப்ப என்ன காத்துக்கிடும்னு போலீஸ் தாரும்னு கேட்டோம்னா காரி துப்பி விடுவான் அந்த மனுஷன். அல்லேலூயா. அதனால நல்ல பாருங்க, எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்கிறார். இப்ப பாதுகாப்பு எனக்கு தேவை. எங்களை பாதுகாக்க வேண்டும், எங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். 21 வசனத்தில் இருக்கு, எங்களுடைய பொருட்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்களுக்கு தேவை. எங்களுக்கு தேவை என்னது? பாதுகாப்பு தேவை. ஆனால் அது நம் மனுஷனுக்கிட்ட போய் கேட்டோம்னா எங்கள் ஆண்டவர் அவன் தப்பாக சொல்ல வேண்டியது வரும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு பலரும் அப்படித்தானே நம்ம செய்கிறோம். ஆமீன். நம்ம சொல்லுவோம், கத்தர் நடத்துவார் பிரதர், கத்தர் காத்துக்கொள்வார்னு நம்ம ஒருத்தனுக்கு சுவிசேஷம் சொல்லியிருப்போம். 2 கழிச்சு அவன்கிட்ட போய் 50,000 கடன் இருக்கான்னு கேட்போம். அப்போ உடனே அவன் சொல்லுவான், இடை உன்னை நீ ஆராதிக்கிற தெய்வத்துக்கு உன்னுடைய தேவையை சந்திக்க முடியாதான்னு கேட்டா நமக்கு வார்த்தை இருக்காது. இன்னைக்கு அநேகரால் ஆண்டவருடைய நாமம் இப்படி தான் தூஷிக்கப்படும் பாருங்க. ஆமே நம்மகிட்ட போய் சொல்லுவோம், கத்தர் நல்லவர் பிரதே, ஆண்டவர் ஆராதிங்க பிரதே, கத்தர் பெரியவர் பிரதே, ஆண்டவர் ஆராதிங்க. மறுவாரத்தில் போய் 10,000 இருந்தால் தாங்க பிரதர்னு காப்பான். 10,000 இருந்தால் தாங்க பிரதர்னு காப்பான். அப்போ அவன் சொல்லுவான், தோத்தர் இனி நல்லவர்னு சொன்னேன், நீ ஆராதிக்கிற தெய்வத்தை கொண்டு உன்னை கடன் இல்லாமல் நடத்த முடியாதோ? நீ ஆராதிக்கிற தெய்வத்தை கொண்டு உன் குடும்பத்தை போஷிக்க முடியாது, அடுத்தவன்கிட்ட வந்து கையாந்திக்கிட்டு இருந்தீங்க நீ அரைவர்கால உனக்குன்னு கேட்டா நமக்கு நீ சொல்லது கூட இல்லை. அப்ப அதான் சொல்லுகிற, பாதுகாப்பு எனக்கு அவசியம், ஆனா நான் கேட்க போனா தெய்வ நாமம் யாருகிட்ட தூஷிக்கப்படும் சொல்லுங்க? யார்கிட்ட தூஷிக்கப்படும்? ராஜாட்ட தூஷிக்கப்படும். அதனால நான் என்ன செய்தேன்? கேட்கறதற்கு எப்படி இருந்தேன்? 22 வசனத்தின் முதல் பகுதி சொல்லுது, கேட்கறதுக்கு நான் என்ன செய்தேன்? தோத்தர் வெக்கப்பட்டேன். தோத்தர் நான் போய் உதவி கேட்டா ஆண்டவர் வெக்கப்பட வேண்டியது வரும். நான் போய் உதவி கேட்டா தெய்வ நாம அவனிடத்துல என்ன செய்ய முடியும்? தூஷிக்கப்படும். அதனால இப்ப நல்லா கவனிக்கணும். முதலாவது, இவருக்கு தன்னை தாழ்த்துவதற்கும் தாழ்மைக்கு மறைந்திருக்கிற உயர்வு என்ன? உயர்வு. ஆசீர்வாதம் என்ன? உயர்வு. இரண்டாவதாக, இனி போக வேண்டிய பாதை எதிர்காலம் ஆசீர்வாதமாய் ஆசீர்வாதமான பாதை அமைவதற்கு. இரண்டாவது. மூணாவது, இந்த இடத்தில் அவர் தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ண காரணம் என்ன? வழியில் நாங்கள் சொல்லுங்க காக்கப்படுவதற்காக. ஹல்லேலூயா. ராஜாட்ட போய் கேட்டிருக்கலாம், அது சரிப்படாது. அதனால வழியில் நாங்கள் காக்கப்படுவதற்காக. 23 வசனத்தை படிங்க. அப்படியே நாங்கள் ஆமே தோத்தர் உபவாசம் பண்ணி எதை தேடினோம்? ஹல்லேலூயா. ஆமீன். இப்ப மறுபடியும் நம்ம படிச்சதெல்லாம் திருப்பி வரப்போறோம். உயர்வை யாரிடத்தில் தேடினோம்? ஆமீன். தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்தி உயர்வை யாரிடத்தில் தேடினோம்? அதை தேவனிடத்தில் தேடினோம். நம்பர் 2, ஆமீன். எங்களுடைய எதிர்காலத்தில் நாங்கள் இனி போக வேண்டிய பாதையை யாரிடத்தில் தேடினோம்? தேவனிடத்தில் தேடினோம். மூன்றாவதாக, எங்களுக்கு

தீமை வராதபடிக்கு எங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் யாரிடத்திலே தேடினோம்? கர்த்தரிடத்தில் தேடினோம். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, வழிகளெல்லாம் காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு அவன் கட்டளையிடுவார். பாதம் கல்லில் அமையிடராதபடிக்கு தம்முடைய தூதர்கள் அவங்களை என்ன செய்துகிட்டாங்களா? தூதர்கள் அவர்களை தாங்கிக் கொண்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 23 வசனத்தினுடைய கடைசி வார்த்தையை படிங்க பார்க்கலாம். எங்கள் விண்ணப்பத்தை அவர் என்ன செய்தார்? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஜெபத்தினாலே நாங்கள் எதிர்பார்த்த உயர்வை கண்டோம். எங்கள் ஜெபத்தினாலே மகிமையான பாதையை கண்டோம். எங்கள் ஜெபத்தினாலே நாங்கள் வழியில் காக்கப்பட்டோம். எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எங்க ஜெபத்தை அவர். அப்ப எஸ்ராவினுடைய ஜெபத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா, மூன்று காரியங்கள். ஒன்று என்னமா? தாழ்த்துவதின் மூலமாய் உண்டாகிற. ரெண்டு, செவ்வையான வழி. மூன்றாவதாக, மகிமையான பாதுகாவல். இரவெல்லாம் உன்னை காக்கும்படி, இரவெல்லாம் அவர் காக்கும்படி அவர் கண் விழித்து காத்திருப்பாராம். சிறவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆனா லேவியர்களை காணலை. லேவியர்களை காணல். ஆண்டவருக்கு என்று தங்களை தீர்மானித்த பலரையும் காணல. ஆண்டவரால் தீர்மானிக்கப்பட்டவர்களையும் காணல. அதனால தீர்மானிக்கப்பட்டவர்களுக்கு அமை தூத்தரன் துணையாக அமை நியமனம் செய்யப்பட்டவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவர்களை வைத்து உபவாசம் பண்ணி ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜபிக்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது. நம் ஜபத்தை ஆண்டவர் கேட்பாராக. நம்ம எந்த நதி அண்டே உட்கார்ந்துருக்கோம்? எந்த அகாவா நதி வண்டையா? நம்ம எந்த நதி அண்டை உட்கார்ந்துருக்கோம்? தோத்தர் ஒரு நதி ஒன்று சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வர கண்டேன். பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுகிற அந்த நதி அண்டையிலே, அதான் வெளிப்படுத்தல 22 அதிகாரத்தில் இருக்கு. சிங்காசனத்திலிருந்து வருகிற ஒரு நீரூற்று நதியாய் பாய்கிறது அந்த நதி அண்டையிலே. 3 அந்த நதி அண்டையிலே, சில தினங்கள் அந்த நதி அண்டையிலே ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்தோம். உயர்வுக்காக அமர்ந்தோம். எதிர்காலத்தில் செவ்வையான பாதைக்காக அமர்ந்தோம். கர்த்தர் வழிகளில் நம்மை பாதுகாக்கும்படி.

எல்லா நாமத்திற்கும் மேலான உடைய நாமத்தை, எல்லா முழங்கால்களும் முடங்குகிற உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம்ப்பா. ஒருவரை ஆராதனைக்கும் கனமகிமைக்கும் பார்த்தினர். We lift your holy name, O God. இணைந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? நீங்கள் ஆராதிக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக, தேவ மகிமையுள்ள கரம் இறங்கி வருவதாக, வியாதிகள் சுகமாக தக்கதாய், கொல்லாத வல்லமைகள் அதமாக தக்கதாய், என் தேவ

கன மகிமைக்கு பார்க்கிறார், ஆராதனை பெற்றுக்கொள்ள பார்க்கிறார், எல்லா மேன்மையை பெற்றுக்கொள்ள பார்க்கிறார், எல்லா மகிமையை பெற்றுக்கொள்ள பார்க்கிறார், எல்லா கனத்தை பெற்றுக்கொள்ள பார்க்கிறார், எல்லா ஆராதனையை பெற்றுக்கொள்ள நீர் பார்க்கிறார். நீர் மகிமை உள்ளவர், நீர் மகத்துவமானவர், நீர் மாறாதவர், ஒன்றான மெய் தேவன், ஆச்சரியமான தேவன், அதிசயமானவர். ஓ, உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லையே, உம்மை போல வேறொரு இரட்சகர் இல்லையே, உம்மை போல எல்லா ஆராதனையை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர் ஒருவரும் இல்லையே, தகுதி உள்ள தெய்வம் ஒன்றும் இல்லையே. ஒருவரே தகுதி உள்ளவர், ஒருவரே ஆராதனைக்கு பார்க்கிறார். உம்மை உயர்த்துகிறோம், உண்மை ஆராதிக்கிறோம். இந்த ஆரம்ப நேரத்தில் கர்த்தருடைய மகிமை உள்ள பிரசன்னம் ஒவ்வொருவர் மேல, ஒவ்வொருவர் மேல நிறைவாய் நிறைவாய்.

காட்டினமோ. எஸ் இப்பொழுது தேவனுடைய மகிமையுள்ள பிரசன்னம் நிறைவாய் இறங்குவதாக, நிறைவாய் இறங்குவதாக, நிறைவாய் இறங்குவதாக. படைகள் உடைக்கப்படுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக, பொல்லாத வல்லமைகள் அதமாக்கப்படுவதாக. தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் இப்பொழுது இறங்குவதாக. இப்பொழுது சரீரங்களுக்குள்ளாக சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும், அற்புதம்.

ஆத்தியே பரிசுத்தர் மகத்துவமுள்ளவர் உம்மை உயர்த்துகிறோம். மேலான நாமமே, உயர்ந்த நாமமே, ஆச்சரியமான நாமமே, அதிசயமான நாமமே, ஓ எங்களை மீட்டுக் கொண்ட பரிசுத்தமுள்ள நாமமே, பரிசுத்தமுள்ள நாமமே. நிறைவாய் நிறைவாய் இறங்குவதாக. சரீரங்கள் மேல கட்டுடைய மகிமை இறங்கட்டும், விடுதலை சம்பவிக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். தேவ பிரசன்னம் இப்பொழுதே ஒவ்வொருவரையும் சுகமாக்குகிற கிருபைக்காக நன்றி ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுதே சுகம் உண்டாவதாக, இப்பொழுது ஆரோக்கியம் உண்டாவதாக, இப்பொழுது நன்மை உண்டாவதாக. எல்லா கொலைகள், எல்லா பொல்லாத கிரிகள் இயேசுவின் நாமத்திலே

0: சத்தமா சொல்லுங்க, பாத்திர
1: பாத்திர.
0: Yes, hallelujah. You alone worthy of God. ஏ பரிசுத்தன்
1: இயேசுவே, நீ பாத்திரரே.
0: நல்ல கரங்களை தட்டி அந்த பாத்திரரை, அந்த பரிசுத்தம் உள்ளவரை, அந்த மேன்மை உள்ளவரை, ஆச்சரியமானவரை, நல்ல கரங்களை தட்டி துதிங்க பார்க்கலாம். Yes Jesus, we thank you Lord, we thank you Lord. நீ ஒருவரே பாத்திரர், பாத்திரர், பாத்திரர், மகிமையும் கனமும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர், மேன்மை பெற்றுக்கொள்ள பாத்திரர், உயர்வுகளை பெற்றுக்கொள்ள பாத்திரர்.

There is none like you, Lord. எங்களை நேசிக்க உண்மை போல ஒருத்தர் இல்லப்பா. எங்களை ஆதரிக்க உண்மை போல ஒருவர் இல்ல ஆண்டவரே. எங்களை வழி நடத்த உண்மை போல வேறொருவர் இல்லவே இல்லப்பா. உமக்கு ஈடாக ஒருவரும் இல்லையே. உமக்கு கொம்பானவர் ஒருவரும் இல்லையே. உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லையே.

உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம்ப்பா, உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம். உன் நாமத்தை நாங்கள் உயர்த்துறோம்ப்பா. We lift your holy name. உங்க பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. இது உயர்ந்தவர், மாறாதவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், தயவுள்ளவர் அப்பா. எங்க அவமானப்பட்டீங்களோ, எங்க ஒதுக்கப்பட்டீங்களோ, அங்கதான் தலை உயர்த்துவா, அங்கதான் நீங்க உயர்வீங்க. அல்லேலூயா. தாவீதை குறித்து பார்க்கும்போது, தாவீது தன் சொந்த பட்டணத்தில், பெத்லகேமில், சொந்த தேசத்தில், சொந்த இடத்துல, உறவுகளால, சகோதரிகளால், தாய் தகப்பனால கைவிடப்பட்டவன். அவனை யாரும் கண்டுகிறது இல்லை. தாவீதுடைய சரித்திரம், சரித்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய சரித்திரம். அவன் எட்டாவது பிள்ளையா இருந்த போதில் அவனை யாரும் கண்டுக்கவே இல்லை. தகப்பனுக்கு அவன் வேண்டாதவன். தாவீது பிறப்பு வந்து ஒரு பெரிய சரித்திரம். தகப்பனால வேண்டாம், இவன் பிள்ளையே இல்லைன்னு ஒதுக்கப்பட்டவன். அதனாலதான் தன் வீட்டுல ஒரு மிகப்பெரிய வீட்டுல தன் மகனை ஒருத்தனை ராஜாவை மாத்த போறாங்க, ஆக்க போறாங்க தெரிஞ்சும் எல்லாரையும் வர வச்சவன் தாவீதை வர வைக்கல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதான் தாவி சொல்ற, என் தகப்பனும் என் தாய்வனை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். பாதி பேர் முறைக்கிறீங்க. நான் மறுபடியும் சொல்ல போறேன், என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அதனால தாவி சொல்றான், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்றீர். உண்மையில சொல்ல போனா, ஈசாயின் வீட்டுல ஒருத்தன ராஜாவை அபிஷேகம் பண்ண போறாங்கிறதுக்காக ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணப்பட்டது. சாமுவேல் தீர்க்கதரிசி பெத்லகேமுக்கு வந்த உடனே ஈசாயின் குமாரில் ஒருவனை ராஜாவா ஏற்படுத்த போறேன்னு சொன்ன உடனே சாப்பாடு ஆயத்தம் பண்ணப்பட்டுச்சு. சொந்த வீட்டுல விருந்து ஆன தாவீதுக்கு அழைப்பு இல்ல. சொந்த வீட்டுல விருந்து, சொந்த சகோதரர்ல யாரோ யாருன்னே தெரியாது ராஜாவாக போறது, யாரோ ஒருத்தர் ராஜாவாக போறாங்க, சொந்த சகோதரருக்கு பெத்த பிள்ளைக்கு அழைப்பு இல்ல. அவன் ஒதுக்கப்பட்டான், புறக்கணிக்கப்பட்டான். விருந்துக்கு அவனை யாரும் என்ன செய்யல, அழைக்கல. ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, சாமுவேல் சொல்றாரு, அந்த தாவீது இங்க வர்ற வரைக்கும் விருந்தே ஆரம்பிக்காது. ஐயோ உங்களுக்கு போறாம். நீங்க ஒண்ணு சாமியில் 17 அதிகாரத்தை வாசி பாருங்க. சரித்திரம் ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம். அவன் சாமுவேல் சொல்றாரு, எந்த தாவீதை விருந்துக்கு நீ அழைக்கலையோ அந்த தாவீது இல்லாம விருந்தே இல்லை. ஐயோ அவன் சொல்றான், தாவீது இங்க வரம நான் சாப்பிட மாட்டேன். தீர்க்கதரிசியே சாப்பிடலாம், வேற ஒருத்தனும் அங்க சாப்பிட முடியாது, யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவர் கை வச்சாதான் எல்லாரும் கை வைப்பாங்க. எந்த தாவீத விருந்துக்கு அழைக்காம புறக்கணிச்சாங்களோ அந்த தாவீதம் விருந்துக்கே தலைவனா மாறிட்டா. ஐயோ கையை தட்டு, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஊராருமே அவனை ஒதுக்கி வச்சிருந்தாங்களா? அவர் பெரிய சரித்திரமே இருக்கு, அதை குறிச்சு பெரிய பிரசங்கமே இருக்கு. ஊராரே ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அதான் சொல்றேன், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி. எல்லாரும் ஈசாயின் பிள்ளைகளும் ஈசாயுமே நினைச்சாங்க, இது வேற யாருக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட என் பிள்ளைகளுக்கான. உண்மையாகவே அந்த பந்தியும் அந்த வரவுமே தாவீதுக்கு என்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. அதனாலதான் சொல்றேன், எந்த பெத்லகேமில் தாவீது தகப்பன் தான் ஒதுக்கப்பட்டானோ, எந்த பெத்லகேமில் தன் சகோதரனால புறந்தள்ளப்பட்டானோ, கண்டு காணப்பட்டானோ, எந்த பெத்லகேமில் ஊரார் கண்களுக்கு முன்பாக ஒதுக்கப்பட்டானோ, அந்த ஜனங்கள் கண்களுக்கான அந்த ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக சாமுவேல் தீர்க்கதரிசி தாயிலே கொம்பை எடுத்து, இதோ இஸ்ரவேலில் ராஜாவாக ஏற்படுத்த போகிற இரண்டாவது ராஜான்னு சொல்லி அபிஷேகம் பண்ணினார்னா, அதே தேவன் எந்த இடத்துல நீங்க தலைப்பிடிவை சந்தித்தீர்களோ அங்கே உங்கள் தலையை உயர்த்த வல்லவர். ஏற்றுக்கொண்டதுக்காக பிறந்தெழுந்தாங்களோ, எந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டதுக்காக சொந்தமே வேண்டான்னு சொன்னானோ, அதே கண்கள் காண, அதே கண்களுக்கு முன்பாக தேவன் தலை உயர்த்துகிற நாள் வருகிறது.

நன்றி செலுத்துக பார்க்கலாம். அவரே நம்முடைய தலையை உயர்த்துகிறவர், அவரே நம்மை உயர்த்தி அழகு பார்க்கிறவர், அவரே நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அவரே நம்மை நிரப்புகிறவர், அவரே நம்மோடு கூட இருக்கிறவர். நல்ல கரங்களை தட்டி எங்கள் தலையை உயர்த்துகிறவரே, எங்கள் தலையை உயர்த்துகிறவர்.

0: நீங்க மட்டும்தான் அங்க தலையை உயர்த்துகிறவர், நல்ல கரங்களை தட்டி நீங்க மட்டும்தான் எங்களை வாழ வைத்து அழகு பார்க்கிறவர், நீங்க மட்டும்தான் எங்களை புறக்கணிக்காதவர், நீங்க மட்டும்தான் எங்களை விட்டு கொடுக்காதவர், நீங்க மட்டும்தான் எங்களை ஆதரித்து நடத்துகிறவர், நீங்க மட்டும்தான் எங்களை உயர்த்துகிறவர்.
1: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சத்தம் கேட்கட்டும்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு மனித வணக்கம், ஹீரோ வர்ஷிப். வாசிக்க வேண்டிய பகுதி வெளிப்படுத்தல் 22:1-9. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரைகளிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைகிறதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள். சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார். உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்க தரிசிகளோடும் இந்த புத்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஓர் ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்றான். இன்றைய மனப்பாட வசனம் வெளிப்படுத்தல் 4:11. கர்த்தாவே தேவரீர், மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர், ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே. யூ ஆர் வர்தி ஓ லார்ட் அவர் காட் டு ரிசீவ் க்ளோரி அண்ட் ஆனர் அண்ட் பவர், ஃபார் யூ கிரியேட்டட் எவ்ரி திங். எதற்காக கடவுள் எழுப்புதலை அனுப்பினாரோ அந்த நோக்கங்கள் நிறைவேறும் முன்னரே எழுப்புதல்கள் பல அணைந்து போயின. கடவுள் அனுப்பும் எழுப்புதலை நாம் எப்படி அணைக்க முடியும் என்று சிலர் எண்ணலாம். எழுப்புதலுக்கு காரணர் ஆவியானவரே, அவரை நாம் அவித்து போட முடியும் அல்லவா? எழுப்புதல் அணைவதற்கு ஒரு முக்கிய காரணம் மனித வணக்கம், அதாவது ஹீரோ வர்ஷிப். எழுப்புதலில் தமது தீர்மானத்தின்படி கடவுள் பலரை கருவிகளாக பயன்படுத்துகிறார். ஹி யூசஸ் தெம் அஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அவர்களில் எவரையும் நாம் கதாநாயகராக்கிவிடக்கூடாது. சாதாரணமானவர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர் நமது தேவன். Our God is known for doing extraordinary things through ordinary men. அப்பொழுதுதான் எழுப்புதல் அக்னியை அனுபவித்து விட்டு பேதுருவும் யோவானும் வெளிச்சென்று கொண்டிருந்தனர். பிறவி சப்பாணி ஒருவனை பேதுரு மூலம் கடவுள் குணமாக்கினார். வியப்பில் ஆழ்ந்த மக்கள் பேதுருவையும் யோவானையுமே சுற்றி கூடினர். பேதுரு உடனே என்ன சொன்னான்? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணவில்லை. இதுதான் ஊழியருடைய பொறுப்பு. பக்தி மிகுந்த கொர்னேலியு தன் இல்லத்தார் அனைவருடன் கடவுளுக்கு பயந்திருந்து மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருந்தான். ஆவியானவரால் கட்டளை பெற்று அவனுக்கு வசனத்தை பிரசங்கிக்க பேதுரு வந்து சேர்ந்தான். உடனே கொர்நேலியு பேதுருவின் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, நானும் ஒரு மனிதன்தான் என்றான். கடவுளின் ஆசீர்வாதத்தை சுமந்து வரும் வாகனத்தை, த வெஹிக்கிள், த வெசல், த இன்ஸ்ட்ருமெண்ட் நாம் வணங்கக்கூடாது. லீஸ்திராவில் பிறவி சப்பானி ஒருவனை கடவுள் பவுல் மூலம் சுகமாக்கினார். ஆச்சரியத்தில் மூழ்கிய மக்கள், தேவர்கள் மனித ரூபம் எடுத்து நம்மிடம் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று முழக்கமிட்டனர். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு மாலைகளை கொண்டு வந்தார்கள். இன்னும் கொஞ்சம் விட்டால் பலிகளையும் செலுத்தி இருப்பார்கள். உடனே அப்போஸ்தலர் தங்கள் உடைகளை கிழித்து கொண்டு, மனிதரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று உரத்த சத்தமிட்டனர். கடவுள் ஒருவரே தகுதியானவர்.

அதுவும் அதே நபர் வந்து, எவ்வளவு அருமையான மீட்பர், வாட் அ வண்டர்ஃபுல் சேவியர் என்றாராம். தூதன் மூலம் பெற்ற தீர்க்க தரிசன வெளிப்பாடுகளில் உற்சாகமும் பரவசம் அடைந்த யோவான் அந்த தூதனையே வணங்கிவிட்டான். என்னை அல்ல, கடவுளையே வணங்கு என்ற அரிச்சுவடியை ஒரு தூதன் அவ்வளவு பெரிய அப்போஸ்தலனுக்கு கற்றுத்தர வேண்டியதாயிற்று. எழுப்புதலின் காலங்களில் ஆவியானவர் ஊற்றப்படும் போது தீர்க்க தரிசன வெளிப்பாடுகள் நிறைய இருக்கும். பிரியமானவர்களே, தீர்க்கதரிசிகள் யாரையும் வணங்கிவிடாதிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், கவனமாயிருங்கள். இதிலே ஊழியர்களுக்கும் பெரும் பொறுப்பும் பங்கும் உண்டு. மக்கள் அவர்கள் பால் கவனத்தை செலுத்தி அவர்களை புகழ்பாட துவங்கும் பொழுதே ஊழியர்கள் சுதாரித்து கொண்டு அதை தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு சரியான போதனை கொடுக்க வேண்டும். பந்தா பண்ண ஆரம்பித்தால் மனித வணக்கமும் பெருகிவிடும். ஊழியர்கள் எப்பொழுதும் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் கழுதையின் மேல் ஏறி வந்த அந்த ராஜாவை போலவே பணிவாயிருக்க வேண்டும். அதுதான் இயேசுவை பின்பற்றி இயேசுவை பறைசாற்றும் ஊழியரின் அழகு. கர்த்தாவே, தேவரீர் மாட்சியும் மாண்பும் வல்லுமையும் பெற நீரே தகுதி பெற்றவர். ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே. எங்கள் மகாபிரிய தேவனே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த எச்சரிப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஊழியர்களாகிய நாங்கள் மக்களுடைய கவனத்தையும் கவர்ச்சியையும் எங்கள் பக்கமாக இழுத்து விடுவதற்கு ஏதுவான எதையும் செய்யாதிருக்க நீர் எங்களுக்கு உதவி தாரும். அப்படியே மக்கள் எங்கள் பக்கமாக திரும்பி எங்களை கதாநாயக வணக்கம் செய்ய துவங்குகிறார்கள் என்று தெரிந்தால், கர்த்தாவை ஆதி அப்போஸ்தலரை போல எங்கள் சட்டை கோட்டு எல்லாவற்றையும் கிழித்து விட்டு, ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று சொல்லி நாங்கள் உரத்த சத்தமாய் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க, கர்த்தாவே ஊழியக்காரராகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். மக்களும் ஆண்டவரே, தேவன் ஒருவருக்கே செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையையும் புகழையும் துதியையும் எந்த ஒரு ஊழியக்காரனுக்கும் செலுத்தி விடாதபடி மிகவும் கவனமாயிருக்க உதவி தாரும். தேவரீர், எல்லா கனமும் மகிமையும் புகழும் உமக்கே உரியது. ஏனென்றால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உமக்கே, என்றென்றும் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: தனது பள்ளி தோழி தான் இருந்த ஊருக்கே வந்து குடியேறப் போவதை தொலைபேசியில் கூறிய பொழுது கமலாவுக்கு இருந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. குறிப்பிட்டு அந்த நாளும் வந்தது. கமலாவினுடைய தோழி தன்னுடைய வீட்டு பொருட்களோடு கூட அவள் ஏற்கனவே கூறிய விலாசத்திற்கு வந்து சேர்ந்தாள். அவள் அங்கு வந்து சேர்வதற்கு சுமார் அரை மணி நேரத்திற்கு முன்னதாகவே அந்த முகவரிக்கு சென்று பக்கத்து வீட்டில் சாவியை வாங்கி வீட்டை திறந்து காத்து கொண்டிருந்தாள். தோழி சாந்தாவை பார்த்தவுடன் கமலாவிற்கு மிகுந்த சந்தோஷம். உதவிக்கு அவள் ஆயத்தம் செய்து வைத்திருந்த மனிதர்களைக் கொண்டு லாரியில் இருந்த பொருட்களையெல்லாம் இறக்கி அந்தந்த இடங்களிலே வைத்தார்கள். பொருட்களை கொண்டு வந்த லாரி திரும்பிச் சென்ற பின்னரும் தொடர்ந்து கமலா அங்கே இருந்து வீட்டை ஒழுங்குபடுத்துவதில் சாந்தாவுக்கு அதிக உதவி செய்தாள். மிகவும் களைப்போடு வீடு திரும்பினாள். வீட்டிற்கு வந்தவளுக்கு அவளுடைய கணவர் சூடாக காஃபி ஒன்று போட்டுக் கொடுத்தார். அதை அவள் உட்கார்ந்து குடிக்கும் பொழுது காலையில் அவள் புறப்பட்டு சென்றபொழுது அவள் முகத்தில் இருந்த சந்தோஷத்தில் பாதி கூட இப்போது இல்லை. ஏன் இவள் இப்படி இருக்கிறாள் என்று கணவன் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே கமலா பேச ஆரம்பித்தாள். இன்றைக்கு நான் நல்ல பாடம் கற்றுக்கொண்டேன். கிறுக்கு பிடித்தவளைப் போல பறந்து பறந்து அவ்வளவு வேலைகளையும் செய்தேன். கடைசியில் நன்றி என்று ஒரு வார்த்தை கூட அவள் எனக்கு சொல்லவில்லையே என்று புலம்பினாள். அதற்கு கணவன், நிச்சயமாக நீ நினைப்பது போல இருக்காது. அவள் நன்றி உணர்வோடுதான் இருந்திருப்பாள். வேண்டுமானால் சற்று பொறுத்திருந்து பார். இன்று அவள் இருந்த களைப்பின் மிகுதியினால் அந்த நன்றி உணர்வை உன்னிடத்தில் வெளிப்படுத்தாமல் இருந்திருப்பாள். இதற்கு போய் இவ்வளவு கவலைப்படுகிறாயே, அவள் நன்றி சொல்வாள் என்று எதிர்பார்ப்புடன் தான் அவளுக்கு உதவி செய்ய போனாயா என்று சற்று கிண்டலாகவே கேட்டார். இவ்வாறு கணவர் பேசியது கமலாவிற்கு சுருக்கென்று குத்தியது. நான் எதிர்பார்த்ததெல்லாம் என் உள்ளத்தை மகிழ்விக்கும்படி ஒரு சின்ன பாராட்டுதலைத்தான் எதிர்பார்த்தேன். அவ்வளவு வேலை செய்த நான் அதை எதிர்பார்த்தது தவறா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். அந்த நேரத்திலேயே அவளுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யாரோ பேசுவது போல அவளுக்கு கேட்டது. அனுதினமும் பத்திரமாக செய்தித்தாளை கொண்டு வந்து உன் கதவின் வழியாக வீட்டிற்குள்ளே தள்ளும் சிறுவனுக்கு என்றாவது நீ நன்றி கூறியிருக்கிறாயா? எத்தனையோ முறை முக்கியமான தபால்களை உனக்கு பத்திரமாக கொண்டு வந்து கொடுக்கும் தபால்காரருக்கு ஏதாவது ஒரு பாராட்டு ஒரு நன்றி கூறியிருக்கிறாயா? அதிகாலையிலேயே எவ்வளவு குளிராக இருந்தாலும் சரியான நேரத்திற்கு பால் கொண்டு வரும் அந்த பெரியவருக்கு நீ நன்றி கூறியிருக்கிறாயா என்று கேள்வியின் மேல் கேள்வி அவள் உள்ளத்தினுள் எதிரொலித்தன. இந்த செயல்களுக்கெல்லாம் நான் அவர்களில் யாருக்கு நன்றியோ பாராட்டோ தான் சொல்லவில்லை என்பதை கமலா உணர்ந்து வெட்கமடைந்தாள். இதுவரை நமக்கு எத்தனையோ காரியங்களில் உதவி செய்த எத்தனையோ பேருக்கு நாம் நன்றி சொல்லவில்லை என்பதை உணர்ந்து பாராட்ட வேண்டியவர்களை பாராட்டுவோமா? நன்றி சொல்ல வேண்டியவர்களுக்கு நன்றி சொல்வோமா? நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது, அன்றே மறப்பது நன்றி என்று இளம் வயதிலேயே நாம் கற்றது நம் நினைவில் வருகிறதா? நன்றி உடையவர்களாக இருப்போமா?

பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாட்களெல்லாம் கிருபையாய் பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. 1 யோவான் 3:2-3 பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு அவரோடு கூட உடன்படிக்கை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையின் பெயர் தான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போது பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறோம் என்று ரோமர் 6:16 அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இணைக்கப்பட்டிருக்கிற நாம், ஆமென், கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க போகிறபடியினாலே அவருக்கு ஒப்பாக மாறுவோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவன் என்ன செய்வானாம், அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறானாம். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கிறிஸ்து நமக்குள்ளே உண்டாக்கின நம்பிக்கை என்பது இம்மைக்குரியவைகளுக்காக அல்ல, இம்மைக்குரியவைகளுக்கான காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். காகத்தை கவனித்து பாருங்கள், லேலி புஷ்பத்தை பாருங்கள், இவைகளை எல்லாம் பிழை போட்டுகிற உங்கள் பரமபிதா உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவர் நமக்கு அப்பாவாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அப்படித்தானே ஜெபிக்க சொல்லி தந்தார், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. இயேசுவின் மேலே விசுவாசம் வைக்கும் போது, அவரை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது, பிதாவுக்கு பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். சகல் அதிகாரம் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. என்னையும் உங்களையும் பிள்ளைகளாக்கி இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள், அவர் நம்முடைய அப்பா. நமக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார், நிச்சயம் தருவார். ஆமென். அவர் நமக்குள்ளே உண்டாக்கின நம்பிக்கை என்பது இம்மையோடு முடிந்து போவதற்கு ஏதுவான நம்பிக்கை அல்ல, மாறாக அது மகிமையின் நம்பிக்கை. அது மறுக்கரையிலே மன்னவரை நாம் காணப்போகிறோம், அவரோடு கூட நித்திய நித்தியமாய் வாழப்போகிறோம். இந்த நம்பிக்கையை நமக்கு தந்திருக்கிறார். இதற்காக தான் அந்த உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையில அந்த உயிர்த்தெழுதலின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இனி அவர் வெளிப்படும் போது அவரை பார்க்க, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை பார்க்க, அவரால் அவரை போல நாம் மாற்றப்பட போகிறோம், அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறப்போகிறோம். இந்த நம்பிக்கை நமக்குள் இருக்குமானால் நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல. ஆமே. இந்த நம்பிக்கையுடையவன் பாவத்தை நோக்கி செல்ல மாட்டான். ஆமே. இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் பாவத்தின் பிடியில் இருப்பார்கள். ஆமே. எனக்கு ஒரு வேலை, ஆமே, எனக்கு ஒரு திருமணம், எனக்கு ஒரு புத்திர பாக்கியம், எனக்கு ஒரு ப்ரொமோஷன், எனக்கு ஒரு வீடு, இவைகள் கேட்கக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் இவைகளுக்காக மட்டும் கிறிஸ்துவை நம்புகிற கூட்டத்தார் உண்டு. இவர்கள் பரிசுத்தத்தை சிந்தையில் கூட கொண்டு வர மாட்டார்கள். இம்மைக்கு எனக்கு ஒரு தேவை வரும்போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். எனக்கு பண தேவை வரும்போது ஆண்டவரிடத்துல தான் கேட்பேன். எனக்கோ என் பிள்ளைக்கோ என் குடும்பத்தில் யாரோ பலவீனப்பட்ட ஆண்டவரிடத்துல தான் சுகத்தை கேட்பேன். ஆனால் இவைகள் எல்லாம் இம்மைக்கானவைகள், இம்மைக்காக கேட்கக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் இம்மைக்காக மட்டும் கிறிஸ்துவை பின்பற்றுவது, இம்மைக்கான காரியங்களுக்காக மட்டும் கிறிஸ்துவை நம்புவது, அப்படிப்பட்ட நிலை என்பது பரிசுத்தத்தை குறித்த ஒரு உணர்வு நமக்குள்ளே கொடுக்காது. மாறாக அவன் நித்தியத்தில் அவரோடு கூட அவரை போல, ஆமே, நாம் மாற்றப்பட போகிறோம், அவரை இருக்கிற வண்ணமாகவே பார்க்க போகிறோம், அவரோடு கூட வாழப்போகிறோம், அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறோம். இதை தான் கிறிஸ்து நமக்கு சிலுவையிலே சம்பாதித்து தந்திருக்கிறார். இந்த நம்பிக்கையுடையவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா?
அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னை சுத்தமுள்ளவனாய் மாற்றிக்கொள்வார்கள், காத்துக்கொள்வார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று கர்த்தர் சொல்ல காரணம் என்ன தெரியுமா? அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை பார்க்க போகிறோம். இந்த நம்பிக்கையை தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நம்பிக்கையுடையவர்களாய் ஆமேன். அசுத்தத்துக்கு, பாவத்துக்கு விலகி இருப்போம், பரிசுத்தத்திலே வளருவோம், பரிசுத்தமாகுதலை ஆமேன் தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளே துவக்கின விசுவாசம், எங்களுக்குள்ளே உண்டு பண்ணின நம்பிக்கை என்பது இம்மைக்காக மட்டும் அல்ல, அது நித்தியத்துக்கான நம்பிக்கை. ஆண்டவரே, அப்பா, இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாக இருந்து ஆண்டவரே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, பரிசுத்தத்திலே வளர, பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியங்களிலே காணப்பட கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறோம். இன்றைய நாளுக்கான தலைப்பு கட்டுக்கதைகள். அதற்கான ஜீவ வார்த்தை 1 தீமோத்தேயு 4:7. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்தி கேதுவாக முயற்சி பண்ணு என்று காணக்கூடியதாக இருக்கிறது. கதைகளை பிரசுரிக்க நூற்றுக்கணக்கான பத்திரிகைகள் இருக்கிறது. சினிமாக்களும் டெலிவிஷன் நிகழ்ச்சிகளும் பல கட்டுக்கதைகளை ஜனங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறது. கிறிஸ்தவ உலகத்திலேயும் கட்டுக்கதைகள் கட்டுக்கடங்காத முறையில் உட்பிரவேசித்து விடுகின்றது. சிறு கதைகளும் உபமானங்களும் அவசியம்தான். அரிய பெரிய சத்தியங்களை எளிதான முறையில் ஜனங்களுக்கு விளக்கி சொல்ல கதைகள் அவசியமே. கிறிஸ்துவும் கூட சிறு சிறு உவமைகள் மூலமாக பெரிய பெரிய சத்தியங்களை மக்கள் உள்ளத்திலே பதிய செய்தாரே. பிரசங்கங்களில கூட ஒரு சில கதைகள் அவசியம்தான். ஆனால் முழு பிரசங்கமுமே கதையாகவே போய்விடக் கூடாது. ஒரு பிரசங்கியார் கர்த்தருடைய அன்பையும் பரிசுத்தத்தையும் குறித்து ஊக்கமாய் பேசினார். இடையிலே ஒரு உதாரணத்துக்காக குரங்கு வாழைப்பழம் தின்ற கதையை அழகாய் வர்ணித்து விவரித்தார். கூட்டம் முடிந்த போது பலரிடம் தன்னுடைய பிரசங்கத்தை குறித்த கருத்தை அவர் கேட்டபோது எல்லோரும் சொன்ன ஒரே காரியம் குரங்கு கதை சுவாரஸ்யமாக இருந்தது என்பதே. அந்த ஊழியரின் முகம் அப்படியே சுருங்கி போனது. அவர்கள் கர்த்தருடைய அன்பை குறித்து பேசுவார்கள் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆனால் அந்த கட்டுக்கதையோ சத்தியத்தை மூடி மறைத்து போட்டது. அப்போஸ்தலர் பவுல் இந்த கட்டுக்கதைகளை குறித்து தீத்துவுக்கும் திமோத்தேயுவுக்கும் எழுதிய நிருபத்திலே வேற்றுமையான உபதேசங்களை போதியாத படிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாத படிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடு என்று 1 தீமோத்தேயு 1:3 குறிப்பிடுகிறார். வேதம் சொல்லுகிறது, சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவ்வாறு 2 பேதுருவில் காணக்கூடியதாக இருக்கிறது. கட்டுக்கதைகளை மாத்திரமல்ல, சின்ன சின்ன சம்பவங்களை பெரிதாக மிகப்படுத்தி சுவாரஸ்யமாக பேசி ஜனங்களுடைய கவனத்தை தங்கள் பக்கமாய் இழுக்கலாம் என்று அநேகர் எண்ணுகிறார்கள். அதிலே தேவன் பிரியப்படுவது இல்லை. சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது என்கிறார் ஞானி. கர்த்தரோடு அதிகமாய் நெருங்கி ஜீவித்து அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் ஜனங்களிடம் வீண் வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்க மாட்டார்கள். ஜனங்கள் மத்தியிலே வீண் கதைகளை பேசுகிறவர்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கவும் மாட்டார்கள். தேவ பிள்ளைகளே, உங்கள் வாயின் வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். உங்கள் நினைவுக்கு, பலவானை பார்க்கலும் நேடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். இவ்வாறு நீதிமொழி 16:32 காணலாம். அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியாக 24 மணி நேரங்களிலும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து அளவில்லாத சந்தோஷத்தினாலும் மகிமையினாலும் திருப்தியினாலும் நிறைவாக்குவாராக. ஆமென்.

0: ஊழியர் டிக்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எங்களோடு கூட பேசும். நாங்கள் என்ன கேட்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறீரோ அந்த வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல வாசிக்கிறோம், அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து என்ன பண்றாரா? நம்ம சொல்லுவோம்ல, ஏதாவது ஒன்னு கேட்டோம்னா ஐயோ விழுந்து விழுந்து சிரிச்சாங்க அப்படின்னு. அதான் முகம் குப்புற விழுந்து என்ன பண்ணாரா? சிரிக்கிறார். யாரு? ஆபிரகாம். ஏன் சிரிக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவருக்கு தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். வயசான தாத்தா, 100 வயசு ஆயிப்போச்சு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு பிள்ளையை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே இவரால் சிரிப்பு தாங்க முடியல. எனக்கா அப்படின்னு சொல்லி நேரா பார்த்து சிரிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு முகம் குப்புற விழுந்து என்ன பண்றாரா? சிரிக்கிறார். விழுந்து சிரிக்கிறார். 18:12 சாராளும் அதை பற்றி சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இது நடப்பதற்கு சாத்தியக்கூறுகளே கிடையாது. பல நேரங்களில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு சாத்தியக்கூறுகள் கிடையாது. ஒருவேளை நம்ம சிரிக்க மாட்டோம், ஆனா அதை உறுதியா நம்ப மாட்டோம். இங்க அவர்களுக்கு இந்த காரியத்தை கர்த்தர் சொன்ன பிறகு ஆபிரகாமும் சாராளும் நகைக்கிறார்கள், சிரிக்கிறார்கள். பாருங்க, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்ன்றது நிறைய நேரங்கள் நம்ம புரிந்து கொள்வதே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க நம்ம தேவன் நகைச்சுவையும் உள்ளவர்? சரியா போச்சு போங்க. எத்தனை பேர் நம்புறீங்க நம்முடைய தேவனும் நகைச்சுவை உள்ளவர்னு? எத்தனை பேர் நம்புறீங்க? இஸ் அ காட் ஆஃப் ஹியூமர். எத்தனை பேர் நம்புறீங்க? நாம ஒண்ணு என்ன பண்ணணும், தூரமா வச்சு பார்ப்போம். ஐயோ ஒரு பெரிய ஒரு பரிசுத்தர், உண்மைதான், பெரிய ஒரு பரிசுத்தர் தான். இல்லைன்னா நம்ம பக்கத்துக்காரர் அப்படின்னு நினைச்சு அப்படி பேசுவோம். சில நேரத்தில் பேசுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா அவர் எடுத்து பேசுவோம். இல்லை, அவர் எல்லாம் ஒரு சமநிலையிலே உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு நகைச்சுவை நிறைந்தவர் அப்படிங்கிறது தான் நான் முதலாவது இன்னைக்கு சொல்ல விரும்புறேன். அவர் கொடுக்கிற வாக்கு தந்தங்கள் நமக்கு சிரிக்கிற மாதிரி இருந்தாலும் அதை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்த உடனே ஆபிரகாம் என்ன பண்றாரு? விழுந்து விழுந்து சத்தமா சொல்லுங்க, என்ன பண்றாரு? சாராளும் என்ன பண்றாங்க? சிரிக்கிறாங்க. அப்படித்தானே? சரி, இப்ப வாசிங்களேன். ஆதியாகமம் 17:19.
2: அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயா?
1: ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமா பிறப்பான். நீ சீக்கிரல்ல, நிச்சயமா பிறப்பான். அந்த பிள்ளைக்கு நீ என்ன பேர் வைக்கணும்? ஈசாக்குன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? சிரிப்புன்னு அர்த்தம். ஈசாக்குன்னு அர்த்தம் என்ன? சிரிப்பு. இப்ப இவனை கூப்பிடும் போதெல்லாம் இவங்களுக்கு என்னவா இருக்கும்? சிரிப்பா இருக்கு. என்ன இப்படி ஒரு பேர் வச்சிருக்கீங்க? இப்படி ஒரு சிரிப்பின் பேர் வச்சா எப்படி இருக்கும்? சிரிப்பு அப்படின்னா கூப்பிட்டுருப்பாங்க. இங்க வா சிரிப்பு, அங்க போ அப்படின்னு இருப்பாங்க. அப்படின்னா கர்த்தர் எவ்வளவு நகைச்சுவை மிகுந்தவரா இருக்க பாருங்களேன். நான் வாக்கு தத்தத்தை எவ்வளவு பெருசா உனக்கு கொடுக்குறேன், நீ சிரிக்கிறியா? உன் பிள்ளைக்கு பேர் என்ன வைக்கணும்? நீ சிரிப்பு தான் வைக்கணும் அப்படின்ட்டார் ஆண்டவர். இப்போ இதை இதை குறித்து அவன் பிறந்த பிறகு அவங்க அம்மா சொல்றது வாசிங்களேன். ஆதியாகமம் 21:5. ஆதியாகமம் 21:5.
2: தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் 100 வயதாய் இருந்தான். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார்.
1: தேவன் என்னை என்ன பண்ணாராம்? எல்லாரும் சொல்லு, தேவன் என்னை நகைக்க பண்ணினார், என்னை சிரிக்க பண்ணினார், என்னை சந்தோஷப்படுத்தினார். அதோடு நிறுத்தல, இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள். நான் ஈசாக்கு ஈசாக்கு சிரிப்பு சிரிப்புன்னு கூடும் போதெல்லாம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? சிரிப்பாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் நம்முடைய துக்கத்தை மாற்றி நம்மை சிரிக்க செய்கிற, நம்மை மகிழ செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வாக்கு தத்தங்களிலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த ஈசாக்கு, இந்த சிரிப்பு அப்படின்னு பெயர் வைக்கப்பட்ட இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நடந்த சில காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது நிகழ்வு, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:2 நாம் வாசிக்கலாம்.
2: ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கேராரூருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு.
1: சரி, இங்க ஒரு காரியத்தை நாம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகி அபிமெலேக்கின் இடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில். இப்ப ஈசாக்கு ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறார். என்ன கஷ்டமான சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, அங்க பஞ்சம் வந்துருச்சு, இனி வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. இப்ப பொதுவாக நாம் எடுக்கிற தீர்மானங்கள் எப்போதுமே முதலாவது எதை நம்முடைய ஒரு அளவுகோலா வைத்துக் கொள்வோம், நம்முடைய பெற்றோர் இந்த சூழ்நிலை வரும்போது என்ன செஞ்சாங்க. பெற்றோரா இருக்கிறவங்க எல்லாரும் கவனிக்கணும், உங்க குடும்பத்துல நீங்க சில சவால்களை சந்திக்கும் பொழுது என்ன செய்கிறீர்களோ அதே தான் பெரும்பாலும் உடைய பிள்ளைகளும் செய்வார்கள். சில பல தகப்பன்மார் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன், என் பிரச்சனை என் கஷ்டத்தை மறக்கிறதுக்காக நான் குடிக்கிறேன். அப்ப நான் சொல்ல, நாளைக்கு உங்க பிள்ளை குடிச்சா நீங்க ஒத்துக்குவீங்களா? அவெல்லாம் அப்படி செய்ய மாட்டான். ஆனால் அப்படிப்பட்ட குடும்பங்களை நான் உயித்து கவனித்து இருக்கிறேன். அந்த பிள்ளைகள் தலையெடுக்கும் பொழுது அவங்க பிரச்சனை வந்தாலும் அவங்க குடிக்கிறாங்க. அப்போ நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில நான் கடைபிடிக்கிற பல காரியங்கள் என்னுடைய பெற்றோர் செய்த அதே காரியங்கள் தான். ஆபிரகாம் இருந்த காலத்துல பஞ்சம் வந்தது. ஆபிரகாம் நேரம் எங்க போயிட்டாரு? எகிப்துக்கு போயிட்டாரு. எங்க போனாரு? சத்தமா சொல்ல, எங்க போனாரு? எகிப்துக்கு போனார். இப்ப ஈசாக்கு ஒரு பஞ்சத்தை பார்த்த உடனே இவரு எங்கதான் போறாரு? எகிப்து தான் போக புறப்படுகிறார். இப்போ கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ இருக்கிற இடத்துல இரு, நான் சொல்லுகிற இடத்துல நீ இரு, நீ அங்க போக வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நாம் என்ன சொல்றோம்? விசுவாசத்தோடு அடுத்தபடி எடுத்து வைங்க அப்படின்னு சொல்றதுதான் பொதுவாக ஒரு இயல்பு. ஆனால் நான் சொல்லுகிறேன், விசுவாசத்தோடு இருக்கிற இடத்துல நில்லுங்க, பிரச்சனையை பார்த்து ஓடாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்குங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதை செஞ்சாலும் பிரச்சனை இருக்குது. நான் உலக பிரகாரமான வேலையில இருக்கும் போதும் பிரச்சனைகள் இருந்துச்சு. ஊழியத்துக்கு வந்த பிறகு இங்கேயும் பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனை இல்லாத இடமே கிடையாது. ஆனால் காரியம் என்ன? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா? ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அதுதான் காரியம். இவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? நீ இந்த பிரச்சனைக்கு பயந்து ஓடாத, நீ இருக்கிற இடத்துல இரு. இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது ஈசாக்கு ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், பஞ்சம் வந்துருச்சு அப்படின்னு கேட்கல, பழைய அனுபவத்தின் அடிப்படையில தீர்மானம் எடுக்கிறார். அப்ப தகப்பன் எடுத்த தீர்மானத்தை இவரும் எடுக்கிறார். எங்க ஓடிடலாம்? எகிப்துக்கு போயிடலாம், எகிப்துக்கு போனா நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே வருகிறது. சில பேர் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துல வேலை செய்வாங்க, பிரச்சனை வந்தவொடனே மொத வேலையை அங்கிருந்து ஒரு டிரான்ஸ்பர் கொடுத்து வேற இடம் ஓடிடுவாங்க. அங்க பார்த்தா இதை விட கொடுமையா இருக்கும். சொல்றேன், தேவன் உங்களை போக சொல்லும் வரைக்கும் நீங்கள் இருக்கிற இடத்திலே நிலைத்திருங்கள், அங்கே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஈசாக்கு கேட்காமலேயே ஈசாக்குக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ நான் சொல்லுகிற இடத்திலே நீ இரு என்று கர்த்தர் சொல்லிட்டு அதோட நிறுத்தல. மூன்றாம் வசனம் வாசிங்க.
2: இந்த தேசத்திலே வாசம் பண்ணு.
1: இந்த தேசத்திலே நீ என்ன பண்ணுமா? வாசம் பண்ணு.
2: நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்.
1: நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை என்ன பண்ணுவேன்? சேர்ந்து சொல்ல, இந்த தேசத்துல வாசம் பண்ணு. நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹாலேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ இங்க இருப்பா, இது பஞ்சம்தான், ஆனா இந்த இடத்துல நீ இரு, நான் உன் கூட இருந்து, நீங்க இருப்பேன்னா நான் உன் கூட இருந்து உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு பல நேரங்களிலே நாம் என்ன பண்றோம் தெரியுமா? இந்த இடத்தை விட்டு எப்படியாவது என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். வெளியே போனா சரியாயிரும், அங்க போனா சரியாயிரும். சில பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துல பிரச்சனை வந்த உடனே பெற்றோர்கிட்ட எப்படியாவது பேசி கீசி வேற பள்ளிக்கூடத்துக்கு மாத்துவாங்க. அங்க போனா சரியாயிரும் நினைக்கல, அங்கேயும் பிரச்சனை. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் நீங்க சொல்லுகிற இடத்துல நான் இருக்க, எனக்கு உதவி செய்யுங்க. ஈசாக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கவே கிடையாது, கர்த்தர் பேசினாரு. பல நேரங்களில் கர்த்தருடைய சத்தத்தை நம்மளால சரியா புரிந்து கொள்ள முடியாமல் தவறுகள் செய்கிறோம். ஆண்டவர் பேசுவார் பாருங்க. நீங்க ஒரு காரியத்தை மனசுல நினைச்சிட்டு இருப்பீங்க, இப்படி ஒரு காரியம் செய்யணும்னு நீங்க நினைப்பீங்க. ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தர் உங்க கூட பேசுவார். அந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் பேசும்போது நாம ஏதோ தற்செயலா நடந்ததுன்னு நினைக்க கூடாது. கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார், எனக்கு ஆலோசனை அதை சொல்லுகிறார் என்று நான் அதை எடுத்துக்கொண்டு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தரனை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பல நேரங்களில் நம் மனதில் சில காரியங்களை வச்சுட்டு பிரயாணம் பண்ணிட்டு இருப்போம் பாருங்களேன். இதை என்ன செய்யறதுன்னு யோசிப்போம். சரியா முன்னாடி ஒரு வசனம், ஒரு வாகனம் போகிற ஒரு வசனம் போட்டிருக்கும் பாருங்களேன், அந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் கூட பேசுவார். நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம கூட என்ன செய்வார்? வசனத்தின் மூலமா பேசுவார். அவர் பேசுகிறதை உறுதிப்படுத்த வேண்டும், அவர் பேசுகிறதை கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படி நிற்கும் போது கர்த்தர் சொல்றாரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். முதலாவது ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் இது. அவருடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தபோது, பிரச்சனையை விட்டு ஓடணும்னு அவர் நினைக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, இங்க இரு. வசனம் சொல்லுது, அந்த பஞ்சம் இருந்த காலத்துல ஈசாக்கு விதை விதைத்தானா. அல்லேலூயா. பஞ்சம் இருந்த காலத்துல என்ன செஞ்சாரா? விதை விதைத்தார். கர்த்தர் அதை எவ்வளவு எத்தனை மடங்கு ஆசீர்வதிச்சாரு? 100 மடங்கு கர்த்தர் அவரை ஆசீர்வதிச்சார். எல்லாருக்கும் பஞ்சம், எல்லாருக்கும் பிரச்சனை, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்த ஈசாக்கு அங்கே பஞ்சம் இல்லை, 100 மடங்கு ஆசீர்வாதம் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா கர்த்தர் உங்க கூட பேசுறாரு, இருக்கிற இடத்துல நிலைத்து இருங்க. முன்னாடி போறதுக்கு மட்டும் விசுவாசம் தேவையில்லை, இருக்கிற இடத்துல நிலைத்து நிற்கவும் நமக்கு விசுவாசம் தேவை. ஹல்லேலூயா. இரண்டாவது நிகழ்வுக்குள்ளே வரலாமே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 19 21 வசனங்கள். ஆதியாகமம் 26 19 21.
2: ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான்.
1: அந்த காலத்துல, இந்த காலத்துல இருக்கிற மாதிரி குழாய் வழியா தண்ணி கிடையாது. அவங்க கிணறு எடுத்துதான் அவங்களுடைய ஆடு மாடுகளுக்கும் அவர்களுக்கும் தண்ணீர் கிடைக்கும். ஈசாக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப கடினமான வேலை, துறவு தோன்றது அல்லது கிணறு தோன்றதுன்றது சாதாரணமான வேலை கிடையாது. கஷ்டப்பட்டு ஒரு கிணறு தோன்றாரு. தோன்றின உடனே அந்த ஊர்ல இருக்கவங்க வந்து சொல்றாங்க, இது என்னுடையதுன்னு சொல்றாங்க. ஈசாக்கு என்ன பண்ணிருக்கலாம்? ஈசாக்கோட கத்தர் இருக்காருல்ல, என்ன சொல்லிருக்கலாம்? நீ ஏப்பா இங்க வந்து சொல்ற, இது கஷ்டப்பட்டு தோன்றது நானு, நீ யாரு இது வந்து சொந்தம் கொண்டாடுறதுக்கு அப்படின்னு எதிர்த்து நின்றுக்கலாம். அவர் அப்படி செய்யல, அந்த துறவை விட்டு திரும்பி தள்ளி போய் இன்னொரு துறவை என்ன பண்றாரு? வெட்டுகிறார். அந்த இடத்துக்கு வந்த போதும் அவங்க என்ன பண்றாங்க? அவரிடத்துல வந்து இது எங்களுடையது என்று சொந்தம் கொண்டாடுகிறார்கள். ஈசாக்கினுடைய குணம் என்ன தெரியுமா? இங்கேயும் விட்டுட்டு போறார். நீங்க நினைக்கிறீங்களா ஈசாக்கு பலவீனமா இருந்தார்? இல்ல இல்ல, அவர் நினைச்சிருந்தா எதிர்த்து இருக்கலாம், அவர் நினைச்சிருந்தா பேசி இருக்கலாம், அவர் நினைச்சிருந்தா திரும்பவும் அந்த கிணறு என்னுடையது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் ஈசாக்கு ஒரு காரியத்தை செய்கிறார், அவர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போக தீர்மானிக்கிறார். நான் சொல்றேன், நமக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளையும் எல்லா போராட்டங்களையும் நாம் எதிர்த்து நின்று சண்டை போட வேண்டிய தேவையும் இல்லை, அதை விட்டுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது. ஆமென். ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, கேட்றீங்களா, வம்புக்கு வந்தா என்ன பண்ண மாட்டேன், இப்ப வம்புக்கு வந்தா விட்டான் பாருங்க. நம்ம யார மாதிரி இருக்கும்னு யோசித்து பார்க்கணும். சில பேருக்கெல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா நம்ம அந்த பிரச்சனை பெருசாயிட்டே போயிட்டு இருக்கோம். வீட்டில் சில நேரம் வாக்குவாதம் வரும். என்ன வரும் சொல்லுங்களேன்? அது ஒரு விதமான வாதம், அதனால அதுக்கு பேர் என்ன? வாக்குவாதம். இந்த வாக்குவாதத்தில் ஈடுபடுகிற ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நான் சொல்றதுதான் சரின்னுவாங்க, அடுத்தாலும் சொல்லுவாங்க நான் சொல்றதுதான் சரி. இந்த பேச்சு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, இப்படியும் இப்படியும் இப்படியும் இப்படியும் போயிட்டே இருக்கும். ஆமாவா இல்லையா? உங்க வீட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா, பொதுவாக சகோதரி மாதிரிதான் கடைசி வார்த்தையை சொல்லுவாங்க. ஏன்னா அவர் பார்ப்பாரு, இப்படி பேசிக்கிட்டே இருந்தா ராத்திரி முழுசு என்ன பண்ணிதான் நம்ம அமைதி? சில வீட்டில் மாறியும் இருக்கு, சில வீட்டில் மாறியும் இருக்கு. அப்ப அந்த அந்த அந்த இடத்துல யார் நிறுத்துறாங்க, யார் நிறுத்தணுங்கிறதா ஒரு பெரிய விஷயமா இருக்கு. கவனிச்சிருக்கீங்களா? யாரோ ஒருத்தர் நிறுத்திட்டா விஷயம் என்ன ஆயிடும்? நின்று போயிரு, ஆனா விட மாட்டோம் பாருங்க. நான் சொல்றதுதான் கரெக்ட், இவங்க சொல்லி முடிச்சோடனே அடுத்து அங்க ஒரு கவுண்டர் போடுவாங்க. இவங்க எல்லாம் வக்கீலுக்கு படிச்சிருந்தாங்கன்னு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இந்த வாதத்தை, இந்த திறமையை அங்கே காட்டியிருந்தா கண்டிப்பாக எல்லா வழக்குகளும் வெற்றி பெற்றிருப்பான். ஆனால் இந்த வாக்குவாதம், இந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் அவன் தேவனை விசுவாசித்ததுனால அவங்க அடுத்தடுத்துக்கு போயிட்டே இருக்கிற, நான் கூட சண்டை போட வரலப்பா, நான் கூட போராட விரும்பலை அப்படின்னு சொல்லி அவன் அடுத்ததுக்கு போயிடுற. எத்தனை பேர் நம்ம இடத்துல வந்து வம்பெழுக்கிற, நமக்கு நம்முடைய உரிமையை ஒருத்தர் எடுக்கும்போது எத்தனை பேர் அதை தாங்கிக் கொள்ள முடிகிறது? எத்தனை பேரால வசனம் சொல்லு, அநியாயத்தை ஏன் சகித்து கொள்ள மாட்டேங்கிறீங்க? சில நேரத்தில் எல்லா சூழ்நிலையும் இல்லை, சில சூழ்நிலையும் இல்லை, நாம் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஈசாக்கருடைய வாழ்க்கையில் பார்த்தாரு, முத துறவு கஷ்டப்பட்டு வெட்டினாரு, சண்டைக்கு வந்தாங்க, அடுத்தடுத்துக்கு போயிட்டாரு, அங்கேயும் அவர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாரு, அங்கேயும் எதிர்த்து வந்தாங்க. அடுத்தது வசன வாசிங்களா, 22 வசன வாசிங்க.
2: பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான்.
1: அதை
2: குறித்து அவர்கள் வாக்குவாதம்
1: பண்ணவில்லை. அதை குறித்து அவர்கள் என்ன பண்ணல? வாக்குவாதம் பண்ணவில்லை.
2: அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்.
1: இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் சொல்லுங்களேன். இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அது சரியான நேரம் வரும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கான ஒரு இடத்தை ஆண்டவர் உண்டு பண்ணாரு. அது வரைக்கும் ஒரு சண்டை போடல. வசனம் சொல்லுது, அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. நாம சில ஒரு சூழ்நிலையில கர்த்தர் நம்மளை அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பார். நம்மளை ஒரு இடத்துல வந்து அமர வைக்கும் வரைக்கும் கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளாக இந்த சபையும் இப்படிதான் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் என்ன பண்ணிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது. ஆனா ஒரு சாட்சி என்னன்னா, ஒரு இடம் விட்டு அடுத்த இடம் போகும்போது இதை விட இது மேன்மையான இடமா இருக்கிறது, இதை விட இது மேன்மையான இடமாக இருக்கிறது. நமக்கான ரெகோபோத்தை கர்த்தர் கொடுக்கும் வரைக்கும் அவருக்காக நாம் காத்திருந்து செயல்பட்டு கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், தான் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை ஈசாக்கு எப்படி வெளிப்படுத்தினார் அப்படின்னா, சண்டை போடுவதற்கும் வாக்குவாதம் செய்வதற்கும் தான் தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை, இணங்கவில்லை. மூன்றாவது ஒரு ஒரு நிகழ்வை பார்க்கலாம். ஆதியாகமம் 26:26-27 ஆதியாகமம் 26:26-27.
2: அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரில் இருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான்.
1: இங்கே ஈசாக்கை சந்திப்பதற்கு ஒரு ராஜாவும் அவனுடைய சேனாதிபதியும் வர்றாங்க. வந்து அவன்கிட்ட பேசும் பொழுது ஈசாக்கு சொல்றாரு, ஏன் என்கிட்ட வந்தீங்க? நீங்க தான் என்னை பகைச்சிங்க, நீங்க தான் என்னை உங்களிடத்துல இல்லாமபடி என்னை துரத்தி விட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ஈசாக்கு நடத்தில அவர்கள் வந்ததற்கு என்ன காரணம்? வாசிங்க 28-29.
2: அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே
1: என்றார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. இப்ப இவரை துரத்தி விட்டவர்கள் ஒரு ராஜா. ஈசாக்கு சாதாரணமான ஒரு மேய்ப்பனாக இருக்கிறான். இவனை பார்த்து இவனை துரத்தி விட்ட ராஜா புரிந்து கொள்கிறான், கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார், இவனுக்குள்ள ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறது. யோசித்து பாருங்களேன், ஒரு ராஜாவனுடைய கவனத்தை ஒருத்தர் ஈர்க்கிறான் அப்படின்னு சொன்னா அவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்திருக்கும், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? அவங்க சொல்றாங்க, நிச்சயமா வாழ்க்கையை பார்த்தா எனக்கு தெரியுது கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். ஆகையால் நாம ரெண்டு பேரும் என்னவா இருக்கணும், சமாதானமா இருக்கணும். அவர் எதுக்கு சொல்றார்? 29, நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல. பெரிய பொய் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஏன்னா அவர் சொல்றாரு, ஈசாக்கு முதலே சொல்ல, ஏன் நீ தானே விரட்டி விட்ட, விரட்டி விட்டு தேடி ஏன் நீ வர்ற அப்படின்னு கேட்கும்போது சொல்றாரு, நாங்கள் உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது. இவன் பார்க்கிறாங்க, இந்த மனுஷனோடு கத்தர் இருக்கிறார், இவனிடத்துல ஒரு விசேஷம் இருக்கிறது. இவன் நினைச்சா நாளைக்கு நம்மளை ஏதாவது தீங்கு பண்ணிடுவான். எந்த அளவுக்கு கத்தர் ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், கத்தர் என்னோடு கூட இருக்கிறார், கத்தர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். இதை நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் பார்க்க வேண்டும். அவருடைய கண்களால் பார்க்க முடியும், மாம்ச கண்ணால் பார்க்க முடியும், பார்க்க முடியும். உங்க பார்த்தாங்க பாருங்க, சொல்ற கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், உம்மோடைய சமாதானம் பண்ண வந்தோம் என்று அவர்களிடத்திலே வந்தார்கள். இப்போ நம்மிடத்திலே நம்மை விரட்டி விட்ட ஒருவர் நம்மிடத்திலே சமாதானம் பண்ண வரும் பொழுது நம்முடைய பதில் என்னவா இருக்கும்? நம்மள ஒரு இடத்துல ஒருத்தவங்க விரட்டிட்டாங்க, நம்ம விரட்டப்பட்ட இடத்துக்கு அவங்க தேடி வந்து, ஐயா உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு, நம்ம ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? வா வா வா வந்தியா, நான் அன்னைக்கே எனக்கு தெரியும் ஏன்டவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா, நான் யார் தெரியுமா உனக்கு, இப்பதான் உனக்கு தெரியுதா? நான் நினைச்ச உன என்ன என்னெல்லாம் பேசுவோம், நீங்க இல்ல மத்தவங்க, ஏன்னா நல்லவங்கள மாதிரியே அப்படியே பாப்போம் பாத்தீங்களா, என்னென்ன பேசுவோம், என்னென்ன பார்த்த, எப்படி என்ன விரட்டின, எப்படி என்ன கஷ்டப்படுத்தின, இப்ப பாத்தியா நீ வந்தியா திரும்பி என்கிட்ட. ஆனா ஈசாக்கருடைய குணம் பாருங்களேன், ஈசாக் ரொம்ப வித்தியாசமான ஆளு, வித்தியாசமான ஆளு. நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஒரு பெரிய முன்னுதாரணம் ஈசாக்கருடைய வாழ்க்கை. ஈசாக்கு என்ன செய்யறாரா வாசிங்க, 30:31.
2: அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணி,
1: அவன் அவர்களுக்கு சொல்லுங்க என்ன பண்ணானா, விருந்து பண்ணினான்.
2: அவர்கள் புசித்து குடித்தார்கள். அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டுக் கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்தில் இருந்து சமாதானத்தோட போய்விட்டார்கள்.
1: எப்படி போயிட்டாங்க? ஆமா, ஒரு வார்த்தை கூட கடந்த கால காரியங்களை பத்தி பேசல. இன்னைக்கு நம்மிடத்துல சமாதானம் பண்ண வேண்டும் என்று ஒருவர் வந்தால் நம்ம அப்படி எப்படி கையாளுறோம், எப்படி பேசுறோம்? பல நேரங்களில் பழசெல்லாம் சொல்லி காட்டுவோம், இப்படி எல்லாம் பண்ணல, செய்யாதீங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். வசனம் அப்படிதான் சொல்லுது. நம்மிடத்துல வந்து சமாதானத்துக்காக ஒருவர் வருகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய குறைகள் குற்றங்களை சுட்டி காட்டி அவர்கள் வேதனையோடு போகக்கூடாது. வசனம் அழகாய் சொல்லுகிறது, சமாதானத்தோட போய்விட்டார்கள். எப்படி போனாங்க? இதுல எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது அப்படிங்கறத நாம் புரிந்து கொள்ள அடுத்த வசனத்தை வாசிங்க. 32 வசனம் வாசிங்க. அவர்களை சமாதானத்தோடு அனுப்பப்பட்ட அந்த நாளிலே வாசிங்க,
2: ஈசாக்கின்
1: வேலைக்காரர் வந்து
2: தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள்.
1: திரும்பவும் அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் துறவை வெட்டினோம், தண்ணீரை கண்டோம். பெரிய விஷயம் அப்படின்னா அவங்களுடைய எல்லைகளிலே ஒரு விஸ்தாரம் நடக்கிறது. என்னைக்கு நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்கிறோமோ, என்றைக்கு நமக்கு விரோதமா இருக்கிறவர்கள் நம்மிடத்துல வந்து ஒப்புரவாக வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அன்றைக்கு நம்முடைய எல்லைகளிலே ஒரு விஸ்தாரம் நடக்கிறது. There is an expansion of territory when you make peace with people. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு நிறைய குடும்பங்களுக்குள்ள அப்படி இல்லை, கணவன் மனைவிக்குள்ள கூட அப்படி இல்லை. ஒரு தவறு செய்து விட்டால் திரும்பவும் வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெருந்தன்மை அநேகருக்குள்ளே காணப்படவில்லை. சமீபத்தில் ஒரு குடும்பத்தை சந்திக்க போயிருந்தேன். அந்த குடும்பத்தை சந்தித்து பேசும் பொழுது அந்த தாய், அந்த குடும்பத்தில் இருக்கிற தாய், அவங்க குடும்பத்தில் சந்தித்த பல வேதனைகளை அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க திருமணமான நாள் முதல் அவர்கள் பட்ட வேதனைகளை அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இப்பொழுது தங்கியிருப்பது அவருடைய இளைய மகன் இளைய மருமகளோட அவங்க அந்த வீட்டில் தங்கியிருக்காங்க. அப்பா மாமியாரும் மருமகளும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ அந்த மாமியார் சொன்ன வார்த்தை என் மனசுல இருந்து நீங்கவே மாட்டீங்க, இன்னைக்கு வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், என் மருமகள் இவளிலே என் தாயை நான் பார்க்கிறேன். எனக்கு அவ்வளவு கஷ்டத்திலும் இந்த பிள்ளை எங்க அம்மா என்னை எப்படி பார்ப்பாங்களோ அது போல இவள் என்னை பார்க்கிறாள் என்று அந்த மருமகளை குறித்து ஒரு சாட்சி சொன்னாங்க. பாருங்களேன், அசந்து போயிட்டேன். இன்னைக்கு எத்தனை பேர் குடும்பத்தில் உறவுகள் அப்படி இருக்கிறது, எத்தனை பேர் குடும்பத்தில் பிரிவினைகள் இருக்கிறது, எத்தனை பேர் குடும்பத்தில் வைராக்கியங்கள் இருக்கிறது. ஒருத்தர் சொல்றாரு, என் மனைவிட்ட பேசி கிட்டதுக்கு 5 வருஷம் ஆச்சு, பெரிய சாதனை, கின்னஸ் புக்கில் எழுதிடலாம் இல்லையா. எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆலயத்துக்கு வர்றோம் போறோம், பக்கம் பக்கம் உட்கார்றோம், ஆனாலும் இருதயங்கள் வெகு தூரமாக இருக்கிறது. இருதயங்கள் எப்படி இருக்குங்க சொல்லுங்க? வெகு தூரமா இருக்கிறது. திருமணமான புதுசுல ஐயா அப்படி கண்ணு கண்ணு காட்டினாங்கன்னா அம்மாவுக்கு புரிஞ்சிடும். அம்மா அப்படி கண்ணு காட்டினாங்க ஐயாக்கு என்ன பண்ணும் சொல்லுங்க? நாம் இருக்கிறது ஊட்டி. எவ்வளவு பேர் அனிமுனுக்காக இங்க வர்றாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க பாத்திருக்கீங்களா? பல நேரங்களில் ஆட்டவன நிறுத்துவன் காலியா இருக்குதுன்னு போல பார்த்தா அந்த ஓரத்துல ரெண்டு பேரும் உட்காந்துருப்பாங்க, அப்படி ஒட்டி உட்காந்துருப்பாங்க. 10 வருஷம் கழிச்சு அதே மாதிரி உட்காந்துருப்பாங்களா? இல்லை இந்த மூலையில் ஒருத்தர் அந்த மூலையில் ஒருத்தர் ஆட்டோ ஓவர் ஃப்ளோவான்னு தெரியுது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் திருமணம் ஆன பிறகு அவர் பக்கத்தில் இருந்தாலும் ஏங்க அப்படின்னு கூப்பிட வேண்டியிருக்குது. என்னாச்சு தெரியுமா? ஆள் பக்கத்தில் தான் இருக்கு, இருந்து என்ன ஆயிடுச்சு, எத்தனை பேர் விளங்குது? புரியுதா உங்களுக்கு? ஏன் வீட்டில் சத்தம் வருது, ஏன் வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக கத்துறாங்க? இருதயம் தூரமா இருக்குது, ஆள் தூரமா இல்லை, இருதயம் தூரமா இருக்குது. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய குடும்ப உறவுகளிலே எங்கெல்லாம் தூரம் இருக்கிறதோ உறவுகளிலே அதை இன்றைக்கு சரிபடுத்த கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அன்றைக்கு அதே நாள் என்னைக்கு ஈசாக்கு சமாதானத்தோட அவர்களை அனுப்பி வைத்தானோ அதே நாளிலே ஒரு துறவு கண்டுபிடிக்கப்பட்டு தண்ணீர் கண்டுபிடிக்கப்பட்டு அவருடைய எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்கினார். ஹல்லேலூயா. யார் ஒருவர் உங்களை காயப்படுத்தினவர்களை மனதிலே சுமந்து கொண்டு இல்லாமல் அவர்களை விட்டு விடுகிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் நீண்ட நாட்களாய் நீங்கள் காத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் அன்றைக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை யார் மேலே மனத்தாங்கல் இருந்தால் வெளியே போய் சரி பண்ணிருங்க. சரி பண்ணிருங்க அப்படிங்கிறதுனால திரும்ப போய் ஒட்டிக்காதீங்க. ஏற்கனவே அந்த அந்த நபர் சில பிரச்சனை உள்ள நபரா இருப்பாரு, அவங்க உங்களை காயப்படுத்தி இருப்பாங்க, அந்த கசப்பு உங்களுக்குள்ள இருக்கும் பாத்தீங்களா, நீங்க ஒப்புரவாயிருங்க. ஆனால் ஒப்புரவாகிறதுனால போய் வெளியே சொல்ற, வெளியே உள்ள உறவுகள் போய் ஒட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது, மீண்டும் காயப்படுவீர்கள், மீண்டும் தூரமாக்கப்படுவீர்கள். இதையும் நம்ம கவனத்துல வாய்க்க வேண்டும். இப்ப நான்காவது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27 ஆதியாகமம் 27 ஒன்னிலிருந்து 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 27:1-4 வசனங்கள்.
2: ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பரா துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணமடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான்.
1: இந்த பகுதி நமக்கு நல்லா தெரியும். ஈசாக்கு நல்ல வயசாய் போச்சு, வயசாய் போய் கண்ணெல்லாம் தெரியல. அப்ப அந்த காலத்தின் வழக்கத்தின்படி அந்த பிள்ளைகளை அவர்கள் ஆசீர்வதிப்பார்கள். மூத்த மகனை ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈசாக்கு என்ன பண்றாரு, ஏசாவை கூப்பிட்டு நீ போய் வேட்டையாடி எனக்காக சமைச்சு கொண்டு வா, நான் என்ன பண்ற, அதை சாப்பிட்டுட்டு உன்னை என்ன செய்ய போறேன், ஆசீர்வதிக்க போறேன். இதுக்கு இடையில யார் வந்துட்டா, யாக்கோபு வந்து அண்ணன் மாதிரி நடிச்சு எல்லா ஆசீர்வாதங்களும் என்ன பண்றாரு, எடுத்துட்டு போயிட்டார். இப்ப எடுத்துட்டு போன பிறகு தெரிய வருது, தான் ஆசீர்வதித்தது தன்னுடைய மூத்த மகன் அல்ல, தன்னுடைய திட்டம் தலைகீழாய் போய்விட்டது என்று ஈசாக்கு புரிந்து கொள்கிறார். ஆசீர்வதித்தது யார் ஆசீர்வதிச்சாரு, இளைய மகனை ஆசீர்வதித்து விட்டார். இப்ப அது தெரிந்த உடனே 33 வசனம் வாசிங்க. 33,
2: அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார், நீ வரும் முன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றார்.
1: அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார், நீ வரும் முன்னே அவை எல்லாவற்றையும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றார். இப்போ கண்டுபிடிச்சிட்டாரு, நான் யார ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சனோ அதை விட மாத்தி எதிர்மாறாய் ஒரு காரியம் நடந்து விட்டது. அப்ப ஈசாக்கு கவனிச்சு பாருங்களேன், ஐயோ நான் அவனை ஆசீர்வதிச்சேன், உன்னை மாத்தி ஆசீர் ஒன்றும் பண்ணல, அவர் இருக்கிறபடியே விட்டுறார். அவர் புரிந்து கொள்கிறார் இது தேவனுடைய திட்டம். அவர்கள் அப்போதான் ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருதுன்னா, அவருடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் அம்மாவுடைய வயிற்றுல இருக்கும் பொழுது ரெண்டும் ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது, பயங்கர உபத்திரவம் கொடுக்குதுன்னு போய் தேவனிடத்துல விசாரிக்கும் பொழுது ஆதியாகமம் 25:23 அவனுக்கு சொல்லப்பட்டது, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 4 சம்பவங்களை நாம் பார்க்கும் பொழுது ஒரு காரியம் நமக்கு புரிகிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருந்தது, போராட்டம் இருந்துச்சு. யாக்கோபனுடைய வாழ்க்கையில அதிகமான பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தது. ஆனால் ஈசாக்கினுடைய வாழ்க்கை ரொம்ப சமாதானமான வாழ்க்கையா இருந்தது. ஈசாக்குடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுங்க, சத்தமா சொல்லுங்க, ஈசாக்குடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, ரொம்ப சமாதானமா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா, ரொம்ப அமைதியா இருந்ததுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க, என்ன காரணம் நினைக்கிறீங்க, வாசிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20, யாத்திராகமம் 20:12 வாசிங்க.
2: உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக.
1: கர்த்தர் சொன்ன 10 கட்டளைகளை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இது 5வது கட்டளை. இந்த 5வது கட்டளை தான் தேவனோடு இருக்கிற உறவுக்கும் மனிதனோடு கூட இருக்கிற உறவுக்கும் உள்ள இணைப்பு வசனமாய் இருக்கிறது. முதல் நான்கு கட்டளைகள் என்ன சொன்னாரு, முதல் கட்டளை என்ன என்று, உனக்கு வேற தேவர்கள், ரெண்டாவது மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எந்த ஒரு சொரூபத்தையாகிலும் விக்கிரகத்தையாகிலும் நீ உண்டாக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், மூன்றாவது உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, நான்காவது கட்டளை ஓய்வு நாளை பரிசுத்தமாய், இதனாலும் தேவனோடு இருக்கிற உறவு. இப்ப 5வது மனுஷரோடு இருக்கிற உறவை குறித்து தேவன் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது முதலாவது எதை பற்றி சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ கனம் பண்ணுவாயாக, கீழ்ப்படிவாயாக சொல்லல, கீழ்ப்படிதல் சொல்றது அப்படியே செய்யறதுதான் கீழ்ப்படிதல். கனம் பண்ணுகிறது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தமே வேறு. அவர்களை மேன்மையாய் நினைக்க வேண்டும். ஒருவேளை கீழ்ப்படியலாம், கனம் இல்லாமல் கீழ்ப்படியலாம். சொல்லிட்டாங்க நீ இந்த மாதிரி போக கூடாது அப்படின்னு சொன்னோட முணுமுணுத்துக்கிட்டே வீட்டில் உட்கார்ந்து இருக்கலாம். அது கீழ்ப்படிதல், ஆனால் கனம் பண்ணுதல் அல்ல. கனம் பண்ணுதல் என்பது என்னுடைய மனதில் என் தாயும் தகப்பனையும் பெரிதாய் நினைப்பது, அவர்களை அத்தனை அத்தனை பெருசா அவங்களை மதிக்கிறது, அதான் கனம் பண்ணுகிறது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இன்னைக்கு நாம எத்தனை பேர் நம்முடைய தாயும் தகப்பனையும் அப்படி கனம் பண்ணுகிறோம். ஈசாக்கினுடைய வாழ்க்கையில அவன் அமைதலாய் ஆசீர்வாதமாய் இருந்ததற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தகப்பனையும் தாயையும் அவன் கனம் பண்ணின ஒரு மனுஷனாக அவன் இருந்தான். ஈசாக்கு வாலிபனாய் இருக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டு சொன்னார், உன் ஒரே மகனாகிய ஈசாக்கை நீ பலி செலுத்த வேண்டும். இதை சொன்ன உடனே ஆபிரகாம் அதற்காக அவர் புறப்பட்டு போகிறார். வாசிங்களே ஆதியாகமம் 22:6. ஆதியாகமம் 22:6.
2: ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்து கொண்டான். இருவரும் கூடி போனார்கள்.
1: இங்கே சிலர் என்ன சொல்றாங்க, ஈசாக்கு ரொம்ப சின்ன பையன், விவரம் இல்லாத பையன், அதனாலதான் அவங்க அப்பா அவனை பலி கொடுப்பதற்கு முற்படும் போது கூட ஒண்ணு சொல்லல. அப்படி அல்ல, இந்த வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. விறகுகளை யார் தான் சுமந்துட்டு போறது? சதமா சொல்லுங்க, விறகு யார் சுமக்கிறது? விறக சுமக்கிற அளவுக்கு ஒரு பலி செலுத்த வேண்டிய விறகை சுமக்கிற அளவுக்கு அவனுக்கு பலன் இருக்கிறதுனா விடுபட்டவனா இருப்பான். நல்ல ஒரு வாலிப வயதுல இருக்கிறவன், நல்ல அந்த வாலிப வயது தான் நமக்கு ரொம்ப பலம் உள்ள ஒரு வயது. அந்த வயதுலதான் ஆபிரகாம் ஈசாக்கின் மேல் அந்த விறகுகளை வைத்து அவர்கள் பலி செலுத்துவதற்காக அவர்கள் மேலே போகிறார்கள். 9 வசிங்க,
2: தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள்.
1: தேவன் சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். வரும்பொழுதே ரெண்டு பேருக்குள்ள சம்பாஷணை வருகிறது, பேச்சு வருகிறது. ஈசாக்கு அப்பாட்ட கேட்கிறார், அப்பா நெருப்பு இருக்குது, விறகு இருக்குது, ஆடு எங்க, பலி செலுத்த வேண்டிய பலி எங்கன்னு கேட்கும் போது அப்பா சொல்றாரு, கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்குவார்னு சொன்ன பிறகு அடுத்த பேச்சே கிடையாது. அந்த இடத்துக்கு வந்து விட்டார்கள். அங்கே
2: ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான்.
1: எத்தனை மகன்கள் உங்க தகப்பன் இப்படி செய்தால் ஒத்துக்கொள்வீர்கள் சொல்லுங்களேன், யோசிச்சு பாருங்களேன். எல்லாருமே ஒரு காலத்துல மகனும் மகளும் அதனே இருந்தோம். இன்னைக்கு ஒருவேளை தகப்பன் தாய் ஸ்தானத்தில் இருக்கலாம். உங்க தகப்பன் இப்படி செய்வார் என்றால் எத்தனை பேரு ஒத்துக்கொள்வீங்க? கட்டுறாரு பாருங்க, அவன் என்ன பண்றாரு சொல்லுங்க, கட்டுகிறார். இதுல ரெண்டு பேர்ல யாரு பலவான், யாரு பலவான்? ஏன் ஆபிரகாமுக்கு என்ன வயசு? 100 மேல ஆயிப்போச்சு. இவன் வாலிபன், திடகாத்திரமா இருக்கிறான். அவன் உங்க அப்பா கட்டுபோது பேசாம இருக்கிறான் பாருங்க. இன்னைக்கு ஆலோசனை கொடுத்தாலும் கேட்கக்கூடாத ஒரு சமுதாயமாய் நம்முடைய பிள்ளைகள் மாறிக்கொண்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க பிள்ளைங்க, நீங்க அந்த காலத்து ஆளு. எந்த காலத்து ஆளு? அந்த காலத்து ஆளு. இந்த காலத்துலலாம் நீங்க சொல்ற மாதிரிலாம் நடக்காது. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த சமூக வலைத்தளங்களில பிள்ளைகளை பிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பெற்றோர்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். ஆல்பா கிட்ஸ்ங்கிறாங்க ஒரு கூட்டத்தை, ஒரு கூட்டத்தை ஜென்சின்றாங்க, ஒரு கூட்டத்தை Y2K கிட்ஸ். இப்படி சமுதாயத்தை சமூக வலைத்தளங்கள் என்ன பண்ணிட்டே இருக்கு? பிரிச்சுட்டே இருக்கு, பிரிச்சுட்டே இருக்கு. ஜென்சி மாதிரி ஜென் ஆல்பா கிடையாதான். என்னங்க இது, எந்த காலத்துல இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம்? அப்படின்னா நீ இந்த கூட்டத்தை சேர்ந்தவனா இப்படிதான் இருக்கணும்னு உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதற்கு வேதத்துக்கு முரண்பாடான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. நல்ல கவனிங்க, நீங்க ஜென்சியா இருந்தாலும் சரி, ஜென் ஆல்பாவா இருந்தாலும் சரி, கற்று கொடுத்த இந்த கட்டளை நீங்க கடைபிடித்தால் அதற்குரிய ஆசீர்வாதங்களுடைய வாழ்க்கையில பாப்பீங்க. அல்லேலூயா. பிள்ளையை பெற்று, பிள்ளையை வளர்த்து, அதை பராமரித்து, அதற்கு பலவீனம் வரும் பொழுதெல்லாம் அதை தாங்கி, அதற்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி, தான் சாப்பிட வழி இல்லைனாலும் பிள்ளைக்கு சாப்பாட்டை கொடுத்து வளர்த்து எடுத்து வரும் பொழுது அது கை தூக்கின உடனே என்ன சொல்லுது? என்னுடைய தலைமுறை வேற, உங்க தலைமுறை வேற, உங்க காலம் வேற, என் காலம் வேற, எனக்கு வாழ்க்கை துணையை நானே தெரிந்து கொள்கிறேன் என்று பிள்ளைகள் சொல்லுகிறார்கள். என்ன கொடுமை தெரியுமா அது? என்ன கொடுமை தெரியுமா? நீங்களே உங்களுடைய வாழ்க்கைக்கான பிரச்சனையை தேடிக்கொள்ளுகிறீர்கள், அவ்வளவுதான் சொல்ல முடியும். இது ஒரு ஆசீர்வாதம் அல்ல. வசனம் சொல்லுகிறது, உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ என்ன பண்ணணுமா? கனம் பண்ணும். கனம் பண்ண வேண்டும் என்றால் என்ன? அவர்களுக்கு தெரியும் எப்பொழுது என் வாழ்க்கையில எதை செய்ய வேண்டும். அவர் கொடுக்கும் வரை நான் காத்திருப்பேன். என் பெற்றோருடைய அங்கீகாரம் எனக்கு ரொம்ப முக்கியம். என் பெற்றோருடைய ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த அடக்கமும் ஒடுக்கமும் தாழ்மையும் உடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இதுல ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்ன? ஆபிரகாம் கட்டினாரு. கட்டும் போதும் ஈசாக்கு ஒன்னு சொல்லல. அவனை கொண்டு போய் வரகுகள் மேல் படுக்க வைத்த போதும் ஈசாக்கு ஒன்னு சொல்லல. இப்ப கத்தியும் உயர்த்தப்பட்டது. இப்பொழுதும் ஈசாக்கினுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரல. ஆமென். ஹல்லேலூயா. உங்களை கொஞ்சம் அந்த இடத்துல வச்சு பாருங்களேன், சும்மா வச்சு பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. எத்தனை பேர் அமைதியா இருப்போம், எத்தனை பேர் சொல்லுவாப்பா பைத்தியம் எங்கே முடிச்சுச்சு அவனுக்கு. எனக்கு அது இது இதை சொல்லும் போது இன்னொரு காரியம் சொல்றேன் பாருங்க. நிறைய பிள்ளைகள் நான் சொல்றேன், மாற்றிக்கொள்வதற்கு காலம் இருக்கிறது. நிறைய பிள்ளைகள் உங்கள் தகப்பன் தாய வா போ பெயர் சொல்லி கூப்பிடுறது இதெல்லாம் இன்னைக்கு இன்னையோட விட்டுருங்க. இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற எச்சரிப்பு. பல பிள்ளைகளை நான் கவனிக்கிறேன், உங்கள் அப்பா எங்கப்பா அது எங்கேயாவது வெளியே இருக்கும், அது எங்கேயாவது எப்படி வருது வாயில் அந்த வார்த்தை எப்படி வருது எப்படி வருது. உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ கனம் பண்ணுவாயாக. இந்த ஒரே ஒரு கட்டளைக்கு தான் கூட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நினைச்சு வச்சிருக்கிறார். இது ஒரு ஒண்ணுதான், வாக்கு தத்துவம் உள்ள கட்டளை. இதுக்கு என்ன எப்படிப்பட்ட கட்டளை? சத்தமா சொல்லுங்க, எப்படிப்பட்ட கட்டளை? வாக்கு தத்துவம் உள்ள கட்டளை. எத்தனை பேர் உங்க அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்கீங்க, என்னை இவ்வளவு தூரம் நல்லா வளர்த்தீங்களே, உங்களுக்கு நன்றி, ரொம்ப தேங்க்ஸ், உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அந்த ஒரு வார்த்தைங்க எவ்வளவு பெற்றோர் ஏங்குறாங்க தெரியுமா? இப்போ ஒரு தலைமுறை எழும்பி கொண்டிருக்கிறது, என்ன யோசிக்கிறாங்க, எங்க பெற்றோர் இதுக்கப்புறம் என்னால என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. ஒரு வீட்டில் வயதான தாய் தகப்பன அவங்களுடைய மகன் மருமகள் தீர்மானம் பண்றாங்க, இதுக்கு மேல இவங்களை பார்க்க முடியாது, இவங்களை என்ன பண்ணலாம், ஹோம்ல கொண்டு போய் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் பேக் பண்ணும்போது அவங்களுடைய சின்ன மகன் என்ன பண்றான், அவன் ஒரு தட்டை தூக்கிட்டு வரான். அப்போ அவங்க அப்பா சொல்றாரு, அம்மா சொல்றாங்க, நீ எதுக்குடா இதை தூக்கிட்டு வர்ற, நம்ம தாத்தா பாட்டியை தான் கொண்டு போய் எங்க விட போறோம், எங்க விட போறோம், சத்தமா சொல்லுங்க, எங்க விட போறோம். அவன் சொல்றான், அப்பா நீங்க வயசாகும் போது நான் உங்களை கொண்டு போய் அங்கதான் என்ன பண்ண போறேன், விட போறேன், உங்களுக்கான தட்டு தான் இது. இப்ப வலிக்குதுல, இப்ப வலிக்குதுல, எவ்வளவு வலிக்கும். ஒரு தகப்பனையும் தாயும் கைவிட்ட நிலையில கொண்டு போய் ஒரு ஓல்டேஜ் உங்களை விடும்போது எவ்வளவு உங்களை வலிக்கு யோசித்து பாருங்களேன். எனக்கு தீர்மானம் பண்ணுங்க, என் தகப்பனையும் என் தாயையும் நான் கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. உங்களுடைய தீர்மானம் உங்களுக்கு பெற்றோருக்கு தெரியும். உங்களை பெற்று, உங்களை எடுத்து, உங்களை வளர்த்து, உங்களை ஆளாக்கி, உங்களை படிக்க வச்சு, உங்களுக்கு என்ன துணை வேணுன்றத தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு பெற்றோருக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்திலே இருக்கிற அந்த தலைமுறைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பாட்ட ஒருவேளை உங்க அப்பா அம்மாக்கு பிரியம் இல்லாத காரியங்களை செஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு போய் அவங்கள்ட்ட சொல்லணும், நான் உங்களை நிறைய இடத்துல காயப்படுத்திட்டேன், கஷ்டப்படுத்திட்டேன், தயவு செய்து என்ன மன்னிங்கன்னு சொல்லி அவங்களோட ஒப்புரவாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்க சொல்ற ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது, புரிஞ்சவங்க மட்டும் வராம. இப்ப வாசிக்கலாம், எபேசியர் எழுதின நிருபம் 6:1-3 வசனங்களை வாசிங்க. எபேசியர் 6:1-3 ஆகிய வசனங்கள்.
2: பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது.
1: சரி, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படியணுமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன், எல்லாருமே சொல்லுங்க, கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது இது. ஆமா, கீழ்ப்படியாமல் இருந்தால் அதற்கு பெயர் அநியாயம். கீழ்ப்படியாமல் இருந்தால் அது பெயர் என்னங்க? அநியாயம். அப்ப கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. சில இடங்களில் அப்யூஸ் பண்ற பேரண்ட்ஸ் இருக்காங்க, அப்ப அவங்க என்ன பண்ணாலும் நான் அதை தாங்கிக்கணுமா? அப்படி இல்லை, கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்து இருங்கள், இது நியாயம். ரெண்டாவது, உனக்கு உனக்கு என்ன உண்டாகணும்? ஈசாக்கு நன்மை உண்டாச்சா? ஈசாக்கு நன்மை உண்டாச்ச வாஸ்தவம் இல்ல, எவ்வளவு நன்மைகள் உடைய வாழ்க்கையில் இருந்துச்சு பாருங்க. நன்மை உண்டாகிறதுக்கும்
2: பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும்,
1: பூமியிலே உன் வாழ்நாள் எப்படி இருக்கணும், நீடித்திருப்பதற்கும்
2: உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக,
1: உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஹல்லேலூயா. ஈசாக்கு மரண பரியந்தம் கீழ்ப்படிந்திருந்தார். எது வரைக்கும் கீழ்ப்படிஞ்சாருங்க? மரண பரியந்தம். அவருக்கு தெரியும் அவங்க அப்பா யாரு, தேவன் யார் என்று அவன் அறிந்து கொண்டான். அவங்க அப்பா மரித்த பிறகும், ஆபிரகாம் கடந்து போன பிறகும், ஈசாக்கினுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதா இருந்தது. இன்னைக்கு உங்களுடைய பெற்றோர் கூட இருக்கலாம், அவங்கள நீங்க உதாசீனம் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அநியாயம் செய்யறோம்னு அர்த்தம். ஆனால் அவர்களுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது அந்த ஆசீர்வாதம் அவர்கள் வாழ்நாள் முடிந்த பிறகும் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை தான் ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். தயவு செய்து வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், வாலிபர்களுக்கு நான் சொல்றேன், நீங்க சினிமாவோ மற்ற காரியமோ நீங்க பார்த்து அதுல உள்ளபடி நீங்க வாழ வேண்டும் என்று நினைத்து உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்தவர்களாய் காணப்படும். கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கும், கொஞ்ச நாள் எல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் நான் சொல்றேன், ஈசாக்கை போல என் தகப்பனையும் தாயும் நான் கனம் பண்ணுவேன் என்று தீர்மானம் எடுப்பீர்கள் என்று சொன்னால் ஆசீர்வாதம் தொடர்ந்து வரும். அழகா சொல்றாரு பாருங்களேன், உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், உனக்கு பூமியில என்ன உண்டா, நன்மை உண்டாயிருப்பதற்கும், உன் தாயையும் உன் தகப்பனையும் என்ன செய்யணும், கனம் பண்ணுவாயாங்க. அவங்களை பெருசா நினைங்களேன், அவளுக்கு நன்றி சொல்லுங்களேன். நீங்க அறியாத காலத்துல நீங்க அவங்களை நடத்துறது போல உங்களை அவங்க நடத்தி இருந்தா இந்த வயசுக்கே வந்திருக்க மாட்டீங்க, இந்த வயதை எட்டிருக்க மாட்டீர்கள். அவர் கர்த்தர் நல்ல பெற்றோர்களை கொடுத்து உங்களை வளர்த்து கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படி என்னை அர்ப்பணிக்கிறேன், இந்த வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படி என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். பாருங்க, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு குழந்தை, உலகத்தில் பிறக்கிற ஒரு குழந்தை முதலாவது பார்ப்பது தன்னுடைய பெற்றோர், முதலாவது பார்ப்பது அந்த பிள்ளையினுடைய பெற்றோர். அவங்களதான் இந்த குழந்தை முதல்ல என்ன செய்யுது, பார்க்குது. அந்த வீட்டில தான், அந்த இடத்துல தான் வச்சு தேவன் யார் என்பதை இந்த பிள்ளை கற்றுக்கொள்ளுகிறது. எல்லாமே அங்கதான் நடக்குது. அப்ப அந்த பார்க்கிற பெற்றோர், பிறந்த குழந்தைக்கு தேவன் யார் என்று தெரியாது, கர்த்தர் யார் என்று தெரியாது, ஆனால் தன்னுடைய பெற்றோர் அதாவது பார்க்குது. அந்த பெற்றோர் அந்த பிள்ளை சிறு பிராயத்திலிருந்து அதை வளர்த்து கொண்டு வரும் பொழுது கர்த்தர் யார் என்பதை அந்த பெற்றோரின் மூலமாக பிள்ளை கற்றுக்கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்களேன். அப்போ நீங்க பார்க்கிற பெற்றோரை கனம் பண்ணாம, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காம, நான் தேவன் பேர்ல விசுவாசமா இருக்கிறேன், நான் தேவனுக்கு கீழ்ப்படுறேன், நான் தேவனுக்கு ஊழியம் செய்யறேன் அப்படின்னா நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் என்ற அர்த்தம். ரொம்ப தெளிவா நான் புரிஞ்சுக்கணும். நான் கர்த்தரை ஏமாத்துறேன், என்ன ஏமாத்திக்கிறேன், நான் நல்லா இருப்பேன் நான் நினைச்சுக்கிறேன், நீ நினைச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கற்றுக்கொண்டு வசனத்தின்படி மாற்றிக்கொள்ள வேண்டியவர்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடைய வாழ்க்கையில நிறைவாய் இருக்கும். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாம் கத்திய ஓங்கினாரு, சரியான நேரத்தில் தேவன் அதை தடுத்து நிறுத்தினார். ஆனால் அநேக நூற்றாண்டுகளுக்கு பிறகு தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஈசாக்கு அந்த விறகுகளை சுமந்து கொண்டது போல அந்த மரச்சிலுவையை இயேசு சுமந்து கொண்டு வந்து அந்த சிலுவையில பலியாக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்ட போது பிதாவாகிய தேவன் அதை நிறுத்தவில்லை. அந்த ரோம போர்ச்சவர்கள் அடித்ததை அவர் தடுத்து நிறுத்தவில்லை. காரணம் என்னவென்றால், உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக பரிகாரமாக அவருடைய சொந்த குமாரனையே கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பந்தியை நம்ம ஆசிரிக்கிறோன்றத சாதாரணமா நினைக்க கூடாது. ஏதோ என்னுடைய கையில கிடைச்சது நான் உள்ள எடுத்து நான் உட்கொள்ளுகிறேன், அப்படி அல்ல. இது எதற்கு அடையாளமா இருக்குது, உங்களுக்காக எனக்காக உடைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரம், குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய சரீரம் நமக்காக உடைக்கப்பட்டது. அவருடைய நொறுக்குதலினாலே நீங்களும் நானும் விடுதலை பெற்றிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்றீங்கன்னா, இயேசு எப்படி மரண பரியந்தம் கீழ்ப்படிந்திருந்தாரோ அதுபோல நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. அதற்குரிய பெரிய ஆசீர்வாதம் உண்டு. இதை நிறைய பேர் நினைக்கிறது இல்லை. இன்னைக்கு சொல்லுங்க, ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் நீங்க உங்க பெற்றோர் உங்க இடத்துல பேசும்போது சத்தத்தை உயர்த்தாதீங்க. என்ன பண்ணக்கூடாது, சத்தமா சொல்லுங்க. இப்ப இல்ல, இப்ப உயர்த்தி சொல்லுங்க. என்ன பண்ணக்கூடாது, சத்தத்தை. இது முதலாவது கற்பனை, இது முதலாவது கண்டிஷன். சத்தத்தை என்ன பண்ணக்கூடாது, ஆமா, நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா கத்த ஆரம்பிச்சாங்கன்னா பெற்றோர் அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க, என்னவோ போ அப்படின்னு அவங்க மனசு சலிச்சிடும், செய்யக்கூடாது. ரெண்டாவது, அப்படியே பெற்றோர் உங்களுக்கு அறிவுரை சொல்லும் போது ஆரம்பிச்சிட்டியா சொன்னீங்கன்னா அடி விழும். அறிவுரை சொல்லும் போது கேட்டுக்கொள்ளுங்க. அறிவுரை சொல்லும் போது என்ன பண்ணுங்க, அவங்க உயிரோடு இருக்க வரைக்கும் தான் உங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க, ஒரு நாள் அவங்க இருக்க மாட்டாங்க அறிவுரை சொல்றதுக்கு. அறிவுரை சொல்லும் போது என்ன பண்ணுங்க, கேட்டுக்கொள்ளுங்கள். அவங்கள பெருசா நினைங்க, உங்களுடைய மனதில் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய சந்ததியும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூட நம்ம ஜெபிக்க போகிறோம். யாருமே இது எனக்கு உரியது அல்லன்னு நினைக்க முடியாது, இது எல்லாருக்குமான கர்த்தருடைய வார்த்தை. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஆராய்ஞ்சு பார்த்து எந்தெந்த இடத்துல எல்லாம் தவறி இருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பார்த்து இன்னைக்கு ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என் கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை சிறு பிராயத்துல கூட அறியாத காலங்களில் கூட உங்களுடைய பெற்றோரை நீங்க கஷ்டப்படுத்தியிருப்பீங்க. இப்ப சொல்லுங்க, ஏசப்பா அதெல்லாம் தெரியாம பண்ணிட்டேன், மன்னிங்க, நான் பெற்றோரை கனம் பண்ண எனக்கு உதவி செய்ய, கனம் பண்ண எனக்கு உதவி செய்யுங்கப்பா, அவளை மேன்மையா நடத்த எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே இந்த எண்ணம் எனக்குள்ள ஆழமாய் பதியட்டும், ஏனென்றால் இது நீர் கொடுத்த கட்டளையா இருக்கிறது. மனிதர்களுக்கு நீர் கொடுத்த கட்டளை முதல் கட்டளையாது இருக்குது ஆண்டவரே. இதை நாங்கள் இன்றைக்கு கேட்கும்படி நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னுடைய குறைவுகள் குற்றங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னித்து ஒரு விசையா ஆண்டவரே, இன்றைக்கு இந்த நாளிலிருந்து நேரத்திலிருந்து என் பெற்றோரை நான் கனம் பண்ணவும், அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கும் போது அறிவுரை கொடுக்கும் போது அதை கேட்டுக்கொள்ளவும், அவர்களுக்கு விரோதமாய் நான் ஆண்டவரை தரக்குறைவாகவும் மரியாதை இல்லாமையும் பேசாமலும் ஆண்டவரை அவர்களை கனம் புரிந்தியவர்களை பார்க்க தேவன் எனக்கு உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, ஈசாக்களுடைய வாழ்க்கையில அனுபவித்த சகல ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உண்டாகட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எந்த இடத்துல நாங்க ஆண்டவரே உடைய சத்தத்தை எப்படி கேட்கணும் ஆண்டவரே, எந்த இடத்துல நாங்க விட்டு கொடுக்கணும், எந்த இடத்துல நாங்க கடந்து போகணும், எந்த இடத்துல ஆண்டவரே சமாதானம் பண்ணணும், இதெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த கரங்களில் எங்களை ஒப்புவிக்கிறோம். நீரே காத்துக்கொள்ளும், நீரே ஆசீர்வதியும், நீரே வழி நடத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் இந்த காலவேளையிலே இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லாம் சேர்ந்து பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை என்கிற பாடலை என்னோடு

இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம். ஒரு பழைய பாடல் பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே என்கிற அந்த பாடலை எங்களோடு சேர்ந்து நீங்களும் பாடி கர்த்தரை துதிக்கலாம். அவர் நல்லவர், கர்த்தர் சர்வ வல்லமை.

ஹாலலூயா. இன்னொரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம். கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே என்ற அந்த பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம்.

0: ஹல்லேலூயா.
1: நம்ம எல்லாரும் சேர்ந்து சில நிமிடங்கள் நாம் தேவனை முழு இருதயத்தோடு நாம் ஆராதிக்க போகிறோம். நம்முடைய தேவன் ஆராதனைக்குரியவர். அவரை துதிப்பதற்கும் அவரை உயர்த்துவதற்கு நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒன்று சேர்ந்து கர்த்தரை துதிக்க போகிறோம். எல்லாரும் உடைய கரங்களை உயர்த்தி நீங்கள் இருக்கிற இடங்களிலே தேவனுடைய முகத்தை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோப்பா. எங்கள் ஆராதனை மத்தியில் உம்முடைய மகிமையை நீர் விளங்க பண்ணுகிற தேவன் அல்லவா? நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம் ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே ஆமென் ஒருமித்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய மத்தியிலே கடந்து வருவார். ஆமென். அருள் ஏராளமாய் பெய்யும். ஆண்டவரே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. இன்னைக்கு ஆராதிக்கிற நம்முடைய ஜனங்கள் மேலே, எங்களோடு இணைந்து தேவனை துதித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய ஜனங்கள் மேலே இன்னைக்கு கர்த்தர் திரளாய் ஆண்டவர் தம்முடைய மகிமையை வல்லமையை விளங்க பண்ண போகிறார்.

ஆசீர்வாதங்கள் நீங்கள் எங்கள் மேல ஊற்றுகிற தேவ வல்லமை அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பொய்யட்டுமே. நீங்களும் கரங்களை உயர்த்தி இந்த நாளில் எங்களோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் எந்த நிலையில தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது, ஆனால்

போன உடனே பல வருஷங்களாக இருந்த வியாதிகள் சுகமானது அல்லவா? ஒரு மனதோடு நீங்கள் ஆராதித்து பாருங்கள். மனிதனால் செய்ய முடியாதது இயேசு உங்களுக்காக செய்வார். ஆமே, எப்பேற்பட்ட கட்டுகளாய் இருந்தாலும் இந்த நாளில் உங்கள் மேலே

இருக்கிறவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் கூடவே இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறாரே. அவர் வார்த்தைகள் மாறாதவர். அவர் பொய் சொல்லுவதற்கு மனிதன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. இன்றைக்கு வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில அவர்

ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஒளிஹதயத்தோட தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. நீங்கள் நன்றி செலுத்துறத கர்த்தர் விரும்புகிறார். அவர் நம்முடைய விஷயத்தில் எவ்வளவு உண்மையா இருந்திருக்கிறார். வார்த்தைகளை உண்மை உள்ளவர், வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ளவர். நம்ம வாழ்க்கையிலும் நமக்கு தேவன் செய்த நன்மைகளை மறவாமல் உண்மையாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருப்போம் என்றால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகளை, ஒருபோதும் கர்த்தர் செய்த நன்மையை மறந்து விடாதீர்கள். நம்முடைய தேவன் ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. தொடர்ந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: இந்த உலகத்துல எத்தனையோ புதிர்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா மனுஷங்களை மட்டும் புரிஞ்சுக்கிடவே முடியலைங்க. அப்படி என்ன புரியலன்னு கேக்குறீங்களா? சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்களும் என்னைய மாதிரி தான் சொல்வீங்க. பணம் இல்லை, சிக்கன் மட்டன் மீன் வாங்க முடியல, அதனால காய்களை வாங்கி சாப்பிட்றேன்னு ஒருத்தன் சொல்றான். ஆனா பணம் இருக்கிறவனும் ஏகப்பட்ட பணத்தை ஹோட்டல்ல கொடுத்து அதே காய்கறிகளை வாங்கி சாப்பிட்றான். பணம் இல்லாம இருந்தப்போ அவன் ஆபீஸுக்கு சைக்கிள் போனான். இப்போ அவன் பணக்காரன் ஆயிட்டான், ஆனா இன்னும் சைக்கிள்ல தான் போறான். ஏன்னு கேட்டா உடல் பருமனை குறைக்க சைக்கிள்ல போறேன்னு சொல்றான். இன்னொருத்தன் பணம் இல்லாதப்போ சம்பாதிக்கிறதுக்காக எல்லா இடத்துக்கும் நடந்தே போனான். பணம் சம்பாதிச்ச பிறகும் நடந்தே தான் எல்லா இடத்துக்கும் போறான். ஏன்னு கேட்டா கொழுப்ப குறைக்க நடக்கிறானா? அதான் சொன்னேன், மனுஷங்களை புரிஞ்சுக்கிடவே முடியலைங்க. பணம் இல்லாதப்போ திருமணம் செய்ய ஆசைப்படுறான், பணம் வந்த உடனே விவாகரத்து செய்ய கோர்ட்டுக்கு ஓடுறான். இதுல ஜோக் என்னன்னா, பணம் இல்லாதப்போ மனைவி செக்ரட்டரி வேலையை பாக்குறா, பணம் இருக்கும்போது செக்ரட்டரி மனைவி ஆயிடுறா. இது மட்டும் இல்ல, செயல்ல தான் இப்படி மாறுபாடு இருக்குதுன்னா பேச்சிலையும் ஒண்ணுக்கொண்ணு முரண்தான். ஷேர் மார்க்கெட் மோசமானதுன்னு சொல்லிக்கிட்டே அதுல பணத்தை போடுறது, அது எப்படி போகுதுன்னு தொடர்ந்து அதை உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது. இதை என்னன்னு சொல்ல, பணம் நல்லது இல்லைன்னு சொல்லிக்கிட்டே பணத்தை குவிச்சுக்கிட்டே போறத பார்க்கும்போது மனிதன் ஒரு புரியாத புதிர்னு தான் தோணுது. மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் அப்படிங்கிற வேத வசனம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனா மொத்தமா எல்லா மனுஷங்களும் இப்படின்னு சொல்ல முடியாது. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் அப்படின்னு நாம் வேதாகமத்துல வாசிக்கிறது மாதிரி, நீதிமான்களும் அவங்களுடைய பிள்ளைங்களும் உண்மையோடும் உத்தமத்தோடும் கடவுளுக்கு பயந்து நேர்மையா வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆமா, நீங்க எந்த வகையை சேர்ந்தவங்க?

0: நெகேமியாவின் புஸ்தகம் 5 அதிகாரம். ஜனங்களுக்குள் அநேகரும் அவர்களுடைய ஸ்திரிகளும் யூதராகிய தங்கள் சகோதரர் மேல் முறையிடுகிற பெரிய கூக்குரல் உண்டாயிற்று. அதென்னவென்றால், அவர்களில் சிலர், நாங்கள் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் அநேகரானபடியினால் சாப்பிட்டு பிழைக்கும்படிக்கு நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம் என்றார்கள். வேறு சிலர், எங்கள் நிலங்களையும் எங்கள் திராட்சை தோட்டங்களையும் எங்கள் வீடுகளையும் நாங்கள் அடைமானமாக வைத்து இந்த பஞ்சத்திலே தானியம் வாங்கினோம் என்றார்கள். இன்னும் சிலர், ராஜாவுக்கு தீர்வை செலுத்த நாங்கள் எங்கள் நிலங்கள் மேலும் எங்கள் திராட்சை தோட்டங்கள் மேலும் பணத்தை கடனாக வாங்கினோம் என்றும், எங்கள் உடலும் எங்கள் சகோதரர் உடலும் எங்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் சரி, ஆனாலும் இதோ நாங்கள் எங்கள் குமாரரையும் எங்கள் குமாரத்திகளையும் அடிமைத்தனத்திற்கு உட்படுத்த வேண்டியதாயிருக்கிறது. அப்படியே எங்கள் குமாரத்திகளில் சிலர் அடிமைப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்களை மீட்க எங்களுக்கு நிர்வாகம் இல்லை. எங்கள் நிலங்களும் எங்கள் திராட்சை தோட்டங்களும் வேறே மனிதர் கைவசமாயிற்று என்றார்கள். அவர்கள் கூக்குரலையும் இந்த வார்த்தைகளையும் நான் கேட்டபோது மிகவும் கோபம் கொண்டு என் மனதிலே ஆலோசனை பண்ணி பிற்பாடு பிரபுக்களையும் அதிகாரிகளையும் கடிந்து கொண்டு, நீங்கள் அவரவர் தங்கள் சகோதரர் மேல் ஏன் வட்டி சுமத்துகிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய சபை கூடி வரச் செய்து, அவர்களை நோக்கி, புறஜாதியாருக்கு விற்கப்பட்ட யூதராகிய எங்கள் சகோதரரை நாங்கள் எங்கள் சக்திக்கு தக்கதாய் மீட்டிருக்கையில் நீங்கள் திரும்ப உங்கள் சகோதரரை விற்கலாமா, இவர்கள் நமக்கு விலைப்பட்டு போகலாமா என்றேன். அப்பொழுது அவர்கள் மறு உத்தரவு சொல்ல இடமில்லாமல் மௌனமாயிருந்தார்கள். பின்னும் நான் அவர்களை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியம் நல்லதல்ல. நம்முடைய பகைஞராகிய புறஜாதியார் நிந்திக்கிறதின் நிமித்தம் நீங்கள் நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா? நானும் என் சகோதரரும் என் வேலைக்காரரும் இவ்விதமாகவா அவர்களுக்கு பணமும் தானியமும் கடன் கொடுத்திருக்கிறோம்? இந்த வட்டியை விட்டு விடுவோமாக. நீங்கள் இன்றைக்கு அவர்கள் நிலங்களையும் அவர்கள் திராட்சை தோட்டங்களையும் அவர்கள் ஒலிவத்தோப்புகளையும் அவர்கள் வீடுகளையும் நீங்கள் பணத்திலும் தானியத்திலும் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் 100 வீதமாக அவர்களிடத்தில் தண்டி வருகிற வட்டியையும் அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விடுங்கள் என்றேன். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை திரும்ப கொடுத்துவிட்டு இனி அப்படி அவர்களிடத்தில் கேட்க மாட்டோம், நீர் சொல்லுகிறபடியே செய்வோம் என்றார்கள். அப்பொழுது நான் ஆசாரியர்களை அழைத்து அவர்கள் இந்த வார்த்தையின்படி செய்ய அவர்களை ஆணையிடுவித்து கொண்டேன். நான் என் வஸ்திரத்தை உதறி போட்டு, இப்படி இந்த வார்த்தையை நிறைவேற்றாத இந்த மனிதனையும் அவன் வீட்டிலும் அவன் சம்பாத்தியத்திலும் இருந்து தேவன் உதறி போட கடவர். இந்த பிரகாரமாக அவன் உதறி போடப்பட்டு வெறுமையாய் போவானாக என்றேன். அதற்கு சபையார் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். பின்பு ஜனங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்தார்கள். நான் யூதா தேசத்திலே அதிபதியாயிருக்கும்படி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா எனக்கு கற்பித்த நாளாகிய அவருடைய 20ஆம் வருஷம் தொடங்கி அவருடைய 32ஆம் வருஷம் வரைக்கும் இருந்த 12 வருஷ காலமாய் நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிற படியை வாங்கி சாப்பிடவில்லை. எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாயிருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சை ரசமும் வாங்கினதுமல்லாமல் 40 சேக்கல் வெள்ளியும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. ஒரு வயலையாவது நாங்கள் கொள்ளவில்லை. அந்த அலங்கத்தின் வேலையிலே முயன்று நின்றேன். என் வேலைக்காரர் அனைவரும் கூட்டமாய் அந்த வேலைக்கு கூடி வந்தார்கள். யூதரும் மூப்பருமான 150 பேரும் எங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளிடத்திலிருந்து எங்களிடத்திற்கு வந்தவர்களும் என் பந்தியில் சாப்பிட்டார்கள். நாளொன்றுக்கு ஒரு காளையும் முதல் தரமான 6 ஆடும் சமைக்கப்பட்டது. பட்சிகளும் சமைக்கப்பட்டது. 10 நாளைக்கு ஒரு தரம் நானாவித திராட்சரசமும் செலவழிந்தது. இப்படியெல்லாம் இருந்த போதும் இந்த ஜனங்கள் பட்டபாடு கடினமாயிருந்தபடியால் அதிபதிகள் வாங்குகிறபடியை நான் வாங்கவில்லை. என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும்.
1: விரட்டடிக்க

யுத்தம் செய்து முறியடிக்க போகிறார். ஓ அமேன். அவர் யுத்தத்தில் வல்லவர். விசுவாசமாய் நீங்கள் பாடும்போது உங்களுக்கு விரோதமாக எழுங்கிற

பரிசு தாவியும் உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்கள் பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்கள் அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை இரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, என்னுடைய பெயர் பி எம் பாலசாமி. என்னுடைய தகப்பனருடைய பெயர் பெர்னார்ட். என் தாயின் பெயர் மார்க்ரேட். நான் ஒரு பூர்வீகமான கத்தோலிக்க திருச்சபையின் அந்த பின்னணியிலிருந்து நான் வருகிறேன். என் குடும்பத்தில் பிள்ளைகள் அப்படின்போது முதலாவது எனக்கு ஒரு அண்ணன், அந்த அண்ணன் பேர் வந்து மோசஸ். இரண்டாவது எனக்கு அக்கா, அக்கா பேர் வந்து சாந்தி மேரி. மூன்றாவதாக நான் பிறந்தேன், என் பேர் வந்து பாலசாமி. அடுத்தது இன்னொரு தங்கச்சி, அவள் பேர் வந்து மரியாள். அதற்கு பிறகு ஒரு தங்கச்சி, அவள் பேர் ஜோதி. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தம்பி பிறந்தான், அவன் பேர் வந்து மைக்கேல். கடைசியாக ஒரு தங்கச்சி, அவள் பேர் வந்து சமாதானம். இந்த சமாதானம் அப்படின்ற அந்த பேர் என் தங்கச்சி வைக்கும் போது எங்கள் அப்பா கிட்ட நான் கேட்டேன், ஏன்பா இந்த தங்கச்சிக்கு சமாதானன்னு பேர் வைக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், குடும்பத்தில் இது வரைக்கும் சண்டையும் சச்சுரமாக இருக்குது, அதாவது என் தாய்க்கும் என் தகப்பனுக்கும் அடிக்கடி சண்டை வரும். எங்கள் அப்பா வந்து அடிப்பார், எந்த அளவுக்கு அடிப்பார்னா என் தாய்க்கு வாயில் ரத்தமே வந்துடும், அந்த அளவுக்கு அடிப்பார். அப்போ தான் சொன்னார், இது வரைக்கும் குடும்பத்தில் சண்டையாக இருந்தது, இனிமேலாவது இந்த குடும்பம் சமாதானமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு என் தங்கச்சிக்கு சமாதானன்னு பேர் வச்சார். அவர் சமாதானன்னு பேர் வச்சதுனால அதுக்கு பிறகு குடும்பத்தில் சமாதானம் இல்லை. அதற்கு பிறகும் அதே பிரச்சனைகள், அதே சண்டை, எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சண்டை, எங்கள் அப்பா கெட்ட வார்த்தைகள் பேசுறது, இது தொடர்ந்தது. நாங்கள் இப்படியாக ஒரு கத்தோலிக்க குடும்பமாக இருக்கும்போது என்னுடைய இளமை பருவம், குழந்தை பருவத்தில் என் தாய் தகப்பன் அந்த குடும்ப வறுமையின் காரணமாக என்னை, நான் சின்ன குழந்தையாக இருக்கும் போதே என் தாய் மாமன் வீட்டிற்கு என்னை எங்கள் மாமா இடத்துல என்னை கொடுத்துட்டாங்க. நான் மிகவும் ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்தேன். எந்த அளவுக்கு குழந்தைன்னா, என்னுடைய தாய் மாமன் என்னை அவருடைய தோளில் தூக்கி கொண்டு என்னை போவார், அந்த நினைவுகள்லாம் எனக்கு இருக்குது. அந்த அளவுக்கு நான் சிறு பிள்ளையாக இருக்கும் போதே என்னுடைய தாய் மாமன் வீட்டில் என்னை விட்டுட்டாங்க. என்னுடைய தாய் மாமனும் என்னை மிகவும் அன்பாக அவர் நேசித்தார். அவர் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர், இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். ஆனாலும் என் மீது அளவு கடந்த அன்பு வைத்து என்னை அவர் வளர்த்து வந்தார். நான் அவரோடு கூட இருக்கும்போது என்னை அவர் பராமரித்துன்னு வரும்போது அவருக்கு வந்து அப்போ திருமணம் ஆகலை, ஆகையினால என்னை மிகவும் அன்பாக அவர் கவனித்து வந்தார். பெரும்பாக்கம் என்ற அந்த பகுதியில் அவர் இருந்தார். அப்பொழுது நான் பள்ளிக்கூடம் போய் படிக்க வேண்டிய அந்த வயது வரும்போது அங்கே இருக்கக்கூடிய அட்வென்ட் திருச்சபை என்னால் நடத்தப்படக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் என்னை முதல் வகுப்பில் அவர் சேர்த்தார். நான் அங்கே மிகவும் நன்றாக நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், நல்லா படிப்பேன். ஆசிரியர் எது சொன்னாலும் அதை உன்னிப்பாக கவனித்து நன்றாகவே நான் படிப்பேன். அப்படி நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்னுடைய தகப்பனார் வந்து பள்ளிக்கூட நேரத்தில் அந்த ஸ்கூலுக்கு வந்தார். அவர் அவர் தூரத்தில் வரும்போது அந்த ஜன்னல் ஓரத்தில் அவரை நான் பார்த்தேன். என்னை பார்க்க வராரு அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கும்போது நேராக ஆசிரியர் இடத்துல போய் என் பையனை நான் கூட்டிக்கின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் இடத்துல கேட்குறார். ஆசிரியர் சொன்னாங்க, ஏன் கூட்டின்னு போகிறீங்க, எதுக்காக கூட்டின்னு போறேன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் அவனை நான் வேலைக்கு கூட்டின்னு போய் விட போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆசிரியர் சொல்கிறாங்க, இவ்வளோ சின்ன வயசில் இந்த பையனை எந்த வேலைக்கு கொண்டு போய் நீங்கள் விடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, அவனை நான் மாடு மேய்க்க கொண்டு விட போகிறேன் அப்படிங்கிறாரு. உடனே அந்த என்னுடைய ஆசிரியருக்கும் என் தகப்பனாருக்கும் ஒரு வாக்குவாதமே நடக்குது. கடைசியில் என் தகப்பன் விடலை, என்னை பள்ளிக்கூடத்துலேருந்து அப்படியே நேராக கையை பிடிச்சி என்னை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு வீட்டில் என் தாயும் என் தகப்பனும் என்னை கொண்டு போய் மாடு மேய்க்கிறதுக்காக கொண்டு போய் விடுறாங்க. அப்படி என் கண் எதிரிலேயே அந்த பிஞ்சு வயசில் சின்ன குழந்தையில் என்னை கொண்டு போய் ஒரு வீட்டில் மாடு மேய்க்க விடும்போது அந்த வீட்டுக்காரங்க ஒரு படி அரிசிங்க, அந்த ஒரு படி அரிசி அளந்து ஒரு பையில் போட்டு கொடுக்குறாங்க. எங்கள் அப்பா அம்மா வாங்கிக்கின்னு அந்த வீட்டில் என்னை மாடு மேய்க்க விட்டுட்டு வராங்க. எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது. நான் என்ன பண்ண முடியும்? அந்த மாடு மேய்க்கிற வீட்டில் என் வயசில் ஒரு பையன் அதே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒன்றாம் கிளாஸ் அவன் படிக்கிறான். அந்த அவனை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் அவன் அந்த புஸ்தகங்களை பார்க்கும்போது நான் மிகுந்த வேதனைப்பட்டேன். என் கண்கள் அப்படியே கண்ணீர் வரும். நம்முடைய அப்பா அம்மா நம்மளை மாடு மேய்க்க விடுறாங்க, ஆனால் அந்த வீட்டில் அந்த பையன் படிக்கிறான் அப்படின்னு சொல்லி, ஆனால் அந்த பையனுக்கு சரியாக படிக்க வராது. சாயந்தர நேரத்தில் அந்த பையன் அந்த புக்கை எடுத்து படிக்கும்போது அவனுக்கு சரியாக படிக்க வராது. அப்போ நான் போய் உக்காந்து அவனுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். உடனே வீட்டுக்கு உள்ளே இருந்து அந்த பையனோட அம்மா வந்து அந்த பையனை அடித்து அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்கள், ஒரு மாடு மேய்க்கிற பையன் எந்த அளவுக்கு படிக்கிறான், உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கும் போது என் இருதயம் அப்படியே நொறுங்கி போன மாதிரி அந்த ஒரு ஃபீலிங், அந்த எண்ணம் எனக்கு வருங்க. நான் கண்ணீர் விட்டு அழுவேன். இது வந்து என்னுடைய அந்த ஏறக்குறைய பார்த்தா அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வயசுங்க, ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற வயசில் இது அத்தனையே நடக்குது. ஒன்றாம் கிளாஸ் டூ ரெண்டாம் கிளாஸ் இப்படி படிக்கிற அந்த வயசில் இந்த காரியங்கள்லாம் நடக்குது. நான் அந்த வீட்டில் மாடு மேய்ச்சின்னு இருந்தேன். அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் சம்பளம் கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லி வேறு ஒரு வீட்டில் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லும் போது அந்த வீட்டிலேருந்து கூட்டி மட்டும் என்னை இன்னொரு வீட்டில் கொண்டு போயிட்டு மாடு மேய்க்க விட்டாங்க. இப்படி கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் அந்த மேடவாக்கம், பெரும்பாக்கம், நூக்கம்பாளையம், அந்த உத்தண்டி இப்படிப்பட்ட பகுதிகளில் நான் ஒவ்வொரு நாளும் நான் மாடுகளை மேய்த்து என்னுடைய காலத்தை நான் தள்ளிக்கினேன். இந்த மாடு மேய்க்கிறதுல பார்த்திங்கன்னா மிகவும் கஷ்டமானதுங்க. அதாவது காலையில் அந்த வீட்டில் கொஞ்சம் கூழ் கரைச்சி ஒரு சொம்பளை ஊற்றி கொடுப்பாங்க. அந்த கூழை நான் குடிச்சிட்டு மத்தியானத்துக்கு சாப்பாட்டுக்காக நான் ஒத்த காலில் அப்படியே அந்த கதவுல நான் ஒண்டி நின்றுக்கின்னு இருப்பேன். மத்தியானத்துக்கும் அந்த கூழ் கரைச்சி ஒரு சொம்பளை ஊற்றி அதை ஒரு துணி போட்டு கட்டி அப்படியே தூக்கிக்கின்னு வரா மாதிரி என் கையில் கொடுப்பாங்க. அதையும் வாங்கிக்கின்னு நான் நின்றுக்கின்னு இருப்பேன். எதுக்காக நின்றுருப்பேன்னா அப்போ காசு பணம் கிடைக்காது, யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்றதுக்கு. அதனால் கொஞ்சம் அரிசி கொடுங்க அப்படின்றதுக்காக அந்த வீட்டில் நான் நின்றுகிட்டு இருப்பேன். அவங்களும் என்ன வேணும்னு கேட்பாங்க, கொஞ்சம் அரிசி கொடுங்கம்மானுவேன். கொஞ்சம் அரிசி கொடுப்பாங்க. அந்த அரிசியை என்னுடைய ட்ரௌசர் பாக்கெட்டில் போட்டுக்கின்னு அதை நனைச்சி அதை ஈரமாக்கி வச்சுருப்பேன். ஏன்னா அது ஊறி இருக்கும். அந்த மாடு மேய்க்கும் போது அந்த அரிசியை நான் சாப்பிட்டுக்கின்னு இருப்பேன். மத்தியானம் அந்த கூழை குடிக்கிறதுக்கு அந்த அதை கழட்டும் போது பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணியாக நீர்த்து போயிருக்கும். வேறு வழியே இல்லை, தொட்டுக்க எதுவும் இருக்காது, நீர்த்து போயிருக்கும். அது அப்படியே அந்த சொம்போடு எடுத்து அந்த கூழை குடிச்சிட்டு சாயந்தரத்தில் அந்த மாடு ஓட்டிக்கின்னு வந்து அவங்க வீட்டில் நான் விடுவேன். அதில் சில நேரங்கள் ஒரு நாள் நடந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற ஒருத்தருடைய வயலில் அந்த மாடு போய் அந்த பயிரை மேய்ஞ்சிடுது. அந்த இடத்துக்காரர் வந்து அங்கேருந்து ஒரு நொச்சில் குச்சியை உடைச்சி அவர் என்னை அடித்த அடி பாருங்கள், என் காலில் ரத்தமே பிச்சுக்குன்னு வந்துடுச்சு. உடனே நான் அழுதுக்குன்னு என்னால் அடி தாங்க முடியாமல் என்னுடைய பாட்டிக்கிட்ட போய் சொன்னேன். அதாவது என் தாய் மாமனுடைய தாய், என்னுடைய பாட்டி, அவங்ககிட்ட நான் போய் சொன்னேன். அவங்க உடனே என் கையை பிடிச்சிக்கின்னு யார் அடித்தானோ அந்த வீட்டில் போயிட்டு மிகப்பெரிய ஒரு சண்டை போட்டு அவங்கள பேசுனாங்க. இப்படி ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் கடந்தது. எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான்னு சொன்ன பாருங்கள், அந்த அண்ணன் பேர் வந்து மோசஸ். அவருக்கு ஒரு வலிப்பு வியாதி இருந்தது அந்த நாளில். எத்தனையோ டாக்டர்கிட்ட கூட்டின்னு போய் என்னுடைய பெற்றோர்கள் காட்டினாங்க. ஆனால் எந்த மருத்துவராலும் அவனை வந்து சரியாக்க முடியல, அவரை சரியாக்க முடியல. அந்த நாளில் அவருக்கு ஏற்ற மருத்துவம் இல்லைன்னு சொல்கிறத விட கூட்டிமை பார்க்கறதுக்கான அந்த வசதி வாய்ப்புகள் எங்களுக்கு இல்லை. அதனால் அவர் கொஞ்ச நாள் இருந்தார். அதுக்கப்புறம் அந்த பெரும்பாக்கத்திலிருந்து என்னுடைய முழு குடும்பமும் என்னையும் கூட்டிக்கின்னு என்னுடைய சொந்த ஊருக்கு, அதாவது நெடுங்குன்றம், வண்டலூர் ஜூவுக்கு பக்கத்தில் நெடுங்குன்றம் என்ற கிராமம் தான் என்னுடைய சொந்த ஊர். அந்த சொந்த ஊருக்கு நாங்கள் வந்துட்டோம். ஆனால் எங்களுடைய குடும்பம் ஒரு பாரம்பரியமான கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த ஒரு குடும்பம். வழிபாடுகள்லாம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஈடுபாடோடு இருப்பேன். எந்த அளவுக்கு ஈடுபாடுன்னு சொன்னாக்கா, அன்னை மரியாள் மீது எனக்கு ஒரு அளவு கடந்த ஒரு பக்தி. எனக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்தில் நாங்கள் ஜபம் பண்ணுறதுன்னா கூட பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஜபமும் இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளும் வசனங்களும் எங்களுக்கு முக்கியம் கிடையாதுங்க. எங்களுடையதுன்னா அந்த ஜபங்கள், குறிப்பாக மங்கள வார்த்தை ஜபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த அன்னை மரியாதை குறித்து சொல்கிற ஜபம், ஜபமாலை, புனிதர்களுடைய வணக்கம், அந்த தேர் பவனி, நவநாள் ஜபம், திருப்பலி, இப்படிப்பட்ட காரியங்களில் நாங்கள் மிகவும் ஊறி போனவர்கள். அதாவது கத்தோலிக்க திருச்சபையினுடைய அந்த ஜப வழிபாடு மட்டும் இல்லை, அந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய சட்டத்திட்டங்கள் இவை எல்லாமே எங்களுக்கு அத்துப்படி. அந்த அளவுக்கு நாங்கள் அந்த கத்தோலிக்க திருச்சபையில் நாங்கள் வேறு ஊன்றி இருந்தோம். காலையில் 6 மணிக்கு திருப்பலி ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் சரியான நேரத்தில் 1 நிமிஷம் கூட நாங்கள் லேட் பண்ண மாட்டோம். கரெக்டாக அந்த 6 மணிக்கு நாங்கள் சபைக்கு போயிடுவோம். தேர் திருவிழா, அந்த தேர் திருவிழா நடத்துவாங்க. அன்னை மரியாளனுடைய புனிதர்களுடைய அந்த சிலைகளை தூக்கிக்கின்னு ஊர்வலமாக சென்று பேண்டு வாத்தியத்தோடு வான வேடிக்கைகளோடு அப்படிப்பட்ட அந்த ஊர்வலங்கள் செல்லும்போது அதில் மிகுந்த பயத்தோடும் பக்தியோடும் அந்த கூட்டங்களில் நான் கலந்து கொள்ளுவேன். முதல் ஆளாக நான் இருப்பேன். முழுக்க முழுக்க அன்னை மரியாளுக்கு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அன்னை மரியாளுடைய அந்த சுரூபத்தை கட்டி பிடிச்சி அந்த காலில் என்னுடைய முகத்தை வச்சு அப்படியே நான் படுத்துக்கின்னு இருப்பேன். அந்த அளவுக்கு நான் கத்தோலிக்க திருச்சபையில் பக்தி வைராக்கியத்தோடு கூட நான் இருந்தேன். அந்த நாட்களில் மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எனக்கு வார்த்தை தெரியாது, வசனம் தெரியாது, பைபிள் தெரியாது. குடும்ப ஜபத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் பைபிள் படிக்க மாட்டோம். பெரும்பாலும் பைபிள் இருக்காது எங்ககிட்ட. ஆலயத்துக்கு போகும்போது நாங்கள் பைபிள் எடுத்துகிட்டு போக மாட்டோம். எங்களுக்கு பைபிளை விட ஜபமாலை தான் எங்களுக்கு முக்கியம். ஜபமாலை முக்கியம். ஒரு ஜபமாலை சொன்னோம்னாக்கா எங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும், நாங்கள் ஜபம் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆக இப்படிப்பட்ட அந்த பக்தி வைராக்கியத்தோடு என் குடும்பம் அந்த கத்தோலிக்க திருச்சபையில் இருந்தது. இந்த நாட்களில் என்னுடைய அண்ணன் திடீரென்று மரித்து போனார். எங்கள் அண்ணன் மரித்து போன பிறகு குடும்பம் அப்படியே ஒரு மிகுந்த ஒரு சோகத்தில் என்னுடைய குடும்பம் இருந்தது. அந்த நேரத்தில் நாங்கள் கவலையில் இருக்கும்போது ஃபாதர் கே.எம். ஜோசப் அப்படிங்கிற அந்த ஃபாதர், கத்தோலிக்க ஃபாதர், கோவளத்திலிருந்து எங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ணுறதுக்காக அவர் வந்திருந்தார். வரும்பொழுது எங்கள் அப்பா கிட்ட கேட்டார், இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து கேட்டார். எங்கள் அப்பா சொன்னார், அவன் ஒன்றும் இல்லை சாமி, அவன் சும்மா தான் இருக்கிறான் இந்த இடத்துல அப்படின்னாரு. உடனே அந்த ஃபாதர் என்ன பண்ணார், நாளைக்கு இவனை கூட்டிகின்னு வந்து ஹாஸ்டலில் சேர்த்துட்டு இவனை நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் என்னை கூட்டிகின்னு வர்றதுக்கான அந்த பணத்தெல்லாம் எங்கள் அப்பா கிட்ட கொடுத்துட்டு ஃபாதர் போயிட்டார். மறுநாள் காலையில் எங்கள் அப்பா என்னை கூட்டிகின்னு போய் கோவளத்தில் அந்த ஹாஸ்டலில் அவர் ஃபாதர் கே.எம். ஜோசப் ஐயா அவங்க வச்சு நடத்துகிற அந்த ஹாஸ்டலில் என்னை கொண்டு போய் சேர்த்தாங்க. அந்த இடத்துல உண்மையில் சொல்கிறேங்க, அருமையான அவர் ஒரு பரிசுத்தவான் அப்படின் தான் நான் சொல்லணும். ஏன்னா சாப்பாடு இல்லாத நேரத்தில், போட்டுக்கிறது ஒரு துணி இல்லாத நேரத்தில், யார் என்னை படிக்க வைப்பாங்க அப்படின்னு நான் ஏங்கிக்கின்னு இருந்த நேரத்தில் அருமையான அந்த அந்த ஃபாதர், அதாவது ஃபாதரை சாமியார்னு சொல்லுவோம் நாங்கள், அந்த சாமியாரை ஆண்டவர் வந்து என் வீட்டுக்கு அனுப்பி என்னை அவர் அங்கே கூட்டின்னு போய் என்னை அவர் படிக்க வச்சார். கண்ணும் கருத்துமாக என்னை பார்த்துக்கினாருங்க. எங்கள் அப்பா அம்மா எனக்கு எந்த விதமான ஒரு செலவும் செய்யலை, செய்கிறதுக்கும் ஃபாதர் விடலை. என்னுடைய முழு செலவு, என்னுடைய படிப்பு எல்லாவற்றையும் அவர் வந்து பார்த்துக்கினாரு. அந்த இடத்துல அந்த கத்தோலிக்க திருச்சபையில் அதனுடைய கண்ட்ரோல் அங்கே இருக்கும்போது நான் ரொம்ப பக்தி வைராக்கியத்தில் நான் வளர்ந்தேன். காலையில் 5 மணிக்கெல்லாம் எங்களை எழுப்பி விட்டுடுவாங்க. அதிகாலையில் ஜபம், அதிகாலையில் ஜபம். ஜபம் முடிச்சுட்டு எங்களுடைய காலை கடன்களை முடிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னால் எங்களுக்கு சர்ச்சில் ஜபம், சாப்பிட்றதுக்கு முன்னால் ஜபம். இப்படி ஒவ்வொரு நேரமும், எந்த நேரமும் ஜபம், ஜபம், ஜபம். அந்த ஜபம் எப்படி இருக்குன்னா அது எல்லாமே புனிதர்களை மகிமைப்படுத்தும்படியாக தான் அந்த ஜபம் இருக்கும். அதாவது நவநாள் ஜபம், அந்தோனியார் நவநாள் ஜபம், செபஸ்தியார் நவநாள் ஜபம், அதிதூதரான மிக்கேல் அதிதூதர் அவருடைய நவநாள் ஜபம், அன்னை மரியாளுடைய நவநாள் ஜபம், ஜபமாலை, இப்படி எல்லாமே அந்த ஜபமாலை அந்த வழிபாடுகள்லேயே போயிருந்தது. இப்படியே என்னுடைய காலங்கள் போச்சு. நான் ரொம்ப பக்தி வைராக்கியத்தோடு இருப்பேன். அந்த பள்ளி பருவம் 8 வருஷம் நான் அந்த இடத்துல நான் படித்தேன். 8 ஆண்டுகள் முடிந்த பிறகு நான் 9வது படிப்பதற்காக அதே ஃபாதர் என்னை செங்கல்பட்டில் உள்ள சென்ட் ஜோசப் உயர்நிலை பள்ளியில் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி என்னை கொண்டு போய் அந்த ஹாஸ்டலில் சேர்த்தாரு. அங்கேயும் நான் நல்லா படிச்சுக்கின்னு இருந்தேன். என்னுடைய படிப்பு செலவுக்காக என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு எந்த விதமான செலவும் பண்ணலை. எல்லாவற்றையும் அந்த கத்தோலிக்க திருச்சபை சார்ந்த அருமையான அருட்பணியாளர் ஃபாதர் கே எம் ஜோசப் அவர்கள் தான் எனக்கு எல்லாமே செய்துக்கின்னு இருந்தார். செங்கல்பட்டு செயின்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் 9ஆம் வகுப்பிலிருந்து படிக்கிறதுக்காக என்னை கொண்டு போய் சேர்த்தாங்க. அங்கே நான் படித்தேன். அப்போ ஏறக்குறைய எனக்கு ஒரு 17-18 வயசு இருக்குங்க. அந்த வயசில் தான் நான் கொண்டு போயிட்டு என்னை சேர்த்தாங்க. அங்கே மிகவும் அங்கவும் நன்றாக நான் படிச்சுக்கின்னு இருந்தேன். அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ என்னுடைய தகப்பனாருக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்காக நான் எங்கள் வீட்டுக்கு வரேன். வரும்பொழுது அவருக்கு மிகுந்த கடுமையான வயிற்று வலி, கடுமையான வயிற்று வலி. எத்தனைக்கு எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குடி பழக்கம் கிடையாது. எந்த விதமான கெட்ட பழக்கம் எங்கள் அப்பாக்கிட்ட நான் பார்த்தது கிடையாதுங்க. அவருக்கு குடி பழக்கம் கிடையாது, பீடி சிகரெட் பிடிக்கிற பழக்கம் கிடையாது. ஆனால் ஏன் இந்த வியாதி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. மிகுந்த கடுமையான வயிற்று வலி. சென்னையில் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், பெரிய ஹாஸ்பிட்டலில் எங்கள் அப்பாவை சேர்த்து வச்சுருந்தாங்க. எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு போனேன். அவரை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை. சாப்பாடு கூட்டி எடுத்து போய் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னால் தொடர்ந்து படிக்கிறதுக்கு எனக்கு முடியல. படிப்பு வரல அப்படிங்கிறதுக்காக நான் படிப்பை நிறுத்தலை. படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதுக்காக என்னுடைய படிப்பை நிறுத்தலை. என் தகப்பனாரை கவனிக்க ஆள் இல்லை. ஏன்னா மிகவும் சீரியஸான ஒரு நிலையில் எங்கள் அப்பா இருந்தார். ஆகையினால என்னுடைய படிப்பை அந்த 9th ஸ்டாண்டர்ட் அந்த பாதியிலேயே நான் நிறுத்திட்டு என் தகப்பனாரை கவனிக்கிறதுக்காக நான் வந்துட்டேன். அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா திடீர்னு இறந்துட்டாருங்க. அந்த எங்கள் அப்பாவுடைய இழந்த அந்த துக்கம் என்னால் தாங்க முடியலை. நான் ரொம்ப பக்தியாக இருப்பேன். இப்போவும் சொல்கிறேன், நான் ரொம்ப பக்தியாக இருப்பேன். கத்தோலிக்க திருச்சபையினுடைய அந்த வழிபாடுகளில் அந்த ஃபாதருக்கு மாஸ் நேரத்தில், திருப்பலி நேரத்தில் உதவி பண்ணது, அந்த ஆல்டர் பாய்ஸ் போய் நிற்கிறது, தேருக்கு முன்னால் போய் நிற்கிறது, புனிதர்களுக்காக அவர்கள் சிலைகளுக்கு முன்பாக நான் முழங்காலிட்டு ஜபித்தது, இது எல்லாமே நான் நினச்சி பார்க்கும்போது நம்ம இவ்வளோ பக்தியாக இருக்கிறோம், வைராக்கியமாக இருக்கிறோம். ஆனால் நம்ம குடும்பத்தில் நம்முடைய என்னுடைய அண்ணனை இழந்துட்டேன், என்னுடைய படிப்பை இழந்துட்டேன், என் தகப்பனை இழந்துட்டேன், இது ஏன் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே இந்த கேள்விகள் எனக்கு அடிக்கடி வந்து போகும். ஆனாலும் இந்த பைபிளை படிக்கக்கூடிய அந்த பழக்கம் எனக்கு இல்லாததுனால அந்த சத்தியம் எனக்கு தெரியல. நாங்கள் வந்து திருவிவிலியம் அப்படின்னு சொல்லி தான் அந்த நாங்கள் பயன்படுத்துகிற, கத்தோலிக்க திருச்சபை மக்கள் பயன்படுத்துகிற அந்த பைபிளுடைய பேர் என்னென்னா திருவிவிலியம். அது பியூர் தமிழில் இருக்கும். ஆனால் அந்த பைபிளை அப்போ நான் படிக்காததுனால, அதை புரிந்து கொள்ள முடியாத அந்த சூழ்நிலையில் நான் இருந்ததுனால எனக்கு சத்தியம் தெரியல. அதற்கு பிறகு தான் அந்த பைபிளை நான் படிக்கும் போது விடுதலை பயணம், அதாவது யாத்ராகமம் அப்படின்ட்டு அதில் வந்து விடுதலை பயணம் அப்படின்னு இருக்கும். அந்த விடுதலை பயணத்தில் 20வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் 20, 21, 22 அந்த வசனங்கள் ரொம்ப தெளிவாக, அதாவது சுத்த தமிழில் அதில் போட்டிருக்கும். எப்படின்னா, மேலே விண்ணுலகிலும் கீழே மண் உலகிலும் தண்ணீருக்கு அடியிலும் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உண்டாக்க வேண்டாம், அவைகளை வழிபடவோ அவைகளை நீ வணங்கவோ வேண்டாம் என்று சொல்லி ரொம்ப தெளிவாக அதில் வசனம் இருக்கும். நான் அதற்கு பிறகு அந்த பைபிளை படித்த பிறகு நான் யோசனை பண்ணுறது உண்டு. இந்த அளவுக்கு, அதாவது இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பயன்படுத்துகிற இந்த பரிசுத்த வேதாகமத்தில் கூட இவ்வளவு தெளிவாக சுத்த தமிழில் வசனம் இல்லை. ஆனால் கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துகிற இந்த திருவிவிலியத்தில் இவ்வளவு தெள்ள தெளிவாக வசனம் இருக்கே, இதை படித்த பிறகும் அவர்கள் ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு அந்த கேள்வி எனக்குள்ளே எழுந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன பண்ணேன்னா, அந்த கத்தோலிக்க திருச்சபையின் மீது, அந்த வழிபாடு மீது இருந்த அந்த நாட்டம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட ஆரம்பித்தது. நான் பைபிளை படிக்க ஆரம்பித்தேன். இன்னும் கூட சொல்ல போனோம்னா, இந்த பெண்டிகாஸ்ட் பாஸ்டர்ஸ், பெண்டிகாஸ்ட் மக்கள், அதாவது புராட்டஸ்டன்ட் பெந்தகோஸ்ட் ஆட்களை பார்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுங்க. எந்த அளவுக்கு பிடிக்காதுன்னா, அவங்களுடைய ஓரம் நான் போக மாட்டேன், அவங்கள என் வீட்டில் ஜெபம் பண்ணுறதுக்கு கூப்பிட மாட்டேன், அவங்க அந்த தெரு பக்கம் வந்தால் கூட நான் விலகி போயிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு கத்தோலிக்க திருச்சபையின் மீது எனக்கு அந்த அளவுக்கு பற்று இருந்தது. காரணம் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொன்னால், எங்களுக்கு அந்த கத்தோலிக்க திருச்சபையில் பைபிளை பிரசங்கிக்கலை. பைபிளை பிரசங்கிக்கிறதுக்கு பதிலாக, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு பதிலாக, புனிதர்களுடைய வரலாறு, அன்னை மரியாளுடைய வரலாறு, அந்தோனியாருடைய வரலாறு, திருச்சபையுடைய சட்டத்திட்டங்கள், இப்படிப்பட்ட அந்த மரித்தவர்கள் இடத்துல, நம்ம வீட்டில் யாரா மரிச்சிட்டா கூட அவங்களை வணங்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த பாரம்பரியத்தில் தான் எங்களை வளர்த்தாங்க. எங்ககிட்ட பைபிள் கொடுக்கல. அந்த பைபிளை படிக்காததுனால அந்த அல்லேலூயாங்கிறதுனுடைய அந்த வார்த்தையுடைய முக்கியத்துவத்தை எனக்கும் தெரியாது, கத்தோலிக்க திருச்சபையில் இருக்க யாருக்குமே தெரியாது. அதனால் அவங்களெல்லாம் என்ன சொல்லணும், அந்த அல்லேலூயா சொல்லியே அவர்களை நாங்கள் வந்து ஒரு கிண்டலாக கேலியாக கூட நாங்கள் நினைப்போம், வாய் திறந்து கூட அவங்கள நாங்கள் பேசியிருக்கிறோம். எதுக்காக அந்த பெண்டிகாஸ்ட், அந்த பெந்தகோஸ்தே சபையை சார்ந்த அந்த யாரையுமே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னால், அந்த அளவுக்கு கத்தோலிக்க திருச்சபையினுடைய அந்த வழிபாடு, அந்த வழிமுறைகள், அந்த கொள்கை கோட்பாடு, பழக்க வழக்கங்கள், அவர்களோடு கூட எனக்கு இருந்த அந்த ஐக்கியம், இதில் வந்து நான் மிகவும் நான் ஊறி போனவனாக நான் இருந்தேன். ஆகையினால அவங்கள எனக்கு பிடிக்காது. ஆனால் என்றைக்கு இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி என்னைக்கு நான் பைபிள் படிக்க ஆரம்பித்தனோ அன்னைக்கு என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இந்த நாளில் எனது அருமையான, இன்னும் உண்மையை சொன்னால், என்னுடைய சொந்த குடும்பத்தை சேர்ந்த என் அன்பு சகோதர சகோதரிகள், கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, தயவு செய்து நீங்கள் பைபிளை படிங்க. இந்த பைபிளில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்னை மரியாள் எந்த இடத்துல என்னை வணங்குங்க, எனக்கு வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு அன்னை மரியாலும் சொல்லலை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் எந்த இடத்துலையும் சொல்லலை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் பாருங்கள், இந்த பைபிளில் அன்னை மரியாள் இந்த உலகத்துக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவர்கள் வந்து ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க, தேவதூதனோடு அவங்க பேசியிருக்கிறாங்க, ஆனால் இந்த உலகத்துக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை எதுன்னு சொன்னால், அந்த கானாவூர் திருமணத்தில் தன் அந்த சீஷர்களுக்கு அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இந்த மரியாள் கூட பார்த்தீங்கன்னா, அவர் பாடும்பொழுது ஒரு பாடல் பாடுறாங்க, என்னென்னா, தாழ்நிலை நின்ற என்னை அவர் கடை கண் நோக்கினார், இதோ இந்த நாள் முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையால் என போற்றுமே. அதுதான் சொல்கிறாங்க, நான் தாழ்ந்திருந்தேன், தாழ்ந்த இடத்துல இருந்தேன், நான் எண்ணப்படாமல் இருந்தேன், நான் நினைக்கப்படாமல் இருந்த, அப்படி இருந்த என்னை அவர் கடை கண் நோக்கினார் என்று, இதோ என் இரட்சகரில் என் ஆத்மா களி கூறுகிறது, என் மீட்பரில் என் இருதயம் களி கூறுகிறது அப்படின்னு சொல்லி இந்த மரியாள் சொல்கிறார். அப்போது மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து தான் இரட்சகர் என்பதை மரியாள் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக இந்த உலகத்துக்கு அவங்க சொல்கிறாங்க. அதனால் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்கிறேன், பைபிளில் எந்த இடத்திலும் எந்த பரிசுத்தவானும் அன்னை மரியாலும் மக்களுக்கு தானாக நன்மை செய்ததாக இந்த பைபிளில் திருவிவிலியத்தில் எங்கேயுமே அது பதியப்படவில்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க, அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்து இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மனித அவதாரத்தின் தாய் தானே தவிர, மரியாள் இயேசு என்கிற கடவுளின் தாய் இல்லை. இதைத்தான் நான் அநேக இடங்களில் கத்தோலிக்க திருச்சபை மக்கள் மத்தியில் நான் சொல்லிக்கின்னு வரேன். கிறிஸ்து இயேசுவில் அன்பான எனது அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி எத்தனையோ பேர் இன்றைக்கி இந்த வேளாங்கண்ணிக்கு மாலை போட்டுக்கின்னு போகிறாங்க. தயவு செய்து சொல்கிறேன், அது மிகப்பெரிய பாவம், அது தவறு இல்லை.

எந்த வழிபாடும் எந்த ஆராதனையும் அது சிலை வழிபாடு, அது இயேசு கிறிஸ்துக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியம். நீங்கள் நல்லா பைபிளை படிங்க. தேர் தூக்குறாங்க, அந்த சிலையை தன்னுடைய தோளில் சுமந்து தெரு தெருவாக சுற்றி அதை கொண்டுக்கின்னு வந்து ஒரு இடத்துல நிறுத்துகிறாங்க. பைபிளில் ரொம்ப தெளிவாக சொல்லுது வசனம், இதை பண்ணாதீங்க, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எனக்கு ஒப்பாக எந்த ஒரு சிலையையோ எந்த ஒரு ஓவியத்தையோ நீ உண்டு பண்ண வேண்டாம், அவைகளை வழிபடவோ அவைகளை நீ நமஸ்கரிக்கவோ வேண்டாம் அப்படின்னு தெல்ல தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார். அப்படி சொல்லும்போது இந்த காரியத்தை நாம் செய்கிறோம்னு சொன்னால் எந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலை என்பதை என்னுடைய கத்தோலிக்க நண்பர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளணும். சில கத்தோலிக்க நண்பர்கள் மட்டும் இல்லை, கத்தோலிக்க ஃபாதருங்க, கத்தோலிக்க அருட்கன்னியர்களை சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, இவங்க எல்லாருமே சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் ஏன் மரியாளை வழிபடுறீங்க, மரியாளுக்கையும் ஆராதனை பண்ணுறீங்க, மரித்த புனிதர்களை ஏன் நீங்கள் அவங்க இடத்துல முழங்காலிட்டு ஜபிக்கிறீங்க அப்படின்ற அந்த கேள்வியை நாம் கேட்கும்போது அவங்க சொல்கிற ஒரு பதில் என்னன்னு சொன்னால், மரியாளை நாங்கள் ஆராதிக்கலை, புனிதர்களை நாங்கள் ஆராதிக்கலை, ஆனால் மரியாள் மூலமாக எங்களுடைய வேண்டுதல்களை எங்களுடைய விண்ணப்பங்களை நாங்கள் கடவுளுக்கு தெரியப்படுத்துகிறோம், மரியாள் வந்து பரிந்துரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ப முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத வேதத்தில் இல்லாத ஒரு காரியத்தை அவங்க பதிலாக சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா கவனிக்கணுங்க, பைபிளில் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏசாமி சொல்கிறாரு யோவான் 14:14, என் நாமத்தினாலே என் பெயராலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், அவருடைய பெயரால் தான். 15:7 சொல்கிறாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். உன்னுடைய ஆபத்து நாளில் நீ என்னை நோக்கி கூப்பிடு. ஆக எந்த இடத்திலுமே மரியாள் பரிந்துரைக்கணும், மரித்த பரிசுத்தவான்கள் பரிந்துரைக்கணும் அப்படின்னு எந்த இடத்துலையும் பைபிளில் இல்லை. யோபனுடைய புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் அந்த முதல் வார்த்தையில் கூட நம்ம பார்க்கும்போது யோபு சொல்கிறாரு, இப்பொழுது நீர் கூப்பிடும், இப்பொழுது கூப்பிடும், எந்த பரிசுத்தவான் உமக்கு பதில் சொல்லுவாங்க பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. ஆகையினால இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மரியாள் மட்டுமல்ல இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களும் ஒரே முறை பிறக்கிறாங்க, ஒரே முறை இருக்கிறாங்க, அதோடு அவருடைய வாழ்க்கை இந்த பூமியில் முடிந்து போகுது. அதனால் அன்னை மரியாள் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு கன்னிகை. நல்ல ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நீங்கள் கவனிங்க, மனிதனை பாவத்திலிருந்து மீட்கணும், மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள அருந்து போன அந்த உறவை மறுபடியும் சீர்படுத்தணும், மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள அந்த உறவை இணைக்கணும், மனிதனுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கணும், மனிதனை பரிசுத்தப்படுத்தணும், அவனுடைய பாவம் கழுவப்படணும், மனிதனை மீட்கணும் அப்படிங்கிற பிதாவுனுடைய மனுகுல மீட்பின் திட்டத்தில் இயேசு கிறிஸ்து முதற்கொண்டு யூதாஸ் வரைக்கும் அவர்கள் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட அந்த பாத்திரங்கள் அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான பாத்திரம், நம்முடைய அந்த மொழியில் சொல்லணும்னு சொன்னால் அவர் ஒரு கதாநாயகன். பிதாவுனுடைய மனுகுல மீட்பின் திட்டத்தில் இயேசு கிறிஸ்து பிரதான பாத்திரம், கதாநாயகன் இயேசு கிறிஸ்து. அடுத்தது பார்க்கும்போது அன்னை மரியாள். இப்படி ஏகப்பட்ட மனுகுல மீட்பின் திட்டத்தில் ஏகப்பட்ட பேர் வந்து போகிற ஒரு பாத்திரங்கள் அவ்வளோதான். அவர்களுக்குரிய அந்த பாத்திரங்கள் நடிப்பு, அதாவது நம்ம உலக பிரகாரம் சொன்னால் அதை நடிப்புன்னு சொல்லணும், ஆனால் இது நடிப்பு இல்லை, இது பரிசுத்தமான அந்த திட்டம். அந்த திட்டத்தில் அவர்கள் வந்து போன பாத்திரங்கள். பிதாவினுடைய மனுகுல மீட்பின் திட்டத்தில் யார் யாருக்கு என்னென்ன பாத்திரத்தை என்னென்ன கதாபாத்திரத்தை பிதாவானவர் ஒதுக்கினாரோ அவர்களுடைய வேலை முடிந்தது. அவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல அவர்கள் போய் இன்றைக்கு இளைப்பாறி கொண்டு இருக்கிறார்களே தவிர, மரித்தவர்கள் சூரியனுக்கு கீழே அவர்களுக்கு எந்த விதமான பங்கு கிடையாது என்று ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். ஆகையினால என் அன்பு சகோதர சகோதரிகளே, செவ்வாய்க்கிழமான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அந்தோனியார் சர்ச்சை, பிராட்வேல இருக்கிற அந்தோனியார் சர்ச்சுக்கு போகிறீங்க, தயவு செய்துங்க. அந்த அந்தோனியார் இன்னைக்கு அவர் பரலோகத்திலிருந்து இதை பார்த்துக்கின்னு இருப்பாருன்னு சொன்னால், அல்லது இளைப்பாற ஸ்தலத்தில்

0: இது இதை அவர் பார்த்துக்கணு இருப்பான்னு சொன்னால் அங்கே அவர் கண்ணீர் வடித்து கொண்டு இருப்பார். எந்த அந்தோனியார், அந்தோனியாருங்கிறது ஒரு ஃபாதர், அவர் எந்த இடத்திலும் தன்னை வணங்கும்படியாக அவர் எங்கேயுமே சொன்னதில்லை. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், மனிதர்கள் மனிதர்களை தெய்வங்களை ஆக்கக்கூடிய அந்த காரியம் ஒரு இந்து மதத்தில் அவர்கள் பின்பற்றுகிறார்கள் சொன்னால் அவருடைய மத பாரம்பரியம் அதை சொல்லுது, அதை அவர்கள் போதிக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவத்தில் இதை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்கன்னு சொன்னால் உண்மையிலே மிகப்பெரிய வருந்தக்கூடிய ஒரு விஷயம். அன்னை மரியாள் இந்த காரியத்தை பார்த்தாங்கன்னா அன்னை மரியாளுடைய பேரில் இந்த தேர் தூக்கிறது, ஊர்வலம் வர்றது, தீபார்த்தனை காட்டுறது, தீபார்த்தனை காட்டுறாங்க, தேங்காய் உடைக்கிறாங்க. குறிப்பாக அந்த வேளாங்கண்ணி பகுதியில் பார்த்தீங்கன்னா தாங்கள் இருக்கிற பகுதியிலிருந்து நடந்து போகிறாங்க. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன், பைபிள் எந்த இடத்துல இதை அனுமதிக்குது? கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இல்லை எந்த ஒரு கத்தோலிக்க ஃபாதர் இப்படி நீங்கள் மாலை போட்டுக்கணும்னு போனோம், இதை பைபிள் சொல்லுது, இதுதான் உண்மை அப்படின்னு எந்த ஃபாதர்னால் உங்களுக்கு சொன்னாங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேங்க, அவங்க உண்மையான ஃபாதர் கிடையாது. ஏன்னு சொன்னால் கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒவ்வொரு அருட்பணியாளர் எடுத்து அந்த ஃபாதர்கள் இடத்துல நான் அந்நுன்னியமாக நான் படைகினவன். கத்தோலிக்க திருச்சபையில் இந்த செங்கல்பட்டு டைசஸினுடைய பாஸ்டர்ஸ் கவுன்சில் மெம்பராக நான் இருந்தவன். இந்த கத்தோலிக்க திருச்சபையில் அன்பு எங்களை ஒருங்கிணைக்கிற கோஆர்டினேட்டராக நான் இருந்தவன். எல்லாரையும் நான் முன்னின்று நான் வழி நடத்தினவன். ஆகையினால சொல்கிறேன், சத்தியத்தை அறியாத அந்த நாட்களில் அவருடைய பாரம்பரியத்துக்கு நான் கட்டுப்பட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கு சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அந்த வார்த்தையிலனால நான் தொடப்பட்டு நான் வேதத்தை படித்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், தயவு செய்து சொல்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நேரத்தை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்கிறேன், நேரத்தை காலத்தை நீங்கள் வீணாக்காதீங்க. நாட்கள் குறுகினதாக இருக்குது, தயவு செய்து வீணாக்காதீங்க. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அவருக்கு கொடுங்க. திட்ட தெளிவாக சொல்லுது வசனம். ஆண்டவர் சொல்கிறாரு அந்த 10 கட்டளைகளை, 2 கட்டளைகளை அவர் உள்ளடக்க சொல்கிறாரு. முதலாவது, உன் முழு இருதயத்தோடு, உன் முழு பலத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு உன்னுடைய கடவுளை நீ அன்பு கூறு அப்படின்னு திருவிவிலியம் தட்ட தெளிவாக சொல்லுது. ஆகே முழுசாக ஆண்டவருக்கு தான் நம்ம கொடுக்கணுமே தவிர எல்லா பரிசுத்தவான்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம், அன்னை மரியாளுக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு அதில் கொஞ்சம் இந்த ஆண்டவரை நம்ம தேடணும்னு சொன்னால் நான் மிகவும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஆக இயேசுவில் அன்பான என்னுடைய அருமை கத்தோலிக்க கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை ஒரு எச்சரிக்கையாக நான் சொல்கிறேன், இன்னும் தெளிவாக சொல்கிறேன். அன்னை வேளாங்கண்ணி, இந்த வேளாங்கண்ணிக்கு போகிறவங்க நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், வேளாங்கண்ணியில் இருக்கிறது மரியாள் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் கூட கொடுக்குறேன், நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். வேளாங்கண்ணியில் இருக்கிறது மரியாள் கிடையாது, அது ஒரு விக்கிரகம், அது ஒரு கன்னி சிலை, தயவு செய்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மரியாள் எந்த விதத்திலும் நீங்கள் முழங்கால் போட்டு உங்களுடைய முட்டி தேய நீங்கள் நடந்து வரணும், முட்டி போட்டுக்கின்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை மரியாள் என்றைக்கும் சொன்னது கிடையாது. நீங்கள் காட்டுங்க, நீங்கள் நிரூபிங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் கேளுங்களேன், மரியாள் இயேசுவின் தாய் அப்படிங்கிறத உங்களுக்கு யார் சொன்னது, யார் சொன்னது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டால் பைபிளில் சொல்லியிருக்குதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்டால் பைபிளில் சொல்லியிருக்குதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இயேசு கிறிஸ்து 33 ஆண்டு காலங்கள் இந்த பூமியில் வாழ்ந்தார், அவர் சுவிசேஷம் அறிவித்தார், அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிர் தெழுந்தார், இது யார் சொன்னது உங்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் பைபிளில் சொல்லியிருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இன்றைக்கி நான் கேட்குறேன் உங்களை, மரியாள் வேளாங்கண்ணிக்கு உங்களை இப்படி வர சொன்னாங்க, மரியாள் தனக்கு தேர் தூக்க சொன்னாங்க, மரியாள் தன்னுடைய படத்தை வச்சு ஜபமாலை சொல்ல சொன்னாங்க அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது? பைபிளில் சொல்லியிருக்கா காட்டுங்க. எங்கேயுமே சொல்லப்படலை. பைபிளில் திருவிவிலியத்தில் சொல்லப்படாத ஒரு பக்தி முயற்சியை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க சொல்கிறீங்கன்னு சொன்னால் அது விக்கிரக ஆராதனை, அது தேவனால் உண்டானதல்ல, தேவனுடைய வார்த்தையினால் உண்டானதல்ல. இன்னும் தெளிவாக நான் சொல்கிறேன், கடவுளிடத்திலிருந்து தேவனுடைய அன்பிலிருந்து உங்களை பிரிக்கும்படியாக பிசாசு செய்கிற காரியம் என்பதை தயவு செய்து நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் நினைத்து பார்க்கணும். இயேசுவில் அன்பான என் அன்பு கத்தோலிக்க திருச்சபையினுடைய என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த இடத்துல என் முழு குடும்பத்துக்குமே சத்தியம் தெரியாததுனால எங்கள் அப்பா நான் படிக்க வேண்டிய வயசில் என்னை மாடு மேய்க்க கொண்டு போய் விட்டார். வாழ வேண்டிய வயசில் எங்கள் அண்ணன் இறந்து போனான். குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய என் தகப்பனாரும் நோய் வாய்ப்பட்டு அவரும் மரித்து போனார், இறந்து போனார். ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் நான் இருந்தேன். எந்த மரியாதையும் எந்த பரிசுத்தவான்களையும் நான் வணங்கினதுனால, நான் சொன்ன ஜபமாலையினால், நான் பண்ண நவநாள்னால, திருவிழாவில் நான் தேர் தூக்குனதுனால, இதனால் நான் எனக்கு வந்த பலன் என்ன? முதலாவது என் படிப்பு போச்சு, என் தகப்பும் போனார், என்னுடைய அண்ணன் போயிட்டார். நான் ஒரு நிர்பந்தமான நிலையில் இருந்தேன். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிங்க. ஏற்கனவே சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு நிலை. எங்கள் அப்பா எந்த ஒரு அரசு உத்தியோகமோ நல்ல ஒரு தனியார் கம்பெனிலேயோ அவர் எங்கேயுமே அவர் வேலை செய்யலைங்க. அன்னன்னைக்கு கிடைக்கிற அந்த வேலைகளை செய்து தான் அந்த குடும்பத்தை அவர் காப்பாற்றின்னு வந்தது. அவரும் நோய்வாய்ப்பட்டு மரித்து போன பின்பு நான் அப்படியே அந்த குடும்பத்தினுடைய அந்த தலைவர், அந்த தலைமை பொறுப்பை எடுத்து நான் அப்படியே கண் கலங்கி நான் நின்ன அந்த நேரத்தில் எனக்கு யாருமே உதவி செய்கிறதுக்கு வரல. நான் என்ன பண்ணுறது? சின்ன பையன், இயேசுவில் அன்பானவர்களே, என்னுடைய சகோதர சகோதரிகளை காப்பாற்றுறதுக்காக ஒரு நாளைக்கு நான் 3 கம்பெனியில் நான் வேலை செய்வேன். எங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலையெல்லாம் நான் போய் செஞ்சு என் தம்பி தங்கச்சிங்களை நான் அப்படி கண்ணும் கருத்துமாக நான் காப்பாற்றினேன். எனக்கு யாருமே உதவி செய்யலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் எப்படி ஆண்டவரை நான் ஏற்றுக்கினேன், எப்படி நான் சத்தியத்தை நான் ஏற்றுக்கினேன், இயேசு என்னை எப்படி தொட்டார், எப்படி நான் அந்த சத்தியத்துக்குள்ளே கடந்து வந்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். தயவு செய்து நீங்கள் நல்லா கவனிங்க. ஒரு நாள் நான் ஒரு டீ கடையில் நான் உட்காந்துருந்தேன். எனக்கு அப்போ ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம்னா, என் தினத்தந்தி பேப்பரை பார்த்து எங்கு வேலைக்கு ஆள் கேட்குறாங்க அந்த வேலை விளம்பரங்களை நான் ரொம்ப ஆர்வமாக தேடுவேன். ஒரு நாள் அந்த பேப்பரில் ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். தினத்தந்தியில் பூச்சி கட்டுப்படுத்த நிறுவனத்துக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. அந்த தாம்பரம் குரம்பட்ட பகுதியில் இருக்கிறவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு ஒரு விளம்பரத்தை நான் பார்த்தேன். உடனே அந்த விளம்பரத்தை எடுத்து நான் அவங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டேன். எனக்கு ஒரு இன்டர்வியூ வந்தது. நான் தாம்பரத்தில் 129 பாரத மாதா தெருவில் அந்த ஆஃபீஸ் இருந்தது. நான் இன்டர்வியூக்கு போனேன். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, அங்கே நான் இன்டர்வியூக்கு போன உடனே அந்த இடத்துல அந்த கம்பெனியில் உடனடியாக என்னை வேலைக்கு எடுத்துக்கினாங்க. வேலைக்கு எடுத்தது மட்டும் இல்லை, அந்த மேனேஜர் தாமஸ் மேத்யூ என்கிற அந்த மேனேஜர், அவர் ஒரு கிறிஸ்தவர், அந்த கம்பெனிக்கு அவர் தான் ஓனர். எனக்கு எடுத்த உடனே அவர் வேலை கொடுக்கல. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் என்னை அவரை நிற்க வச்சு சத்தியத்தை எனக்கு சொன்னார். இயேசு யாருங்கிறத எனக்கு சொன்னார். பைபிளுடைய வார்த்தைகளை எனக்கு விளக்க சொன்னார். இப்படி அந்த ஒரு நாள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நான் காலையில் அங்கே வேலைக்கு போன உடனே என்னை நிற்க வச்சு இந்த சத்தியத்தை எனக்கு சொன்னார். அவர் சொன்ன சத்தியத்தில் என்னுடைய இருதயத்தை தொட்ட ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் அப்படின்னு அந்த வார்த்தையை எடுத்து எனக்கு அவர் சொன்னார். இயேசுவில் அன்பானவர்களே, அது வரைக்கும் எனக்கு கிறிஸ்தவ பக்தி இருந்தது, மாதா பக்தி இருந்தது, மரியாள் பக்தி இருந்தது, பரிசுத்தவனுடைய பக்தி இருந்தது, கத்தோலிக்க திருச்சபனுடைய பக்தி வைராக்கியத்தில் நான் வளர்க்கப்பட்டேன். இப்படிப்பட்ட காரியங்களை அவர் சொல்ல சொல்ல எனக்கு ஏதோ ஒரு புதுசாக எதையோ ஒன்று கேட்குற மாதிரி இருந்தது. ஏற்கனவே எனக்குள்ள அந்த பக்தி இருந்ததுனால அவர் சொன்ன அந்த வார்த்தைகள், அந்த சத்தியங்கள் என் இருதயத்தின் ஆழத்தில் போச்சு. நான் பக்தியாக தான் இருந்தேன், ஆனால் பலவிதமான பாவ வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். நிறைய பேருக்கு எனக்கு தெரியாது, இயேசுவில் அன்பானவர்களே, எங்கள் ஊருக்கே தெரியாது, என் குடும்பத்துக்கு தெரியாது, என் தாய்க்கு தெரியாது, எனக்கு குடிப்பழக்கம் இருக்கிறது உண்மையிலேயே தெரியாது. நீங்கள் கூட நினைக்கலாம், குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாக்கா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமேன்ட்டு. இல்லைங்க, நான் குடிச்சிட்டு வீட்டுக்கு வரமாட்டேன். அந்த அளவுக்கு நான் குடிப்பேன். இந்த பான் பராக்கு, இந்த போதை வஸ்துக்கள், அப்படியெல்லாம் பலவிதமான அந்த பாவ, அந்த பழக்க வழக்கங்கள், போதை வஸ்துக்களுக்கு நான் அடிமையான. ஆனால் யாருக்குமே தெரியாது. நான் செய்கிற பாவங்கள் பெரும்பாலும் உலகத்துக்கு தெரியாதுங்க. என்னை பார்க்குறவங்க உண்மையிலேயே அவன் நல்ல பையன் அப்படின் தான் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆனால் என்னிடத்துல ஒரு பழக்கம் உண்டு, நான் பொய் சொல்ல மாட்டேன். நான் பொய் சொல்ல மாட்டேங்க. அது சின்ன வயசுலேருந்தே ஆண்டவர் எனக்கு கொடுத்துக்கிற ஒரு கிஃப்ட்டு. நான் பொய் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த சத்தியத்தை அறியாதிருந்த நாட்களில் பலவிதமான இடங்களுக்கு நான் வேலைக்கு போகும்போது கெட்ட நண்பருடைய சகவாசம் எனக்கு கிடைக்க கிடைக்க நாள் அடைவில் அந்த பொய் சொல்கிற பழக்கமும் நான் என்னை பிடிச்சிக்கிச்சிங்க. நான் பான்பராக்கு போடுவேன். அப்போல்லாம் ஆன்ஸ்லாம் கிடையாதுங்க, இந்த பான்பராக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு போதை வஸ்து. எந்த நேரமாக அதை நான் போடுவேன், புகையிலே நான் போடுவேன், சாயந்தரமானாக்க நான் குடிப்பேன். இப்படிப்பட்ட பழக்கத்தில் இருந்தேன். வீட்டில் யாருக்குமே தெரியாது, ஊரில் கூட யாருக்கும் தெரியாது. அதை விட இந்த பணந்தோப்புங்களில் போயிட்டு போதை வஸ்து கலந்த அந்த கல் நான் குடிப்பேன். இப்படி நாளுக்கு நாள் அதை நான் குடித்து என்னுடைய வயிற்றில் குடல் வெந்து போன ஒரு சூழ்நிலைங்க. அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனியில் நான் வேலைக்கு சேர்ந்த மாருங்க, இப்போ நான் செய்துகின்ற கம்பெனியில் தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல் என்ற கம்பெனியில் அவங்க கான்ட்ராக்ட் எடுத்து என்ன அந்த கம்பெனியில் ஸ்டாஃபாக அவங்க அனுப்புனாங்க. அங்கே நான் வேலை செய்துன்னு இருக்கும்போது ஒரு நாள் நான் மிகுந்த இரத்த வாந்தி, எனக்கு இரத்த வாந்தி வந்துடுது. என்னை காப்பாற்றுறதுக்கு என்னென்னமோ பாடுபட்டாங்க. அந்த தமிழ்நாடு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு என்னிடத்துல பணம் இல்லை. ஆகையினால் என்னை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சென்னை ஜிஹெச்சில் 1993 ஒரு நாள் என்னை கொண்டு போயிட்டேன். அந்த சென்னை ஜிஹெச்சில் சேர்த்தாங்க. இரத்த வாந்தி நிற்கவே இல்லை. சின்ன பையங்க அப்போ எனக்கு திருமணம் ஆகலை. அப்போது டாக்டர் டீம் அப்படியே என் முன்னால் வந்து நின்னுது. நின்ன உடனே அந்த சீஃப் டாக்டரு மற்ற எல்லா டாக்டரையும் கூப்பிட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க. நான் மயக்க நிலையில் இருந்தேன், ஆனாலும் அந்த வார்த்தை என் காதில் விழுந்தது. அவர் என்ன சொன்னார்னா, சின்ன பையனாக இருக்கிறான், அவனை காப்பாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு மருந்து சொன்னார். அந்த மாத்திரை நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி அந்த டாக்டருங்க அந்த சீஃப் டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அந்த சீஃப் டாக்டர் சொல்கிறாரு, என் டேபிளில் சாம்பிள் பீஸ் இருக்குது, அதை கொண்டு வந்து அவனுக்கு கொடுங்க, சின்ன பையனாக இருக்கிறான், அவனை காப்பாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய அம்மா பக்கம் திரும்பி டாக்டர் சொல்கிறாரு எங்கள் அம்மா கிட்ட, அவன் இன்னொரு முறை குடித்தான்னா கண்டிப்பாக செத்துருவான், அவனை காப்பாற்ற முடியாது அப்படின்னு எங்கள் அம்மா கிட்ட சொன்னோடனே எங்கள் அம்மா சொல்கிறாங்க, சார் என் பையனுக்கு அந்த பழக்கமே கிடையாது, அவனுக்கு குடி பழக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்கிட்ட எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்போ அந்த டாக்டர் சொன்னார், ஏம்மா நீ டாக்டரா நான் டாக்டரா, அப்போ நான் பொய் சொல்கிறேனா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை கடிஞ்சு கொண்டார். அப்போ எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே புரியல. பக்கத்தில் என் தங்கச்சிங்க நிற்கிறாங்க, அவங்களுக்கு எதுவுமே புரியல. இவன் எப்போ குடித்தான், இந்த அளவுக்கு குடலில் புண்ணு ஏற்படுற அளவுக்கு ரத்த வாந்தி எடுக்கிற அளவுக்கு இவன் எப்போ குடித்தான், யாரும் பார்க்கலையே. இப்படிப்பட்ட எண்ணங்கள் அவங்களுக்கு வந்துச்சு. அவங்க என்னை அப்படியே பார்த்தாங்க, நான் எந்த பதிலும் சொல்லலை. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஆப்ரேஷன் பண்ணாதான் இவனை காப்பாற்ற முடியும், இல்லைனா காப்பாற்ற முடியாது அப்படின்னு திட்டம் தெளிவாக சொல்லிட்டாங்க. உடனே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் பயந்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணால் எப்படி, என் பையன் படைப்பானா, உயிராக வருவானா, இத்தனை பிள்ளைங்க அவனுக்கு கீழே இருக்கிறாங்களே, என் பிள்ளைங்க அக்கா தங்கச்சிங்க இருக்கிறாங்களே, இந்த குடும்பத்தை யார் நடத்துவா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவும் என்னுடைய அம்மாவும் என்னுடைய தம்பி என் தங்கச்சிங்களாம் அப்படியே என்னை சுற்றி அப்படியே நின்றுக்கின்னு இருந்தாங்க. நான் எல்லாரையும் பார்த்தேன். ஆப்ரேஷன் பண்ணலாம், காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் திட்டம் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாரு. ஆம், என் நண்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் அந்த ஆப்ரேஷனுக்கு நாள் குறிச்சிட்டாங்க, விடிஞ்ச ஆப்ரேஷன். அந்த நேரத்தில் எங்கள் சித்தப்பா இன்னும் என்னுடைய அம்மா ஒரு நாள் அந்த ராத்திரியில் வந்தாங்க. வந்து ராத்திரியுடைய ராத்திரியாக என்னை வீட்டுக்கு கூட்டின்னு போயிடலாம், அப்படியே பழைச்சாலும் பரவாயில்ல, பழைக்கலனாலும் பரவாயில்ல, அவன் வீட்லேயே கூட மறித்து போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி என்னை ராத்திரி கூட்டின்னு போகிறதுக்காக அவங்க என் பெட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. அதுக்கு முன்னால் இந்த மேனேஜர் சொன்ன அந்த சத்தியங்கள் என் இருதயத்தினுடைய ஆழத்தில் பதிஞ்சிருந்தது. பெரிய அளவில் எனக்கு சத்தியம் தெரியலன்னா கூட அப்போ தான் நான் ஆரம்பம் அந்த சகோதரர் லேமன்ஸ் இவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் என்கிற அந்த சபைக்கு போகிற ஒரு சகோதரர். அவர் சொன்னார், நீ ஆண்டவரை பிடிச்சிக்கோ, நிச்சயமாக அவர் உன்னை காப்பாற்றுவார், அவர் தான் மெய்யான தேவன், அவர் தான் தெய்வம், அந்த சத்தியம் தான் உன்னை விடுதலையாக்கும், உன் பாவ வாழ்க்கையிலேருந்து விடுதலை பெறணும், நீ ரட்சிப்பை பெற்றுக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த சத்தியங்கள் என் இருதயத்தின் ஆழத்தில் இருந்தது. எங்கள் அம்மா, என்னுடைய சித்தப்பா, என் சொந்தக்காரங்க என்னை கூட்டின்னு போகிறதுக்கு வர்றதுக்கு முன்னால் நான் தனிமையில், அதாவது என்னுடைய தலைமாட்டில் ஒரு பைபிள் வைக்கப்பட்டிருந்தது. நான் அந்த பைபிள் எடுத்து என் கையில் வச்சுக்கினேன். அதிகமான வசனங்கள் கூட எனக்கு படிக்க தெரியாது. பைபிள் எடுத்து என் கையில் வச்சுக்கினேன். நான் ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த நேரத்தில் என் உயிர் போகுமானால், இப்போ நான் செத்துருவேன், நான் மறித்தேன் ஆனால், அந்த பரலோகத்துக்கு நான் வரா மாதிரி இருந்தால் எனக்கு மரணம் சம்பவிக்கட்டும், இல்லை என்னுடைய பாவம் இன்னும் எனக்கு கழுவப்படலை, நான் பரலோகத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னால் எனக்கு இப்பொழுது மரணம் வரக்கூடாது, எனக்கு ஆப்ரேஷன் நடக்கணும், எனக்கு நீங்கள் ஜீவனை கொடுக்கணும், நான் ஜீவனை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் உமக்கு நான் ஊழியம் பண்ணுறேன், இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்பதை நான் சபையில் மற்ற பொது இடங்களில் அநேகருக்கு உண்மை குறித்து நான் சாட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஒரு ஜபம் பண்ணேன். அப்போது ஆண்டவர் எனக்கு திட்டம் தெளிவாக தெள்ள தெளிவாக ஆண்டவர் எனக்கு சொன்னார், உனக்கு நான் ஜீவனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. உடனே நான் கண்ணு முழித்து பார்க்குறேன், என்னை கூட்டிகின்னு போகிறதுக்கு என்னுடைய அம்மா, என் சித்தப்பா, இன்னும் ஒரு சிலர் வந்திருந்தாங்க. ராத்திரியோடைய ராத்திரியாக என்னை கூட்டிகின்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன், இல்லை கண்டிப்பாக நான் ஆப்ரேஷன் பண்ணிப்பேன், எனக்கு சுகம் கிடைக்கும், நான் வந்து ஊழியம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி நான் வீட்டுக்கு வரல. மறுநாள் விடிந்தது, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லா விதமான ஏற்பாடு பண்ணாங்க, என்னை ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிகின்னு போனாங்க. அந்த கூட்டிகின்னு போய் ஆப்ரேஷன் தியேட்டரில் என்னை படுக்க வைத்திருக்கும் போது அந்த மயக்க மருந்து கொடுக்குற டாக்டரை பார்த்து இந்த ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் கேட்குறாரு, மருத்துவர் கேட்குறாரு, எவ்வளவு நேரம் இவன் தாங்குவான் மயக்க மருந்து கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மயக்க மருந்து கொடுக்குற டாக்டர் சொல்கிறாரு, 20 நிமிஷம்தான் தாங்குவான் அப்படின்னு. அப்போ இந்த டாக்டர் சொல்கிறாரு, இல்லை 40 நிமிஷம் எப்படியும் ஆகும் அந்த ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த மயக்க மருந்து கொடுக்குற டாக்டர் சொன்னார், 40 நிமிஷம் இவன் தாங்க மாட்டான், 20 நிமிஷம்தான் அப்படின்ட்டு. ஆனாலும் எனக்கு ஆப்ரேஷன் 40 நிமிடங்கள் எனக்கு ஆப்ரேஷன் நடந்தது, சக்ஸஸாக நடந்தது, ஆண்டவர் எனக்கு உதவி பண்ணார். அதற்கு பிறகு இயேசுவில் அன்பானே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எனக்கு பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்தார், எனக்கு பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்தார். நான் வீட்டுக்கு வந்தேன், டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தேன். அன்றையிலிருந்து நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற அந்த வாஞ்சையோடு, அதற்கு பிறகு நான் பைபிள் ஸ்டடியெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். இன்னும் ஒரு படி அதிகமாக போய் கத்தோலிக்க திருச்சபையினுடைய அந்த ஃபாதருங்க படிக்கிற தியாலஜியில் செமினரியில் போய் 1 வருஷம் நான் இறையில் படித்தேன். எதுக்காகன்னா கத்தோலிக்கத்தினுடைய அந்த முழு காரியங்களை நான் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதற்கப்புறம் வெளியே வந்து நான் பைபிள் ஸ்டடி, 3 பைபிள் ஸ்டடி நான் படித்தேன், ரெகுலராக படித்தேன். படித்து சத்தியத்தை நான் தெரிஞ்சுக்கினேன். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ராமாயணம், மகாபாரதம், இதிகாசங்கள், உபநிஷங்கள், சித்தர் பாடல், பைபிள், குரான், இது எல்லாத்தையும் என்னால் எவ்வளவு படிக்க முடியுமோ நான் படித்தேன். ஏன்னு சொன்னால், நான் ஊழியத்திற்கு வரும்போது ஆண்டவர் எனக்கு திட்டம் தெளிவாக சொன்னார், உன்னை நான் வல்லமையாக எடுத்து நான் பிரயோஜனப்படுத்துவேன். இயேசுவில் அன்பானவர்களே, இயற்கையாகவே எனக்கு வந்து பேச்சு திறமை உண்டு. நான் என்னுடைய வகுப்பில் படிக்கும் போது ஆசிரியர்கள் எனக்கு வந்து மேடையில் பேசுவதற்கான அந்த பயிற்சி எனக்கு கொடுத்தாங்க. நான் நல்லா நடிப்பேன், நல்லா பேசுவேன். அதற்கு பிறகு கூட அரசியலில் கொஞ்சம் நாட்கள் நான் ஈடுபட்டு இருந்து ஒரு சில வேட்பாளர்களுக்காக நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது அப்போ ஒரு சகோதரி சொன்னாங்க, ஏம்பா இந்த அளவுக்கு நீ பேசுகிறிய, இது ஆண்டவருக்காக நீ பிரயோஜனப்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் என்னுடைய நினைவில் வந்தது. அப்போ தான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே உமக்காக நான் வைராக்கியமாக நான் ஊழியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. நான் அதிகமான ஊழியங்களை நான் செய்து வருகிறேன். குறிப்பாக சொன்னோம்னா தெரு பிரசங்கங்கள் நான் பண்ணுவேன். பஸ்ஸில் ஏறி புதிய ஏற்பாட்டு பைபிள் எடுத்து பஸ்ஸில் ஏறி அந்த பரிசுத்த வேதத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தை சொல்லி, யாருக்கெல்லாம் பைபிள் தேவைப்படுதோ நீங்கள் கையை தூக்குனீங்கன்னா உங்களுக்கு நான் இலவசமாக பைபிள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கெல்லாம் நான் பைபிள் கொண்டுமே கொடுத்தேன். இந்து மக்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை சொல்லணும், இஸ்லாமியர்களுக்கு எப்படி சொல்லணும், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை சொல்லணும், நான் பெந்தகோச கிறிஸ்தவன், ஆவிக்குரிய திருச்சபை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி, பரிசுத்தமே இல்லாமல் ஒரு பாவ வாழ்க்கையில் வாழுற அவர்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு நிறைய காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். ஒரு நாள் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நிறைய பாஸ்டர்ஸ் சொன்னாங்க, ஐயா நீங்கள் முறைப்படி பைபிள் ஸ்டடி படிச்சிருக்கிறீங்க, கத்தோலிக்க திருச்சபையில் இருந்திருக்கிறீங்க, நீங்கள் எப்படியாவது ஒரு சபை வைக்கலாமே, நீங்கள் ஒரு சபையில் ஒரு ஊழியக்காராக நீங்கள் நிற்கலாம், எவ்வளோ நாட்களுக்கு இப்படி தெரு தெருவாக நீங்கள் ஊழியம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஊழியக்காரங்க எனக்கு ஆலோசனை சொன்னபோது, நான் ஒரு நாள் பகல் 12 மணி இருக்கும் என் வீட்டில் தனியாக நான் கட்டலில் படுத்துக்கினேன், நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், அதுக்குள்ளே நான் பைபிள்லாம் நல்லா படிச்சுட்டேன், சத்தியங்கள்லாம் எனக்கு நிறைய தெரிஞ்சிடுது, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தினார். ஒரு நாள் அப்படி நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஆண்டவருடைய குரல் திட்டம் தெளிவாக சொன்னிச்சு, எழுந்த பைபிள் எடு அப்படின்னு சொல்லி. அந்த பைபிள் எடுத்து நான் பிரிக்கிறேன், 2 தீமோத்தேயு 4:4 2வது வசனம் ஆண்டவர் எனக்கு தெளிவாக சொன்னார். நான் அவர்கிட்ட கேட்டது என்னென்னா, ஆண்டவரே என் வாழ்நாள் முழுவதும் நான் சுவிசேஷ ஊழியம் பண்ணணுமா, நான் ஒரு சபையை வைத்து நான் ஊழியம் பண்ணணுமா, நான் எதை பண்ணணும், இந்த நாளில் எனக்கு திட்டம் தெளிவாக எனக்கு நீங்கள் சொல்லணும், இதுவே என்னுடைய இந்த ஊழியத்தை குறித்து கடைசி வாக்கு தத்தம் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நான் ஜபம் பண்ணும்போது தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்தாரு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீ நற்செய்தி அறிவி, அதாவது விவிலியத்தில் சொல்கிறேங்க, நீ சுவிசேஷத்தை பிரசங்கி கண்டித்து உணர்த்து கடிந்து கொள்ளு, நீ சுவிசேஷனுடைய வேலையை செய்ய, நீ தீங்கு அனுபவி அதாவது பாடு அனுபவி என்று ஆண்டவர் எனக்கு திட்டம் தெளிவாக சொன்னார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்றைக்கே நான் சபை வைக்கணும், சபை வச்சு நான் ஊழியம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விட்டுட்டு இன்னைய வரைக்கும் நான் சுவிசேஷ ஊழியங்களை செய்துகிட்டுருக்கிறேன். நான் இப்போவும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு எந்த இடத்திலும் நான் பயந்தது கிடையாது, இன்றைக்கு இல்லை, என்றைக்கும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னு சொன்னால், ஒரு இந்துவுக்கு இயேசுவை அறியாத ஒரு இந்து ஜனங்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கணும் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. ஒரு கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த விசுவாசிகளுக்கு எப்படி இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கணும் ஆண்டவர் எனக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறாரு. நான் ஆவிக்குரிய சபையை சேர்ந்தவன், நாங்கள் தான் பரலோகத்துக்கு போவோம், ஆவினுடைய அபிஷேகம் இடத்துல இருக்கிறது, நாங்கள் அந்நிய பாஷை பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஜனங்களுக்கு எப்படி பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கிக்கிறது அப்படின்னு ஆண்டவர் அநேக காரியங்களை எனக்கு வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. நான் இப்போவும் சொல்கிறேன், இவைகளை குறித்து கிறிஸ்து இயேசுக்குள்ளே நான் பெருமை பாராட்டிக்கினே தவிர மற்றபடி எனக்கு மேன்மையோ மேட்டின்மையானோ எண்ணமும் கிடையாது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, சித்தர்களுடைய பாடல்கள், கவிஞருடைய பாடல்கள், இவைகள் மூலமாக இயேசுவை எங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களோ அவைகளெல்லாம் நான் பப்ளிக்கில் நின்று நான் அநேகருக்கு நாங்கள் சொல்லிக்கின்னு இருக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு முறை எங்கள் பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் 3 நாட்கள் 4 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டங்கள் நான் நடத்துவேன். அந்த நாட்களில் அந்த 3 நாட்களும் அரசாங்கத்தினுடைய உத்தரவு பெற்று பர்மிஷன் பெற்று பொது இடத்துல நான் கூட்டம் நடத்துவேன். அந்த கூட்டத்தில் நான் தான் பிரசங்கம் பண்ணுவேன். இயேசு யாருங்கிறத அநேக ஜனங்களுக்கு நான் அறிவிப்பேன். என்னுடைய ஊழியத்தினுடைய அனுபவங்களை சொல்லணும்னா நிறைய இருக்குங்க. காலையில் 5 மணிக்கு வீட்டை விட்டு நான் கிளம்பிடுவேன், தெரு தெருவாக மெக்கஃபோன் எடுத்துக்கின்னு போய் நான் இயேசு கிறிஸ்துவை நான் அறிவிப்பேன். அப்படி நான் போய்க்கின்னு இருக்கும்போது ஒரு நாள் இந்த அகரம் அப்படின்ற பகுதியில், சென்னைக்கு அருகில் அகரம் தென் அப்படின்ற ஒரு பகுதியில் காலையில் 7 மணிக்கு நான் மெக்கஃபோன் வச்சு நான் சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்துவை நான் அறிவித்துக்கின்னு இருக்கிறேன். அப்படி பேசின்னு இருக்கிற நேரத்தில் ஒரு பெரிய ஒரு கல், ஆனால் எடுத்து அடிக்கக்கூடிய ஒரு கருங்கல் வந்து என் கால் பக்கத்தில் விழுந்துச்சு. உடனே நான் அந்த யார் இந்த கல்லை எடுத்து அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறுத்தாமையே சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கின்னு அப்படியே சுற்றி பார்த்தேன். பார்த்தாக்கா காவிய உடை அணிந்து நெத்தியெல்லாம் பட்டை அடிச்சுக்கின்னு கொண்டை போட்டுக்கின்னு கையில் கலர் கலரான கயிறு கட்டிக்கின்னு ஒரு வாலிபன் நாங்கள் நிற்கிறத நான் பார்த்தேன். அப்போது அப்படியே நான் சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு மைக்கை ஆஃப் பண்ணேன். ஆஃப் பண்ண உடனே அந்த நண்பர் அவர் கேட்டார், என்ன பண்ணுறேன்னு கேட்டார். நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு. அதற்கு அவர் சொன்ன பதில் என்னென்னா, ஏற்கனவே இந்த அகரத்தில் 60% பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, இன்னும் 40% தான் இந்துக்களாக இருக்கிறாங்க, அவங்களே நீங்கள் கிறிஸ்தவங்களை மாற்ற பார்க்குறியான்னு கேட்டார். நான் சொன்னேன், அவர்கள் கிறிஸ்தவங்களாக மாறுறாங்களோ மாறலையோ அது அவங்க விருப்பம், என்னுடைய வேலை இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னான், நான் யார் தெரியுமா அப்படின்னா, நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த வாலிபன் சொன்னால், நான் ஒரு விக்கிரக இயக்கத்தினுடைய ஒரு பெருந்தலைவர் நான் இந்த பகுதிக்கு அப்படின்னு சொன்னார். சரி ரைட்டு, நீ யாராக வேணாலும் இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கல்லை எடுத்து, அவர் எதற்கவே அந்த கல்லை எடுத்து என் பேக்கில் போட்டுக்கினு நேராக எங்கள் ஊருக்கு நான் வந்தேன். வந்து அங்கே சிஎஸ்ஐ தென்னிந்திய திருச்சபையினுடைய ஒரு ஆலயம் இருக்குது எங்கள் ஊரில், அந்த ஆலயத்தினுடைய ஆல்டரில் எடுத்துமே அந்த கல்லை நான் வச்சுட்டு நான் முழங்கால் போட்டு கண்களை மூடி நான் கண்ணீரோடு நான் ஜபம் பண்ணேன். ஆண்டவரே, என்னுடைய ஊழியத்தை நீங்கள் அங்கீகரிக்கிறீங்க, என் ஊழியத்தை நீங்கள் அனுமதிக்கிறீங்க, என் ஊழியத்தை உங்களுக்காக நான் செய்கிற இந்த ஊழியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுறீங்க அப்படின்னு சொல்கிறது உண்மைன்னு சொன்னால், எனக்கு இன்றைக்கி இந்த இடத்துல நான் ஒரு பொருத்தனை பண்ணுறேன், அதை எனக்கு நீங்கள் நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன். ஆண்டவரே, அந்த கல்லை அடித்தான் இல்லைங்களா, அந்த நபருடைய பேர் என்னன்ட்டு எனக்கு தெரியணும். அந்த பேர் எனக்கு தெரிஞ்சதுன்னா ஒவ்வொரு நாளும் அந்த சகோதரனுடைய பேரை சொல்லி நான் ஜபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பொருத்தனை பண்ணிவிட்டு அந்த கல்லை எடுத்துக்கணும் நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நாட்கள் அதிகமாகலை, ஒரு ரெண்டே நாள் தாங்க, ரெண்டு நாள் தான் கடந்தது. மப்பேடு என்கிற ஒரு பகுதிக்கு என்னுடைய வியாபார விஷயமாக நான் போகும்போது காலையில் ஒரு 10:30 இருக்கும், இப்போ அங்கே இருக்கிற ஒரு கடையில் போயிட்டு ஒரு டீ சாப்பிட்றதுக்காக டீ சொல்லிவிட்டு நான் பேப்பர் எடுத்து படிச்சுக்கின்னு இருந்தேன். அப்போது தற்செயலாம் நான் அப்படி ரோட்டில் பார்க்குறேன், அந்த வாலிபன் புல்லட்டில் வேகமாக வந்து நேராக அந்த டீ கடையாண்ட வந்து ஸ்டாண்ட் போட்டார். நான் அவரை பார்த்த உடனே நான் கீழே குனிஞ்சிட்டேன், ஏன்னா மறுபடியும் ஏதாச்சும் பேச போகிறாரு அப்படின்னு சொல்லி நான் கீழே குனிஞ்சிட்டேன். வந்த அந்த வாலிபன் நேராக அந்த டீ கடையில் வந்து, மாஸ்டர் ஒரு டீ போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே தற்செயலாக அப்படி பின்னால் திரும்பி பார்த்தார். திரும்பி பார்க்கும்போது அவருக்கு தெரிந்த ஒருத்தர் வண்டியில் வந்தாருங்க, அவர்கிட்ட பேசுறதுக்காக இந்த வாலிபன் ரோட்டுக்கு போயிட்டார். ரெண்டு பேரும் பேசிக்கின்னு இருக்கிறாங்க. இந்த டீ மாஸ்டரு டீ போட்டு அந்த வாலிபனை கூப்பிட்டாருங்க, மூர்த்தி டீ போட்டாச்சு வாப்பா அப்படின்னாரு. அப்போ தான், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய பொருத்தனையை என்னுடைய எண்ணத்தை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க, என் ஊழியத்தை நீங்கள் அங்கீகரிக்கிறீங்க, அந்த சகோதரன் பேர் மூர்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலிருந்து அந்த சகோதரனுக்காக ஒவ்வொரு நாளும் நான் ராத்திரியும் பகலும் என்னுடைய தனி ஜபத்திலும் நான் ஜபம் பண்ணிக்கின்னு இருந்தேன். அதனுடைய விளைவு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நான் சொல்கிறது பொய் சாட்சி கிடையாது. ஏன்னு சொன்னால், இந்த பரிசுத்த வேதத்தில் பிதாவாகிய தேவன் எழுதி கொடுத்த அந்த 10 கட்டளையில் ஒரு கட்டளை என்னன்னு சொன்னால், பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி. கோர்ட்டில் போய் சொல்கிறது மட்டும் பொய் சாட்சி இல்லைங்க. ஆண்டவர் எனக்கு செய்யாத சில காரியங்களை, ஆண்டவர் நடத்தாத சில அதிசயங்களை, எனக்கு இதை செய்தார் அதை செய்தார்னு சொல்லி டெவலப் பண்ணி பொய் சொல்கிறதுக்கு கூட பொய் சாட்சி தான் என்பது ஆண்டவர் எனக்கு வந்து உணர்த்திருக்கிறார். ஆகையினால் நான் சொல்கிறேன் பாருங்கள். அதற்கு முன்னால் மலை ஊழியங்களை குறித்து ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். என்னுடைய ஊழியத்தில் இந்த மலை ஊழியம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஊழியத்தை செய்துன்னு வராங்க. அந்த மலை ஊழியத்தை அதே அகரம் பகுதியில் ஆபிரகாம் ஐயா அப்படிங்கிற ஒரு மூத்த ஊழியக்காரர் JGM என்கிற ஒரு ஊழியத்தை மலை ஊழியமாக நடத்திக்கின்னு வராருங்க. அந்த மலை ஊழியத்தில் நான் பங்கு கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். தரிசனத்தை கொடுத்தது நிமித்தம் அவரோடு கூட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 காலங்கள் நான் மலை ஊழியத்தை செய்துக்கின்னு வரங்க. இந்த கல்வராயன் மலை, வெள்ளிமலை, கொல்லிமலை, சித்தேரி மலை, இப்படிப்பட்ட மலைப்பகுதிகளில் மலைவாழ் மக்கள் மத்தியில் அவரோடு சேர்ந்து நான் சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கின்னு வரேன். அப்போது அந்த மலை ஊழியத்தில் ஒரு நாள் அவர்கிட்ட நான் சொன்னேன், ஐயா உங்கள் பகுதிக்கு இப்படி நான் வந்தேன், இப்படி ஒரு வாலிபன் இப்படி என்னை தடுத்தார், அவருக்காக நான் ஜெபம் பண்ணிக்கின்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னார், ஐயா அவன் மோசமான ஆள் பார்த்து அப்படின்னு சொன்னார். ஒரு 4-5 மாதங்கள் கடந்தது. அதே மலை ஊழியத்தில் அந்த ஆபிரகாம் ஐயா சொன்னார், ஐயா நீங்கள் சொன்னீங்களே அந்த குடும்பத்தில் அவனுடைய அப்பாவும் அம்மாவும் சர்ச்சுக்கு வராங்க ஐயா, அந்த மூர்த்தி இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்களுக்கு உதவி பண்ணுறான் ஐயா, ஆனால் அவன் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கல, அதுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னார். இன்னும் அவருக்காக நான் ஜெபம் பண்ணிக்கன்னு வரேன். ஆகையினால கிறிஸ்து இயேசுவில் அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் வல்லமையாக எங்களை எடுத்து அவர் உபயோகப்படுத்தின்னு வரார். நான் இப்போவும் சொல்கிறேங்க, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் ஜீவனுமாக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த விதத்திலும் நான் ஒரு பின் பாயிண்டில் கூட நான் தயங்க மாட்டேன். நீங்கள் பார்க்குறீங்க இப்போ என்னுடைய சட்டையில் பார்த்தீங்கன்னா நான் அந்த பேட்ச் குத்தின்னு இருக்கிறேன். என்னுடைய அனுபவம் ஒரு சிலதை நான் சொல்கிறேன். நான் வந்து தமிழ்நாடு பெஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நிறுவனம் வச்சு நான் நடத்திக்கினு இருந்தேன். அப்போ டிவிஎஸ் குரூப்பில் நான் மருந்தடிக்க போவேன். அப்படி போகும்போது அங்கே எல்லாருமே வந்து கிறிஸ்துவை அறியாத ஓப்பனாக சொன்னோம்னா அவர்கள் எல்லாருமே பிராமணர்கள். அப்போது ஒருத்தர் சொன்னாருங்க, அந்த ஹெச்ஆர் சொன்னார், சார் நீங்கள் கோச்சுக்காதீங்க, இங்கே எல்லாமே வந்து பிராமணாக இருக்கிறாங்க, நீங்கள் இந்த பேட்சை குத்திக்கின்னு வரீங்க, இந்த பேட்சை நீங்கள் எடுக்கலாமே அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன் அவருக்கு, இந்த பாருங்கள் சார், இந்த பேட்சை குத்தாமல் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய வேலையே எனக்கு தேவையில்லை. எனக்கு என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்தா முக்கியம், அவர் நினச்சாருன்னா இதை விட எனக்கு அதிகமான வேலைகளை கொடுப்பார் அப்படின்னு அவர்கிட்ட நான் சொன்ன உடனே அவர் அப்படியே சரண்டர், சார் சார் சாரிங்க, ஒன்றும் நினைக்காதீங்க, சும்மா நான் யதார்த்தமாக சொன்னேன், அது உங்கள் விருப்பம் அப்படின்னாரு. ஆகையினால இயேசுவில் அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறதுக்கு நான் எந்த இடத்துலும் தயங்கினதே கிடையாதுங்க. இன்னொரு முறை கூட இந்த கிராம ஊழியத்தில் போகும்போது எத்தனையோ பேருங்களை அடிக்க வந்திருக்கிறாங்க. ஒரு முறை கண்டிகன் ஒரு பஸ் ஸ்டாப்பில் அதே காலையில் 7 மணிக்கு நான் ஆண்டவரை குறித்து பேசிக்கின்னு இருக்கும்போது ஒரு பெரியவர் ரொம்ப நேரம் உன்னிப்பாக கவனிச்சுக்கின்னு இருந்தார். நான் நினச்சேன் நாம் பேசுகிறத அவர் கூர்ந்து கவனிக்கிறார் அப்படின்னு. ஆனால் பேசி முடித்த பிறகு அவர் எழுந்து நின்று காரி துப்பி அவர் சொன்னார், போடா திருட்டு பையா அப்படின்னார். அவர் யாரும் எனக்கு தெரியாது, ஆனால் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அறிவித்ததன் நிமித்தம் அவர் என்னை சொன்னார், போடா திருட்டு பையா அப்படின்னு சொல்லிட்டு என்னை காரி துப்பிட்டு போனாது. அவருக்காகவும் நான் ஜபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி எத்தனை ஊர்களில் அடிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த தாம்பரத்தில் டவுன் பஸ்ஸில் ஒவ்வொரு பஸ்ஸுலையும் ஏறி நான் ஆண்டவரை குறித்து நான் அறிவிப்பேன். ஒரு நாள் ஒரு பஸ்ஸில் ஏறி நான் ஆண்டவரை குறித்து சொல்லும்பொழுது அந்த பஸ்ஸிலிருந்து ஒருத்தர் எழும்பினார். எழும்பி கடுமையான வார்த்தையில் என்னை திட்டினாருங்க. ஆனாலும் அவருடைய வேலையை அவர் பார்க்குறான்னு சொல்லி நான் ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பைபிள் கொடுத்துட்டு அந்த பஸ்ஸை விட்டு கீழே இறங்கினேன். பக்கத்தில் இன்னொரு பஸ் இருந்தது. அந்த பஸ்ஸில் என்னுடைய முதல் காலை நான் எடுத்து வச்சு நான் சொன்னேன், இயேசுவில் அன்புக்குரியவர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். அந்த டிரைவருங்க கண் இமைக்கிற நேரத்தில் அந்த ஸ்டேரிங்கை விட்டுட்டு அப்படியே வந்து அந்த மேல் கம்பியை பிடிச்சி எட்டிய நெஞ்சில் உதைக்கிறதுக்கு காலை தூக்கிட்டார். தூக்கும் போது சொன்னார், இறங்குடா கீழே கீழே இறங்குடா அப்படின்னாரு. உடனே நான் கீழே இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் யோசனை பண்ணேன், வாகன மோட்டார் சட்டத்தின்படி பஸ்ஸில் ஏறி பிரச்சாரம் பண்ணுறது தப்பு, நம்ம அந்த சட்டத்துக்கு நாம் கீழ்படியணும், இனி நம்ம பஸ்ஸில் ஏறக்கூடாது, நம்ம கீழே இருந்து சொல்லணும்னு சொல்லி அன்னையிலேருந்து நான் கீழே இருந்து தான் டேக்ஸ் கொடுக்குறது பைபிள் கொடுக்கறது இந்த வேலைகளெல்லாம் நான் பார்த்துக்கின்னு வரேன். ஆண்டவருக்காக இதுவரைக்கும் இயேசு அன்புக்குரியவர்களே நான் ஊழியம் பண்ணிக்கின்னு வரேன். அது மட்டும் இல்லைங்க, பெரிய பெரிய கூட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமைகளை சபைகளில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க. எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் அப்படிப்பட்ட சபைகளுக்கு போய் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்பதை சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கும்படியான அந்த கிருபையை ஆண்டவர் இதுவரைக்கும் கொடுத்துன்னு வராரு. இப்படி இருக்கிற அந்த நாட்களில் அதற்கு முன்னதாக கிட்டத்தட்ட ஒரு 28 வயசில் எனக்கு திருமணம் செய்கிறதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது யாருமே முன்னால் வரல. ஏன்னா அப்பா கிடையாது, அண்ணன் கிடையாது, குடும்பத்தில் போதுமான வருமானம் கிடையாது, மற்றபடி வேறு யாருமே பொறுப்படுத்தி செய்கிறது எனக்கு ஆள் இல்லை. ஆனால் அந்த எனக்கு சத்தியத்தை அறிவித்த அந்த எல்இஎஃப் லேமன்ஸ் இவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் என்கிற அந்த சபைக்கு நான் தொடர்ந்து போய்கின்னு இருந்தேன். அந்த சபையில் நான் போகும்போது தான் அந்த ஊழியக்காரங்க என்னை தனித்தனியாக கூப்பிட்டு என்னக்கிட்ட பேசுவாங்க, தம்பி நீ பாவத்தை அறிக்கையிடு, பாவத்தை அறிக்கையிடு, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை நீ அறிக்கை செய்து விட்டுடணும், நீ கிறிஸ்தவனாக இருக்கிறது பெருசு இல்லை, நீ ஊழியம் செய்கிறது பெருசு இல்லை, முதலாவது நீ ரட்சிக்கப்படு, ஆண்டவருன் எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக செய்வார் இப்படின்னு சொல்லி அத்தனை ஊழியக்காரர்களும் எனக்கு மிகுந்த அறிவுரைகள் சொல்லி எனக்கு ஆலோசனை சொல்லி ஆண்டவருடைய சத்தியத்தை சத்தியமாக எனக்கு போதித்தாங்க. அந்த நாளில் தான் ஒரு நாள் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் எனக்கு நினைவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஜபிக்கும்போது ஆண்டவர் என் நான் செய்த எல்லா பாவங்களையும் என் கண்களுக்கு முன்பாக அவர் காட்டினார். கிறிஸ்து அன்புக்குரியவர்களே, நான் யார் இடத்துல நான் சண்டை போட்டனோ, யாருடைய மனசு நோகும்படியெல்லாம் நான் நடந்தனோ, அவர்களிடத்துல நேரில் போய் ஒவ்வொருத்தர் இடத்துலையும் நான் மன்னிப்பு கேட்டேன். நான் திருடின பொருட்களை அதை யாருக்குரியதோ அந்த பொருட்களை போய் நான் திருப்பி கொடுத்தேன். திருப்பி கொடுக்க வேண்டிய பொருட்களெல்லாம் திருப்பி கொடுத்தேன். மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒவ்வொரு இடத்துலையும் போய் நான் மன்னிப்பு கேட்டேன். பாவம் அறிக்கை பண்ண வேண்டிய எல்லா பாவங்களையும் நான் அறிக்கை பண்ணினேன். இப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த எல்லா பாவங்கள், தவறுகள், தப்பிதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு ஒவ்வொன்றா எனக்கு ஒன்றன் பின் ஒன்றாக அவர் உணர்த்தும் போது எல்லா காரியங்களையும் நான் சரி செய்தேன். அப்படி சரி செய்யும் பொழுது என்னுடைய இருதயம் ஒரு லேசான இருதயம் போல் ஆகிறத நான் பார்த்தேன். எனக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் எனக்கு வந்தது. அப்போ தான் மிகுந்த அந்த சந்தோஷத்தில் இருக்கும்போது அந்த ஊழியக்காரர்கள், நான் போன அந்த சபையினுடைய ஊழியக்காரர், அவர் பேர் வந்து டாக்டர் பால். அவர் ஒரு முறை வந்து, பாலசாமி நீ திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இருக்கட்டேண்ணா, எனக்கு தங்கச்சிங்க இருக்காங்க, என் தங்கச்சிங்களுக்கு திருமணம் முடிஞ்ச பிறகு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை தம்பி, நீ முதல்ல நீ திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னாரு. அதுக்கு பிறகு அந்த திருமணத்தை அவர் சொன்ன பிறகு ஒரு வருஷத்துக்கு நான் தள்ளி போட்டு என்னுடைய மூத்த தங்கச்சிக்கெல்லாம் நான் கல்யாணம் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு தங்கச்சி, மீதி ரெண்டு தங்கச்சி இருந்தாங்க, அவங்களுக்கும் நான் கல்யாணம் பண்ணிவிட்டு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்காரர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார், இல்லைப்பா, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னுடைய திருமணத்துக்காக நீ போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே தொடர்ந்து அதை என்னுடைய திருமணத்துக்காக நான் ஜெபம் பண்ணேன். ஓர் ஆண்டு கழித்து அதே ஊழியக்காரர் மறுபடியும் வீட்டுக்கு வந்தார், தம்பி உன் கல்யாணத்துக்கு ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்துட்டாரு, நீ வந்து திருமணத்தை பண்ணிக்கிறேன்னாரு. அப்போ நான் கேட்டேன், ஆனால் பொண்ணு என்ன நான் பார்க்கலண்ணா, யாருன்னு தெரியலண்ணா. அவர் சொன்ன, நீ பயப்படாத, கோயம்புத்தூரில் நான் ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், அந்த மகளை நீ திருமணம் பண்ணிக்க அப்படின்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், அப்போ அந்த பெண்ணினுடைய அந்த குடும்ப பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டபோது, நீ எதையும் பற்றி நீ விசாரிக்காத, நீ ஜெபம் மட்டும் பண்ணு, நீ என் கூட கிளம்பி வான்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் சொல்லிவிட்டு அந்த நாள் அவர் மைசூர் போயிட்டார். அவர் மைசூர் போன பிறகு ஒரு ரெண்டு நாள் கழித்து நான் மைசூர் போனேன். அந்த மைசூர்லேருந்து என்னை அவர் கூட்டிக்கின்னு கோயம்புத்தூர் போனார். கோயம்புத்தூரில் போன உடனே ஒரு வீட்டில் அந்த இப்போ நான் எனக்கு மனைவியாக இருக்கிற அந்த சகோதரி அவர் காட்டினார். அப்போது அந்த குடும்பத்தை பற்றி என்கிட்ட சொன்னார். என்னுடைய மாமனார் வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரு, என்னுடைய மச்சான் வந்து ஒரு போலீஸு, இன்னொரு மச்சான் அவர் வந்து ஒரு தினகரனில் ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கிறாரு, என்னுடைய ஒய்ஃபோட அக்கா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்ஸாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அந்த குடும்ப பின்னணி எனக்கு காட்டி அந்த மகளை எனக்கு திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவர் சொன்ன பிறகு, நான் ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் நல்ல அந்த இடத்த திருமணத்தில் நீங்கள் நல்லா கவனிக்கணும், அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன். ஏன்னா அந்த கத்தோலிக்க திருச்சபையிலேருந்து நான் வந்த பிறகு ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை, அந்த மரியாதையை நான் அதிகமாக கொடுத்தேன். ஊழியக்காரர்கள் சொல்கிறது தேவனுடைய வார்த்தை தானே அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி முழுவதுமாக நான் கீழ்ப்படிஞ்சேன். அந்த திருமண, என்னுடைய திருமண காரியத்திலையும் நான் முழுவதுமாக நான் கீழ்ப்படிந்தேன். என்னுடைய மனைவியின் பெயர் வந்து ஜோதி பாத்திமா. என்னுடைய மனைவி இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நான் தெரிந்து கொண்ட ஒரு மனைவியாக இருந்திருந்தா, இல்லை என்னுடைய உறவுகள் எனக்கு எங்கேயாச்சும் ஒரு மகளை பார்த்து ஒரு திருமண காரியத்தை பண்ணியிருந்தா, உண்மையிலே சொல்கிறேங்க, என் குடும்பம் இருந்த அந்த சூழ்நிலையில், அந்த வறுமையில், அந்த தேவையிலே ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், என் மனைவியை நான் வீட்டுக்கு கட்டிங்கன்னு வரும்போது ஒரு சின்ன ஒரு குடிசை விடுங்க, கரண்ட்டு கூட கிடையாது. என் மனைவி அங்கே நல்ல வசதியாக வாழ்ந்தவங்க, ஒரு கரண்ட்டு கூட கிடையாது என் வீட்டுக்கு. அப்படிப்பட்ட இருட்டில் தான் என் மனைவி வந்து குடும்பம் நடத்தினாங்க. என் மனைவி வந்த பிறகு என்னுடைய இரண்டு தங்கச்சிக்கு கல்யாணம், என்னுடைய தம்பிக்கு கல்யாணம், இவ்வளவு நடந்தது. என் மனைவி என்னோடு கூட இணைந்து என் குடும்பத்தினுடைய அந்த நிலைமையை புரிந்து என்னோடு கூட ஒத்து உழைச்சதுனால என் குடும்பத்தில் என் தம்பி தங்கச்சிங்களுக்கு, என் கூட பிறந்த என் சகோதர சகோதரிகளுக்கு அந்தந்த காலகட்டத்தில் என்னென்னத்தை எப்படி செய்யணுமோ அதை தெளிவாக நான் செய்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி பண்ணினார். எந்த சூழ்நிலையிலும் நான் இப்போ வரைக்கும் சொல்கிறேங்க, உங்கள் கூட இந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்து வரைக்கும் நான் சொல்கிறேன், இது வரைக்கும் நான் ஏன் அந்த இடத்துல போயிட்டு இந்த பொண்ணை நான் கட்டிக்கினேன், ஏன் இவருக்கு நான் மனைவியாக வந்தேன் அப்படின்னு சொல்லி என் மனைவியும் சிந்திச்சது கிடையாது, நானும் எனக்குள்ள அந்த எண்ணம் வந்தது கிடையாது என்பதை நான் ஆணித்தரமாக அந்த நாள் நான் சொல்லிப்பேன். எனக்குன்னு சொல்லி என் மனைவி எதுவுமே கேட்டது கிடையாதுங்க, எனக்கு இது வேணும் அது வேணும்னு இது வரைக்கும் என் மனைவி கேட்டது கிடையாது. இல்லற வாழ்க்கையில் இறைவன் கடவுள் இயேசு கிறிஸ்து எங்களை அற்புதமாக வழிநடத்துகிறான். என்னோட சொல்கிற பாருங்க, என் திருமணம் அந்த கோயம்புத்தூர் மெயின் சபையில் இம்மானுவேல் சிஎஸ்ஐ இம்மானுவேல் சபையில் என்னுடைய கல்யாணம் மிக நேர்த்தியாக நடந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் நான் நடத்தியிருந்தால் கூட இப்படிப்பட்ட ஏழ்மையில் இருக்கிற எனக்கு போலீஸ் பேண்டு அணிவகுப்பு கூட பார்த்தீங்கன்னா போலீஸ் காவல்துறை பேண்டு அணிவகுப்போடு தான் என்னுடைய கல்யாண ஊர்வலமே நடந்ததுங்க. ஏன்னு சொன்னால் என் மாமனாரும் இன்ஸ்பெக்டரு, என் மச்சானும் போலீஸு, அப்படிப்பட்ட அந்த போலீஸ் துறையில் இருந்ததுனால அந்த போலீஸ் அணிவகுப்பு பேண்டோடு கூட என்னுடைய திருமணம் காரியம் நடந்தது. இந்த திருமணத்துக்காக சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் வந்த என்னுடைய சொந்தக்காரங்கள்லாம் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏன்னா இவனுக்கு இப்படி ஒரு திருமணம் நடக்குமா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? நான் சத்தியத்தை தெரிஞ்சுக்கினேன், நான் சத்தியத்தை தெரிஞ்சுக்கினேன். இயேசு கிறிஸ்து தான் தெய்வம், அவர் தான் மெய்யான தேவன் என்பதை நான் ஆழமாக தெரிஞ்சுக்கினதுனால, என்னுடைய பாவ அறிக்கை நான் பண்ணதுனால, நான் ரட்சிக்கப்பட்டதுனால இப்படிப்பட்ட அந்த காரியங்கள் அருமையாக அந்த திருமணம் எனக்கு நடந்ததுங்க. நானே போய் அந்த திருமணத்தை நடத்தியிருந்தால் கூட உண்மையிலே என்னால் நடத்தியிருக்க முடியாது. ஆண்டவர் அற்புதமாய் அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார். அதற்கு பிறகு நான் என்னுடைய இல்லற வாழ்க்கையில் முதலாவதாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஒரு பெண் குழந்தை பிறந்தது. என் மனைவி கோயம்புத்தூரில் இருந்தாங்க, நான் சென்னையில் இருந்தேன். அந்த பெண் குழந்தை பிறக்கும்போதே அது இறந்து பிறந்தது. அந்த செய்தி எனக்கு தெரிவிக்கப்பட்டுச்சு. நான் அப்போ ஆண்டவருடைய திட்டத்தை சத்தியத்தை நான் ஆழமாக அறிந்திருந்ததுனால நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், அப்பா இது உம்முடைய சித்தம், எது நடந்தாலும் அதை நீங்கள் எனக்கு நன்மையாக நீங்கள் நடத்தி கொடுப்பீங்க, உங்களுடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இங்கிருந்து நான் போகிறதுக்குள்ளவே அந்த குழந்தைய வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்கு மேலே அதை வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, அதற்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். இப்போவும் சொல்கிறேன், கிறிஸ்துவ அன்புக்குரியவர்களே, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு மட்டும் இல்லைங்க, அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற யாவருக்கும் அவர் நன்மையான காரியங்களை செய்வார். தயவு செய்து இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் யாராக இருந்தாலும் நம்புங்க. அதற்கு பிறகு மீண்டுமாக எனக்கு ஒரு ஆண் மகனை ஆண்டவர் கொடுத்தார். இரண்டு ஆண்டுகள் கழித்து மீண்டும் எனக்கு ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார். என் பையன் பேர் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின், என்னுடைய மகள் பேர் பியூலா பிரபாவதிங்க. இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் நான் வளர்க்கும்படியாக ஏற்ற வேளையில் அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு, ஏற்ற வேளையில் அந்த பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தும்படியான ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லைங்க, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்ற அந்த வேதத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்தை நான் பார்க்கும்படியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருங்க. என்னுடைய பையனுக்கு ரெண்டு ஆண் பிள்ளைகள், என் மகளுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க. இன்னைய வரைக்கும் அவர்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. இதற்காக நீங்கள் அந்த பிள்ளைகள் என்ன ஆண்டவருக்குள்ளே வரணும் என்பதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிங்க. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஊழியத்தின் பாதைக்காக நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணிங்க. அது மட்டும் இல்லைங்க, எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக வாரத்தில் ஒரு நாள் என்னுடைய ஊழியத்தை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். வாரத்தில் ஒரு நாள் இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாங்கள் ஒரு ஆகாரம் கொடுக்குறோம். இதற்காக நாங்கள் யார் இடத்துலையும் போயிட்டு எந்த விதமான வெகுமதியும் கேட்குறதில்ல. ஆண்டவர் எனக்கு கொடுக்குற அந்த வருமானத்தின்படி நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறேன். அந்த வருமானத்தின்படி அதில் அப்படிப்பட்ட ஊழியத்தை நாங்கள் இன்ன வரைக்கும் செய்துகிட்டுருக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, என் ஊழியத்தினுடைய ஒரு பகுதியாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் விவிலியத்தை நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் விவிலியத்தை வாங்கி கொடுக்குறோம். நீங்கள் பைபிள் படிங்க, விவிலியத்தை படிங்க. இந்த வேதாகமத்துக்கும் அந்த விவிலியத்துக்கும் எந்த விதமான வேறுபாடு கிடையாதுங்க. அதில் வந்து பியூர் உரைநட தமிழில் இருக்கும். அந்த விவிலியத்தை நம்ம படிக்கும்போது இன்னும் தெளிவாக நமக்கு சத்தியம் புரியும். ஆகையினால அவர்களுக்கு அந்த விவிலியத்தை வாங்கி கொடுக்குற அந்த ஊழியத்தையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை, என் ஊழியத்தினுடைய அனுபவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு பெரும் பாக்கியத்தை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். என்னுடைய சாட்சி இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. என் சாட்சியை கேட்டிருக்கிற உங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நான் எதற்காக என்னுடைய பாவ வாழ்க்கையை, என்னுடைய அசிங்கத்தை இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில், என்னுடைய ரட்சிப்பை எப்படி நான் எதற்காக நான் பகிர்ந்து கொண்டேன்னா, என்னை போல் எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. நீங்கள் வெளியில் வரணும், நீங்கள் ரட்சிக்கப்படணும், நீங்கள் எனக்கு ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றுக்கொண்ட அந்த நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஒன்று சொல்கிற நல்லா கவனிங்க, கிறிஸ்து இயேசு அன்புக்குரியவர்களே, எப்படி ஒரே வானம், ஒரே பூமி, ஒரே சூரியன், ஒரே சந்திரன், பெற்றெடுத்த பிள்ளைக்கு தகப்பன் எப்படி ஒருவனோ, அதே போல் இந்த உலகத்துக்கு கடவுள் ஒருத்தர் தான். அந்த கடவுள் யார்? அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து அவர் பேசுகிற தெய்வம், அவர் பேசுகிற தெய்வம். இந்த உலகத்தில் எந்த மனிதனும் எந்த மகாத்மாவும் சொல்ல முடியாத வார்த்தைகளை இந்த இயேசு சொல்கிறாரு. வருத்தப்பட்டு பாவ பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்கன்னு சொல்கிறாரு. என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன்னு சொல்கிறாருங்க. இந்த இயேசு கிறிஸ்து அவர் பேசுகிற தெய்வம், அவர் அரவணைக்கிற தெய்வம், அவர் அன்பு செய்கிற தெய்வம், அவர் உயிர்ப்பிக்கிற தெய்வம், அவர் உயிர் கொடுக்கிற தெய்வம். இந்த இயேசுவை நீங்கள் நம்புங்க. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே என்று என்னையும் உன்னையும் மார்போடு அணைக்கிற ஒரு தெய்வம், ஒரு கடவுள் இந்த உலகத்தில் இருக்கிறாருன்னு சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கணவனுடைய அன்பு ஒரு நாள் காணாமல் போயிடும், மனைவனுடைய அன்பு ஒரு நாள் மறைந்து போயிடும், பெற்றெடுத்த பிள்ளைகளின் அன்பு ஒரு நாள் இல்லாமல் போயிடும், உதிர உறவுகளின் அன்பு ஒரு நாள் உதிர்ந்து போயிடும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு அது என்றைக்குமே அது மாறாது. இயேசு சொல்கிறாரு, என் மகனே, என் மகளே, உன்னை என் உள்ளங் கைகளில் நான் வரைந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் யாரும் சொல்ல முடியாதுங்க. இயேசு சொல்கிறார், தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற, மகான்கள் என்று சொல்லப்படுகிற, மா மனிதர்கள் என்று சொல்லப்படுகிற, ஒருவராலையும் சொல்லப்படாத வார்த்தை என் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் சதா நாட்களிலும் உன்னோடு கூட இருக்கிறேன்னு ஆண்டவராக இயேசு சொல்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு கவலையா, கண்ணீரா, கஷ்டமா, நஷ்டமா, ஏக்கமா, ஏமாற்றமா, எதிர்பார்ப்பா? நீங்கள் கலங்காதீங்க. ஆண்டவராக இயேசு சொல்கிறாள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று இயேசு சொல்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற, கேட்டு கொண்டு இருக்கிற, நீங்கள் ஒருவேளை இயேசுவை அறியாதவர்களாக கூட இருக்கலாம், இயேசு யார் என்று தெரியாதவர்களாக கூட இருக்கலாம், இல்லை தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற அத்தனை தெய்வங்களிலும் இந்த இயேசுவும் ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சின்னு இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒன்று நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பெத்த பிள்ளைக்கு தகப்பன் ஒருவன் தான் என்பது உண்மை என்று சொன்னால் இந்த உலகத்துக்கு தெய்வம் ஒன்றுதான், அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இயேசுவை போல அன்புள்ளம் கொண்ட தெய்வம் இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாதுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு வெளியரங்கமாய் போய் இந்த இயேசுவை தேட முடியல, எங்களுடைய ஒருவேளை படிப்பு, ஜாதி, இப்படிப்பட்ட சில காரியங்கள் இந்த இயேசுவனிடத்தில் நீங்கள் வர்றதுக்கு உங்களை தடுக்குதுன்னு சொன்னால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய உள் அறையில் நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் உங்கள் கதவை சாத்தி, ஓ இயேசுவே என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு முறை இந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே, என் குடும்பம் இப்படி இருக்குது, என் பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்களே, என் கணவன் இப்படி இருக்கிறாரு, என் மனைவி இப்படி இருக்கிறாரு, என் குடும்பத்தில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் நடக்கலையே, என் குடும்பத்தினுடைய சாபம் போகலையே, என் குடும்பத்தினுடைய கடன் தொல்லை மாறலையே, என்னை விடுவியும், நான் எங்கே போவேன், நான் யார்கிட்ட போவேன், நான் நம்பினவர்கள் எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்களே, ஒரு நிர்பந்தமான நிலையில் நான் இருக்கிறேன்னு இயேசுவே என்று சொல்லி இந்த இயேசுவை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொன்னால், என் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், உன் ஆபத்து நாளில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, உன் துன்ப நாளில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று இயேசு சொல்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீ பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஓ இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கும் என்று நீ ஒரே ஒரு வார்த்தை உன் இருதயத்தில் ஏற்று உன் நாவில நீ அறிக்கை பண்ணுன்னு சொன்னான், வா என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ வா என்று சொல்லி உன்னை மார்போடு அணைத்து கொள்ள இந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரண்டு கரங்களை விரித்து, வா மகனே என்று சொல்லி அந்த கல்வாரி திருச்சிலுவையில் தன் கரங்களை விரித்தவராக இருக்கிறார். வா மகனே, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, என் வாலிபனே, பெரியோர்களே, என் அன்பு தாய்மார்களே, என் சின்ன பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த இயேசுவை உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றித் தருவார். உங்களுடைய கல்வியை அவர் ஆசீர்வாதமாக மாற்றித் தருவார். நீங்கள் என்ன குறைவுகள் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் என்று சொல்லுகிறது. அவரே ஜீவனுள்ள தேவன். வானத்துக்கும் அவர்தான் தேவன், பூமிக்கும் அவர்தான் தேவன், அண்ட சராசரத்திற்கு அத்தனைக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனாக ஜீவனாக இருக்கிறார். நீ பண்ண வேண்டிய ஒரே காரியம், நீ சொல்ல வேண்டிய ஒரே காரியம், இயேசுவே எனக்கு இரங்கம் என்று சொல்லி உன் முழு இருதயத்தோடு அவரை நோக்கி பார்ப்பாயானால், அவரை நோக்கி கூப்பிடுவாயானால், அவர் நீ இருக்கிற இடத்துல உனக்கு இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை பொறிந்தனவராக இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் அவை அப்படியே நிற்கும். அவர் பேர் அதிசயம், அவர் ஆலோசனையின் கர்த்தர், அவர் சமாதானத்தின் பிரபு, அவர் இம்மானுவேலர், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வருகிறவருமாக இருக்கிறார். ஆமென்.
1: நீங்கள் கேட்கப் போவது
2: ஜிஃபன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
3: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:57. யுஎஸ்சி எனப்படும் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் கரோலினா கால்பந்து அணி நோட்டர்டேம் அணியிடம் படுதோல்வி அடைந்தது. 51-0 என்ற செட் கணக்கில் தோற்றது. இப்படிப்பட்ட படுதோல்வியை ஒருபோதும் சந்தித்திராத யுஎஸ்சி அணி வீரர்கள் பொருட்கள் வைக்கும் அறையில் ஓடிப்போய் ஒளிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு இந்த தோல்வி மிகவும் அவமானமாக தோன்றியதால் யாரையும் சந்திக்கும் தைரியம் அவர்களுக்கு வரவில்லை. அந்த அணியின் பயிற்றுனர் அவர்கள் இருந்த அறைக்கு தேடிச் சென்றார். தோற்கடிக்கப்பட்ட மாணவர்களில் சிலர் அங்கு இருந்ததை பார்த்தார். அவர்கள் மிகுந்த மனவேதனையோடு காணப்பட்டனர். அவர்களுடைய பயிற்றுனர் ஒரு பெஞ்சை தூக்கி போட்டு அதில் ஏறி நின்று கொண்டு அந்த மாணவர்களை பார்த்து, நீங்கள் ஏன் இந்த தோல்வியை மிகவும் பெரிதாக எடுத்துக்கொள்கிறீர்கள்? நீங்கள் தோற்றது யாருக்கு தெரிய போகிறது? சீனாவில் இருக்கும் ஜனத்தொகையில் சுமார் 80 கோடி பேருக்கு இப்படி ஒரு கால்பந்து போட்டி நடைபெற்றதே தெரியாது என்று கூறி அவர்களை உற்சாகப்படுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, தோல்வியும் வெற்றியும் வாழ்க்கையில் மாறி மாறி வரும். ஆனால் தோல்வியின் போது சோர்ந்து போய் அதிலேயே இருந்து விட்டோமானால் நாம் மீண்டும் எழ முடியாது, செயல்பட முடியாது. ஆகவே நடந்ததை நினைத்து கலங்காமல் அதை மறந்துவிட்டு தேவன் நமக்கு வைத்திருக்கும் வெற்றியை அடைய பிரயாசப்பட வேண்டும். யோசுவாவின் தலைமையில் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்திரிக்க சென்ற போது அவர்களுக்கு தொடர்ந்து வெற்றி கிடைத்தது. அதே வெற்றியின் மனநிலையோடு ஆயி பட்டணம் என்ற சிறு பட்டணத்தை பிடித்துக் கொள்ளும்படி போருக்கு சென்றார்கள். அது மிகச்சிறிய பட்டணம் என்பதால் 3000 பேர் மட்டுமே யுத்தத்திற்கு சென்றார்கள். ஆனால் ஆயி பட்டணத்து மனுஷர் இஸ்ரவேலரில் 36 பேரை வெட்டி போட்டார்கள். இதை பார்த்த இஸ்ரவேலர் ஆயி பட்டண மனுஷருக்கு முன்பாக முறிந்து ஓடி போனார்கள். இதை கேள்விப்பட்ட இஸ்ரவேலரின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். யோசுவா தேவனிடம், நாங்கள் தோற்று போன செய்தியை கானானியரும் தேசத்து குடிகளும் கேள்விப்பட்டால் எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேரற்று போக பண்ணுவார்களே என்று புலம்பி ஜெபித்தார். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவிடம், நீ எழுந்திரு, இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன என்று கேட்டார். பின்பு தோல்விக்கான காரணத்தை சொல்லி அதை சரி செய்யும்படி கூறினார். அவர்கள் அதை சரி செய்த போது இம்முறை தேவன் மகத்தான வெற்றியை இஸ்ரவேலருக்கு கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் தோல்வியின் சிந்தையிலேயே இருந்துவிட தேவன் ஒருபோதும் நம்மை அனுமதிப்பதில்லை. நாம் தோல்விக்கான காரணத்தை தேவன் விளக்கி சொல்லி நம்மை மீண்டும் ஜெயிக்கிறவர்களாக மாற்றுவார். ஆகவே தோல்வியின் எண்ணங்களை களைந்து போடுவோம். நம்மை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற்றும் தேவன் நம்மோடு இருக்கிறார்.
4: யெகோவா, நீர் ஒருவரே தெய்வம், உம்மை போல்

0: எல்லாவற்றையும் நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வாய் என்ற தலைப்பில் ஊழியர் ஜெபராஜா அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ஒன்று சாமுவேலின் புத்தகம் 30:8 வாசிக்கலாம்.
2: தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்

0: தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார்.
1: ஆண்டவரிடத்திலே தாவீது கேட்கிறான், ஆண்டவரே நான் அந்த தண்டை பின்தொடரலாமா, அதை நான் பிடிப்பேனா என்று ஆண்டவரிடத்திலே கேட்டபோது ஆண்டவர் சொல்கிறார், நீ அந்த தண்டை பின்தொடர்ந்து போ, அதை நீ பிடித்துக் கொண்டு சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்றைய கவனிங்கள், அந்த தண்டை நான் பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று அவன் ரெண்டு கேள்விகளை தான் கேட்டான். ஆண்டவர் மூன்று பதிலை சொல்கிறார். முதலாவது, நீ அதை பின்தொடர் என்று சொல்கிறார். இரண்டாவது, பிடிப்பேனா என்று கேட்டதற்கு பிடிப்பாய் என்று சொல்லுவது மட்டுமல்ல, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். புரிஞ்சவங்க எல்லாம் சத்தம் ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது தாவீது சிக்லாக் என்று சொல்லக்கூடிய இடத்துல அவனோடு கூட இருந்த பலரும், கிட்டத்தட்ட 400 பேர் அவனோடு கூட இருந்தார்கள். அவருடைய மனைவி பிள்ளைகள், தாவீதுனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் அங்கே இருந்தார்கள். இவர்கள் வேறு ஒரு இடத்துக்கு கொள்ளையடிப்பதற்கு, அந்த நாட்கள் தொழில என்னது, கொள்ளையடிக்கிறது தான் தொழில். அப்படி கொள்ளையடிப்ப, இன்றைக்கும் சோமாலியா போன்ற நாடுகளிலே கொள்ளையடிப்பு தான் தொழிலாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி அவன் வேறு இடத்துக்கு போயிருக்கும் பொழுது அமலேக்கியர்கள் வந்து இவனுடைய எல்லாவற்றையும் சுருட்டி கொண்டு போய்விட்டார்கள். தாவீதும் அவனை சேர்ந்த மனுஷர்களும் வந்து பார்த்தபோது ஒரு சின்ன ஒரு துரும்பு கூட வைக்காத அளவுக்கு அங்கே ஜனங்கள் குடியிருந்தார்கள் என்பதற்கு அடையாளமே இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் எதிரிகள் ஓட்டி கொண்டு போய்விட்டார்கள். அங்கே நடந்த சம்பவம் என்ன, எல்லாருக்கும் மனைவி பிள்ளைகள் போன உடனே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எல்லாரும் கையில் இப்ப கல் எடுத்துக்கிட்டாங்க. எந்த தாவீதோடு கூட ஒன்றாக இருந்தார்களோ இப்ப தங்களுக்கு பிரச்சனை வந்தவுடனே கல்லை கையில் எடுத்துட்டாங்க. அது மனுஷ இயல்பு தானே. கல்லை கையில எடுத்துக்கொண்டு, தாவீதே நீ சாக வேண்டும், உனக்காகத்தானே நாங்கள் வந்தோம், இப்பொழுது எங்களுடைய உடைமைகள் எல்லாம் இழந்து விட்டோம் என்று கல்லை கையில் எடுத்துக்கொண்டார். 400 பேர் கூட இருந்தாலும் பிரச்சனைன்னு வரும்பொழுது அவன் தனியாகத்தான் இருக்கிறான். ஒரு அலையிலே சொல்லுவோமா, தனியாக நிற்கிறான். ஆனால் அவன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில 1000 உறவுகள் இருக்கலாம், 1000 சொந்த பந்தங்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது நீங்கள் தனியாக நிற்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை திடப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம். அப்படி அவன் தன் தேவனுக்குள் திடப்படுத்திக் கொண்ட உடனே வேதனையோடு கூட ஆண்டவரிடத்தில் வந்து ஜெபிக்கிறான். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஒரு கிறிஸ்தவன் ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா. எவ்வளவு போராட்டம், எவ்வளவு இழப்புகள், எவ்வளவு நஷ்டங்கள் எது வந்தாலும் நாம் ஜெபத்தை ஒரு நாளும் விட்டுவிடவே கூடாது. ஜெபத்தில் தான் எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்கள் கையில கொடுத்திருக்கிற நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்கிற இந்த வாக்குத்தத்த அட்டையை நீங்கள் வீட்டிலே போய் மாட்டி வைப்பதினால் சகலமும் உங்களுக்கு வந்து விடாது. நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களும் உண்டு, அதைத்தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள போகிறோம். சகலத்தையும் திருப்பி கொடுப்பேன் என்று தேவன் சொல்லாமல் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், செய்ய வேண்டியது நீதான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நான் சகலத்தையும் உனக்கு திருப்பி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லவில்லை, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அவருடைய அர்த்தம் என்ன, தேவன் எனக்கு பதில் கொடுத்து விட்டார், அதை சுதந்திரிக்க வேண்டியது என்னுடைய கடமை. இப்பொழுது அந்த தண்டை பின்தொடரலாமா என்று கேட்டான். போ, பின்தொடர், பிடிப்பேனா, பிடிப்பாய். பிடிப்பாய் என்பது மட்டுமல்ல, சகலத்தையும் என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்ன, ஒன்று கூட குறையில்லாமல் எதையெல்லாம் இழந்தாயோ அத்தனையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை கடந்த நாட்களிலே நடந்த இந்த வெள்ளத்தினாலே பல பொருட்களை நீங்கள் இழந்திருக்கலாம். சிலர் உயிரை இழந்திருக்கிறார்கள், உறவுகளை இழந்திருக்கிறார்கள், உடைமைகளை இழந்திருக்கிறார்கள். இப்படி பலரும் பல காரியங்களை இழந்திருக்கிறார்கள். சபைக்கு தேவன் சொல்கிறார், நீ கடந்த ஆண்டிலே எதை இழந்தாயோ அந்த சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ள போகிறாய். அல்லேலூயா, சத்தமா சொல்லுவோமா. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டிலே நாம் இழந்ததற்கு பல காரணங்கள் இருக்கலாம். தாவீது எல்லாவற்றையும் இழந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் சவுல் இவனை துரத்தி கொண்டே இருக்கிறான். அடுத்து தனக்கு பின்பு இவனைத்தான் கர்த்தர் ராஜாவா மாத்த போறாருன்னு தெரிஞ்சு சவுல் தாவீதை கொல்ல பார்க்கிறான். ஏன்னா சவுல் தாவீதை கொன்னுட்டோம்னா நமக்கு பின்னாடி நம்ம மகன் ராஜாவா வரலாம் அப்படின்னு சொல்லி அவனை கொல்ல பார்க்கிறான். தன்னுடைய உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு காடு மேடு மலை என்று ஓடிக்கொண்டே இருக்கிறான். அப்படி ஓடும்போது அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. என்னன்னா, இப்படியே நான் எத்தனை நாளைக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கிறது, என்னைக்காவது சவுல் என்னை பிடிச்சிருவான், என்னை பிடிச்சி என்னை கொண்டு போட்டுருவான்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்தில் அங்க ஆலோசனை கேட்கல, தானே ஒரு தீர்மானம் எடுத்தான். நல்ல கவனிங்க, நாம் என்றைக்கு சுயமாய் தீர்மானம் எடுக்கிறோமோ அங்கேதான் இழப்புகளும் நஷ்டங்களும் வருகிறது. தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்கும்போது நஷ்டங்கள் வராது, இழப்புகள் வராது. நாமே சுயமாக சில தீர்மானங்கள் எடுக்கும் போதுதான் நஷ்டங்கள் வருகிறது. இவன் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கல, எண்டாவது ஒரு நாள் சவுல் என்னை பிடித்து விடுவான் என்று சொல்லி பயந்து நான் பெலிஸ்தியருடைய தேசத்திலே போய் அங்கே தங்குவதை விட நல்ல காரியம் இல்லை என்று பெலிஸ்தியருடைய தேசத்து போறான். எந்த பெலிஸ்தியனை கொன்னானோ, அவர்களை எதிரியாக நினைத்தானோ, இப்ப உயிர் பழைக்கிறதுக்கு அந்த எதிரிகளிடத்திலே தஞ்சம் புக போகிறான். அங்க போய் பெலிஸ்தியருடைய ராஜா இடத்துல போய் கேட்கிறான், அவன் சிக்லாக் கொடுத்தான். சொல்லுங்க பார்க்கலாம், பேர் என்னது? சிக்லாக், சிக்கு லாக்கு. ஆண்டுடைய சித்தம் இல்லாம போனீங்கன்னா சிக்கிக்கிடுவீங்க, லாக் ஆயிடுவீங்க. அதுக்கு பேர் தான் என்னது? சிக்லாக். இந்த சிக்லாக்கு போனா மாட்டிக்கிட்டான். சில நேரம் உங்களுடைய பலவீனத்திலேயோ கவனக்குறைவினாலேயோ பாவத்தினாலேயோ அஜாக்கிரதையினாலேயோ கீழ்ப்படியாமையினாலேயோ சில இழப்புகள் உங்களுக்கு வந்திருக்கலாம். எதுவாயிருந்தாலும் கர்த்தரிடத்தில் நீ ஜெபிப்பாயானால் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளக்கூடிய கிருபைகளை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். உங்களை உன் பாவத்தினால் கூட இழப்பு வந்திருக்கலாம், உன்னுடைய கீழ்ப்படியாமையினாலே வந்திருக்கலாம், உங்களுடைய அறியாமையினாலேயோ அஜாக்கிரதையினாலேயோ சில இழப்புகள் வந்திருக்கலாம், சில தோல்விகள் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே, அதாவது இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுகிற ஒரு காரியம், நீ மறுபடியும் என்னிடத்தில் வந்து கேட்டால் நீ திருப்பிக் கொள்ள முடியும். ஆமென். தாவீது என்னென்னலாம் அப்படியெல்லாம் இழந்தான், அவனோடு இருந்த மனிதர்களும் ஒரு சம்பவத்தில் ஒன்றைத்தான் சொல்லியிருக்கிறது. ஆனால் தாவீதுனுடைய வாழ்க்கை முழுவதிலும் அவன் இழந்த சில காரியங்கள் உண்டு. முதலாவது அவன் எதை இழந்தான்? தன் உறவுகளை எல்லாம் இழந்தான். வேதத்தில் எடுத்து வாசிக்கிறீங்களா? 1 சாமுவேலின் புத்தகம் 18:20-27 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, தாவீது சவுலுடைய மகள் மீகாளை திருமணம் முடித்திருந்தான். திருமணத்துக்கு முன்பாக அந்த பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்றால், அல்லது ராஜாவுக்கு மருமகனாக வேண்டும் என்றால் பரிசம் கொடுக்க வேண்டும். இந்த காலத்துல தான் பொண்ணு வீட்டில இருந்து என்ன கேட்கிறாங்க? வரதட்சணை கேட்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல யூத பரம்பரையில, யூத பாரம்பரியத்துல மாப்பிள்ள பொண்ணுக்கு சீர்வரிசை கொடுத்து வரதட்சணை கொடுத்து கட்டிட்டு வரணும். ஏன்னா இத்தனை வருஷம் உங்க அப்பா உன்னை வளர்த்து கொடுத்தாரு, எனக்கு மனைவியா கொடுக்க போறாரு, எனக்கு வளர்த்து ஒரு மனைவியை கொடுக்கிறவருக்கு அவருக்கு நான் ஏதாவது கொடுக்கறேன்னு சொல்லி மாப்பிள்ள தான் அங்க கொடுக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ராஜாவுக்கு மருமகனா இருக்கு, எனக்கு எந்த தகுதியும் இல்லை, எனக்கு பொண்ணு இல்ல, பொருள் இல்ல என்று சொன்ன போது, பெலிஸ்தருடைய நுனித்தோழினாலே ராஜாவுக்கு நீ மருமகனாகலாம் என்று சொன்ன பொழுது உயிரை கையில பிடித்துக் கொண்டு அவன் 100 நுனித்தோலை கேட்டான், 200 நுனித்தோலை கொண்டு வந்து அவன் கொடுத்தான். உயிரை கையில பிடித்துக் கொண்டு அப்படி அவன் வீர தீர செயல்களை செய்து இந்த மீகாளை தன்னுடைய மனைவியாக்கி கொண்டான். ஆனால் தொடர்ந்து சவுல் இவனை விரட்டி கொண்டே போகும் பொழுது, வீட்டை விட்டு உயிர் பிழைத்தால் போதும் என்று போகும் பொழுது, இந்த உயிருக்கு உயிரா கட்டிக்கிட்டானே, இந்த மனைவி கூட போகல, எங்க அப்பா உன்னை கொல்ல பாக்குறாரு, எப்படியா தப்பிச்சு போன்னு புருஷனை விரட்டி விட்டா இவ சொகுசான வாழ்க்கை வாழ்றா. கல்யாணத்துல நம்ம என்ன சொல்றோம்? இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் நன்மையிலும் தீமையிலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல். ஞாபகம் இருக்கா? நீங்களும் சொன்னவங்க தானே. அப்படிலாம் சொல்லிட்டு நல்ல அரண்மனையில நல்ல சாப்பாடு சாப்பிடும் பொழுதெல்லாம் புருஷனை, எங்க புருஷன் மாதிரி உண்டா, எங்க வீட்டுக்கார மாதிரி உண்டா அப்படின்லாம் சொல்றது. இப்ப அவனுக்கு ஒரு ஆபத்து வந்த உடனே, நீ பொழைச்சிட்டு போ, நான் சொகுசா எங்க அப்பா வீட்டிலேயே இருக்கேன். நல்ல மனைவி இல்ல, நல்ல மனைவி விரட்டி விட்டா. இவன் பார்த்தா ஊர் ஊரா ஓடிக்கிட்டே இருந்தா, திரும்ப வந்தா எப்படியாவது சவுல் கொண்டுருவான்ட்டு நேர சிக்லாக் போயிட்டான். இந்த சவுல் பார்த்தான், இந்த தாவீது இனிமேல் வரமாட்டான், எப்படி அவன் ராஜாவ மாட்டான், அவனை கொண்டு விடுவேன் அப்படின்னு சொல்லி இவனுடைய மகளை வேற ஆளுக்கு கட்டி வச்சிட்டான். இவளும் சரின்ட்டு, சரியப்பா நீ சொல்றதுதான் சரி. இன்னைக்கு சிலர் கல்யாணத்துக்கு அப்புறமா அப்பா பிள்ளையா இருக்காங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பிள்ளையா தான் இருக்கணும். அப்பாவுக்கு பாசம் இருக்கும், நானும் பொம்பளை பிள்ளைய பெற்றவன் தான். ஆனாலும் எதுதான் முக்கியம்? புருஷனுடைய சொல் கேட்டு நடக்கிறதா முக்கியமான காரியம். இப்ப இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே, இதெல்லாம் நான் சொல்ற இடத்துலதான் எனக்கு கத்தர் சோத்திரம். 1 சாமுவேல் 25:44 வாசிங்க. 1 சாமுவேல் 25:44.
0: சவுல் தாவீதின் மனைவியாகிய மீகாள் என்னும் தன் குமாரத்தியை காலிமூரானாகிய லாயிசின் குமாரனான பல்திக்கு கொடுத்திருந்தான்.
1: பல்திக்கு கொடுத்திருந்த வேற ஒரு ஆள் கட்டி வச்சு இவளும் தோத்திரம், இவன் போனவன் வரமாட்டான், நமக்கு வேற ஒரு வாழ்க்கை கிடைச்சா போதும்ட்டு அவன் கூட போயிட்டான். போய் பிள்ளை பத்தாளா இல்லையான்னு தெரியாதான், சாகுற வரைக்கும் அவளுக்கு பிள்ளை இல்ல, மலடியா இருந்தான் போட்டிருக்கு பைபிள்ல. இப்ப தாவீது நல்ல கவனிங்க, தேவன் தன்னால் அபிஷேகம் பெற்றவனுக்கு எத்தனை ஆபத்துகள் வந்தாலும் அவனை காப்பாற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார். உலகத்துக்கு முன்னாடி நீங்க தோல்வி அடைஞ்சது போல தெரியலாம், உலகத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாத்தையும் இழந்தது போல தெரியலாம், கர்த்தரோடு மட்டும் உங்களுக்கு தொடர்பு இருக்கும் என்றா இழந்து போன எல்லாவற்றையும் கொடுக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஒன்றே ஒன்று, தேவனை விட்டுவிடக் கூடாது. தேவனோடு ஜெபிக்கிற பழக்கத்தை விட்டுவிடக்கூடாது. ஜெபிக்காமல் நீங்கள் எதையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, 2016 நான் ஜெபிக்கிற மனுஷனா மாறுவேன்னு சொல்லி. இயேசுவை நம்புற கூட்டமா இருக்கக்கூடாது, ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணா கர்த்தர் அற்புதம் செய்வார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப ஜெபத்தில் தான் எல்லா ஆசீர்வாதங்களுமே தங்கி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 சாமுவேலின் புத்தகம் 3:13-15 வசனங்களை வாசிக்கலாம்.
0: அதற்கு தாவீது, நல்லது, உன்னோடே நான் உடன்படிக்கை பண்ணுவேன், ஆனாலும் ஒரே காரியம் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன், அது என்னவெனில், நீ என் முகத்தை பார்க்க வரும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாலை நீ அழைத்து வர வேண்டும். அதற்கு முன் நீ என் முகத்தை பார்ப்பதில்லை என்று சொல்ல சொல்லி அவன் சவுலின் குமாரனாகிய இஸ்போசின் கடத்திற்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி நான் பெலிஸ்தருடைய 100 நுனித்தோள்களை பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணின என் மனைவியாகிய மீகாலை அனுப்பிவிடும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்போசேத் அவளை லாயிசின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் புருஷனிடத்திலிருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான்.
1: ஆமே. அவனு பாருங்க, நான் இவ்வளவு தூரம் நேசிச்ச மனைவிய நான் விட மனசில்ல. அவ என்னதான் கெட்டு போயிருந்தாலும் சரி, அவ என்னதான் அடுத்தவனோட கூட போயிருந்தாலும் சரி, எனக்கு என்னுடைய மனைவி வேணும். ஏன்னா என் உயிரை கையில பிடித்து கொண்டு பெலிஸ்தனை கொன்று நான் அவளை சம்பாதித்தேன். இந்த இடத்துல ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை சம்பாதித்திருக்கிறார். என்னதான் உலகத்து பக்கம் திரும்ப ஓடினாலும் விடமாட்டார். நான் உயிர் கொடுத்து மீட்ட என்னுடைய பிள்ளை இல்லையா சொல்லுவோமா? அதனால தான் அடிச்சாவது நம்மளை கொண்டு வர்றார். சரி, இப்ப தாவீது முதலாவது உயிருக்குயிராய் நேசித்த இந்த மீகாளை திரும்ப பெற்றுக்கொண்டான், அவளை மீட்டுக் கொண்டான். ஆண்டவர் சொன்னார், நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னாரே, இழந்து போன உறவுகளை திரும்ப பெற்றுக் கொண்டான் இல்லையா சொல்லுவோமா? ஒருவேளை இந்த கால வேளையில நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நான் அந்த உறவை இழந்துட்டேனே, இந்த உறவை இழந்துட்டேனே, அவங்களை இழந்துட்டேனே, இவங்களை இழந்துட்டேன். கர்த்தர் சொல்லார், இழந்து போன உறவுகளை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் இல்லையா சொல்லுவோமா? கர்த்தர் சோத்திரம். வீட்டு வாசப்படியிலே மிதிக்க மாட்டேன்ட்டு உங்க அண்ணன் சொல்லிட்டு போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் கொண்டு வர வல்லவரா. நீ அண்ணன் மேல பாசம் வச்சுட்டு ஐயோ எங்க அண்ணன் வரமாட்டாரா வரமாட்டாரா, எங்களை நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறார். கர்த்தர் இழந்து போன உறவுகளை கொடுக்க வல்லவரா இருக்கிறார் அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, இந்த காரியத்திலே நாம் நிற்காமல் அடுத்து தொடர்ந்து சில காரியங்களை பார்ப்போம். இரண்டாவதாக தாவீது இழந்தது என்ன? தன்னுடைய பரிசுத்தத்தை அவன் இழந்து போனான். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது 2 சாமுவேல் 11:4 வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவன் பச்சேபாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் குளிப்பதை பார்த்தான், அவள் மேல் ஆசைப்பட்டான், ஆளை அனுப்பினான், அவளோடு தகாத உறவு செய்து ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டான். அன்றைய கவனிங்கள், ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்த அந்த தாவீது கர்த்தருடைய தாசன், கர்த்தருடைய பிள்ளை. அவன் மாம்ச இச்சைக்கு இடம் கொடுத்தான், தவறிவிட்டான், பாவம் செய்து விட்டான். ஆனால் தன்னுடைய பரிசுத்தத்தை திரும்ப பெற்றுக் கொண்டானா? பெற்றுக் கொண்டான். அதற்கும் என்ன செய்தான்? தேவனிடத்தில் ஜெபித்தான். சங்கீதம் 51 நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். அந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் பொழுது அது பாவ அறிக்கையின் சங்கீதமாக இருக்கிறது. அன்றைக்கு தாவீது பண்ணின அந்த பாவ அறிக்கையின் சங்கீதத்தை இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் தங்களுடைய பாவத்தை உணர்ந்து அறிக்கை பண்ணி கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா சொல்லுவோமா? இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் யாரெல்லாம் வேதத்தை படிக்கிறார்களோ, தவறுகிற ஒவ்வொருவரும் வாசிக்கிற ஒரு சங்கீதம் உண்டென்றால் இந்த 51 சங்கீதம் தான். ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும் என்று அவன் ஆண்டவரிடத்துல கதறுகிறான். தேவ பிள்ளைய, ஒருவேளை நீ ஆண்டவருடைய பிள்ளைதான், ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவள் தான், ஆனால் ஏதோ சில மாம்ச இச்சைகளினாலே, ஏதோ சில சிற்றின்ப பிரியத்தினாலே நீ பாவத்திலே விழுந்திருப்பாயானால், ஒருவேளை இவனுடைய பாவம் விபச்சார பாவமா இருக்கலாம், உன்னுடைய பாவம் வேறு பாவமாக இருக்கலாம், வேறு எந்த பாவமா இருந்தாலும் நீ பரிசுத்தத்தை இழந்து போயிருப்பாயானால், தேவனிடத்திலே வந்து கண்ணீரோடு கூட ஜெபிப்பாயானால், நீ இழந்த பரிசுத்தத்தை மீண்டுமாய் கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. எடுத்து வாசித்து பாருங்கள், 1 ராஜாக்கள் 15:5.
0: தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர,
1: ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி ஒன்று சங்கீதம் ஒன்று தவிர,
0: கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே,
1: கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே,
0: தன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல்
1: அவர் பார்வைக்கு செம்மையாய் செய்தான். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை பயப்படுத்துமா? ஐயா, அவன் ஒரு பரிசுத்தவான் தான், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தவன் தான், கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தவன் தான். ஏதோ சில ஆசை மாம்ச இச்சை கண்டினியூஸா ஆண்டவர் ஆராதிக்கிற ஒரு மனுஷன் தான், ஆனாலும் அவனுக்குள்ளே ஒரு பலவீனம் இருந்தது, அவன் பாவத்தில் விழுந்து விட்டான். ஆனால் பாவத்தில் விழுந்து விட்டேன் என்று சொல்லி ஆண்டவரே வேண்டாம் என்று போய்விடவில்லை. நான் ருசித்த தெய்வத்தை மீண்டுமாய் ருசிக்க விரும்புகிறேன். என்மேல் தேவ வல்லமை இருந்ததே, தேவனுடைய அபிஷேகம் இருந்ததே, தேவன் என்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருந்தாரே, பூமியின் ராஜாக்களை பார்க்கலும் மகா உயர்ந்தவனாக்குவேன் என்று சொன்னாரே, என்னுடைய துன்பத்திலும் என்னுடைய துயரத்திலும் என்னுடைய தனிமையிலும் என்னை காப்பாற்றின தெய்வம் அல்லவா, ஆடுமேய்த்துக் கொண்டிருந்த என்னை அரசனாக்கினது அந்த தெய்வத்தின் அன்பல்லவா என்று ஆண்டவருடைய அன்பை நினைக்க நினைக்க உள்ளம் உடைய ஆரம்பித்தான். எனக்கு அந்த பரிசுத்தம் மீண்டும் வேண்டும், எனக்கு அந்த வல்லமை மீண்டும் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபித்தான். அன்பானவர்களே, கர்த்தர் அவனை மன்னித்தார். கர்த்தரே வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் அந்த ஒரு காரியத்தை தவிர அதுக்கப்புறம் அவன் பாவமே செய்யலன்னு சொல்லி கரங்களை தட்டிக்கிறான். அப்படி என்றால் அவன் பாவத்தை மன்னித்து, அந்த விபச்சார பாவத்தை மன்னித்து, வேசித்தன பாவத்தை மன்னித்து கர்த்தர் மீண்டுமாய் அவனை பரிசுத்தமாக்கினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கண்பான தேவ பிள்ளைய, நீ எந்த பாவத்தில் சிக்கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை குற்ற மனசாட்சியோடு நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானா, இன்றைக்கு நீ கர்த்தருடைய கரத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து அழுது ஜீவிப்பாயானா, நீ இழந்த உன்னுடைய பரிசுத்தத்தை தேவன் மீண்டுமாய் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். தாவீது இழந்து போன ஒன்றை மீண்டுமாய் அவன் பெற்றுக்கொண்டான். நீ எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பாவத்தில் சிக்கிக் கொண்டிருந்தாலும் சரி, ஒரே ஒரு காரியம், தாவீது ஜெபமணியின காரியத்துல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும், எடுத்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 51 இன்றைக்கு இந்த புதிய ஆண்டிலே நான் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய மிக முக்கியமான காரியம், இழந்த உறவுகளை பெற்றுக்கொள்வாய், அது போதும். ஆனால் மிக முக்கியமான ஒரு காரியம், நீ இழந்து போன பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டால்தான் 2016 என் இயேசு வருவாரானால் நீயும் அவரோடு கூட எதிர்கொண்டு மேகங்கள் மேல் போக முடியும். ஆமென். சங்கீதம் 51 முதல் வசனத்திலிருந்து நான் சில காரியங்களை சொல்லுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி எனக்கு, கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்தி எறியும். அவன் சொல்லுகிறான், என் மீறுதல்கள், 2 என் அக்கிரமம், என் பாவம், 3 என் மீறுதல்கள், என் பாவம், இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறான். அதாவது ஆண்டவரே, நான் தெரியாதனமா அந்த பாவத்துல விழுந்துட்டேன், ஆனா எப்பவுமே அந்த பாவம் எனக்கு முன்னாடி வந்து நின்று என்னை மீண்டும் மீண்டும் பலவீனப்படுத்திக் கொண்டே இருக்கிறது, நான் மீண்டும் தவறி விடுவேனோ என்று பயப்படுகிறேன். ஆண்டவரே, என் பாவம் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவரே, ஒரு காலத்துல நீர் எனக்கு முன்பாக இருந்தீர் ஆண்டவரே என்று சொல்கிறான். வாசித்து பாருங்கள், சங்கீதம் 16:8 வாசிக்கலாம்.
0: கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு,
1: கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
0: அவர் என் வலது,
1: அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால்
0: நான்
1: அசைக்கப்படும். அப்படி ஆண்டவரை எப்பொழுதும் தனக்கு முன்பாய் வைத்திருந்தவன், ஆனால் தெரியாதனமா ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்து விட்டான், அவருடைய மனசாட்சி குத்துகிறது. ஐயோ, ஒரு காலத்திலே நான் கண்ணை மூடி ஜெபம் பண்ண ஆண்டவர் அல்லவா என்னிடத்துல வருவாரு, இப்ப நான் செய்த பாவம் அல்லவா திரும்ப திரும்ப எனக்குள்ளே வந்து மீண்டும் மீண்டும் என்னை டெம்ப் பண்ணி கொண்டிருக்கிறது, ஆண்டவரே இந்த பாவத்தை நான் பார்க்க கூடாது என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவன் ஜெபிக்கிறான். 4 ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், நீ நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய நீதி விளங்குவதற்காக இதை அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு, நான் என்ன நல்லவன் நினைச்சேன், ஆனா பிறக்கும் போதே நான் பாவத்துல தான் பிறந்திருக்கேன், அந்த பாவம் என்ன வஞ்சித்து விட்டது. அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம பிறக்கும் போதே நல்லவங்க கிடையாதுங்க, அந்த பாவ சுபாவம் நமக்குள்ள சின்ன வயசுல இருந்து எப்படி எப்படியோ நமக்குள்ள அடக்கி வைத்துக் கொண்டிருந்த ஆசைகள் தான் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது செயல் வடிவிலே வெளியே வருகிறது. அதை அவன் ஒத்துக்கொண்டான். நான் திடீர்னு விழலாண்டவரே, சின்ன வயசுல இருந்தே இந்த ஆசை எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு, அதனால நான் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நான் இந்த பாவத்துல விழுந்து விட்டேன் என்று அவன் சொல்கிறான். 7 சொல்லும் போது, ஐயா, நான் உங்க பிள்ளைன்னு சொல்றதுக்கு தகுதி இல்லை, என்னை கொண்டு போடுங்கன்னு சொல்லல, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, அப்பொழுது நான் சுத்தமாவேன். அமேன் சொல்லுவோமா? பாவத்தை விட்டு விலக உனக்கு மனசு இருக்குமானா? நீ கர்த்தருடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே என்னை சுத்திகரியும், நான் சுத்தமாவேன். நீ பாவத்தை அறிக்கையிடு, நீ பாவத்தை அறிக்கையிட்டால் நீ இழந்து போன அந்த பரிசுத்தத்தை மீண்டும் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன், நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் கழுகூறும். நந்த கவனிகள், பாவத்துடைய விளைவு என்ன? சந்தோஷம் போயிடுச்சு, அதுல அந்த அந்த பாவத்துல சில இன்பம் கிடைத்தது, ஆனால் உள்ளத்தில் இருந்த ரட்சிப்பின் சந்தோஷம் போய்விட்டது. தேவ பிள்ளையே, நீ செய்கிற பாவம் சில இன்பத்தை உனக்கு கொடுப்பதனால் தான் திரும்ப திரும்ப அதை செய்து கொண்டிருக்கிறாய். அந்த பாவம் கடைசியிலே உன்னை நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும். அது சிற்றின் என்பதை மறந்து போகாதே. கர்த்தர் உனக்கு கொடுத்தது ரட்சிப்பின் சந்தோஷம். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவன் இழந்து விட்டான். இப்பொழுது ஆண்டவர் சில சிச்சைகளை கொடுத்து விட்டார். நொறுக்கின எலும்புகள் கழிகூறும், என் பாவங்களை பாராதபடி உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் நீக்கியல. அதான் என்ன சொல்றான், எப்பவுமே என் பாவம் எனக்கு முன்னாடி இருக்க, ஆண்டவரே தயவு செய்து நீங்க எனக்கு முன்னாடி வாங்க. கரங்களை சொல்லுவோமா, ஆண்டவரே நீங்க எனக்கு முன்னாடி வாங்க. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க எனக்கு முன்னாடி வாங்க. ஆண்டவரே பாவம் நிக்குது, அதை பார்க்கும் போது நான் திரும்ப விழுந்துருவோன்னு பயமா இருக்கு. நான் பாவத்தை பாராதபடி நீர் எனக்கு முன்பாக வாரம். கத்த சொல்ற அன்பான சகோதரனே, உன்னோடு கூட கத்த பேசி கொண்டிருக்கிறார். சகோதரிய உன்னோடு கூட கத்த பேசி கொண்டிருக்கிறார். இந்த 2015 நீ விழுந்து விழுந்து வாழ்ந்ததெல்லாம் போதும். 16 நுழைந்திருக்கிற உன்னை மீண்டும் உன்னை பழைய பரிசுத்த நிலைமைக்கு கொண்டு வர என் தேவன் வல்லவராக இருக்கிறார். உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் கொடுக்கிறார். வருவாயா, உன்னை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்திலே வருவாயா. 9-ம் வசனத்தில் 10-ம் வசனத்தில் தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். அடுத்து கேட்கிறான், இந்த பாவம் எல்லாம் என் இருதயத்தில் குடிகொண்டிருந்தது, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தால் நான் உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீர் ஆண்டவரே என்று சொல்லிவிட்டு இப்ப கேட்கிறான், எனக்கு சுத்த இருதயத்தை தாங்க ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும், சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் என்று கேட்கிறான். நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை இருந்து எடுத்துக் கொள்ளாமல். அடுத்து பயப்படுற, ஐயோ ஆண்டவரே தப்பி தவறி இந்த அபிஷேகத்தை நான் இழந்து போக கூடாது, இவ்வளவு பாவம் செய்த பின்பும் ஆவியானவர் எனக்குள் இருக்கிறபடினால் தான் இந்த பாவ உணர்வை கொடுத்து என்னை ஜெபிக்க வைக்கிறார். தயவு செய்து இந்த ஆவியை எடுத்துறாதீங்க. அல்ல கவனிங்க, இதே போல பாவத்தில் விழுந்த சிம்சோனை விட்டு ஆவியானவர் போய்விட்டார். ஆனால் தாவீதை விட்டு போல தேவன் பட்சபாதம் உள்ளவரா இல்லை. இவன் இந்த ஒரு இடத்தில் ஒரு பெண்ணிடத்தில் தான் விபச்சார பாவத்தில் போனான். ஆனால் சிம்சோன் பார்க்கிற பெண்களை எல்லாம் அவன் விரும்ப ஆரம்பித்தான். தேசித்தன ஆவி அவனுக்குள் இருந்தபடினா தேவன் அவனை விட்டு போய்விட்டார். ஆனால் தாவீதிட்ட இன்னும் அந்த ஆவியானவர் இருக்கிறதுனால மன உடஞ்சி ஜெபிக்கிறான். ஒருவேளை உங்களுக்கு மன உடஞ்சி ஜெபிக்க வரல, மனசாட்சி மழுகி போச்சுன்னா ஆவியானவர் போயிட்டார்னு அர்த்தம். அதை விட பெரிய வேதனை வேற ஒன்றும் இல்லை. இந்த புதிய ஆண்டிலே உங்களை பயமுறுத்துறதுக்கான சொல்லல, நம்பிக்கை ஊட்டுகிறேன். நீங்க இப்ப அழுது ஜெபம் பண்ணா கூட கர்த்தர் உங்களை பரிசுத்தமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா. இழந்து போன பரிசுத்தத்தை மீண்டுமாய் பெற்றுக்கொள்ள போகிறார். அடுத்து 12-ம் வசனத்துல சொல்றான், உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. ஆண்டவர் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னாரே, அதை திரும்ப வேண்டும் என்று அவன் கேட்க எனவேதான் சொன்னார், நீதான் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள வேண்டும். நான் திருப்பிக் கொடுக்க வல்லவராயிருக்கிறேன், ஆனால் நீ திருப்பிக் கொள்ள உனக்கு சக்தி உண்டு, உனக்கு பலன் உண்டு, வழி உண்டு. நீ ஜெபமணினால் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் திரும்ப வரும். ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஏன் இந்த பாவத்தினால் வரக்கூடிய குற்ற மனசாட்சி அவனை ஜெபிக்க விடல, வேதத்தை வாசிக்க விடல, ஊழியம் செய்ய விடல, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் அவனை கொண்டு வர விடல. பரிசுத்தவான்களை பார்த்தா விலகி ஓடுறான், ஒரு கள்ளங்கபடம் இல்லாம பேச முடியல. காரணம் என்ன? உற்சாகம் போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்யறது இல்ல, ஜெபம் பண்றது, ஏன்னா உற்சாகம் போயிடுச்சு. இன்னைக்கு கர்த்தர் சொல்ற, உனக்கு மறுபடியும் அதை கொடுக்க விரும்புறேன். எத்தனை பேர் விரும்புறீங்க அந்த உற்சாகமான ஆவியை? கர்த்தர் மீண்டுமாய் உனக்கு கொடுக்க விரும்புறார். ஜெபிக்கிறதுக்கு ஒரு உற்சாகம் வரும், வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஒரு உற்சாகம் வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது 13-ம் வசனத்துல சொல்ல, அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்ப. ஐயா நான் பாவத்தை வச்சுக்கிட்டே அடுத்தவனுக்கு பிரசங்கம் பண்ணா எனக்கு ஐயோ. அதனால சொல்றான், நான் அடுத்தவனுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி ஏன் பாவம் முதல்ல கழுவப்படணும்? ஹலோ, ஊழியம் செய்யறவங்க கவனிங்க, உங்க வாழ்க்கையில குறைகள் இருக்குன்னா குறையோட ஊழியம் செஞ்சு பழகாதீங்க. அந்த குறைகளை அறிக்கை பண்ணி விட்டு விட்டு அதுக்கப்புறம் ஊழியம் செய்யுங்க, இல்லாட்டி பின்னாட்கள் அதுவே நம்முடைய குடும்பத்துக்கு ஆபத்தாக வந்து முடிந்துவிடும். என் தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி. ஏன் தெரியுமா? இந்த மாம்ச இச்சைக்கு அப்புறம் உரிய அவ கொலை பண்ணிட்டான், கொலகாரனா மாறிட்டான், செஞ்ச பாவத்தை மறைக்கிறதுக்கு கொலகாரனா மாறிட்டான். இரத்த பழியும் அவன் மேல் வந்து விட்டது. இரத்த பழிக்கு என்னை நீங்களாக்கும் என்று ஜெபிக்கிறான். என் உதடுகளை திறந்துள்ளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொல்றான், சியோனுக்கும் உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், சியோ எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. இந்த மதில் என்ன தெரியுமா? ரட்சிப்புங்கிற மதில். பாவம் செஞ்ச போது இந்த மதில் போயிடுச்சு, மீண்டுமாக இந்த மதிலை கட்டி எழுப்பு மாண்டவரே. கத்தருவனோடு கூட பேசுகிறா. நீ இழந்து போன பரிசுத்தத்தை உனக்கு கொடுக்க விரும்புகிறார். தாவீது ஜெபித்தான், மீண்டும் பரிசுத்தத்தை பெற்றுக் கொண்டான். எனவேதான் வேதத்தில் ராஜாக்களின் புத்தகத்தில் கர்த்தர் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார், அவன் அந்த பாவத்தில் விழுந்தது உண்மைதான், ஆனால் அழுது ஜெபித்தான், அவனை மன்னித்து அதற்கு பின்பு அவன் எனக்கு பிரியமானதை மட்டும்தான் செய்தான். அந்த தாவீது இழந்ததை பெற்றுக்கொண்டது போல உறவுகளை மட்டுமல்ல உன் பரிசுத்தையும் திரும்ப கொடுக்க என் தேவன் வல்லவராயிருக்கிறார். சத்தமாக ஒரு அல்லலையா சொல்லுவோமா? மூன்றாவதாக தாவீது இழந்தது என்ன? ரெண்டு சாமுவேலின் புத்தகம் 15, 16, 17, 18 அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். அவனுடைய மேன்மை இழந்தான், ராஜ்ய பாரத்தை இழந்தான், இன்னும் சொல்ல போனா வேலை இழந்தான். ராஜாவதான் அவன் வேலை, மேன்மை இழந்தான், அவனுடைய பதவியை இழந்தான், பட்டத்தை இழந்தான், எல்லாத்தையும் இழந்தான். யாரு பிடிச்சிட்டு? அவன் மகன் பிடிச்சுக்கிட்டான். இப்ப வெறுங்காலோட ஓடுற மறுபடியும் வனாந்திர வாழ்க்கை. ஆண்டவரே ஏனையா அந்த வாழ்க்கை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாத்தீங்கன்னா 19 அதிகாரம் வரும் பொழுது மறுபடியும் கர்த்தர் அவனை கொண்டு வந்து ராஜாசனத்துல உட்கார வைக்கிறார். அவர்களே சொல்லுவோமா, கர்த்தரை கொண்டு வந்து உட்கார வச்சாரு. இப்ப அவன் பின்தொடர்ந்து போறான். ஆண்டவரே அப்சலோமை பின்தொடரலாமா? எல்லாரும் அனுப்புறான், யோவாபை அனுப்புறான், அதுக்குரிய செயல் திட்டங்களை கொடுக்கறான், எல்லாம் செய்யறான். கடைசியில ராஜ்ய பாரத்துல கர்த்தர் கொண்டு வந்து உட்கார வைக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? நீ இழந்த மேன்மையை கர்த்தர் உனக்கு கொடுப்பா, நீ இழந்த வேலையை கர்த்தர் உனக்கு கொடுப்பா. அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். எந்த வேலை இழந்தாயோ அந்த வேலையை கொடுப்பார், எந்த பதவி இழந்தாயோ அந்த பதவியை கொடுப்பார், எந்த மேன்மையை இழந்தாயோ அந்த மேன்மையை தேவன் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். இதெல்லாம் பைபிள்ல படிச்சு பாருங்க, சம்பவங்கள், பெரிய பெரிய அதிகாரங்கள். இதை இப்பொழுது நமக்கு வாசிப்பதற்கு நேரம் இல்லை. யார் அவனுடைய ஆட்சிக்கு வர விரும்பினது? பெத்த பிள்ளையே. எனவே யாரோ ஒருத்தவங்களுக்கு விரோதமா வந்துட்டானே நினைச்சு கவலைப்படாதீங்க. ஆனாலும் கர்த்தர் இந்த காலவெளியிலே சொல்கிறார், யார் உன் மேன்மையை எடுத்திருந்தாலும் கர்த்தர் மீண்டுமாய் அந்த மேன்மையிலே உன்னை உட்கார வைக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். உன்னுடைய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த சீட்டை எவனும் எடுக்க முடியாது. கர்த்தர் உன்னை உட்கார வச்சிட்டாருன்னா உட்கார வச்சதுதான். சில நேரம் நீ இழந்தது போல இருக்கலாம், அது தற்காலிகம் தான். நீ கர்த்தரை தேட வேண்டும். இல்லையிலே சொல்லுவோமா, ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாம வீட்டில் படுத்து படுத்து தூங்கினா எதுவுமே திரும்ப வராது. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும். ஆண்டவர்ட்ட நல்ல ஜெபம் பண்ணுங்க. இந்த புது வருஷத்துல தீர்மானங்க, ஆண்டவரை நான் ஜெபிச்சு ஜெபிச்சு இழந்து போனதெல்லாம் பெற்றுக்கொள்ள போகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து தாவீது 4வதாக இழந்தது சொத்துக்களை இழந்தான். அவன்கிட்ட இருந்த எல்லாத்தையும் சிக்லாக்ல இருந்து ஓட்டிட்டு போயிட்டாங்கல்ல, ஒன்னு கூட விடாம எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். 1 சாமுவேலின் புத்தகம் 30 அதிகாரத்துல 30 அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க.
0: தாவீதும் அவன் மனுஷரும் 3வது நாளிலே சிக்லாவுக்கு வந்து சேர்கிறதுக்குள்ளே அமலேக்கிய தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாவின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்னியினால் சுட்டரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்படுத்தி ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள்.
1: 18, 19, 20 வாசிங்க.
0: அமலேக்கியர் பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும்,
1: அதாவது இவன் எதெல்லாம் பிடிச்சிட்டு போன, ஆடு மாடு ஒட்டகம் ஆட்கள் பொண்ணு பொருள் செல்வம் எதையெல்லாம் கொள்ளையடிச்சு போனானோ, வாசிங்க,
0: எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும்,
1: கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும்,
0: சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவங்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை
1: என்றார். ஒருவேளை யாராவது உனக்குரிய சொத்தையோ உனக்குரிய பொருளையோ பொண்ணையோ அபகரிச்சிருந்தால் அது பத்திரமாக இருக்கும். உன் கையை விட்டு போனது போனது அல்ல, கர்த்தர் அதை திரும்ப கொண்டு வர கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை தாவீது போயிடுச்சுன்னு நினைச்ச உடனே எல்லாரும் கல்லெடுத்து எரிய பார்த்தாங்க, உன்னாலதான் என் மனைவி பிள்ளைகள்லாம் போயிட்டாங்கன்ட்டு. ஆனா நல்ல கவனிங்க, எதிரி சிறைப்படுத்தி கொண்டு போனான், ஆனா உன்னையும் கர்த்தர் அனுபவிக்க விடல. அல்ல சொல்லுவோமா, உன்னை அனுபவிக்க விடாம எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்தான். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படி செய்ய வல்லவரா இருக்கிறார். எதை இழந்து போனா, நீ இழந்து போன பொன் பொருள் வீடு ஆமேன் சொத்து சுகம் எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ரைட். இந்த இந்த காரியங்கள் எல்லாம் தாவீது எப்படி பெற்றுக்கொண்டான்? இன்னும் சில காரியங்கள் இருக்கிறதை சொல்கிறேன். இந்த காரியங்களை தாவீது எப்படி பெற்றுக்கொண்டான்? இழந்து போனதை நீ எல்லாவற்றையும் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னாரே, நீதான் திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அதற்கு அவன் செய்த காரியம் என்ன? முதலாவது எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று தேவன் சொன்னாரே, அந்த வார்த்தையை அவன் விசுவாசித்தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்தான் எல்லாத்தையும் திருப்ப முடியும். அட்டையை வாங்கிட்டு போய் வீட்டுல மாட்டுறதுனால ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது. ஒரு வசனம் இல்ல, சுத்திலும் 10 வசனத்தை தங்கிட்டு எங்க பார்த்தாலும் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாயின்னு சுத்தி சுத்தி பார்த்தாலும் விசுவாசி கேட்டா ஒண்ணும் நடக்காது. ஆண்டவர் சொன்ன வார்த்தைய தாவீது விசுவாசித்தான். ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய முதலாவது ஜெபம் பண்ணணும், ரெண்டாவது என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். விசுவாசித்தால் நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வேன். ரெண்டாவது தேவன் சொன்ன ஆலோசனைக்கு கீழ்ப்படிதான். அந்த தண்டை பின்தொடர்ந்து போ அப்படின்னு சொன்னமே பின்தொடர்ந்து போற முயற்சி எடுக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா. தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். சொந்த முயற்சியில பெற முடியாது. கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை, இதை செய்ய அதை செய்ய இப்படி செய்ய அப்படி செய்யு சொல்றாரு, அதுக்கு கீழ்படிஞ்சாத்தான் இல்லையா சொல்லுவோமா? தேவன் சொன்ன ஆலோசனைக்கு கீழ்படிஞ்ச அன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகனே நான் உன்னை உயர்த்த விரும்புறேன், மகளே நான் உன்னை ஆசீர்விக்க விரும்புறேன், நீ இதை செய்ய அதை செய்ய, இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லு, இவங்களுக்கு போய் இதை சொல்லு சொல்லு, அதுக்கெல்லாம் கீழ்படிய மாட்டோம். ஆனா வாக்கு தத்தத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் சொல்லுவாரு, நான் சொன்ன ஆலோசனைக்கு கீழ்படிஞ்சாதான் இந்த வாக்கு போய்க்காது. ஆமே விசுவாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். மூன்றாவது, தேவன் கொடுக்கிற ஆலோசனைக்கு கீழ்படிய கற்றுக்கொள்ளணும். நான்காவதாக, தன்னால் முடியும் என்கிற தைரியத்துல போனான். இல்லையா சொல்லுவோமா? இந்த 400 பேரும் கல் எடுத்துக்கிட்டு நிக்கிறான், கூப்பிட்ட எவனா கூட போவானா? அதுல கொஞ்சம் பேர் போனா கொஞ்சம் பேர் நின்றுட்டான். நாமக்கு போனது போனதான அவிசுவாசிகள்லாம் நின்றுட்டானுங்க. கொஞ்ச நேரம் ஏதோ கூப்பிடறாரு, இது நாள் வரைக்கும் கூட போனமே சரி போவோம் அப்படின்ட்டு போறான். நல்ல கவனிங்க, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வாய் என்று சொன்ன உடனே விசுவாசம் மட்டும் இல்ல, அதை நான் பிடிக்க முடியும் என்கிற தைரியம். ஒரு விசுவாசிக்கு என்ன தேவை? தைரியம். இன்னைக்கு தைரியத்தை இழந்து, ஐயோ எனக்கு இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துமோன்னு பயந்து பயந்து சாகர விசுவாசி பார்ப்பான். இதுதான் சரியான ஆளு நமக்கு, ஏன்னா இது தொடர்நடுங்கி என்ன சொன்னாலும் அது நடுங்கிட்டே கிடக்கும், இது பயந்துகிட்டே கிடக்கும். இதுதான் சரியான ஆளு நம்ம ஜோடின்னு பிடிச்சுக்குவான். நீங்க தைரியமா நினைங்கன்னா பக்கத்துல கூட வரமாட்டான். ஒரு அலையிலே சொல்லுங்க பாக்கலாம், சோத்திர சாத்தானுக்கு எதிர்த்து நில், அவன் உன்னை விட்டு ஓடிப்போவான், பாவத்தை விட்டு விலகி ஓடு. நம்ம எப்படி தெரியுமா, ஒரு வசனம் இருக்கு, அதாவது என்னன்னா, நான்லாம் பெரிய ஆளு, நான்லாம் பெரிய ஜப வீரன், எந்த பாவமும் என்ன ஒண்ணும் செய்யாதுன்ட்டு பாவத்துக்கு எதிர்த்து நிப்பு போய் விழுந்துக்குறான். பிசாசு கண்டமே, அதாவது பின்னங்கால் பெடலில் அடிக்க ஓடுறது. எங்க பாச சொல்லுவாரு, பின்னங்கால் பெடலில் அடிக்க ஓடுவானா? பிசாசு கண்டா ஏன் ஓடுற? நீ பாவத்துல விழுந்து போயிட்டு, அதனாலதான். பாவத்துக்கு விலகி ஓடு, பிசாசுக்கு எதிர்த்து நில்ல. ஆமென் சொல்லுவோமா? தன் மடி வேகாமல், தன் வஸ்திரம் வேகாமல், தன் மடியில நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்க முடியாது. வசனத்தை மீறிடுங்க, நடந்துக்கிட்டீங்கன்னா விழுந்து போவீங்க. அப்ப பாவத்துக்கு விலகி ஓட வேண்டும், பிசாசுக்கு அதுக்கு தைரியம் வேணும். இல்லையா சொல்லுவோமா? இன்னைக்கு பிசாசு வேஷம் போட்டு எவனா வந்தானா கூட பயந்துடுறாங்களே. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான், பாஸ்டர் பிசாசு அப்படி பண்ணிட்டான் பாஸ்டர், அவன் அப்படிதான் பண்ணுவான், நீ எழுத்துனா ஓடி போயிடுவான். அவன் வேலையை அதை பண்றதான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமே அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலையும் அவன் ஜபம் செய்தான். சரி, தாவீது இழந்து போன காரியங்களை பார்த்தோம். 10 நிமிடத்துல இன்னும் சில காரியங்கள், 10-15 நிமிடத்துல உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இழந்து போன தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எலியா தீர்க்கதரிசியை குறித்து கர்த்தர் பெரிய திட்டம் வைத்திருந்தார். இந்த எலியா தீர்க்கதரிசி ஆண்டவருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்தான். அவன் ஜெபித்தால் மழை பெய்யும், அவன் ஜெபித்தால் மழை நிற்கும், அப்படி ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் சில பிரச்சனைகள் வந்தபோது சோர்ந்து போய் சூறை செடியின் கீழ் படுத்துக் கொண்டான். சாக வேண்டும் என்று அவன் ஜெபித்தான். ஏன்? தன்னுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வந்தபோது அதை மேற்கொள்ள முடியாமல் தரிசனத்தை இழந்து போனான். எதற்காக நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன்? எதற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார்? ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட வல்லமையை கொடுத்திருக்கிறார் என்பதை அறியாமல் சாவை குறித்து அவன் யோசிக்க ஆரம்பித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக. சாகணும் சாகணும்னு நினைச்சவன் இன்னைக்கு வரைக்கும் சாகாம பரலோகத்துல வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். அப்படி அவன் சாக வேண்டும் என்று ஜெபித்த போது கர்த்தர் அவனிடத்துல வந்து சொல்கிறார், எலியாவே உனக்கு இங்க என்ன வேலை? நான் உனக்கு வேற இடத்துல பல திட்டங்கள் வைத்திருக்கும் பொழுது உனக்கு என்ன இங்க வேலை? ஆண்டவரே, நான் ஒருத்தன் தான் வைராக்கியமா இருந்தேன். நீ ஒருத்தன் சொல்லாத 7000 பேர் இருக்கான். நல்ல சொல்லுவோமா? கர்த்தர் சோத்திரம். 7000 பேரை நான் வச்சிருக்கேன்பா, ஒருத்தன் மட்டும் சொல்லாதன்னு சொல்லிட்டு நீ செய்ய வேண்டிய திட்டம் இன்னும் ஒண்ணு இருக்கு. ராஜாவா அபிஷேகம் பண்ணணும், யெகுவா ராஜாவா அபிஷேகம் பண்ணணும். கர்த்தருக்கு சோத்திரம். அது மாத்திரம் இல்ல, எலிசாவோ உன் ஸ்தானத்துல என்ன செய்ய வேண்டும்? அபிஷேகம் பண்ண வேண்டும், தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணணும். நீ இப்படி பயந்துகிட்டு, ஒரு பெண்ணுடைய வார்த்தைக்கு பயந்துகிட்டு போய் ஒழிச்சிட்டு இருக்கே, உன்னை குறித்து ஏராளமான திட்டம் இருக்கிறது என்று ஆண்டவர் தரிசனத்தை ஞாபகப்படுத்துகிறார். அப்பொழுதான் அவருக்கு புரியுது, ஆகோ என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்த உடனே ஊழியம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம்னு நான் ஒதுக்க கூடாது, என்னை குறித்து எனக்கு தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரு, அந்த தேவ திட்டம் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணித்தான் அவன் கர்த்தர் நினைத்த எல்லா காரியத்தையும் செய்து முடித்தான். ஆமென் சொல்லுவோமா? இழந்து போன தரிசனத்தை அவன் பெற்றுக்கொண்டான். தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை ரட்சித்த போது பலர் மூலமாக பல தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் உனக்கு சொல்லியிருக்கலாம். அதை நீ மறந்து போய்விட்டாயோ? உன்னுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு படம் போல கர்த்தர் உனக்கு காட்டின நாட்கள் உண்டு. கர்த்தர் சோத்திரம். நீ ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அது உன்னை விட்டு மறக்காமல் உன் கண்களுக்கு முன்பாகவே வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அதையெல்லாம் மறந்துவிட்டு நீ ஒரு சர்வ சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் இந்த காலவெளியில் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ ஜெபிப்பாயானா, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயானா,
2: நீ இழந்து போன தரிசனத்தை பெற்றுக் கொள்வாய். ரட்சிக்கப்பட்ட புதிதிலே ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்கிற துடிப்பு உனக்குள் இருக்கவில்லையா? நீ ஞானஸ்தானம் பெற்ற போது ஆண்டவருக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற தரிசனம் உனக்குள் வரவில்லையா? நீ அபிஷேகம் பெற்ற போது தேவனுடைய வல்லமையை சுமந்து கொண்டு அநேகரை ரட்சிப்புக்குள்ளே நடத்த வேண்டும், தெய்வீக சுகத்தை அநேகருக்கு கொடுக்க வேண்டும் என்று நீ தரிசனத்தோடு செயல்பட்டாயே, அதையெல்லாம் மறந்து போய்விட்டாயோ? உன் தரிசனம் எங்கே போய்விட்டது? உன்னுடைய துடிப்பு எங்கே? கத்திருந்த காலவெளியில் உன்னை தேடி வருகிறார். நீ இழந்த தரிசனத்தை உனக்கு மீண்டுமாய் கொடுக்க விரும்புகிறார். கத்திற்காக எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாயோ அதெல்லாம் ஒரு பக்கத்திலே நீ தூக்கி எறிந்து விட்டு நீ சோர்ந்து போய் பலட்சயமாய் கிடக்கிறாய். கத்தர் உன் மீண்டும் உன் தரிசனத்தை உனக்கு ஞாபகப்படுத்தி உன்னை அந்த தரிசனத்துக்குள்ளே இணைத்து கொண்டு வர கத்தர் விரும்புகிறார். ஆமேன் சொல்லுவோமா? ஒப்பு கொடுங்கள். அப்படிப்பட்டவர்கள் இருப்பீர்கள் என்றா? ஒப்பு கொடுங்கள். வாலிப நாட்களில எவ்வளவு கனவுகள், கல்யாணம் முடிச்சமே தரிசனம் போயிடணுமோ? இத்தனை ஆண்டுகள் இல்லாத ஒரு காரியத்தை இந்த 2016 சாதிக்க முடியுங்கிற ஒரு தைரியத்தில் நான் வந்து நிற்கிறேன். சொல்லுங்களேன், தரிசனம் அதிகமாய் கொண்டிருக்கிறது. கர்த்தர் அந்த தரிசனத்தை உனக்கு மீண்டும் கொடுப்பாராக. வாலிப நாட்களில் ஓடி ஓடி ஜெபம் பண்ண நாட்கள் எங்கே? மீண்டும் ஆண்டவர் அந்த தரிசனத்தை கொடுக்க விரும்புகிறார். ஜெபிப்பாயா? ஒப்பு கொடுப்பாயா? நீ இழந்து போன தரிசனத்தை பெற்றுக்கொள்ள போகிறாய். கர்த்தருக்கு சோத்திரம். இழந்து போன வல்லமாய் சிம்சோன், ஆண்டவர் ஒரு காரியத்தை சாதிப்பதற்காகவே இந்த பூமியில அவனை படைத்தார். அவனுடைய தாய் தகப்பனுக்கு வயசாயிடுச்சு, குழந்தை கிடையாது. அவங்க குழந்தை வேணும்னு ஜெபம் பண்ணாங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் கத்தர் வாலண்டியரா போய் அவங்க அம்மாட்ட போய் சொல்றார், மனவாவுடைய மனைவிட்ட, நான் உனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க போறேன். எதுக்கு தெரியுமா? நீ கொஞ்சி விளையாடுறதுல எனக்கு ஒரு ஆள் தேவை. என் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், என் ஜனங்கள் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறார்கள், பெரிஸ்தருக்கு அடிமையா இருக்கிறார்கள். அந்த ஜனங்களை மீட்பதற்கு இந்த பூமியில என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு நபர் தேவை. எனக்கு வல்லமை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆனால் மனிதனை மீட்க நான் மனிதனை கொண்டுதான் செயல்படுவேன். அப்படி என்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற ஒருவன் தேவைப்படுகிறது. இங்க இருக்கிறவன் ஒருத்தனுமே லாயக்கில்ல. தரிசனம் இல்லாம ஆண்டவரை தேடாம அவனவன் தன் தன் பாதையை தன் தன் பார்வைக்கு நலமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். எனக்காக ஒருவன் தேவை என்று ஒருவனை ஆண்டவர் படைத்தார் பூமியிலே. உங்களையும் என்னையும் அந்த நோக்கத்தில் தான் கர்த்தர் படைத்திருக்கிறார். தேவனால் படைக்கப்பட்டவன், தேவனுக்கென்று நசரேனேய விரதம் இருந்தவன், விளக்க வேண்டிய காரியத்தை விட்டு விளக்கி கர்த்தருக்காக பிரதிஷ்டையோடு வாழ்ந்தவன். கர்த்தருடைய வல்லமை அவன் மேல் இருந்தது, கர்த்தருடைய பலம் அவன் மேல் இருந்தது. நிலைக்கால்களை பிடுங்கி கொண்டு போவான், ஒரு கழுதை தாடை எழுமினாலே 1000 பேரை கொள்ளுவான். அப்படிப்பட்ட வீர தீர செயல்களை செய்த சிம்சோ இந்த மாம்ச இச்சைக்கு இடம் கொடுத்தான். அந்த பலம் எல்லாம் போய்விட்டது. அவனுடைய பிரதிஷ்டையின் முடியை அவள் சிறைத்து விட்டாள். தேவ பிள்ளையே, கர்த்தரோடு உனக்கு இருந்த பிரதிஷ்டை எங்கே? தேவனுக்காக வைராக்கியமா வாழ வேண்டும் என்று நீ ஒப்பு கொடுத்தாயே, அந்த பிரதிஷ்டை எங்கே? கர்த்தருந்த காலவெளியில உன்னுடைய பிரதிஷ்டையை ஞாபகப்படுத்துகிறார். ஒரு நிமிடம் நீ கண்களை மூடி நீ செய்த அந்த பிரதிஷ்டையை நினைத்துப்பார். நீ கர்த்தருக்காக உருவாக்கப்பட்டவள், நீ கர்த்தருக்காக உருவாக்கப்பட்டவன். மற்றவர்களைப் போல வாழ்வதற்காக அல்ல. நீ பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மகன் என்பதை மறந்து போகாதே. கர்த்தர் பிரித்தெடுத்தார், ஆனால் இவனுடைய கவனம் எல்லாம் காமத்தில் தான் இருந்தது, கர்த்தருடைய காரியத்தில் இல்லை. போகிற இடத்தெல்லாம் ஒரு வேசியை பிடிப்பான், அல்லது வேறு யாரையாவது, போகிற இடத்திலெல்லாம் தன்னுடைய ஆசைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தானே தவிர தேவனுடைய திட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. நடந்தது என்ன? அவனுடைய தலையை சிறைத்தார்கள், பலம் அவனை விட்டு போனது. வேதம் சொல்கிறது, ஆவியானவரும் போயிட்டாரு, பலமும் போய்விட்டது, கண்கள் பிடுங்கப்பட்டது, சங்கிலிகளால் மாட்டப்பட்டு பெலிஸ்தர்களுக்கு முன்பாக வேடிக்கை பொருளாய் நிற்கிறான். வேட்டையாட வேண்டியவன் வேடிக்கை பொருளாய் மாறிவிட்டான். காரணம் என்ன? அவனுடைய மாம்ச இச்சை பலத்தை இழந்து போய்விட்டான். கடைசியில ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நான் வேட்டையாட வேண்டியவன், இப்ப வேடிக்கை பொருளா மாறிட்டேன். கண்டவனு என்ன பார்த்து கேள்வி பண்றான், கண்டவங்களும் என்ன பார்த்து சொல்றாங்க, இந்த அளவுக்கு என் வாழ்க்கை இப்படி கீழ்த்தரமா மாறிடுச்சே, நான் எங்க இருக்க வேண்டியவன், நான் எப்படி இருக்க வேண்டியவன், தேசமே என்னை கண்டால் பயப்படுமே, நான் என்னுடைய மாம்ச இச்சைக்கு இடம் கொடுத்ததுனால என்னுடைய பலம் எல்லாம் போய்விட்டது, என்னுடைய வல்லமை எங்க போச்சுன்னு தெரியல. ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணா வியாதிகள் சுகமடையுமே, நான் ஜெபம் பண்ணினால் பிசாசுகள் ஓடுமே, இப்படி எதுவுமே நடக்கவில்லையே, எல்லாம் இழந்து போயிட்டேன். நான் கடைசியில் ஒரு காரியம் ஜெபம் பண்ணா என்ன தெரியுமா? ஆண்டவரே நான் எப்படி சாக போறேன், நான் கடைசியில் சாதிச்சுட்டு தான் நான் சாக விரும்புறேன், எனக்கு மறுபடியும் அந்த பலன் வேண்டும், எனக்கு மறுபடியும் அந்த பலன் வேண்டும். எதையாவது சாதிச்சுட்டு நான் சாக விரும்புறேன், நான் சாதிப்பதற்காகத்தானே இந்த பூமியில் என்ன படைச்சிங்க. வேதம் சொல்கிறது அவனுடைய முடி மறுபடியும் முளைக்க தொடங்கினது. நீ இழந்து போன பிரதிஷ்டையை இந்த நாளிலே கர்த்தர் முளைக்க பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த காலவெளியில கர்த்தர் உனக்குள்ளே நீ இழந்து போன ஒவ்வொரு பிரதிஷ்டையும் மீண்டுமாய் முளைக்க பண்ணி கொண்டிருக்கிறார். நடந்தது என்ன தெரியுமா? அந்த ரெண்டு தூண்களையும் ஒன்று சேர கீழே சாய்த்தான். அவன் உயிரோடு இருக்கும் பொழுது கொண்டவர்களை விட சாகும் பொழுது அதிகமான பெலிஸ்தர்களை கொண்டு விட்டு தான் செத்தான். நீ சாகிறதுக்கு முன்னாடி கர்த்தருக்காக சாதிச்சுட்டு தான் சாகணும். வேலையை சொல்லுவோமா? மற்றவங்கள போல வெந்ததை சாப்பிட்டு வெறுமனை வாழ்ந்து விதி வந்தால் சாகிறதுக்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தருக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்ய அழைத்திருக்கிறார். இழந்து போன உன் பலனை கர்த்தர் மீண்டும் உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இழந்து போய்விட்டாயா உன் பலனை? ஆவிக்குரிய பலத்தை இழந்து போய்விட்டாயா? சிம்சோனை போல இந்த ஒரு விசை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும் ஆண்டவரே என்று கண்ணீரோடு ஜபித்தான். கர்த்தர் நினைத்தருளினார். இந்த காலவெளியில உனக்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது. சிம்சோன் அன்றைக்கோடு செத்து போய்விட்டான். ஆனால் இந்த ஒரு விஷயம் நினைத்து நாளைக்கு நீ சாக போவது கிடையாது. கர்த்தர் உனக்கு நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆனால் நீயும் அதே போல கேளு, இந்த ஒரு விஷயம் என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. கர்த்தர் இரக்கமுள்ள தெய்வம். உன்னுடைய பலத்தை மீண்டுமாய் உனக்கு கொடுக்க நல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். எழுந்து போன அழைப்பு, இதெல்லாம் நியாயாதிபதிகளின் புத்தகம் 16 அதிகாரத்தில் இருக்கிறது. எலியா தீர்க்கதரிசியை குறித்து 1 ராஜாக்களின் புத்தகம் 19 அதிகாரத்தில் இருக்கிறது. எழுந்து போன சிம்சோனை பற்றி நியாயாதிபதிகள் 16 அதிகாரத்தில் இருக்கிறது. அவன் 28-30 வசனத்துக்குள்ள திரும்பவும் அவன் இழந்து போன வல்லமையை பெற்றுக் கொண்டான். அடுத்தபடியாக இழந்து போன அழைப்பு என்ன கவனிங்கள். பேதுருவை ஆண்டவர் அழைத்தார். அவன் ஏற்கனவே ஒன்றும் இல்லாத நிலைமையில் இருந்தான், தோல்வி அடைந்த நிலைமையில் இருந்தான். மீன் பிடிக்க போனான், ஒன்றும் கிடைக்கவில்லை, வெறும் வலையை அலசி கொண்டிருந்தான். கர்த்தர் அவனை ஆழத்திலே வலையை போடு என்று சொன்னார். அற்புதம் செய்து தான் தேவன் என்பதை நிரூபித்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வா என்று சொன்னார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தான். அவன் ஒரு இடத்துல கேட்கிற, ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினே, எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னபோது, இந்த பூமியிலும் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு, பரலோகத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்க்க 12 சிங்காசனங்களில் உட்காருகிற ஒருவரின் நீயும் ஒருவனாயிருப்பாய் என்று சொன்னான். அவளும் மேன்மையை கொடுத்தார். பெரிய அழைப்பு, உன்னதமான அழைப்பு. ஆனால் சில சூழ்நிலைகளுக்கு பயந்து, உயிருக்கு பயந்து, அங்கிருக்க போராட்டத்துக்கு பயந்து கர்த்தரை மறுதளித்து விட்டான். தேவ பிள்ளைய, உன்னுடைய கம்பெனியில சில பிரச்சனைகள் வரும்போது நீ கிறிஸ்தவன் கூட காட்டுகிறது இல்ல. குடும்பத்தில் சில பிரச்சனை வருங்கிறதுக்காக நீ கிறிஸ்தவன் என்பதை காட்டிக்கொள்ளாமலே நீ நடித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை அழைத்து இருக்கிறார். இந்த பேதுரா மறுதளித்து விட்டான். ஆண்டவரை மறுதளிச்சுட்டு எனக்கு அவரை தெரியாதுன்னு சொல்லிட்டு அழைப்பை மறந்துட்டு. வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 21:2-3 வசனங்களை வாசியுங்கள்.
0: சீமோன் பேதுருவும் திதிமோ என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேவன் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம்.
2: சும்மா போல எல்லாரையும் கூட்டிட்டு போறான். அவன் மட்டும் ஊழியத்தை அழைப்ப விட்டுட்டு போலங்க, ஒரு ஆல்டர் கால் கொடுக்குறான், நான் போக போறேன் அப்படின்னு என்ன அர்த்தம், நீங்களும் வரீங்களா அப்படின்னு அர்த்தம். போறவன் சும்மா போக மாட்டான், என்னத்தையாவது விதைச்சிட்டு போயிடுவான். அந்த பேதுரு பாருங்க, போனா போக வேண்டியதானே, நான் போக போறேன். அன்பான கத்துடைய பிள்ளைகளை, இப்ப ஊழியத்தை விட்டு போறேன்னு சொன்னானே, போக வேண்டியதானே. எல்லாத்தையும் போய் சொல்றான், ஐயா நான் போக போறேன் அப்படின்னு அர்த்தம். இது உன்னத்தான தலைவனா கத்த தெரிந்தெடுத்தாரு, நீ போனா எல்லாரும் பின்னாடி தானே வருவானுங்க, எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டா எல்லாரும் மீன் பிடிக்க போயிட்டாங்க. நல்லா கவனிங்க, அங்க போனா ஒண்ணுமே இல்லை. இயேசுவை சந்திப்பதற்கு முன்பும் ஒன்றுமில்லை, இயேசுவை சந்தித்தபடியால் எல்லாம் கிடைத்தது. நீ இயேசுவை விட்டுவிட்டால் மீண்டும் உன் பழைய நிலைமைதான் உனக்கு வரும். ஆமேன் சொல்ல மாட்டீங்களோ? இயேசு இல்லாதப்ப எப்படி தரித்திரத்திலையும் போராட்டத்திலையும் இருந்தியோ, இயேசு வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா உயர்த்தினாரு. நீ திரும்ப திரும்ப ஆண்டவரை மறுதளிச்சு உன்னுடைய அழைப்பை நீ இழந்து விடுவாயானால் மறுபடியும் அந்த பிகினிங்கும் கொண்டு போயிடுவார். எப்ப தெரியுமா? ஒண்ணும் இல்லாத தரித்திரத்தில் கடந்தே அதை காட்டுவார். இப்ப ஆண்டவர் வர்றார், பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறார். கொஞ்சம் ஆழத்துல போடுங்க, வலது பக்கத்துல வலைய போடுங்கிறாரு. அவர் சொல்ல கேட்டாதான் உனக்கு ஆசீர்வாதம். ஆமீன் சொல்லுவோமா? அவர் இல்லாம, அதாவது அவன் இப்ப ஆயோ ஆண்டவர் சொல்லிட்டு கடல்ல குதிச்சிட்டான். நல்ல கவனிங்க, அவன் வஸ்திரம் இல்லாதபடினால் கடல்ல என்ன செஞ்சிட்டான், குதிச்சிட்டான். நல்ல கவனிங்க, அவன் பேச்சு மாறிடுச்சு, அவன் உடம் மாறிடுச்சு, அவன் தொழில் மாறிடுச்சு. எங்க இருக்க வேண்டியவன் என்ன? அவன் அவனுடைய பேச்சை பார்த்து இயேசுவோடு இருந்தவன் என்று எல்லாரும் தெரிந்து கொண்டார்கள். இப்ப இயேசு இல்லாம போயிட்டான். நீ இயேசுவோடு இருந்தால் உன் பேச்சு மாறும், உன் நடவடிக்கை மாறும். இப்ப போயிட்டான். ஆண்டவர் பழசை ஞாபகப்படுத்துறாரு, பேதுரு நான் இல்லாட்டி உனக்கு இந்த கதி தான், நான் இருக்கிறதுனால தான் உனக்கு மேன்மை. கடைசியில் என்ன தெரியுமா கேட்டாரு? நீ என்னை நேசிக்கிறியான்னு கேட்டார். ஆமா ஆண்டவரே நேசிக்கிறேன், அப்ப என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. என்ன நடக்குது தெரியுமா? நீ எதுக்கு அழைக்கப்பட்டவன்? அந்த அழைப்பை மறந்துட்டு நீ வேற என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிய. நீ என்னை நேசிச்சா போதும், உன்னுடைய அழைப்பை நான் உனக்கு கொடுப்பேன். இல்லையா சொல்லுவோமா? உங்களில் சிலரை ஆண்டவர் முழு நேர ஊழியத்துக்கு அழைத்திருக்கலாம், ஆனால் குடும்ப கஷ்டம் அல்லது கடன் பிரச்சனை இல்லாட்டா பண ஆசை, இப்படிப்பட்ட சில காரியங்களினாலே, குடும்ப சிக்கலினாலே ஊழிய அழைப்பை மறந்து நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் முழு நேரமாக ஊழியம் செய்யாமல் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய கஷ்டங்கள் தீரக்கூடிய நாள் எப்பொழுது தெரியுமா? நீங்கள் மீண்டும் உங்களுடைய அழைப்பிலே உங்களை இணைத்து கொள்ளும் பொழுதுதான். அதிலே சொல்லுவோமா, அது வரைக்கும் ஒன்றும் நடக்காது. மீண்டுமாக ஆண்டவர் இந்த பேதுருக்கு அழைப்பை திரும்ப கொடுத்தார். தான் இழந்து போன அழைப்பை திரும்ப பெற்றுக்கொண்டான். நடந்தது என்ன தெரியுமா? அப்போஸ்தலர்களிலே பிரதான அப்போஸ்தலனாக கர்த்தர் மாற்றினார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த பேதுருவை வைத்து ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்ய வேண்டிய பேதுரு அழைப்பை விட்டு விட்டு மீன் பிடிக்க போனால் ஒரு மீன் கூட கிடைக்கல. நீ அழைப்புக்குள்ள வந்தேனா 3000 ஆத்துமாக்கள் கிடைக்கும், நீ அழைப்பை விட்டுட்டு போனா ஒரு சல்லி காசு கூட உனக்கு கிடைக்காது. சொல்லுவோமா? ஆமென். முழு நேரமாக இல்லாவிட்டாலும் கத்தர் சில கிருபிகளை கொடுத்து, சில தாளந்துகளை கொடுத்து உன்னை ஊழியத்துக்கு என்று கத்தர் அழைத்திருக்கிறார். நீ ஊழியத்தை விட்டு விட்டாயோ, உன்னுடைய அழைப்பை விட்டு விட்டாயோ, இந்த காலவெளியில கத்தரனோடு கூட பேசுகிறார். இழந்து போன அழைப்பை நான் மீண்டும் கொடுக்க போகிறேன். தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். இழந்து போன உடைமைகள், இழந்து போன உறவுகள், இழந்து போன பரிசுத்தம், இழந்து போன சொத்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். காரணம், அவன் ஜெபித்தான், விசுவாசித்தான், தைரியமாய் செயல்பட்டான், கீழ்ப்படிந்தான். எலியா தீர்க்கதரிசி தரிசனத்தை இழந்தான், கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தான். சிம்சோன் பலத்தை இழந்தான், திரும்பவே பெற்றுக்கொண்டான். பேதுரு அழைப்பை இழந்தான், அழைப்பை திரும்ப பெற்றுக்கொண்டான். இவர்கள் எல்லாரும் தாங்கள் இழந்ததை பெற்றுக்கொள்ள முடியுமானால் இந்த காலவெளியில திருச்சபையே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ எதை இழந்து போயிருந்தாலும் அதை நீ பெற்றுக்கொள்ள போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவான். அலேலூயா, அலேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் முழங்கால் பண்ணிடுவோம். ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே, நான் எதையெல்லாம் இழந்திருக்கிறேனோ அதை இந்த ஆண்டிலே நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன். கரங்களை உயர்த்தி நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் சுறுசுறுப்பா நல்லா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணோம். இது முக்கியமான நேரம். இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் தங்குவதற்கு மிக முக்கியமாய் கத்த வைத்திருக்கிற ஒரு காரியம் உனக்காக எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய ஆசனம் காத்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய மேன்மையை ஒருவனும் எடுக்க முடியாது. நீ உட்கார்ந்த அந்த மேன்மையான ஆசனத்தில் எவன் உன்னை விரட்டி விட்டு அதை எடுத்தாலும் திரும்ப உனக்கு கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். நீ இழந்து போன எந்த பொருளாய் இருந்தாலும், எந்த நான் சுத்தமாவே அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். என் மேல் இருக்கிற உம்முடைய அழைப்பை நான் புரிந்து கொள்ளாமல் ஆண்டவரே நான் வெறுமனே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, வீணாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, அந்த அழைப்பை எனக்கு தருவியாக, அந்த இழைப்பை எனக்கு தருவி

0: ஹல்லேலூயா.
1: அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மை நடத்தி செல்லுவார். ஒருபோதும் அவருடைய ஜனத்தை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவரை நம்பினவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவரை தேடுகிறவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவர் உண்மை உள்ள தெய்வம். இவ்வளவு நாளும் நம்மளை அற்புதமாக கர்த்தர் வழி நடத்தி இருக்கிறாரே, அந்த தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்தலாமா? அவருடைய மகிமையின் பிரசன்னம். ஹல்லேலூயா, ஆமென்.

என் தலையை உயர்த்துவா. நான் குனிந்து நடப்பதில்லை. ஒருபோது ஆண்டவருடைய பிள்ளைகளை குனிந்து நடக்க கர்த்தர் விடவே மாட்டார். நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை கரங்களை தட்டி பாட போகிறோம். என் தலை உயர்த்தப்படும், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா.

ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைகள் என் வாழ்வில் எனக்கு எதிராக எழும்பி வந்தாலும் என்னை காக்கிற தெய்வம் அவர் என்னோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. என்னை காக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. நான் நம்பி இருக்கிற தெய்வம் என் கூடவே இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் அப்படித்தான் நம்மளை நடத்தி இருக்கிறார். சத்துருக்களின் சூழ்ச்சிகள் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பி வந்த போதெல்லாம் அவர் தம்முடைய கரத்தினால் நம்மை மூடினார். அவருடைய கரத்திற்குள் நம்மை மறைத்து வைத்தார். அவருடைய சிறகில் நிழலிலே நம்மளை மறைத்து வைத்தார். அவருடைய கூடார மறைவுக்குள்ளே நம்மளை மறைத்து வைத்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஆராதிக்கிற ஆராதனை அவருக்கு பிரியமான, அவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆராதனையா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அவர் அங்கீகரிக்கிற ஆராதனையா இருக்கணும். வீணாய் எனக்கு ஆராதனை செய்யக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. நம்முடைய ஆராதனை வீணா போய்விடக்கூடாது. ஒவ்வொரு நிமிடமும் தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த நேரங்கள் எல்லாமே ஒரு மகிமையான நேரம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு நேரமும் ஒரு மகிமையான நேரம். பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து நம்மை சமர்ப்பித்து ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி நாம் ஆராதிப்போம் என்று சொன்னால் அந்த ஆராதனையிலே கர்த்தர் பிரியப்படுவாராம்.

நாம் செலுத்துகிற துதி கனம் மகிமை எல்லாம் அது ஆண்டவருக்கே உரியதாய் இருப்பதாக, அது கர்த்தருக்கே உரியதாய் மாறுவதாக. நீ செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து நினைத்து நினைத்து எங்கள் ஆண்டவருக்கு துதி பதிகளை நாங்கள் செலுத்துகிறோம், ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் உள்ளத்தில் இருந்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றின்னு சொல்கிற ஆண்டவரே, செய்த நன்மைகள் எல்லாம் நினைவு கூறுகிற ஆண்டவரே, ஹாலலூயா. இந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: இந்த உலகத்துல எத்தனையோ புதிர்கள் இருக்குது, அதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா மனுஷங்களை மட்டும் புரிஞ்சுக்கிடவே முடியலைங்க. அப்படி என்ன புரியலன்னு கேக்குறீங்களா? சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்களும் என்னைய மாதிரி தான் சொல்வீங்க. பணம் இல்ல, சிக்கன் மட்டன் மீன் வாங்க முடியல, அதனால காய்களை வாங்கி சாப்பிடுறேன்னு ஒருத்தன் சொல்றான். ஆனா பணம் இருக்கிறவனும் ஏகப்பட்ட பணத்தை ஹோட்டல்ல கொடுத்து அதே காய்கறிகளை வாங்கி சாப்பிடுறான். பணம் இல்லாம இருந்தப்போ அவன் ஆபீஸுக்கு சைக்கிள் போனான். இப்போ அவன் பணக்காரன் ஆயிட்டான், ஆனா இன்னும் சைக்கிள்ல தான் போறான். ஏன்னு கேட்டா உடல் பருமனை குறைக்க சைக்கிள்ல போறேன்னு சொல்றான். இன்னொருத்தன் பணம் இல்லாதப்போ சம்பாதிக்கிறதுக்காக எல்லா இடத்துக்கும் நடந்தே போனான். பணம் சம்பாதிச்ச பிறகும் நடந்தே தான் எல்லா இடத்துக்கும் போறான். ஏன்னு கேட்டா கொழுப்ப குறைக்க நடக்கிறானா? அதான் சொன்னேன், மனுஷங்களை புரிஞ்சுக்கிடவே முடியலைங்க. பணம் இல்லாதப்போ திருமணம் செய்ய ஆசைப்படுறான், பணம் வந்த உடனே விவாகரத்து செய்ய கோர்ட்டுக்கு ஓடுறான். இதுல ஜோக் என்னன்னா, பணம் இல்லாதப்போ மனைவி செக்ரட்டரி வேலைய பாக்குறா, பணம் இருக்கும்போது செக்ரட்டரி மனைவி ஆயிடுறா. இது மட்டும் இல்ல, செயல்ல தான் இப்படி மாறுபாடு இருக்குதுன்னா பேச்சிலையும் ஒன்னு கொண்டு முரண்தான். ஷேர் மார்க்கெட் மோசமானதுன்னு சொல்லிக்கிட்டே அதுல பணத்தை போடுறது, அது எப்படி போகுதுன்னு தொடர்ந்து அதை உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது. இத என்னன்னு சொல்ல, பணம் நல்லது இல்லைன்னு சொல்லிக்கிட்டே பணத்தை குவிச்சுக்கிட்டே போறத பார்க்கும்போது மனிதன் ஒரு புரியாத புதிர்னு தான் தோணுது. மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷரை கண்டுபிடிப்பவன் யார் அப்படிங்கிற வேத வசனம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனா மொத்தமா எல்லா மனுஷங்களும் இப்படின்னு சொல்ல முடியாது. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் அப்படின்னு நாம் வேதாகமத்துல வாசிக்கிறது மாதிரி நீதிமான்களும் அவங்களுடைய பிள்ளைங்களும் உண்மையோடும் உத்தமத்தோடும் கடவுளுக்கு பயந்து நேர்மையா வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆமா, நீங்க எந்த வகையை சேர்ந்தவங்க?

திவ்ய வாசனாய ஜோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 11. பின்பு ஹைக்கோருக்கு ஒப்பான ஒரு அளவோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தை பலிப்படுத்த அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்துக்கு புறம்பை இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். என்னுடைய இரண்டு சாட்சிகளும் இரண்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்கதரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூரோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்ற இரண்டு ஒலிவ மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருக்கிறான் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லி வருகிற நாட்களில் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளால் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்தில் இருந்து ஏறுகிற மிருகம் அவர்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொண்டு போடும். அவருடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க விட்டார்கள். அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து ஒருவருக்கொருவர் பகுமதிகளை அனுப்புவார்கள். 3 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவாவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவருடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 10 பங்கு இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7,000 பேர் பூமி அதிர்ச்சியினால் அழிந்தார்கள். மீதியானவர்கள் பயமடைந்து பல்லோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 2 ஆபத்து கடந்து போயிற்று. இதோ 3 ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. 7 தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தம் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் மோங்குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வரவுறவருமாகிய சர்வ பலமுள்ள கர்த்தராகிய தேவனை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரை உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஜாதிகள் கோபித்தார்கள். அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாயம் தீர்ப்படைவதற்கும் தீர்க்கரசலாய உம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாக இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதுக்கும் பூமியை கெடுத்தவளை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அப்பொழுது பல்லவத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அச்சியும் பெரும் கல்மலையும் உண்டாயின.

உங்க அபிஷேகம் உங்களை ஆராதிக்க ஆராதிக்க எங்க மேல இறங்கிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போமா.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தினுடைய தலைப்பு, வான் தூதரே நன்றி. Thank you, angels. வாசிக்க வேண்டிய பகுதி எபிரேயர் 1 அத்தியாயம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பக்கத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவ தூதரை விட எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். எப்படி எனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை பிறப்பித்தேன் என்று, நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் எனக்கு குமாரனாயிருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் எந்தெண்டைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாயிருக்கிறது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை விட உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் செயல்களாயிருக்கிறது, அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர், அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போகும், ஒரு சால்வையைப் போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போகும், நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறது. மேலும், நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? இரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களை நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளாயிருக்கிறார்கள் அல்லவா? இன்றைய மனப்பாட வசனம் சங்கீதம் 91:12. உன் பாதம் கல்லில் இடராதபடி தேவ தூதர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். They will hold you with their hands to keep you from striking your foot on a stone. உலகில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று ஆண்டவரின் வல்லமையை குறித்து நாம் அடிக்கடி சொல்லுவோம். ஆனால் தேவ தூதர்களும் பொல்லாத ஆவிகளை விட மிகுதியான ஆற்றலும் வல்லமையும் உள்ளவர்கள் என்பதை நாம் நினைப்பது கிடையாது. இதோ ஒரு வசனம், 2 பேதுரு 2:11. இவ்விதமாக அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவ தூதர்கள் முதலாய் என்று நாம் வாசிக்கிறோம். தேவ தூதர்களை பற்றி படிப்பது தேவை அல்ல என்று கிறிஸ்தவர்கள் பலர் எண்ணுகின்றனர். ஆனால் தூதர்கள் நமது காரியங்களில் எவ்வளவாய் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் என நாம் அறிந்தால் கட்டாயம் அதை தெரிந்து கொள்ள விழைவோம். அவர்கள் நமது மறுபிறப்பிலிருந்து கிறிஸ்துவின் மறு வருகை வரை நம்முடன் இடைபடுகிறார்கள். அவர்களுடைய வல்லமையை அறிந்து கொள்ளுவது கிறிஸ்தவ வாழ்க்கையில் முக்கியமானதொரு அனுபவமாகும். நாம் மறுபடி பிறக்கும் பொழுது பரிசுத்தர்களின் சபைக்குள் மட்டுமல்ல, ஆயிரம் பதினாயிரமான தேவதூதர்களிடத்திற்கும் வந்து சேர்கிறோமாம். அதை எபிரேயர் 12 அத்தியாயம் 22-23 வசனங்களில் வாசிக்கிறோம். ஒரே ஒரு பாவி மனம் திரும்புவது கூட தூதர்களை அவ்வளவாய் பரவசப்படுத்துகிறது. இயேசு திரும்ப திரும்ப சொன்னார், மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்திலே தூதர்கள் நடுவிலே பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று. பிரியமானவர்களே, நமது நற்செய்தி கூட்டங்கள் ஒவ்வொன்றையும் தூதர்கள் ஆவலாய் கவனிக்கின்றனராம். அதை நீங்கள் எப்பொழுதாவது நினைத்திருக்கிறீர்களா? இதோ ஒரு வசனம், 1 பேதுரு 12:12, தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவர்களை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகின்றன. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். மட்டுமல்ல, நம்முடன் சேர்ந்து அவர்கள் கடவுளை வணங்குகின்றனர். 1 கொரிந்தியர் 11:5, ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள், அது அவளுக்கு தலை சிறைக்கப்பட்டது போல இருக்குமே. 10 தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலைமேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். அப்படியானால் அவர்கள் நம்முடைய ஆராதனைகளில் எல்லாம் கூட இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, திருச்சபையில் ஒழுங்கு இருக்க வேண்டும் என்பது அவர்களது கரிசனை. 1 தீமோத்தேயு 5:21 இப்படி வாசிக்கிறோம், நீ பட்சபாதத்தோட ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கும் முன்பாக உறுதியாக கட்டளையிடுகிறேன். அவர்கள் நமக்கு பாதுகாப்பு. இப்பொழுது வாசித்தோம் அல்லவா, பாதம் கல்லில் இடராதபடி காத்துக்கொள்கிறார்கள். அவர்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள். கர்த்தருடைய தூதன் அவர்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறான் என்று சங்கீதம் 34:7 பார்க்கிறோம். இவ்விதமாக அவர்கள் பல விதங்களிலே நமக்கு தொண்டாற்றும்படி அனுப்பப்பட்ட ஆவிகள். இயேசுவின் 2வது வருகையும் உலகின் முடிவும் நெருங்கி வர வர தூதர்களின் பணிகள் இன்னும் கூடிக்கொண்டே இருக்கும். திருவெளிப்பாட்டு புத்தகத்தில் தேவதூதர்களின் செயல்பாடுகள் அதிகமாய் கூறப்பட்டுள்ளன. எடுத்து வாசியுங்கள். கிறிஸ்து மண்ணுலகிற்கு வல்லமையுள்ள தம் தூதரோடு தான் திரும்பி வருவாராம். அவர் வானிலிருந்து இறங்குவதை பிரதம தூதன் அறிவிப்பானாம். இறுதி அறுவடையை அறுப்போரும் தேவதூதர்களே. கடவுளின் ஆட்சிக்கு தடையாக உள்ளவர்களையும் நெறிகட்டவரையும் தீச்சூளையில் தள்ளி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஒன்று சேர்ப்பதும் தூதர்கள்தான். மக்கள் முன்னிலையில் வெட்கமின்றி தம்மை அறிவித்தவர்களை இயேசு தமது தூதர் முன் அடையாளம் காட்டுவாராம். தம்மை மறுதளித்தவர்களையோ தூதர் முன்னால் மறுதளித்து விடுவாராம். தேவதூதர்கள் நமக்கு செய்பவை பெரும்பாலும் காணக்கூடாதவை, அறியப்படாதவை. தேவதூதர்கள் ஒருபோதும் பந்தா பண்ண மாட்டார்கள். பறந்து பணி செய்யும் போது தங்கள் முகத்தையும் கால்களையும் கூட மூடிக்கொள்வார்கள். சேராபீன்கள் அப்படித்தானே. அவர்கள் ஏசாயாவின் அந்த தரிசனத்தில் இரு செட்டைகளால் முகத்தை மூடி இரு செட்டைகளால் கால்களை மூடி எவ்வளவு ஒரு பயபக்தியாக பந்தா இல்லாமல் இருக்கிறார்கள் பாருங்கள். தங்கள் பக்கமாய் அவர்கள் மக்களுடைய கவனத்தை ஈர்க்க மாட்டார்கள். என் தாயின் கருவறையிலிருந்து என் கல்லறை வரை தூதர்கள் எனக்கு ஆற்றியுள்ள பணிகளை நான் கடவுளை முகமுகமாய் சந்திக்கும் போது அவர் சொல்வாரானால் எவ்வளவு நன்றாயிருக்கும். வான் தூதரே நன்றி. அருமையான சகோதரி சாரால் நவரோஜ் அவர்கள் பாடிய ஒரு பாடல் என் நினைவுக்கு வருகிறது.

0: உன் பாதம் கல்லில் இடராதபடி தேவதூதர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். மகாபெரிய தேவனே, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற எங்களுக்காக எங்களுக்கு பணிவிடை செய்யும்படி நீர் அனுப்பி வைத்த தேவதூதர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். எவ்வளவாக நீர் எங்களை நேசித்தால் விண்தூதர்களை மண்மாந்தர்களாகிய எங்களுக்கு சேவை செய்யும்படி நீர் அனுப்பி வைப்பீர். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். தூதர்களை குறித்து உம்முடைய திருவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை தெளிவாய் அறிந்து புரிந்து அவர்களுக்காக நாங்கள் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆராதனைகளில் தூதர்கள் இருக்கிறார்கள் என்கிற நினைவோடு மிகவும் கண்ணியமாக நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஒழுங்குகளை காத்து கொள்ள நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். கர்த்தாவே, வீண் அகம்பாவங்கள், முரட்டாட்டங்கள், முரண்பாடான காரியங்களை செய்கிற அவிதமான துணிச்சலையெல்லாம் எங்களை விட்டு நீர் எடுத்து போடும். தூதர்களைப் போல எப்பொழுதும் உமக்கு முன்பாக பணிவோடு பந்தாயில்லாமல் நடந்து கொள்ள பயபக்தியுடன் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. மறுபடியும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற தூதர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக கூட அவர்களுடைய தூதர்கள் எப்பொழுதும் பரமபிதாவை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னீரே. எங்களுடைய கருவறையிலிருந்து, எங்கள் தாயின் கருவறையிலிருந்து எங்களுடைய கல்லறை வரைக்கும் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு தொண்டாற்றுகிற வான் தூதர்களுக்காக பிதாவே உம்மை தொழுது கொள்கிறோம். அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
1: கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு நடனமாடி தேவனை முத்தமிட்டு ஆராதிக்க போகிறோம்.

கண்களை உண்மையில் நாங்கள் பதிய வைக்கிறோம். வேற எங்கே செல்லுவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டப்பா, உம்மிடத்தில் உண்டு. We place our eyes on you. We place our eyes on you. கர்த்தர் மேல் நான் என் கண்களை வைக்கிறேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கிறது மாத்திரம் இல்ல, கர்த்தர் மேல் என் கண்களை வைக்கிறேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கிறதுன்னு சொல்றது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கடினமான காரியங்களை, நம்மால் தாங்க முடியாத காரியங்களை ஆண்டவர் மேல வைக்கிறது ஒரு பக்கம். கண்களை வைப்பது என்று சொல்றது என்னால முடிஞ்ச காரியங்கள் கூட என்னுடைய பலத்தினால் நான் செய்ய முடியும், ஆனாலும் நான் என் கண்களை உண்மையில் நான் வைக்கிறேன். ஆண்டவரே, Lord, I put my eyes on you, not on men, not on people, not on my abilities, but I put my eyes on you. உம்மேல் நான் என் கண்களை வைக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராய் என் கண்களை நான் ஏறெடுப்பேன். வானத்தை பூமி உண்டாக்கி கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். சந்தோஷமாய் பாடுவோம்.

0: worship you, Father.
1: கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நம் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற ஒரு சூழ்நிலை எப்போ அப்படின்னு சொன்னால், எல்லா வழிகளும் அடைபட்டும் பொழுது வேறு எந்த பக்கமும் பார்ப்பதற்கோ நமக்கு ஒத்தாசை வருவதற்கோ எந்த ஒரு சூழ்நிலை இல்லாத நேரத்தில் நம்ம செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நம் கண்களை நாம் ஏறெடுத்து பார்க்கிறோம். அப்பா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, உலக மனிதனுக்கு நான்கு திசைகள் இருக்கு, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இந்த நான்கு திசைகளும் அடைபட்டு விட்டால் அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழி உலக மனிதனுக்கு ஒரு பாட்டில் பாய்சன் இல்லை ஒரு மூளை தூக்கு கயிறு, இதுதான் அவனுக்கு தெரியும். வேற வழி தெரியாது. நாலு வழி அடைபட்டால் உலக மனிதனுக்கு வேற வழியே கிடையாது. ஆனால் தேவனை நம்புகிறவர்களுக்கு நான்கு திசைகள் அடைபட்டாலும் மேலே ஒரு திசை எப்பொழுதுமே திறந்திருக்கிறது. தேவன் அதை ஒருபோதும் அடைப்பதே இல்லை. நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போற சூழ்நிலையில எல்லா திசையிலும் அடைபடலாம். All four directions. But there is a way up above that God never shuts. அதை ஒருபோதும் அவர் அடைப்பதில்லை. வானத்தின் பலகணிகள் எப்பொழுதும் உங்களுக்காய் திறந்திருக்கிறது. If only you can lift your eyes. நிறைய வாட்டி சுத்தி பார்த்தாச்சு, எல்லா வழிகளையும் பார்த்தாச்சு, நம்முடைய கண்களுக்கு தெரிகிற பல காரியங்கள் நாம் பார்த்துட்டோம், எல்லா பக்கம் சுத்தி பார்க்குறோம். But I want to encourage you to try lifting your eyes up to the heavens. வானத்திற்கு நேராய், அந்த ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராய் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்க. தேவன் ஒருபோதும் தன்னுடைய முகத்தை, அவரை ஏறிட்டு பார்க்கிறவர்களுக்கு அவர் தன்னுடைய முகத்தை மறைப்பதே கிடையாது. He never hides his face from people who lift their eyes. Looking is different, but lifting your eyes is different. Paarpadu vera, yer eduthu paarpadu vera. Innik aandar yer eduthu paarkka porom. Let's look. Lift up our eyes to the heavens. That's where my help comes from. Kilakkum merkum vadakkum therkum adaipattu ponaalum அணையும் என்று நான் எண்ணி அக்கினி ஏழு மடங்கானாலும் என் கண்களை நான் ஏறெடுப்பேன். நான் ஒருபோதும் அசைக்கப்படுவது.

என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன், கண்களை நான் ஏறெடுக்கிறேன். One direction is still open. When you thought everything was over, one direction. Illa valiyum adaippadu kondu oru vali thirandirukkirathu. Kaal aandra solrar, there is still a way open. And you are thinking it's either north, south, east, west, but God says it's not, it's neither of those. It's one direction that is upwards. That we least forget. Nammude vaalkaiyila nam adikkadi marandu pogura oru thisai indru kaanra niyamapaduthukirar. Ella thisaiyum paathutinga. Look up. Lift your eyes. கண்களை ஏறெடுத்து பாருங்க, அந்த திசை திறந்திருக்கிறது. கண்களை ஏறெடுத்து அந்த வரியில இந்த பல்லவியில பாக்குறோம், கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன். There is power in the lifting up of our hands. நம்ம கரங்களை உயர்த்துகிறதுல ஒரு வல்லமை இருக்கு. நீங்க அதை பிலீவ் பண்ண, பிகாஸ் இட் இஸ் பிப்ளிக்கல். வேதத்தில் நம்ம நிறைய பேரை வாசிக்கிறோம், கரங்களை உயர்த்தினார்கள். They lifted their eyes and they lifted their hands. கண்களை ஏறெடுத்தாங்க, கரங்களை உயர்த்தினாங்க. நான் சொல்ற கரங்களை உயர்த்தும் பொழுது நம் கரங்களை பிடித்து நம்மை கண்மலையின் மேல் நம்மை நிறுத்த வல்லமை உள்ள தேவன். Let this worship be a prophetical worship for somebody in this place. இதை பார்த்து கொண்டிருக்கிற சிலருடைய வாழ்க்கையில தேவன் பேசுகிறார், Just lift your eyes and lift your hands. God's going to do something great in your life. In vaalkilo periya kaaryathai aandra seiya pogurar. En kangalai naan yeredukiren, en karangalai

அடிக்கப்பட்டு போனதே இல்லை. Take this as a promise from God. You will never be ashamed. தேவன் நம்மை ஒருபோதும் சத்துருக்களுக்கு முன்பதாக நம் தலை குனிய விடவே மாட்டார். என் தலையை உயர்த்துகிறவர் அவர். இஸ் எ லிஃப்டர் ஆஃப் மை ஹெட். என் கண்களை நான் ஏறெடுத்து பார்க்கிற ஆண்டவரே, என் கண்களை நான் ஏறெடுத்து பார்க்கிறேன், கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன். நிறைய வாட்டி நம்ம பார்க்கிறோம், ஆனால் ஏறிட்டு பார்க்கிறோமா? யூனோ திஸ் லிஃப்டிங் அப் ஆஃப் ஆர் ஐஸ் is at moments of desperation, is moments of intense need. வாழ்க்கையில இந்த கண்களை ஏறெடுத்து பார்க்கிறது சொல்றது, இட்ஸ் ஆண்டவரே, ஏனோ சாதாரணமா பார்க்கிறதுக்கும் ஏறெடுத்து பார்க்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நம்ம அநேக காரியங்களை வந்து நம்ம மேலோட்டமா பார்க்கிறது வேற, ஆனா ஏறெட்டு பார்க்கிறது வேற. நம்ம நிறைய வாட்டி பார்த்தா, இப்போ நான் ஒருவேளை நான் வெளியில யாரோ ஒருத்தருக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இஃப் வெயிட்டிங் ஃபார் சம்வான், யாரோ ஒருத்தங்க என்ன பார்க்க வராங்க, நான் இந்த வெளியில போய் நிறைய வாட்டி நம்ம ரோட பார்ப்போம்ல, ஆனா சில வாட்டி ஏறிட்டு பார்ப்போம். எப்போ நான் when it's times of expectation, யாரோ வராங்க, யாரோ வீட்டுக்கு வராங்கன்னு நான் நிறைய வாட்டி சில வாட்டில ஏறிட்டு பார்ப்பேன். ஒரு ஸ்டேஷன்ல வந்து நம்ம நிப்போம், நிறைய வாட்டி பார்ப்போம், ஆனா சில வாட்டி ஏறிட்டு பார்ப்போம். எப்போ ட்ரெயின் வருதா அப்படின்றது கொஞ்சம் ஏறிட்டு பார்ப்போம். டைம்ஸ் ஆஃப் டெஸ்பரேஷன், டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன், ஏறிட்டு பார்க்கணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அதை. ஆபிரகாம் ஆண்டவர் அவரை பலி செலுத்தும்படியாய் அவரை கூட்டிட்டு போறாரு. ஐ மீன், யூ நோ, காட் ஆஸ்க்ஸ் ஹிம் டு கோ டு தட் மவுண்டன். அநேக காரியங்களை ஆபிரகாம் பார்க்கறாரு. ஈசா கூட கண்களை எல்லாம் அநேக காரியங்களை பார்த்தான். ஈசாக்கு எதை பார்த்தான் அப்படின்னு சொன்னா, அப்பா விறகு இருக்கு, அவன் கண்களால பார்த்தான், நெருப்பு இருக்கு, பலி எங்க? யூனோ, அவன் கண்களால பார்க்கக்கூடிய சில காரியங்கள் அவனுக்கு தெரிஞ்சது. ஆனா அவன் கேட்ட கேள்வி பாருங்க, பலி எங்க அப்படின்னு கேட்டான் பாருங்களேன், அது எப்ப கிடைச்சது தெரியுமா? வேதம் சொல்லுது 22:13 ஆதியாகமத்துல, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும். நல்லா கவனிங்க, பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, விறகு கிடைச்சது, விறகு தெரிஞ்சது, நெருப்பு தெரிஞ்சது. ஆனா ஒருத்த ஏறெடுத்து பார்த்தான் பாருங்களேன், அப்போ தேவனுக்கு செலுத்த வேண்டிய பலி கிடைச்சது. The things that he did not see thus far. ஈசாக்கு இது வரைக்கும் தெரியாத ஒரு காரியம் எப்போ கிடைச்சதுன்னா, when they lifted up their eyes. எனக்கு சொல்கிறேன், இன்றைக்கு ஒருவேளை யூவ் சீன் சோ மெனி திங்ஸ் இன் யுவர் லைஃப், உங்கள் வாழ்க்கை நிறைய காரியங்கள் கண்களால் பார்த்துட்டீங்க, இது இருக்குது இது இருக்குது, பட் தெர் இஸ் சம்திங் தட் இஸ் மிஸ்ஸிங் இன் யுவர் லைஃப். இது மட்டும் இல்லையே, இந்த காரியம் என் வாழ்க்கையில் ஆண்டு சொல்கிறப்போ அது பார்த்தா தெரியாது, நீ ஏறெடுத்து பார்த்தா தெரியும். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் யூவ் கம் டு அ பாயிண்ட் வேர் யூஆர் லுக்கிங் அண்ட் யூஆர் நாட் ஃபைண்டிங் திங்ஸ். இந்த காரியம் கண்ணுக்கு தெரியல, நான் எவ்வளவோ பார்த்துட்டேன் எவ்வளவோ, பட் காட் சேஸ், வை டோன்ட் யூ லிஃப்ட் யுவர் ஐஸ், கண்களை ஏறெடுத்து பார்ப்பா. I don't know how much to explain this. இதனா எப்படி எனக்கு விளக்கறது தெரியல, பட் ஐ நோ தி ஹோலி ஸ்பிரிட் வில் கிவ் அஸ் தட் திங். இட் இஸ் நாட் ஜஸ்ட் லுக்கிங், வெறும் பார்க்கறது இல்லை, தெர் இஸ் சம்திங் மோர் தேன் தட். ஆண்டவரே, நான் இன்னைக்கு வெறும் பார்க்கறவனா இல்லை, நான் ஏறெடுத்து பார்க்கறேன் ஆண்டவரே. எனக்கு வேற வழி தெரியல, எனக்கு வேற பாதை தெரியல, கண்களை மாத்திரம் ஏறெடுத்து பாருங்க.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அனுதின தியானம்.
2: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:57. யுஎஸ்சி எனப்படும் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் கரோலினா கால்பந்து அணி நோட்டர்டேம் அணியிடம் படுதோல்வி அடைந்தது. 51-0 என்ற செட் கணக்கில் தோற்றது. இப்படிப்பட்ட படுதோல்வியை ஒருபோதும் சந்தித்திராத யுஎஸ்சி அணி வீரர்கள் பொருட்கள் வைக்கும் அறையில் ஓடிப்போய் ஒளிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு இந்த தோல்வி மிகவும் அவமானமாக தோன்றியதால் யாரையும் சந்திக்கும் தைரியம் அவர்களுக்கு வரவில்லை. அந்த அணியின் பயிற்றுனர் அவர்கள் இருந்த அறைக்கு தேடிச் சென்றார். தோற்கடிக்கப்பட்ட மாணவர்களில் சிலர் அங்கு இருந்ததை பார்த்தார். அவர்கள் மிகுந்த மனவேதனையோடு காணப்பட்டனர். அவர்களுடைய பயிற்றுனர் ஒரு பெஞ்சை தூக்கி போட்டு அதில் ஏறி நின்று கொண்டு அந்த மாணவர்களை பார்த்து, நீங்கள் ஏன் இந்த தோல்வியை மிகவும் பெரிதாக எடுத்துக்கொள்கிறீர்கள்? நீங்கள் தோற்றது யாருக்கு தெரிய போகிறது? சீனாவில் இருக்கும் ஜனத்தொகையில் சுமார் 80 கோடி பேருக்கு இப்படி ஒரு கால்பந்து போட்டி நடைபெற்றதே தெரியாது என்று கூறி அவர்களை உற்சாகப்படுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, தோல்வியும் வெற்றியும் வாழ்க்கையில் மாறி மாறி வரும். ஆனால் தோல்வியின் போது சோர்ந்து போய் அதிலேயே இருந்துவிட்டோமானால் நாம் மீண்டும் எழ முடியாது, செயல்பட முடியாது. ஆகவே நடந்ததை நினைத்து கலங்காமல் அதை மறந்துவிட்டு தேவன் நமக்கு வைத்திருக்கும் வெற்றியை அடைய பிரயாசப்பட வேண்டும். யோசுவாவின் தலைமையில் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்திரிக்க சென்றபோது அவர்களுக்கு தொடர்ந்து வெற்றி கிடைத்தது. அதே வெற்றியின் மனநிலையோடு ஆயி பட்டணம் என்ற சிறு பட்டணத்தை பிடித்துக் கொள்ளும்படி போருக்கு சென்றார்கள். அது மிகச்சிறிய பட்டணம் என்பதால் 3000 பேர் மட்டுமே யுத்தத்திற்கு சென்றார்கள். ஆனால் ஆயி பட்டணத்து மனுஷர் இஸ்ரவேலரில் 36 பேரை வெட்டி போட்டார்கள். இதை பார்த்த இஸ்ரவேலர் ஆயி பட்டண மனுஷருக்கு முன்பாக முறிந்து ஓடி போனார்கள். இதை கேள்விப்பட்ட இஸ்ரவேலரின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். யோசுவா தேவனிடம், நாங்கள் தோற்று போன செய்தியை கானானியரும் தேசத்து குடிகளும் கேள்விப்பட்டால் எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேரற்று போக பண்ணுவார்களே என்று புலம்பி ஜெபித்தார். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவிடம், நீ எழுந்திரு, இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன என்று கேட்டார். பின்பு தோல்விக்கான காரணத்தை சொல்லி அதை சரி செய்யும்படி கூறினார். அவர்கள் அதை சரி செய்த போது இம்முறை தேவன் மகத்தான வெற்றியை இஸ்ரவேலருக்கு கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் தோல்வியின் சிந்தையிலேயே இருந்துவிட தேவன் ஒருபோதும் நம்மை அனுமதிப்பதில்லை. நம் தோல்விக்கான காரணத்தை தேவன் விளக்கிச் சொல்லி நம்மை மீண்டும் ஜெயிக்கிறவர்களாக மாற்றுவார். ஆகவே தோல்வியின் எண்ணங்களை களைந்து போடுவோம். நம்மை முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக மாற்றும் தேவன் நம்மோடு இருக்கிறார்.

0: நீங்கள் கேட்கப் போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: நாளிலும் 119 சங்கீதம் 37 வசனத்தை நாம் வாசிப்போம். 119 சங்கீதம் 37 வசனம். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். அதனால இங்கே நாம் பார்க்கிறோம் ஜபத்தை குறித்து எப்படியாக வேதத்திலே உள்ள பரிசுத்தவான்கள் ஆண்டிடத்திலே ஜெபித்தார்கள் என்ற காரியத்தை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். இன்றைக்கு அதிலையும் ஸ்பெஷலாக அந்த சங்கீதத்தில் தாவீது எப்படியாக தாவீது ஜெபிக்கிறார் என்பதை குறித்து பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த முன்னாடி நேற்று பார்த்தோம் உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். அப்போ உயிர்ப்பிக்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும் என்ற சத்தியத்தை நாம் அறிந்து எப்படியெல்லாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், எந்த காரியத்தில் நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்றத தாவீது இங்கே கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்த்தோம். இங்கே அந்த தாவீது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், ஏன்னா வசனத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லாமல் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன், அதனால் நான் வசனத்தில் நான் செத்து போனவனாய் வசனத்தின்படி வாழாதபடிக்கு செத்து போன கிறிஸ்துவாய் நம்ம வாழ்கிறோம். அன்பாலே அதான் நேற்று காலையில் நம்ம பார்த்தோம் தியானித்தோம், வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். இன்றைக்கு இரண்டாவது நாள், அன்னைக்கு இரண்டாவது காரியமாக உங்களுடைய வழிகளில் என்னை உயிர்ப்பியும். அப்போ ஆண்டவுடைய வழிகளில் நாம் நடக்காமல் ஆவிக்குரிய ஜீவியம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவுடைய வழிகளின்படி நடக்காமல் நம்ம செத்து போன நிலைமையில் இருக்கிறோமா? அந்த வழிகளின்படி நடக்க முடியாதபடிக்கு தான் பிசாசு வேறு வழிகளை நமக்கு காமிச்சிருக்கிறான். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் வழிகள் இரண்டு தான் உண்டு வேத வாக்கின்படி, அகல வழி ஆபத்தாம் குறுகியதே மேலாம், ஆக நீ எவ்வழி செல்வாய் என்று நம்ம நாமளே கேட்டுக்கொள்ளும். நான் அகல வழியில் சென்று கொண்டிருந்தேன், பாவ வழியில் சென்று கொண்டிருந்தேன், இனி பரிசுத்தமான வழியில் வேதம் காட்டுகிற வழியில் வேதம் நமக்கு சொல்லித்தருகிற வழியில் நம்ம நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தீர்மானம் எடுக்கணும். இந்த வழிகளிலே நான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தான் இந்த தாவீது என்ன செய்கிறார், கதறுகிறார், இங்கே ஜெபிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால் இந்த வழிகளில் என்னை உயிர்ப்பியும் அவர் சொல்லும்போது அதுக்கு முதல் வசனத்தை பார்த்தா மாயை பாராதபடி என் கண்களை விலக்கி. இன்னைக்கு நிறையா இன்றைக்கி உலகத்தில் நம்ம மாய, அந்த காலத்திலே தாவீது இப்படி புலம்பிருக்கிறார், மாயை காணாதபடி என் கண்களை விலக்கின்றார். இப்போ இந்த காலத்தில் வந்து மாயையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஏன்னா கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம், 6000 ஆண்டுகளுடைய முடிவு பகுதியில் வந்திருக்கிறோம் என்று சொல்கிறேன். நாங்கள் கணக்கு போட்டு பார்த்தோம், 6000 முடிவில் வந்திருக்கிறோம். அப்போ எப்போ வேணாலும் ஆண்டுடைய ரகசிய வருகை வரலாம், அதுக்கு நாம் ஆயத்தப்படணும். அப்போ அவருடைய வழிகளில் நானும் நீங்களும் இதை கேட்கிற யாவரும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ மாயை பாராதபடி என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும்னு அழகாக அவர் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பாவிலே இது ஏன் இப்படி ஏறெடுத்தார் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வழி தப்பி போகிறது தாங்க பிசாசுடைய வேலை. ஆண்டவுடைய வார்த்தையின்படி நம்ம வாழாதபடிக்கு வழி தப்பி போகிறதான். இதுக்கு இதில் ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, நல்லா 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 12வது வசனம், 6:12 வசனத்தில் இப்படியாக தேவன் எழுதி வச்சிருக்கிறார். பாருங்கள், தேவன் பூமியை பார்த்து, பூமின்னா யாரை, பூமியில் உள்ள மக்களை ஜனங்களை பார்த்து, இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டு இருந்தார்கள். எதை கெடுத்துக்கிட்டானா, வழியை தான் கெடுத்துக்கிட்டான். ஆண்டவர் காமிச்ச வழியில் போல, அதுக்கு ஆப்போசிட்டாக போய் தங்கள் வழியை கெடுத்துக்கிட்டதுனால அவர் சீர்கெட்டதை ஒரு மக்களாக மாறிவிட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ உன் வழி என் வழி சீர்பட வேண்டும், அதனால் தான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று தாவீது கதறுகிறார். ஆண்டவரே உம்முடைய வழிகளின்படி என்னை உயிர்ப்பியும். அன்பாலே உண்மையிலே நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நினச்சி பார்த்தேன், இந்த கால வேலையில் நான் சீர்கட்டத்தனமாக நான் நடந்து கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று நான் ஓடின காரியம் உண்டு. அப்போ ஓடினேன், எதையோ கடவுள் என்று நம்பி என் தாய் தோப்பனார் சொன்னது தான் கடவுள், உண்மையான கடவுள்னு நினச்சி எந்தெந்த காரியத்துக்கோ நான் என்னை ஒப்பு கொடுத்தேன், என் வழி சீர்கட்டு போச்சுங்க. பாவமும் அதிகமாச்சு, பக்தியும் அதிகமாச்சு. பக்தியும் அதிகமானாக்கா பாவம் குறையணும்னு அதான் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு பக்தி அதிகமாக அதிகமாக பாவமும் அதிகமாச்சு. அப்போ எனக்கே புரியல ஏன் இந்த மாதிரி நடக்கிறோன்ட்டு. அதுமாதிரி அப்போ என்ன அர்த்தம், பக்தி அந்த பக்தி என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கலை. ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துகிட்ட நான் சாக போகிற அன்னைக்கு என்னோட ஆண்டவர் இடைப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னாக்கா, உபாகமம் 28 தான் என் மூலம் என் அதில் மூலம்தான் என்னோட பேசி என்னை இப்போ உயிர்ப்பிச்சை கொடுத்து என்னை வச்சிருக்கிறார். நான் என்ன பாவம் செய்தேன் அப்படின்னு நான் கேட்கும்பொழுது, உபாகமம் 28:9 படிங்களேன், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அதனால இந்த காரியத்தை என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா அவர் வழிகளில் நடக்கும்போது, அதுதான் பெரிய காரியம், அதை கட்டம் போடுங்க. அவர் வழிகளில் நடக்கும்போது, அப்போ ஏசாண்டவர் நமக்கு காண்பித்த இந்த தோரா, நமக்கு இந்த வேதகாமம், நமக்கு இந்த வேதம், பரிசுத்த பைபிள் நமக்கு காண்பிக்கிற அந்த வழிகளில் நீ நடக்கும்போது தமக்கு சொந்த பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார்னு சொல்கிறார். அதனாலே உண்மையிலே நேற்று நாங்கள் எபிரேயர் கிளாஸில் வந்து நாங்கள் இந்த ரூத் புத்தகத்தை தியானித்தோம். அந்த ரூத்து புத்தகம்தான் யூதர்களுக்கு, இஸ்ரவேலருக்கும் சரி, மற்ற புறஜாதி மக்களாகிய உலகத்தாருக்கும் சரி, அதுதான் காலண்டர் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. எப்பயுமே அந்த கூடார பண்டிகை வரும்பொழுது அந்த ரூத்து புத்தகத்தை தான் வாசிப்பாங்க. இதில் படிக்கும்போது சில கம்பாரிசன் படித்து நாங்கள் கம்பேர் பண்ணி சில இதெல்லாம் படிக்கும்பொழுது அதில் வந்து ரூத்து கேட்பா, என்னை ஏன்டா நீ ஏற்றுக்கிட்ட, என்னை ஏன் எனக்கு என் மேலே ஏன் தயவு காண்பித்த அப்படின்னு ஒரு அதிகாரத்தில் இருக்குது. 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 10 அப்போது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தால் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதிரிலே உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது என்றாள். எதனால் எனக்கு கிடைச்ச இந்த தயவு, நீ எதனாலேயப்பா எனக்கு இவ்வளோ இந்த போவாசை பார்த்து கேட்குறா. இன்றைக்கி போவாசை வந்து கிறிஸ்து இயேசுக்கு சமமாக சித்தரித்து இந்த வேதம் நமக்கு சொல்கிறது. ரூத்தை வந்து புறஜாதி மக்களாகிய நமக்கு ஈக்குவலாக சித்தரித்து இந்த ரூத்து புத்தகம் சொல்கிறது. அதை நாங்கள் எபிரேயரில் நாங்கள் தியானிக்கும்போது அப்போ அந்த போவாசு சொல்கிறாரு, இயேசு இப்போ எனக்கு சொல்கிற மாதிரி தான் நான் நினச்சி கண்ணீர் வடித்தேன் அன்னைக்கு. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு அப்படின்ற, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு உன் மாமியாருக்காக செய்தும் உன் தகப்பனையும் உன் தாயும் உன் ஜனத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனத்திலே வந்து எனக்கு எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்படும். புருஷன் மரணம் அடைந்த காரியம் அப்படின்னாக்கா, எந்த புருஷன் மரணம் அடைந்தான்னா, நான் ஒரு காலத்தில் விக்கிரக ஆராதனையை முக்கோடி தேவர்கள், 30 தேவர்களை நான் புருஷனாக கொண்டிருந்தேனா. இன்றைக்கி யாத்ராமத்தில் 1:20 நீங்கள் படிச்சிங்கனாக்கா, உன் தேவனாகிய கர்த்தர் நானேன்னு சொல்கிறார். 20:1 அதுக்கப்புறம் 20:22 20:3 என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னு போட்டிருக்கு நம்ம தமிழ் பைபிளில். ஆனால் மூல பாஷையில் எபிரேயரில் என்னன்னாக்கா, உன் தேவனாகிய புருஷன் நானேன்னு போட்டிருக்குதான். என்னன்னு போட்டிருக்கு, புருஷன். என்னையன்றி உனக்கு வேற புருஷர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். எப்படி இப்போ ஏகப்பட்ட 30 புருஷனை நான் கொண்டிருந்தேன் நான். ஆனால் என்னைக்கு ஏசாண்டவர் என் கண்ணை திறந்தாரோ அன்னைக்கு ஏக புருஷனை, ஏசு தான் எனக்கு புருஷன் சொல்லி நான் வந்தேன் பாரு. அதில் தான் அந்த வழியில் நடக்கும்போது தான் உனக்கு கிருபை கிடைச்சி. அதான் சொல்கிறார் இந்த போவாசு, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ என்ன செஞ்ச, அவன் புருஷன் மரணம் அடைஞ்சிட்டான், இந்த 30 தேவர்களை தூக்கி கடாசிட்டு இயேசுவே நீ தான் வழி, நீ தான் எனக்கு எல்லாம் என்ன சொல்லி வரும்போது தான் ஆண்டவர் சொந்த ஜனமாக நம்மளை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அன்பானே, இதை நேற்று உண்மையிலே நான் இதை தியானிக்கும் பொழுது கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. ஏன்னா ஆண்டவர் நம்மளை எவ்வளவாய் நேசித்து நம்மளை நம்முடைய அவருடைய வழியை நமக்கு காண்பித்து நம்மளை உயிர்ப்பிக்கிறார் என்பதை குறித்து நான் நினச்சி போகும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதில் போவாஸு ரூத்து இந்த அதிகாரத்தை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தோம். அதில் கொஞ்ச நாளைக்கு போவாஸ் வந்து ரூத்து பின்னாடி போவார், ரூத்தை ரூத்துக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செய்வார். அடுத்தது ரூத்து அவர் பின்னாடி போக ஆரம்பிச்சிடும். இதுதான் அங்கே நாங்கள் படித்தது. பார்த்துங்க, ரூத்து அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், போவாஸ் ரூத்துக்கு எவ்வளோ சலுகைலாம் பண்ணுவார். அதை எடுத்துகிட்டு போ, சிந்தனத்தை எடுத்துக்கோ, அதை எடுத்துக்கோ, என் விட்ட என் கூட சாப்பிட வச்சுக்கோ, அப்படி இப்படிலாம் சொல்லுவார். ஆனால் ரூத்து அவளோடு போய் ஐக்கியமான பிறகு ரூத்து அவர் பின்னாடி அவர் காட்டுற வழியில் போக ஆரம்பித்தான். அன்பாவில்லையே, அதே போல் தான் இன்றைக்கி நாம் புறஜாதியாக இருக்கும்போது நம்மளை தேடி ஆண்டவர் வராருங்க. தேடி வந்து அவருடைய வழியை நமக்கு கற்பித்து அதில் நம்மளை உயிர்ப்பித்து அவர் வழியில் செல்லும்படியாக நம்மளை செய்கிறார். அதன் பிறகு நம்ம அவருக்கு சொந்தமான ஜனம் ஆகிட்ட பிறகு நீ என்ன ஃபாலோ பண்ணுன்றார். நான் என்ன நீ என் வழியை நீ ஃபாலோ பண்ணி நட அப்படின்றார். அன்பாவில்லையே, இன்றைக்கி அதனால்தான் இன்றைக்கி நீதிமொழிகள் 6:23 என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா தெரியும். நீதிமொழிகள் 6:23 பாருங்கள், 6:23, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. இந்த போதக சிச்சைன்னா என்னங்க? இன்றைக்கி ஏசாண்டவர் நம்மளோட பேசுகிற அந்த போதகம், இன்றைக்கி போதகம் பண்ணுறார். இன்றைக்கி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை மறைச்சி நமக்கு போதிக்கிறார். அந்த போதனையை நம்ம காதில் வாங்கி அந்த போதனையின்படி நம்ம நடக்கிறவளாக இருக்கிறோமா? அதுதான் சிச்சை. இன்றைக்கி போதனையின்படி, ஏப்பா நீ லவ் பண்ணாதப்பான்னா அது போதனை. லவ் பண்ணுறவனுக்கு அது வந்து கசப்பாக தெரியும். லவ் பண்ணுறவங்களுக்கு அது பயங்கரமான ஒரு சே, இந்த வழியில் எப்படிடா நம்ம நடக்கிறது, இவன் லவ் பண்ணக்கூடாதுன்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் போதக சிச்சை. அதன்படி நீ நடந்தனா உனக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கி அநேகர் எனக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இந்த சத்து நூலில் வேலை செய்கிறவங்கெல்லாம் நான் சத்தியத்தை சொல்லும்போது அங்கே வந்தாக்கா நீங்கள் திருடக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, பொய் கணக்கு எழுதக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, அதனால் நாங்கள் வரலைங்க அப்படின்வாங்க. பாருங்கள், இது உண்மையை சொன்னால் இன்றைக்கி இப்படி தான் ஆண்டவர் நடக்கணும்.

அந்த நம்ம அந்த வார்த்தைக்கு அன்பவன்லே, எனக்கு உண்மையிலே ஆண்டவர் வந்து சங்கீதம் ஒன்று ஒன்று தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஒன்று ஒன்று உங்களுக்கு எல்லாருக்குமே மனப்பாடமாக தெரியும். துன்மார்க்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும் பாவிகளுடைய வழியில் நிற்கவே கூடாதுன்றார். நீ என்ன செய்கிற, நீ நானும் அவன் வழியில் தான் நடக்கிறோம். ஆனால் தான் இங்கே தாவீது சொல்கிறாரு, உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்று. அன்பாவில் இன்றைக்கி ஆண்டவுடைய வழியில் நம்ம உயிர்ப்பிக்கப்படுகிறோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பாவிகளுடைய வழியில் தான் நம்ம உள்ளோரும் எல்லாரும் பாவிகளும். எத்தனை கிறிஸ்தவர் இன்றைக்கி டிவி பார்த்து கொண்டு இப்படியெல்லாம் அவங்க துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஏசியா 53 நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும். 53:6 மறக்காதீங்க அந்த வாசனையை. நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், தன் தன் வழியிலே போனோம். இன்றைக்கி எந்த ஒரு கிறிஸ்தவனும் தன் தன் வழியிலே போகிறோன்னாக்கா நிச்சயமாக அவனுடைய நிலைமை கொஞ்சம் பரிதாபம்தான். வழி தப்பி போன ஆடுகளைப் போல திரிந்து போகிறோம். இன்றைக்கி அன்பான கிறிஸ்தவர்களே, இன்றைக்கி நாம் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கேட்டு அவர் வழியில் நடந்து நாம் போனோம்னா நிச்சயமாக கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இன்றைக்கி அவர் மேலே விழப்பண்ணி தான் இன்றைக்கி உண்மையிலே சொல்கிறேங்க, இன்றைக்கி 613 தேவ கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டளையின்படி யூதர்களும் செய்ய முடியல, நாமளும் செய்ய முடியல. அதனால் தான் ஏசாண்டவர் தானே என்ன செஞ்சார், அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு அந்த மாதிரி எல்லாவற்றையும் அவரே என்ன செஞ்சார், முடிச்சுட்டு சிலுவையில் முடிச்சுட்டு வெற்றி சிறந்தார். அவர் சொல்கிறார் கடைசியில் என்ன சொல்கிறார், மத்தேயு 7:13 என்ன சொல்கிறார் பாருங்கள். மத்தேயு 7:13 அடுத்தது யோவான் 13 என்ன சொல்கிறார், இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிற அதில் பிரவேசி வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இன்றைக்கி ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்களா சிலர். இன்றைக்கி நீ அநேகராக இருக்க போறியா சிலராக இருக்க போறியா? இன்றைக்கி அதெல்லாம் தான் ஆண்டவர் சொல்கிறார். இந்த கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாக இருக்கும், அது துன்மார்க்கத்தில் போய் முடிச்சிடும், நான் முடிவு நரகம். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் நெருக்கமுமாக தான் இருக்கும். கொஞ்சம் அதை தியாகம் பண்ணணும். லவ் பண்ணாதன்னா உனக்கு கசக்கும்தான், இருதயத்தை எனக்கு கொடுனாக்கா உனக்கு கசக்குந்தான், என் வழியை பார்த்து என் வழியில் நீ உயிர்ப்பிக்கப்படுனாக்கா உனக்கு கசக்குந்தான். ஆனால் அதன்படி செஞ்சேன்னா நமக்கு ஆசீர்வாதம், ஜீவனுக்கு போகிற வாசலில் போய் நம்ம நித்திய வழியில் போய் சேருவான்பான்லே. இன்றைக்கி ஆண்டவர் அதனால தான் சொல்கிறாரு, என் வழியில் வா, நானே வழியும் நான் ஜீவனுமாக இருக்கிறேன் அண்டு. யோவான் 14:16 என்ன சொல்லுது பாருங்கள், அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதானிடத்தில் வரான். அன்பானிலே இன்றைக்கி அதனால் தான் சொன்னார், ஏஸ் தில்லா சொன்னார், ஒரு என்னை பின்பற்றுவாயுங்கள். உண்மையிலே ஏசாண்டவர் இந்த வார்த்தையை ஏன் சொல்கிறான்னா, நான் அந்த சத்தியத்தின்படி கடைபிடித்து நான் வாழ்ந்துட்டேன், உனக்கு எளிமைப்படுத்தி கொடுத்துட்டேன் வழியை, அந்த வழி தெரியாத நீ அவஸ்தப்படாத, என் வழியில் நீ ஃபாலோ பண்ணுன்றார். அதனால் தான் அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று. அவருடைய அடிச்சுவடுகளை பவுல் பின்பற்றினால்தான் அவரும் தில்லா தன்னுடைய கடிதத்தில் எழுதுகிறாரு, என்னை பின்பற்றுவாகுங்கள் என்று. அன்பாவில்லை இன்றைக்கி நமக்கு முன்னோடியாக ஏசாண்டவரும் பவுளை போன்ற பரிசுத்தவான்களும் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த வழியில் நடந்து போயிருக்கிறாங்க. அந்த வழியில் நம்ம நடந்தோம் என்றால் நிச்சயமாக பரலோத்து போகிற வழியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் நித்திய வழி, ஜீவனுக்கு போகிற வழி. ஆனால் இன்றைக்கி நாம் சொந்த வழியில் போய்கொண்டிருக்கிறோம். அன்பாவில்லை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இன்றைக்கி தாவீது கதறதைப் போல நாம் ஜெபிப்போம், ஆண்டவரே உம்முடைய வழிகளிலே என்னை உயிர்ப்பியும், நீர் நடந்த வழிகளின்படி நான் நடக்க எனக்கு ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். அந்த வழிகளிலே நாம் உயிர்ப்பிக்கப்பட கான்சன்ட்ரா நம்ம ஜபம் பண்ணுவோம், கருத்தாய் ஜபம் பண்ணுவோம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம், என்னோடு எங்களோடு பேசுனீங்க, நாங்கள் மனம் போன போக்கில் வழியில் போகாமல் ஆண்டவரே எங்களுக்கு இஷ்டமான வழியில் போகாமல் உம்முடைய வழிகளில் நடக்க என்னை எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் செத்து போன நிலைமையில் உலகம் ஓடுற வழியில் ஓடிக்கொண்டிருக்கிறோம், அப்படி இல்லாதபடிக்கு உம்முடைய வழியில் போகிற

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. எசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் அதனுடைய 17 வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரர்களின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தீர்க்க தரிசன வார்த்தை. கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்னமே தம்முடைய ஜனத்தை குறித்த தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். அதனுடைய 1 நீங்கள் பார்த்தீங்கன்னால் தெரியும், மகிழ்ந்து பாடு, கம்பீரமாய் பாடி, ஆனந்த சத்தமிடு என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். 3 வசனத்தில், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். 4 வசனத்தில், பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. இப்படி தேவன் தம்முடைய ஜனத்தை குறித்ததான மேலான மேன்மையான திட்டங்களை எல்லாம் வெளிப்படுத்திவிட்டு கடைசியில் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று. அப்படி என்றால் இந்த நாளில் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, யாருக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படுகிறது என்றால், யாரை குறித்து தேவ திட்டம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு விரோதமாய்தான் சத்துரு தன் திட்டங்களை, தன் காரியங்களை, தன் ஆயுதங்களை உருவாக்குகிறான், வெளிப்படுத்துகிறான். ஆனால் அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. காரணம், உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான், சத்துரு தேவ திட்டத்துக்கு விரோதமாய் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நிர்ணயித்த காரியம் நடக்கக்கூடாது என்பதற்காக சத்துரு என்ன செய்ய நினைத்தாலும் என்ன ஆயுதத்தை உருவாக்கினாலும் அவைகள் அனைத்துமே வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் நம்மோடு பேசி நம்மை பலப்படுத்துகிறார். ஆமென். பார்வோன் இஸ்ரவேலரை ஒடுக்க நினைத்தான். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் முன் போலவே பெருகியிருந்தார்கள். எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள் என்று. காரணம், ஒடுக்குவதல்ல தேவ சித்தம், ஒடுக்குவது பார்வோனுடைய சித்தம், ஆனால் அவர்களை பெருக பண்ணுவது தேவ சித்தம். தேவ சித்தமே நிறைவேறினது. சவுல் தாவீதை அழிக்க நினைத்தான், ஆனால் வேதம் சொல்லுகிறது தாவீது விருத்தி அடைந்தான் என்று. ஏசபேல் எலியாவின் ஓட்டத்தை முடிக்க நினைத்தாள், ஆனால் கர்த்தர் எலியாவின் ஓட்டத்தை தொடர பண்ணினார். நாளைக்கு இந்நேரத்தில் எலியாவின் கதையை முடிப்பேன் என்று ஏசபேல் எலியாவுக்கு விரோதமாய் ஒரு ஆயுதத்தை உருவாக்கும் போது கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, எதிரான ஆலோசனைகள், எதிரான ஆயுதங்கள், எதிரான சூழ்ச்சிகள், உங்களுக்கு எதிராக செய்யப்படுகிற காரியங்களை குறித்து நீங்கள் கலங்க தேவையில்லை. தேவன் நம்மை குறித்து ஒரு திட்டத்தை நிர்ணயித்திருப்பார் என்றால் அதுதான் நடக்கும். அதற்கு நேராக தான் நம்மை நடத்துகிறார். சோர்ந்து போக தேவையில்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, எதிரியின் திட்டத்தை அவமாக்கி எங்களுக்கான உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லா எதிரான ஆயுதங்களையும் வாய்க்காமல் போக பண்ணுகிற உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய அதிசயமான செயல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சித்தமே நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

7. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு என்று காணக்கூடியதாக இருக்கிறது. கதைகளை பிரசுரிக்க நூற்றுக்கணக்கான பத்திரிகைகள் இருக்கிறது. சினிமாக்களும் டெலிவிஷன் நிகழ்ச்சிகளும் பல கட்டுக்கதைகளை ஜனங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறது. கிறிஸ்தவ உலகத்திலேயும் கட்டுக்கதைகள் கட்டுக்கடங்காத முறையில் உட்பிரவேசித்து விடுகின்றது. சிறு கதைகளும் உபமானங்களும் அவசியம்தான். அரிய பெரிய சத்தியங்களை எளிதான முறையில் ஜனங்களுக்கு விளக்கி சொல்ல கதைகள் அவசியமே. கிறிஸ்துவும் கூட சிறு சிறு உவமைகள் மூலமாக பெரிய பெரிய சத்தியங்களை மக்கள் உள்ளத்திலே பதிய செய்தாரே. பிரசங்கங்களில கூட ஒரு சில கதைகள் அவசியம்தான். ஆனால் முழு பிரசங்கமுமே கதையாகவே போய்விடக் கூடாது. ஒரு பிரசங்கியார் கர்த்தருடைய அன்பையும் பரிசுத்தத்தையும் குறித்து ஊக்கமாய் பேசினார். இடையிலே ஒரு உதாரணத்துக்காக குரங்கு வாழைப்பழம் தின்ற கதையை அழகாய் வர்ணித்து விவரித்தார். கூட்டம் முடிந்த போது பலரிடம் தன்னுடைய பிரசங்கத்தை குறித்த கருத்தை அவர் கேட்ட போது எல்லோரும் சொன்ன ஒரே காரியம் குரங்கு கதை சுவாரஸ்யமாக இருந்தது என்பதே. அந்த ஊழியரின் முகம் அப்படியே சுருங்கி போனது. அவர்கள் கர்த்தருடைய அன்பை குறித்து பேசுவார்கள் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆனால் அந்த கட்டுக்கதையோ சத்தியத்தை மூடி மறைத்து போட்டது. அப்போஸ்தலர் பவுல் இந்த கட்டுக்கதைகளை குறித்து தீத்துவுக்கும் திமோத்தேயுவுக்கும் எழுதிய நிருபத்திலே வேற்றுமையான உபதேசங்களை போதியாத படிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்துக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாத படிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடு என்று 1 திமோத்தேயு 1:3 குறிப்பிடுகிறார். வேதம் சொல்லுகிறது, சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவ்வாறு 2 பேதுருவில் காணக்கூடியதாக இருக்கிறது. கட்டுக்கதைகளை மாத்திரமல்ல, சின்ன சின்ன சம்பவங்களை பெரிதாக மிகப்படுத்தி சுவாரஸ்யமாக பேசி ஜனங்களுடைய கவனத்தை தங்கள் பக்கமாய் இழுக்கலாம் என்று அநேகர் எண்ணுகிறார்கள். அதிலே தேவன் பிரியப்படுவது இல்லை. சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது என்கிறார் ஞானி. கர்த்தரோடு அதிகமாய் நெருங்கி ஜீவித்து அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் ஜனங்களிடம் வீண் வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்க மாட்டார்கள். ஜனங்கள் மத்தியிலே வீண் கதைகளை பேசுகிறவர்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கவும் மாட்டார்கள். தேவ பிள்ளைகளே, உங்கள் வாயின் வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். உங்கள் நினைவுக்கு, பலவானை பார்க்கலும் நேடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். இவ்வாறு நீதிமொழி 16:32 காணலாம். அன்பு அந்த தேவ ஜனங்களே, இப்படியாக 24 மணி நேரங்களிலும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து அளவில்லாத சந்தோஷத்தினாலும் மகிமையினாலும் திருப்தியினாலும் நிறைவாக்குவாராக. ஆமென்.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாய்

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: துருக்கி நாட்டில் பல ஆண்டுகளுக்கு முன்னால் சிறையில் இருந்த பலர் தங்கள் வாழ்க்கையே தியாகம் செய்தார்கள். அந்த சிறைச்சாலையில் இருந்தவர்கள் அனைவரையும் மாற்றுவதற்காக மிகவும் சிறிய அறைகளை கொண்ட சிறைச்சாலை கட்டப்பட இருக்கிறது என்பதை அறிந்த அவர்கள் அறையை விட்டு வெளியே வராமல் ஒழுங்காக தங்களுக்கு கொடுக்கப்படும் உணவுகளும் தங்களுக்கு வேண்டாம் என்று கூறி பல வாரங்கள் மாதங்கள் சாப்பிடாமல் இருந்து பலர் மரித்து போய்விட்டார்கள். சுயாதீனம் அல்லது விடுதலை வாழ்க்கை என்பது எவ்வளவு பெரிய ஒன்று என்பதை அடிமைத்தனத்தில் இருக்கும் ஒருவர்தான் சரியாக புரிந்து கொள்ள முடியும். சிறையில் இருக்கும் அவர்களுடைய அறை சிறியதாக மாற்றப்படப் போகிறது என்பதை அறிந்தவர்கள் பட்டினி இருந்து உயிரையும் வாய்த்துக் கொள்ள ஆயத்தமானார்கள். ஆனால் பாவத்திற்கு அடிமையான பலர் அப்படிப்பட்ட அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணமில்லாமல் தொடர்ந்து பாவ அடிமைத்தனத்தில் வாழ்வது மிகவும் பரிதாபமான ஒரு நிலை. பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான் என்று பரிசுத்த வேதம் கூறுகிறது. பாவம் செய்யும் ஆத்மா சாகும் என்பது வேத வசனம் சொல்லும் சத்தியம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இயேசு நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை அனுபவித்து விட்டதால் பாவ அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கவும் நாம் சுயாதீனத்தோடு வாழவும் நம்மை வழிநடத்த கடவுள் காத்திருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று பரிசுத்த வேதம் தெளிவாக கூறுகிறது. இயேசு நம் வியாதியை குணமாக்குவார், இயேசு நம் பணத்தேவையை சந்திப்பார் என்பதை விசுவாசிப்பது போல இயேசு என் பாவங்களிலிருந்து என்னை விடுதலை செய்வார் என்று விசுவாசிக்கும் பொழுது அவருடைய கிருபையினாலே அந்த மேலான விடுதலையை அவர் நமக்கு தருகிறார். உங்கள் வாழ்வின் அடிமைத்தனம் எதுவாக இருந்தாலும் விடுதலையை பெற்றிட இயேசுவின் மேலேயே உங்கள் நம்பிக்கையை வையுங்கள். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். என்ன செய்வோமா?

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இன்றைக்கு நாம் தொடர்ந்து நீதிமொழிகளின் புஸ்தகம் 6 அதிகாரத்தின் 16 முதல் 19 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்கலாம்.
2: So let us read from Proverbs chapter 6 verses 16 to 19.
1: நீதிமொழிகள் 6 16 19.
2: Proverbs 6 16 to 19.
1: ஆறு காரியங்களை கர்த்தர் பெருக்கிறார், ஏழும் அவருக்கு அருவருப்பானவைகள்.
2: These 6 things the Lord hates, yes 7 are an abomination to him.
1: அவையாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்து ஓடும் கால், அபத்தம் பேசும் பொய்சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே.
2: A proud look, a lying tongue, hands that shed innocent blood, a heart that devises wicked plans, feet that are swift in running to evil, a false witness who speaks lies, and one who sows discord among brethren.
1: தேவன் வெறுக்கிற, தேவன் அருவருக்கிற ஆறு முதல் ஏழு காரியங்களை ஞானி பட்டியலிடுகிறார்.
2: Here the preacher lists down these 6 to 7 things which the Lord hates and which he detests.
1: இந்த ஏழு காரியங்களில் கர்த்தருடைய அளவற்ற கிருபையினாலே ஆறு காரியங்களை நாம் தியானித்து முடிக்க கர்த்தர் கடந்த நாட்களிலே கிருபை தந்தார்.
2: Among the 7 things the Lord has helped us and given us grace to complete 6 of these things.
1: இந்த செய்திகள் உங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்ததாக நீங்கள் அநேகர் ஃபோன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் எங்களுக்கு தெரியப்படுத்தினீர்கள்.
2: And many of you also let us know that you were much blessed through this 6 things through your phone calls, through your emails and your WhatsApp messages.
1: உங்களுக்கு மாத்திரமல்ல பேசுகிற எனக்கே இது ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது.
2: And not only to you, it was really something different and really blessing to the one who speaks this.
1: நான் முன்பு தியானித்திராத ஒரு பகுதியாக இது இருந்து ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய பர்சனல் லைஃபுக்கு அது ரொம்ப தெளிவூட்டுகிறதா இருந்தது.
2: So every word that meditated was something which I never meditated earlier and it was giving a clarity to my personal life as well.
1: இன்றைக்கு இந்த ஏழாவது காரியத்தை நாம கவனிக்க போகிறோம்.
2: Today we're going to meditate on the 7th thing.
1: நீங்கள் இந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஆறு காரியங்கள் கர்த்தர் வெறுக்கிறது, ஏழும் அவருக்கு அருவருப்பானவைகள் சொல்றதுல இந்த ஏழாவது இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெறுது.
2: So here which the Lord says 6 things the Lord hates and 7 are an abomination to him. Among this the 7th one is very important.
1: நான் நினைக்கிறேன் சகோதரருக்குள்ளே

0: விரோதங்கள், சண்டைகள், பிரிவினைகள் வருவது தேவனுக்கு பிரியமானதல்ல. அது தேவன் அருவருக்கிறார். தேவனுடைய மனதிற்கு அது பெரிய வேதனையானது.
1: So this kind of separation or discord that comes among brethren is something which is not pleased with, which the Lord hates and detests.
0: சகோதரரை தேவன் விரோதத்துல வாழணும் அப்படின்னு ஆண்டவர் அவர்களை படைக்கல.
1: The Lord did not create brothers that they should live in that hatred.
0: நல்லா கவனிங்க.
1: Listen carefully.
0: தேவன் உண்டு பண்ணின எல்லாமே நல்லது.
1: So whichever the Lord created, it was good.
0: அவர் எதையெல்லாம் உண்டு பண்ணார்னா, மனிதனை உண்டு பண்ணினார் என்று நம்ம சரீர பிரகாரமாக ஒரு உடலை மாத்திரம் நம்ம பார்க்க கூடாது.
1: So when we talk about creation, we should not see men as just a physical body alone.
0: Human body கிடையாது. அதையோடு சேர்த்து அந்த உடலோடு, அந்த உடல்கள் நடுவிலே அல்லது மனிதர்கள் நடுவிலே உள்ள உறவுகளையும் தேவன் தான் சிருஷ்டித்தார்.
1: And among that, it was the relationships that was between those brothers or those human bodies was also created by God.
0: நீங்கள் இதை போன்ற மனிதர்களுக்குள்ள இருக்கிற உறவுகளை போல உறவுகளினுடைய நெருக்கத்தை, அதனுடைய பல வகைகளை நீங்க எந்த இனத்திலையும் நீங்க பார்க்க முடியாது.
1: So this different kinds of relationships and the closeness of relationship among human beings cannot be found in any other living creatures.
0: நம்மள பாத்தீங்கன்னா, உறவுகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் அப்பா அம்மாவோட நின்றது இல்ல.
1: If you look at our relationships, it will not stop with only father and mother.
0: அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மாவோடையும் உறவுகள் இருக்கு, அவங்களுடைய அப்பா அம்மாவோடையும் உறவு இருக்கு.
1: So we have connection relationship with father's father and father's father's father.
0: சிலர்லாம் family tree என்று எழுதுவாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா 10 தலைமுறை, 50 தலைமுறை, 100 தலைமுறைக்கெல்லாம் அப்படியே எழுதிட்டு வருவாங்க.
1: So some people will have family tree, they will write this relationship for 10 generations, 50 generations as well.
0: அதே போல நம்மோடு கூட பிறக்கிறவர்களோடும் ஒரு பெரிய, ஒரு அகண்ட ஒரு உறவு மனித வர்க்கத்தில் உண்டு.
1: And also we have a very wide and broad relationship with the siblings that who are born along with us.
0: ஒரே பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் மட்டும் இல்ல.
1: Not only children born to the same parents.
0: பெற்றோருடைய சொந்தங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் கசின்ஸ் என்று சொல்லி அடுத்த லெவல்ல சகோதரர்களாக அங்க ஒரு உறவு படருகிறது.
1: And there is also a relationship that spreads around in a form of cousins in this society.
0: அது மட்டும் இல்ல, பிள்ளைகளுடைய பிள்ளைகள் தங்களோடு பிறந்தவர்களுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அந்த உறவு இன்னொரு லெவல்ல அப்படியே படருது.
1: And the next level relationship which spreads like children's children and children's of their siblings as well.
0: இதெல்லாம் வந்து எந்த மிருக சாம்ராஜ்யத்துலனா நீங்க பார்க்கவே முடியாது.
1: You cannot see such kind of relationship among animals.
0: இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா, டைவர்ஸா வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் ஆண்டவர் மனுஷனுக்குள்ளதான் வச்சிருக்காரு.
1: So the Lord has set such kind of complicated and diverse relationship only in human beings.
0: இதுக்கு நம்ம ஒவ்வொண்ணுக்கும் ஒவ்வொரு பேர் வேற வச்சிருக்கோம்.
1: And we have also named each and every relationship here.
0: தாத்தா, பாட்டி, அம்மா, பூட்டம், பூட்டி அப்படின்ற அளவுக்கு போறோம். அதுக்கப்புறமா சகோதரன், சகோதரி, மாமா, அத்தை, சித்தப்பா, சித்தி, பெரியப்பா, பெரியம்மா, என்னென்ன உறவுகள் இன்னும் என்ன நிறைய இருக்கு. எனக்கு சிலதெல்லாம் புரியாது. அந்த அளவுக்கு உறவுகள் பாத்தீங்கன்னா அவ்வளவு நீண்டு பறந்து இருக்கும்.
1: So we have so many relationships like grandfather, grandmother, great grandfather, great grandmother and also uncle, aunt, cousins, brother, sister and many other relationships which is widely diverse.
0: நான் சொல்லுவேன், இந்த உறவுகள் ஆண்டவர் ஏன் உருவாக்கி கொடுத்தார் என்று சொன்னால் நாம் எல்லாம் ஒன்றா இருக்கணும்ன்றதுக்காக தான்.
1: So the reason why the Lord created all the relationships is because that we should be together.
0: ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சகோதரருக்குள்ளே அல்லது உறவுகளுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ண மனிதனால் முடியும்.
1: So the problem here is man can create discord among brethren.
0: இது வேதனையோடு சொல்வேன், ஆதிகால திருச்சபையில இந்த பிரச்சனை இருந்தது.
1: So I could tell it with sorrow that this problem prevailed in the early church as well.
0: 1 கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களை பார்ப்பீர்களானால்,
1: If you read 1 Corinthians chapter 1 verses 10 to 13,
0: நல் உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய சபைக்குள்ளேயே விரோதங்கள், பிரிவினைகள் இருந்ததாக பவுல் சொல்கிறார்.
1: So here Paul says this church which ought to be an example for a good relationship but there were found divisions among them.
0: 10 வசனத்துல பாருங்க.
1: Verse 10.
0: சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்க வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன்.
1: Now I plead with you brethren by the name of our Lord Jesus Christ that you all speak the same thing and that there be no divisions among you but that you be perfectly joined together in the same mind and in the same judgment.
0: ஏனெனில் என் சகோதரரே உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது.
1: For it has been declared to me concerning you, my brethren, by those of close household, that there are contentions among you.
0: உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன்.
1: Now I say this that each of you says I am of Paul or I am of Apollos or I am of Cephas or I am of Christ.
0: கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்?
1: Is Christ divided? Was Paul crucified for you or were you baptized in the name of Paul?
0: எவ்வளவு பெரிய பெரிய இது இன்னும் நிறைய போயிட்டே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த 1 கொரிந்தியர்ல இந்த ஐக்கியத்தை பற்றி ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு.
1: So here in 1 Corinthians this apostle Paul writes more about this fellowship.
0: ஏன் இதை எழுதுறாருனா இந்த கொரிந்து சபையில ஏராளமான பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு மூல காரணமாக ஐக்கியம் இன்மையை அப்போஸ்தலனாகிய பவுல் சுட்டிக்காட்டுகிறார்.
1: So it's because there were many problems that were present in this church, but the most important reason for this problems is their separation or division.
0: ஆவிக்குரிய ரீதியிலேயே என்ன வந்ததுனா பிரிவினை வந்தது.
1: So there were divisions even the spiritual life.
0: என்ன காரணத்துலப்பா சபை வந்து பிரிஞ்சிருக்குன்னு கேட்டா, நான் வந்து அப்பல்லோவை சேர்ந்தவன், நான் வந்து பவுலை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், இன்னும் கொஞ்சம் பேர் நான் யாரோடையும் சேரல, நான் கிறிஸ்துவோடு சேர்ந்தவன்.
1: So why is this division? It's because some says I belong to Paul, some says I belong to Apollos, some says I belong to Cephas, and others says I don't belong to anybody, I belong to Christ.
0: சபைக்குள்ளேயே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பாஸ்டரை பிடிச்சுக்கிறாங்க, ஒவ்வொரு தலைவரை பிடிச்சுக்கிறாங்க, நாங்க அவரை சேர்ந்தவர்கள்.
1: So even in church, each believer is clinging on to each pastor saying that we belong to that pastor.
0: ஒருவருக்கு ஒரு போதகர் பிரியமா இருக்கிறது தப்பு கிடையாது.
1: So it is not wrong that one person is more pleased to a one pastor.
0: ஒரு முறை அப்பாவே எங்க செய்தியில ஒரு முறை சொன்னாங்க.
1: Even a father told in one sermon.
0: யங்கட்டியும் சில பேர் இத சொல்லியிருக்காங்க.
1: Some people have also told me this.
0: பாஸ்டர் என் வைஃப்க்கு வந்து உங்க டாடி பேசினாதான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
1: So my wife will be happy only if your daddy speaks.
0: அவங்க அப்பா பேசும்போது தான் அவங்களுக்கு பெரிய திருப்தி.
1: So she will be satisfied very much only when your father speaks.
0: எனக்கு நீங்க பேசினாதான் ரொம்ப சந்தோஷம்.
1: But to me I will be happy only if you speak.
0: இதே இது அப்பாட்டியும் போய் நேரா சொல்லிருக்காங்க.
1: They have told the same thing to father as well.
0: நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க.
1: Many will say so.
0: ஒவ்வொரு போதகனுடைய பிரசங்கத்தை விரும்புறது வேற.
1: So you are liking the preaching of one pastor is different.
0: ஆனா சபை எப்படி இருக்க கூடாதுனா, நான் உன்னை சேர்ந்தவன் இல்ல, நான் அவரை சேர்ந்தவன், அவரை சேர்ந்தவன் இல்ல, உன்னை சேர்ந்தவன், அப்படி சொல்ல கூடாது.
1: But church should not say that I don't belong to you, I belong to him, that I don't belong to him, I belong to you.
0: அல்லது நீ என்னோடு சேர்ந்தவன் அல்ல, நான் உன்னோடு சேர்ந்தவன் அல்ல, அப்படி சொல்ல கூடாது.
1: Or otherwise they should not say I don't belong to you and you don't belong to me.
0: எல்லாருக்கும் விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம்.
1: Everyone may have their likeness.
0: ஆனால் என்ன லைக்கிங்ல டிஃபரன்ஸ் இருந்தாலும் அன்பிலே எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களா இருக்கணும்.
1: No matter whatever difference is found in their likes and dislikes, everyone should be together in one accord there.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இது 131ஆம் சங்கீதத்தின் அந்த சங்கீதத்துக்கு நேர் எதிரடையாக இந்த கொரிந்து சபை இருக்கிறது நீங்க பார்க்கலாம்.
1: You can see that this church of Corinth is totally opposite to Psalm 133.
0: வேதம் சொல்லுகிறது அங்கே, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது.
1: It says here, behold how good and how pleasant it is for brethren to dwell together in unity.
0: நான் சொல்லுவேன், இப்படிப்பட்ட ஐக்கியத்தை உடைப்பதற்கு சகோதரருக்குள்ளே விரோதங்களை உண்டு பண்ணுகிறவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன்.
1: So such kind of person who sows discord and breaks such kind of relationships is detestable before God.
0: மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 24 முதல் 25 பாருங்க.
1: If you read Mark chapter 3 verses 24 and 25.
0: ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாதே. ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாதே.
1: And if a kingdom be divided against itself, that kingdom cannot stand. And if a house be divided against itself, that house cannot stand.
0: Ella governinga.
1: Listen carefully.
0: Inda pirivinai undu pannuvathu vandu namakke periya kedu.
1: So this creating this discord is a big question mark to us.
0: Adu nammude veettukku kedu, nammude naattukku kedu, sabaikku kedu, ella edathilum kedu dhaan.
1: So it is something something great blunder even to our family.
0: Dangerous.
1: Danger even to our society, our family, even to our personal life as well.
0: 1 Corinthians 3rd adhigaram mudhal 4 vasanangalai paarthal,
1: if you read 1 Corinthians chapter 3 first 4 verses,
0: inda Corinthian sabayila vandu naan Kebavai serndavan, Paulai serndavan, Apolloai serndavan solli ovvorthar pirinju kadandanga paarenga. Idha patti avar eludumbodhu solraaru, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதா இருக்குதுன்னு சொன்னாரு.
1: So here he speaks about that division that happened in Corinth church, and I brethren could not speak to you as to spiritual people but as to carnal, as to babes in Christ.
0: 3rd வசனம் பாருங்க,
1: verse 3,
0: பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா?
1: For you are still carnal, for where there are envy, strife and divisions among you, are you not carnal and behaving like mere men?
0: ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் அல்லவா?
1: For when one says I am of Paul and another I am of Apollos, are you not carnal?
0: எப்படி இருக்கு பாருங்க.
1: How it is?
0: இது தேவனுக்குரியதல்ல, ஆவியானவருடைய நடத்துதல் கிடையாது. எங்க ஒருவன் பிரிவினையை கொண்டு வருகிறானோ அங்க ஆவியானுடைய கிரியை இருக்காது, அது வந்து மாமிசத்தின் கிரியை தான்.
1: So this is not the leading of the Holy Spirit, this is not something spiritual. Where a person brings division, it is a work of his body and carnal.
0: அது அவனுடைய ஃப்ளஷ், அவனுடைய ஃப்ளஷ்லி லஸ்ட்ல தான் அவன் முன்னேறானே தவிர ஆவியானவருடைய நடத்துதலின்படி அவன் முன்னேறதில்லை.
1: So he proceeds only on his fleshly lust and he doesn't do according to the leading of the Holy Spirit.
0: ஒரு குடும்பத்துக்குள்ள பிரிவினை கொண்டு வருகிறவன் ஆவியானவரால் நடத்தப்படுகிறவனா இருப்ப வாய்ப்பே இல்லை.
1: A person who brings divisions among a family cannot be a spiritual person.
0: ஒரு சபைக்குள்ள குழப்பத்தையும் பிரிவினையையும் சண்டைகளையும் பொறாமைகளையும் விரோதங்களையும் தூண்டி விடுகிறவன் 100% சொல்றேன், அவன் ஆவியானவரால் நடத்தப்படல, அவன் பிசாசினாலும் மாம்சத்தினாலும் நடத்தப்படுகிற ஒரு தூதனாய் இருக்கிறான்.
1: A person who brings this discord, this separation or a division or contentions among this church and also families, they are the persons who are 100% led by the evil spirit, they are not led by the Holy Spirit.
0: சபைக்குள்ள ஊழியத்திற்குள்ள குடும்பங்களுக்குள்ள விரோதங்களையும் பகைகளையும் அவங்க வந்து சண்டைகளையும் பிரிவினைகளையும் உண்டாக்குகிற எந்த நபரா இருக்கலாம், அவங்க சொல்ற ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் பொய் தீர்க்க தரிசனம், அவங்க நடத்துற ஆராதனை மாய்மாலமான ஒரு ஆராதனை, அவங்க செய்யற ஊழியம் தேவனால் அங்கீகரிக்கப்படாத ஒரு பொய்யான ஒரு மாய்மாலமான ஊழியம் என்பதுல எந்த சந்தேகமே கிடையாது.
1: And it might be any person who brings this discord, separation, hatred, fight and strife between families and churches and relationships, they are the people who are not led by the Holy Spirit. The prophecy they do are false prophecy and the ministry that they do are hypocritical ministry as well.
0: என்னுடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நல்லா கவனிங்க.
1: All the children of God who listen to me, kindly listen to me.
0: நீங்க ஒரு ஊழியத்துல, ஒரு சபையில, ஒரு குடும்பத்துல நீங்க அங்கமா இருக்கலாம்.
1: You might be a member of your family or a society or a church.
0: அந்த இடங்கள்ல பிரிவினையையும் விரோதங்களையும் சண்டைகளையும் உண்டு பண்ணுகிற எந்த மனிதனா இருக்கலாம், அவர்களோடு நீங்க கலவாதிருங்க.
1: It might be any person who brings separation, discord, contention or strife in that place, please don't associate with them.
0: அவங்க எவ்வளவு பெரிய பிரசங்கியாரா இருக்கலாம், அவங்க எவ்வளவு பெரிய பாடகரா இருக்கலாம், அவங்க எவ்வளவு பெரிய ஊழியம் செய்யறவங்களா இருக்கலாம், கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை நடத்துவ வாய்ப்பே இல்ல.
1: They might be a great preacher, they might be a great singer, they might be a person who does great ministry, but it is not possible for the Holy Spirit to lead them at all.
0: முற்றிலும் மாய்மாலத்தினாலும் வஞ்சகத்தினாலும் பாவ பிச்சினாலும் அவர்கள் பிடிக்கப்பட்டிருக்காங்க என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது.
1: There is no doubt they are totally possessed by sinful nature, all the deceit and hypocritical spirit.
0: பவுல் சொல்றாரு, நீங்க இவ்வளவு பிரிவினையும் சண்டையும் வச்சுக்கிட்டு நீங்க இருக்கிறது நீங்க ஆவிக்குரியவர்கள் கிடையாது, நீங்க எல்லாம் மாம்சத்திற்குரியவர்கள்னு சொல்றாரு.
1: Paul says having so much of strife and divisions among you, you are not spiritual people but you are carnal.
0: இப்படிப்பட்ட விரோதங்களையும் சண்டைகளையும் சகோதரருக்குள்ளே உண்டு பண்ணுகிற இடத்துல ஆவியானவர் இருக்க மாட்டார்.
1: The Holy Spirit will not be staying in that place where such kind of divisions happens there.
0: என்ன இருக்கும்?
1: What will be there?
0: யாக்கோபு 3:16 பாருங்க.
1: James 3:16 says
0: வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்செய்கைகளும் உண்டு என்று வாசிக்கிறோம்.
1: Where envying and strife is, there is confusion and every evil work.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: நம்முடைய தேவன் இதை விரோதிக்கிறார், இதை வெறுக்கிறார்.
1: Our God hates this and he detests this.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: ஆண்டவர் நமக்காக ஜெபிக்கும் போது அவருடைய பிரதான ஆசாரிய ஜெபத்தை போய் நீங்க யோவான் 17 அதிகாரத்துல வாசித்து பாருங்க.
1: When Jesus prayed for us, we are in this
0: high priestly prayer
1: in John chapter 17, you can read this.
0: அங்க பார்க்கலாம், நாம் ஒன்றா இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்க வேண்டும் என்று நான் உம்மை நோக்கி வேண்டுகிறேன் என்று அவர் ஜெபம் பண்ணுவார்.
1: He prays, Father, that they all may be one as you, thou Father, art me in me and I in you.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: இந்த விரோதம் இல்லாத ஐக்கியம் ஏன் ரொம்ப முக்கியம் தெரியுமா?
1: So why this relationship without discord is very important?
0: எபிரேயர் 12:14 வாசிப்பீர்களானால்,
1: If you read Hebrews 12 and verse 14,
0: 14:15
1: verses 14 and 15,
0: யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே.
1: Pursue peace with all people and holiness, without which no one will see the Lord.
0: ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் எச்சரிக்கையா இருங்கள்.
1: Looking carefully lest anyone fall short of the grace of God, lest any root of bitterness springing up cause trouble and by this many become defiled.
0: கவனிங்க,
1: listen carefully.
0: யாவரோடு சமாதானமா இருப்பதற்கும் பரிசுத்தமா இருக்கிறதுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு.
1: So being following peace with all men and being holy is has a good connection between each other.
0: கண்கண்ட சகோதரனை நேசியாதவன் காணாத தேவனை எப்படி நேசிப்பான்?
1: So if you cannot love a brother whom you see, how can you love a father whom he has not seen?
0: ஒருவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தை நேசிக்க தெரியாட்டி எப்படிங்க தேவனை நேசிக்கிறேன்னு சொல்ல முடியும்?
1: So when a person cannot love his own family, how can he say that he loves God?
0: ஒருவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தார் சொந்த சகோதரர் செய்த குற்றங்களை ஒருவன் மன்னிக்கிற இருதயம் இல்லாமல் அவன் எப்படி பிரசங்கிக்க முடியும்?
1: So if a person doesn't have the heart to forgive the mistake of his own brothers and own family, then how can he preach?
0: இந்த ஆவிக்குரிய உலகம் சில இடத்துல ரொம்ப வேடிக்கையா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
1: The spiritual world is really a world is really surprising us and it is really a question at many places.
0: சொந்த குடும்பத்தை விரோதித்து அவர்கள் மேல் அவ்வளவு பெரிய கசப்பு உணர்வை வைத்து கொண்டு எப்படிதான் சில பேர் ஊழியம் செய்யறாங்களோ, எப்படிதான் சில பேர் பிரசங்கம் பண்றாங்களோ, எப்படிதான் சில பேர் ஆவியில நிறையறாங்களோ, அது பெரிய ஆச்சரியமா இருக்குது.
1: It is really surprising to see how people who have a discord or hatred against their own family members, they preach well, they also do all kinds of ministry and worship God.
0: சொந்த குடும்பத்தை சொந்த சகோதரனை மன்னிக்க முடியாதவங்க எப்படிங்க மன்னிக்கும் தேவனை குறித்து மற்றவங்கட்ட சொல்ல முடியும்?
1: People who cannot forgive their own brothers or own family, how can they preach the forgiving God to others?
0: ஊருக்கு உபதேசம் செய்து தன்னுடைய வாழ்க்கையிலே அது கிரியை செய்யவில்லை என்றால் அது எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும்?
1: So when they preach others but it doesn't work in their own life, how effective can the preaching be?
0: இங்க நடக்கிற காரியங்களை பாருங்களே.
1: Look at the things that are happening today.
0: ரொம்ப வேதனையாக இருக்குது.
1: They are really sorrowful.
0: வேதம் சொல்லுது, நீ வந்து சமாதானமா இல்லனா பரிசுத்தமாவும் இருக்க முடியாதுப்பா.
1: The Bible says if you're not peaceful you cannot be holy as well.
0: அவர் சொல்றாரு ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் உங்களுக்குள்ளே முளை தெளும்பாம இருக்க எச்சரிப்பாருங்க.
1: He says you should be very careful that no one should fall short of glory of grace of God and that no root of bitterness should spring up in your life.
0: உங்க பரிசுத்தத்தை நீங்க இழந்துருவீங்க.
1: You have lost your holiness.
0: உங்களுடைய கிருபையை நீங்க இழந்துருவீங்க.
1: You will lose your grace.
0: அதுக்கு மேல ஒரு பெரிய ஆபத்து அவர்களால் இருக்கிறது.
1: And above all there's a great danger that is waiting for them.
0: என்ன தெரியுமா?
1: Now what is that?
0: இவர்களுடைய கசப்பான வேர், இவர்களுடைய விரோதம், இவருடைய சமாதானமற்ற கிரியைகள் ஒரு பெரிய கலகத்தை எல்லா இடங்களையும் உண்டு பண்ணிடும்.
1: So they are peacelessness, they are a root of bitterness that causes a great trouble in every place.
0: இந்த கலகத்தை நிறுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
1: It is very difficult to stop this trouble or the rebel.
0: எனக்கு இதை விட ரொம்ப வேதனையான காரியம் என்னன்னா,
1: So what is more painful than this?
0: நான் சொல்லுவேன், உள்ளத்துல விரோதத்தை வச்சுக்கிட்டு, இருதயத்துல கசப்பை வச்சுக்கிட்டு, பரிசுத்தத்தை இழந்து, கிருபையை இழந்து, அநேகருக்குள்ளே கலகத்தை உண்டு பண்ணிட்டு முடிவில் என்ன நடக்கும் தெரியுமா? அநேகர் இவர்களாலேயே தீட்டுப்பட்டு போவார்கள்.
1: Having lost their peace, having lost their grace, and having this bitter root of bitterness in them, and causing a rebel and trouble among people, at last many will be defiled by them.
0: அநேகர் தீட்டுப்பட்டு போயிடுவாங்க.
1: Many will be defiled.
0: இன்னொரு விதமா சொன்னா, இந்த விரோதத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, கசப்ப மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒருவன் வந்து வாழ்க்கை வாழும்போது, ஊழியம் செய்யும் போது, அவன் தன்னுடைய தனிப்பட்ட பரிசுத்தத்தை இழந்து போறது மாத்திரம் இல்ல, அநேகருடைய பரிசுத்தத்தை அவன் குலைக்கிறவனாய் மாறுவான்.
1: So when a person have this kind of bitterness or hatred in his life and when he causes trouble and rebel other people, he not only loses his holiness, he will also make other people to lose their holiness.
0: ரொம்ப ரொம்ப எச்சரிப்பா இருக்க வேண்டும்.
1: We should be very careful about this.
0: இந்த விரோதம் நம்ம யாருக்குள்ளேயும் குடிகொள்ள கூடாது, அது எழும்ப கூடாது.
1: This discord should not dwell in any one of us.
0: இப்படிப்பட்ட இடங்களிலே நீங்கள் இந்த கிரியைகளை நீங்க பாப்பீங்க.
1: You can see such kind of works in these places.
0: பரிசுத்தத்தை ஜனங்கள் விரும்பாமல் அவர்கள் அசுத்தத்தை விரும்பி, அவர்கள் சண்டைக்காரர்களாக, கலகக்காரர்களாக, தேவனுக்கு தூஷணத்தை கொண்டுவர்களாக மாறிவிடுவாங்க.
1: So people will not like holiness and they will be involved in all kinds of strife and struggles and they blaspheme the name of God.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: ரொம்ப ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
1: We should be very careful.
0: நமக்கு வந்து ஆண்டவர் அழைப்பை கொடுத்திருக்கிறாரு.
1: The Lord has given us a calling to us.
0: நம்ம எல்லாருக்கும் அந்த அழைப்பு இருக்கு.
1: We all have that calling.
0: மத்தேயு 5:9 சொல்லுகிறது.
1: Matthew 5:9 says.
0: சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள், அல்லது பிள்ளைகள் எனப்படுவார்கள்.
1: Blessed are the peacemakers for they shall be called the children of God.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இதுல தமிழ்ல உள்ள வார்த்தையை விட இங்கிலீஷ்ல கொஞ்சம் நல்லா இருக்குது.
1: So here it is in English it is very nice than in Tamil.
0: தமிழ்ல வந்து இந்த நீதிமொழிகள் 6:19 வந்து எப்படி சொல்லுகிறதுனா, விரோதத்தை சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் அப்படின்ற அர்த்தத்துல இருக்கு.
1: In Tamil it means that actually the one who creates discord among brethren.
0: Right. விரோதத்தை உண்டு பண்றது.
1: The one who creates discord.
0: ஆனா இங்கிலீஷ் வெர்ஷனுக்கு வருவீங்களானா ரொம்ப அழகா இருக்கு. He who sows discord among brethren. சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுகிறவன்ல விதைக்கிறவன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு.
1: But in English it means one who sows discord.
0: எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த காலையில நான் தியானிக்கும் போது என்ன ரொம்ப தொட்டுச்சு அந்த வார்த்தை.
1: This morning as I meditated this word really touched me.
0: உண்டு பண்றது வேற, விதைக்கிறது வேற.
1: To create is different but to sow is different.
0: பாருங்க, இந்த விதைக்கிறது அப்படின்றது வந்து ஏதோ தெரியாம விதைச்சிட்டேன், அறியாம விதைச்சிட்டேன், ஏதோ ஒரு போற போக்குல விதைச்சேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க.
1: So when you mean by sowing, it doesn't happen haphazardly or accidentally.
0: விதைக்கிறேன் என்று ஒருவன் சொல்லுவானால் அவன் திட்டமிட்டு விதைக்கிறான்.
1: So when a person sows, he carefully plans and sows.
0: எதை விதைக்கிறேன், எங்கே விதைக்கிறேன், எப்பொழுது விதைக்கிறேன், எதற்காக விதைக்கிறேன், இந்த நாலு கேட்காம அவன் விதைக்க மாட்டான்.
1: He will not sow without asking these four questions. Where do I sow? How do I sow? When do I sow? What do I sow?
0: நாலு வார்த்தை மறந்துடாதீங்க.
1: Four words.
0: எதை விதைக்கிறேன்?
1: What do I sow?
0: எந்து விதைக்கிறவன போய் கேளுங்க, he chooses the crops. என்ன வர வேண்டும், என்ன விளைய வேண்டும் என்று அவன் திட்டமிட்டு தெரிந்தெடுத்து தான் விதைக்கிறான்.
1: So ask a sower, he will choose what he is he chooses the crops and he sows what he wants.
0: எங்கே விதைக்கிறேன் என்பதை அவன் திட்டமிட்டு வைக்கிறான்.
1: He also plans where to sow.
0: ஓரமா வைக்கிறனா, நடுவுல வைக்கிறனா, எந்த நிலத்துல, எந்த பகுதியில நான் விதைக்கிறேன் என்று அவன் திட்டமிடுகிறான்.
1: He plans where do I sow, whether it's the corner or the middle or in the land or which ground.
0: மூன்றாவது, எதற்காக விதைக்கிறேன்.
1: Number 3, for what?
0: எந்த நோக்கத்தோடு விதைக்கிறேன், அது தெரியாம விதைக்க மாட்டான்.
1: He will not sow without knowing the purpose.
0: நான்காவது, காலம் பார்த்து தான் விதைப்பான்.
1: Number 4, when he will look at the time of sowing.
0: எந்த சரியான காலம், இந்த விதைக்கு எது தகுந்த காலம், எந்த காலத்துல விதைச்சா முழு பலன், நல்ல அறுவடை வரும்னு பார்த்து பார்த்து தான் விதைப்பான்.
1: He will look for the favorable time and season so that he will get a good reward and reap at the end.
0: இப்போ இதே கண்ணோட்டத்துல விரோதத்தை விதைக்கிறத பத்தி யோசித்து பாருங்க.
1: So just think about this strife or discord in the same perspective.
0: விரோதத்தை விதைக்கிறவன் அப்படின்னு யோசித்தீங்கன்னா, விரோதங்களை உண்டு பண்றவங்க எப்பவுமே, எதை நான் விரோதிக்க பண்றேன், எந்த இடத்துல விரோதத்தை உண்டு பண்றேன், எதற்காக இந்த விரோதத்தை நான் உண்டு பண்றேன், எப்பொழுது உண்டு பண்றேன், இதெல்லாம் யோசிக்காம அவங்க செய்யறது கிடையாது.
1: Similarly, the one who sows discord also carefully chooses where he sows or what, when and to whom.
0: இது வந்து சும்மா அதுவா அதுவா முளைச்சிருச்சு விரோதம் அப்படிலாம் கிடையாது.
1: So this is not something that just happened accidentally.
0: இதெல்லாம் திட்டமிட்டு செய்யப்படுகிறது.
1: So it is carefully planned and did.
0: திட்டமிட்டு செய்யப்படுது.
1: It is carefully planned.
0: நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து ஒரு ஓமானம் சொன்னார்.
1: Jesus Christ told us a parable.
0: ஒரு எஜமான் வந்து நல்ல பயிர்களை தன்னுடைய வயல்ல விதைத்தான்.
1: So a good farmer, he had a good harvest in his farm.
0: அது நல்ல விளைஞ்சு வர்ற நேரத்துல ஒரு நாள் அவனுடைய வேலையாட்கள் வந்து பார்த்துட்டு எஜமானை பார்த்து கேக்குறாங்க, என்ன எஜமானே, நம்ம நல்ல விதைகளை தானே விதைத்தோம், இங்க எப்படி இவ்வளவு களைகள் வந்து முளைச்சு நிக்குதுன்னு கேட்டாரு.
1: So at the time of harvest, when it was yielding a good crop, his servants came and saw and asked him, see, we have sowed good seeds, but why there are tares among this good seeds?
0: அப்போ எஜமான் சொல்றாரு, இது நாம விதைக்கல, ராத்திரியில வந்து சத்துரு வந்து இதுக்கு நடுவுல அவன் களையை வச்சுட்டு போயிருக்கான்னு
1: சொன்னார். So here master says, the see, we did not sow it, but in the night the thief or the enemy who came and sowed the seeds among them.
0: அப்போ இது டெலிபரேட்டா செய்யற ஒரு காரியம். என்ன தப்பு செய்யறேன், என்ன விரோதத்தை உண்டு பண்றேன், என்ன கலகத்தை உண்டு பண்றேன்னு தெரிஞ்சே செய்யற வேலை.
1: So this is something done deliberately as to plan where he plans what kind of discord he is doing with whom and who is that victim actually.
0: இது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து நினைக்கிறதுக்கே கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. ஏன்னா சில பேர் இருக்காங்க, அவங்க விரோதங்களை உண்டு பண்றது வந்து ஏதோ தெரியாம பேசி விரோதம் வந்துருச்சுன்னு சொல்றது இல்ல, வேணும்னே திட்டம் போட்டு தங்களுக்கு எப்படி லாபம் கிடைக்கும், தாங்க விரோதிக்கிறவர்கள் தங்களுக்கு பிடிக்காதவர்களை எப்படி கெடுக்கணும், அவங்களை எப்படி நாசமாக்கணும்னு திட்டம் பண்ணி இறங்கி ஆலோசனையோடு தான் இறங்கி வேலை செய்யறாங்க.
1: So when you think about this, it's really horrible and terrible. There are people who really plans very well to find out the person and the victim whom they can attack so that they can receive that reward whatever they want at the end of it.
0: ரொம்ப ரொம்ப நாம இந்த மாதிரி செயல்களுக்கு நாம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும், விலகி இருக்கணும். இப்படிப்பட்டவர்களோடு கலப்போமானால் அவர்கள் அறுக்கிற பலனுக்கு நாமளும் பங்காளிகளா இருப்போம்.
1: So we should be very careful about it. We should stay away from them. And when you also associate with them, then we also become part of their reaping.
0: ஏனால் தேவன் உண்மை உள்ளவர்.
1: It's because God is faithful.
0: ஒரு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அவனே அறுப்பான்.
1: So what a man sows, so shall he reap.
0: நீ நன்மையை விதைத்தால் நன்மை அறுப்பாய், தீமையை விதைத்தால் தீமை அறுப்பாய்.
1: If you sow good, you will reap good. If you sow evil, you will reap evil.
0: தென்னங்கண்ணை வச்சுட்டு மாம்பழம் அறுப்பேன்னு நினைக்க கூடாது.
1: So when you sow a coconut seed, you cannot expect a mango tree.
0: எதை விதைக்கிறீங்களோ அறுத்துருவீங்க.
1: So what you sow, so shall you reap.
0: நான் என் சகோதரருக்குள்ளே, என்னுடைய சங்கத்திற்குள்ளே, என் சபைக்குள்ள நான் என்ன விதைச்சிட்டு இருக்கேன் யோசித்து பாருங்க.
1: So what am I sowing among my brothers, among my family, among my society and among my church?
0: என்னுடைய பலனை என்னவா இருக்கணும்னு நான் தீர்மானம் பண்ண முடியும்.
1: So I can decide what my reward should be.
0: ஆண்டவரே, விரோதத்தை விதைக்கிற ஒருவனாக உம்மால் அருவருக்கப்படுகிறவனாய் நான் இருக்கவே கூடாதுன்னு நீங்க ஜெபம் பண்ணணும்.
1: You have to pray, Lord, let me not be a person who sow discord, who will be detested and who will be hated by you.
0: இந்த விரோதங்களை ஒரு மனுஷன் விதைக்க பண்ணுவதற்கு அவனுக்குள்ளே உள்ளான பிரச்சனை என்ன?
1: So what is the problem that is present in a man for him to sow this discord among others?
0: வேதத்தின்படி நீங்கள் வாசித்தால் நிறைய இருக்கலாம். என்னுடைய தியானத்துல நான் அறிந்தது மூன்று முக்கிய பிரச்சனைகள்.
1: There may be many in the Bible, but according to me, when I meditated, there are three important problems.
0: இந்த மூன்று காரியங்கள் தான் விரோதத்தை விதைக்க பண்ணுகிற சுபாவத்தை ஒருவனுக்குள்ள உண்டாக்குது.
1: So these three things are the one that brings a characteristic of sowing discord among brethren.
0: முதலாவது,
1: number one,
0: the seed of pride, பெருமையின் விதை.
1: The seed of pride.
0: பெருமையின் விதை.
1: The seed of pride.
0: இதுதான் விரோதத்தை விதைக்க பண்ணுகிற முதல் காரணம்.
1: This is the first reason to sow discord.
0: பிலிப்பியர் 2 அதிகாரம் முதல் 4 வசனங்களை பாருங்க.
1: Philippians 2 first 4 verses.
0: அதனால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாரோ தேறுதலும், ஆவியிலே யாரோ ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக
1: Therefore, if there is any consolation in Christ, if any comfort of love, if any fellowship of the Spirit, if any affection and mercy, fulfill my joy by being like-minded, having the same love, being of one accord, of one mind. Let nothing be done through selfish ambition or conceit, but in lowliness of mind, let each esteem others better than himself. Did you note down the words?
0: இதா ஒரு இடத்துல ஆறுதல், அன்பு, தேறுதல், ஐக்கியம், பட்சம் இதெல்லாம் இருக்கணும்னு சொன்னா, ஏக சிந்தையா இருக்கணும்னா, அதுல இருக்க கூடாது என்னன்னா, எதையும் பெருமையினால செய்யக்கூடாது.
1: So if there should be a consolation, comfort, fellowship, affection, mercy and like-minded, so whatever you do, you should not do with a pride.
0: பெருமை எங்க நுழைஞ்சிருச்சோ அங்க வந்து எல்லா விதமான விரோதங்களும் உண்டாயிடும்.
1: So where pride enters, there happens all kinds of discord.
0: பெருமை என்ன சொல்லும் தெரியுமா? உன்னை விட நான் சிறந்தவன்.
1: So pride insists that I am better than you.
0: பெருமை என்ன சொல்லும் தெரியுமா? மற்றவர்களை விட எனக்கு தான் இது தகும்.
1: Pride says I deserve better than others.
0: பெருமை என்ன சொல்லும் தெரியுமா? நான் சொல்றதை எல்லாரும் கேட்கணும்.
1: Pride says my opinion deserves to be heard.
0: நான் சொல்றதை யாரும் கேட்கலனா, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலனா, நான் தான் இதுக்கு தகுதியானவன் யாரும் நீங்க நினைக்கலனா, நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய வெறுப்பை நான் எல்லாருக்குள்ளையும் விதைப்பேன்.
1: So it says, if it is not heard, if my decision is not heard, if I am not given importance, if I am not deserved better, then I will make my discontent known.
0: நான் மற்றவர்களுக்குள்ளே விரோதத்தை, பிரிவினையை உண்டு பண்ணுவேன்.
1: I will sow discord and division among others.
0: அதற்கு பவுல் சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு ஆலோசனை என்ன?
1: What is the good counsel of Paul here?
0: அவர் சொல்லுகிறாரு, நீங்க தயவு செய்து வாதினாலாகிலும் எதையுமே வீண் பெருமையினாலும் செய்யாம மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் உங்களிலும் மேன்மையா எண்ணிருங்க அப்படின்னு சொன்னார்.
1: Let nothing be done through selfish ambition or conceit, but in lowliness of mind, let each other esteem others better than himself.
0: முதலாவது சொல்லுவேன், பெருமை இந்த மாதிரி விதைகளை விதைப்பதற்கு முதல் காரணம்.
1: Number one, the seed of pride is the one which sows such kind of discord.
0: ரெண்டாவது, விரோதத்தை விதைக்க பண்றது, அதே வசனத்துல நான் நிரூபம் எம்பசைஸ் பண்ணணும்னா, the seed of selfishness, சுய நலத்தை விரும்பும் ஒரு இருதயம்.
1: Number 2, the seed of selfishness.
0: இது வந்து சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணும்.
1: This sows discord among brethren.
0: அதான் அந்த அப்போஸ்தலனாய் பவுல் சொன்ன வார்த்தையை நம்ம வாசித்தோம், தங்களிலும் மற்றவர்களை மேன்மையாய் ஒருவன் எண்ணாமல் போனால் அவன் விரோதத்தை விதைக்கிறவனாக மாறுவான்.
1: So here, as Apostle Paul says, when a person don't esteem the other better than himself, then he will sow discord among brethren.
0: நான் எனக்கு என்னுடைய இப்படியே ஒருவன் யோசித்துட்டு இருந்தான்னா, நிச்சயமாகவே விரோதத்தை விதைக்கிறவனா மாறுவான்.
1: So if a person is selfish thinking I, me, mine, then he will be sowing discord.
0: ஒரு சரீரம் ஒன்னா இருக்கணும் அப்படின்னா எல்லா அவயவங்களும் மற்ற அவயவத்துக்கு உதவி செய்யணும், மற்ற அவயவத்தை கனம் பண்ணணும், அப்பதான் சரீரம் ஒன்னா இருக்கும்.
1: Well, if a body ought to be together, then all the organs of the body should help each other, they should support and they should honor each other.
0: ஒரு சரீரத்துல ஒரு பகுதிக்கு ஒரு சின்ன பலவீனம் வந்தா கூட, அதுக்கு ஒரு ஆபத்து வந்தா கூட, முழு சரீரம் அதுக்கு ஒத்துழைக்குது, அதோடு வந்து இணையுது, அதை வந்து தூக்கி விடுது.
1: So if one part of the body is weak or it is damaged, the entire parts of the body supports it, it also helps it and honors it.
0: ஆனால் அநேக இடங்கள் அப்படி நடப்பதில்லை.
1: But in many places that doesn't happen.
0: ஒரு செல்ஃபிஷ் ஆம்பிஷன் என்ன பண்ணுதுன்னா, நான் என்னுடைய எனக்காக அப்படின்னு எழும்பும் போது மிகப்பெரிய விரோதங்களையும் பிரிவினைகளையும் அங்கே கொண்டு வந்துவிடும்.
1: So when you rise up with selfish ambition saying that I, mine, myself, then that brings discord and separation there.
0: பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு வாலிபனாய் இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சபையிலே நடந்த ஒரு அந்த போதகருடைய அடக்க ஆராதனைக்கு நான் சென்றிருந்தேன்.
1: So many years ago I happened to go to a church in that pastor's funeral service was that.
0: அங்கே அந்த போதகர் ஒரு நல்ல மூத்த போதகர், ரொம்ப சீனியரான ஒரு போதகர்.
1: So he was a very senior pastor there.
0: பல வருடங்களாக அவர் அந்த இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்தார்.
1: He was ministering in that place for many years.
0: அவருடைய குடும்பத்தார் அவரோடு சேர்ந்து ஆரம்பத்திலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த ஊழியத்தை எல்லாருமே பாடுபட்டு தான் அவங்க மேல கொண்டு வந்தாங்க கர்த்தருடைய கிருபையினால.
1: All the family members as well joined with him right from his beginning and they struggled a lot to bring up that ministry.
0: எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது அந்த அடக்க ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது.
1: It was really painful. The funeral service was going on.
0: கணவனை இழந்து அந்த பாஸ்டர் அம்மா அவங்க பெட்டி பக்கத்துல உட்கார்ந்திருக்காங்க.
1: That wife of that pastor was beside that coffin box. She lost her husband.
0: அவங்க குடும்பத்தாரெல்லாம் அந்த துக்கத்துல உட்கார்ந்திருக்காங்க.
1: And all the family members are filled with sorrow.
0: அந்த சபையில அந்த போதகர் ஒருவரை கனம் பண்ணி அவரை வந்து கொஞ்சம் படிச்ச மனுஷன், வேலைகள் எல்லாம் செய்ய சொல்றதுக்கு. அவர் பாஸ்டர் கிடையாது, அவர் பிலீவர்.
1: So there is a believer in the church whom the pastor honors. He is an educated person there.
0: அவர் வந்து சொல்றாரு, I want to get into pastor's shoes அப்படின்றாரு. எங்க? அடக்காராதனையில்.
1: So in that funeral service that person said I want to get into pastor's shoes.
0: பாஸ்டருடைய இடத்தில் நான் வர விரும்புகிறேன், நான் வர ஆயத்தமா இருக்கிறேன்.
1: I am prepared to come to the place of the pastor.
0: ஏப்பா, இறந்தவர் இன்னும் பொதிக்க கூட இல்ல.
1: See, you have not even buried the one who is dead.
0: இவர் சொல்றாரு, விசுவாசி.
1: He is a believer.
0: இன்னும் அபிஷேகம் பெறல, இன்னும் அவரை பாஸ்டரா நியமிக்கல, ஊழியத்துல சில உதவிகளை செய்த மனுஷன் சொல்றாரு, I want to get into pastor's shoes.
1: He is not yet ordained or he is not dedicated or anointed to be a pastor, but he says that I want to get into pastor's shoes.
0: எனக்கு அந்த சின்ன வயதுல அந்த வாலிபனா யோசித்தேன்.
1: As a young boy I thought,
0: ஒரு மனிதாபியம் கூட இல்லையே.
1: So he doesn't have any humanity.
0: என்ன ஒரு மனிதாபியம்? அட, ஒரு மனுஷன் இறந்திருக்காரு.
1: See, a man is dead.
0: அவங்க எல்லாம் துக்கத்துல இருக்காங்க.
1: Everyone is in sorrow.
0: அத பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாம ஏன் காரியம் என்ன?
1: He is not even worried about that thing, but he is worried.
0: இவருக்கு என்ன பிரச்சனைனா, நான் எப்படி அந்த காலி இடத்தை நான் நிரப்புறது?
1: So his problem is I have to fill that empty space somehow.
0: இதா செல்ஃபிஷ் பீப்பிள் பண்ற வேலை.
1: So this is the work of selfish people.
0: யார் இறந்தானே, யார் வாழ்ந்தானே, எனக்கு என்ன, நான் எனக்கு என்ன கிடைக்கும், அதான் முக்கியம்.
1: No matter whoever may die, whoever may live, but what will I get?
0: இது வந்து பயங்கரமான விரோதத்தையும் பிரிவினையையும் எந்த இடத்திலயும் உண்டு பண்ணிடும்.
1: So this can create and sow discord and bring separations and division anywhere.
0: மூன்றாவது ஒரு விதை இருக்குங்க, இது பயங்கரமான விதை. இது விரோதத்தை உண்டு பண்றது.
1: The third seed that sows discord.
0: முதலாவது சொன்ன பெருமை.
1: The first one, the seed of pride.
0: இரண்டாவது தன்னலம்.
1: Number 2, the seed of selfishness.
0: மூன்றாவது ஒன்று இருக்கு, விரோதத்தை உண்டு பண்றது. என்னன்னா, நீதிமொழிகள் 16:28.
1: Proverbs 16:28.
0: மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான்.
1: A dishonest man spreads strife and a whisperer separates close friends.
0: சகோதரருக்குள்ளே பிரிவினை உண்டு பண்ற மூன்றாவது பொல்லாத காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, gossip, கோல் சொல்லுவது.
1: The third seed that sows discord among brethren is the seed of gossip.
0: ஒரு கோல் சொல்லுகிறவனால ஐக்கியத்துக்கு எந்த பலனும் பிரயோஜனமும் பலமும் உண்டாகாது.
1: There will not be any use or reward or any strength because of a gossiper to our relationship.
0: கோல் சொல்லுகிறவன் நேர்மை உள்ள ஒரு உண்மை உள்ள இருதயத்திலிருந்து பேச வாய்ப்பே இல்லை.
1: A whisperer or gossiper will not speak from a honest heart.
0: அவனுடைய நோக்கம் என்னவென்றால், அவன் யார்கிட்ட போய் இந்த கதையை சொல்லுகிறானோ அவர்கள் வந்து இவன் சொல்லுவதை நம்ப வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவன் செய்கிறான்.
1: So his only intention would be that to whomsoever he speaks this, they have to believe what he says.
0: தான் சொல்லுவது யாராலும் கடிந்து கொள்ளப்படக்கூடாது. தன்னுடைய ஹிடன் இன்டென்ஷன்ஸ் வந்து மற்றவர்கள் கேட்பதற்கு நம்ப தகுந்த விதமாக உண்மைகளை திரித்து பேசுறவன் தான் கோல் சொல்லுகிறவன்.
1: So he will speak in such a way to just bring out his hidden things out of his heart. Therefore, people will not rebuke him and that he will make people to believe him.
0: நான் இதை எப்படி விளக்குறேன்னு தெரியல, பட் இது நாம ரொம்ப ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
1: I don't know how to explain this, but we should be very careful about them.
0: ஒருவர் வந்து தவறு செய்றாங்க அப்படினா,
1: if a person commits a mistake,
0: அதை ஹேண்டில் பண்றதுக்கு பெஸ்ட் வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, நேரடியாக அவர்களிடத்துல பேசுவது சிறந்த முறை.
1: The best way to handle that mistake is speaking directly to that person.
0: நேரடியாக பேசணும்.
1: Speaking directly to that person.
0: கலாத்தியர் 1:6 பாருங்க.
1: Galatians 6:1.
0: சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர் பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு.
1: Brothers, if anyone is caught in any transgression, you who are spiritual should restore him in a spirit of gentleness. Keep watch on yourself, lest you too be tempted.
0: அப்பனா அர்த்தம் என்ன?
1: So what does it mean?
0: ஒரு சகோதரன் குற்றம் செய்யலாம்.
1: So your brother may commit a mistake.
0: செய்த குற்றத்தை ஊரெல்லாம் பரப்பக்கூடாது.
1: So you should not go around spreading that mistake to others.
0: நீ வந்து அந்த சகோதரன் சீர் பொருந்தும்படி அவனை நேரடியாக கூப்பிட்டு அவனிடத்துல பேசிரு. அவன்கிட்ட நீ ஆலோசனை சொல்லு.
1: So you have to call him directly and speak to him and counsel him that he may be restored.
0: மத்தேயு 18 அதிகாரத்துல 15-17 வசனங்கள் அப்புறமா வாசித்து பாருங்க.
1: So in Matthew chapter 18 verses 15 to 17 you can read it later.
0: அங்க இயேசு சொல்றாரு, ஒரு சகோதரன் உனக்கு விரோதமா குற்றம் செய்துட்டான்னு சொன்னா நீங்க அவன் தனிமையா இருக்கும்போது அவனுடைய குற்றத்தை அவனுக்கு உணர்த்தி அவனுக்கு பேசு, அவன்கிட்ட பேசு. அவன் செவி கொடுத்தால் உன் சகோதரனை நீ ஆதாயப்படுத்திக் கொள்வாய்.
1: So here Jesus says, if your brother sins against you, go and tell him his fault between you and him alone. If he listens to you, you have gained your brother.
0: அவர் சொல்றாரு, எக்ஸ்ட்ரீம் கேஸ் என்னன்னு சொன்னா நேரடியா பேசின அவங்க சீர் பொருந்தல, அப்புறமா நான் 2-3 சாட்சிகளை எடுத்துட்டு சங்கத்துக்கு நடுவுல சொன்னேன், சீர்படுத்தல, அப்பவும் சீர்படலைன்னா அவங்கள விட்டுருன்னு
1: சொன்னார். So here he says, first you speak directly. And if they don't listen to you, then you take one or two witnesses along with you. And even if they don't speak, listen to you, then you can live it off.
0: I always tell you, எந்த குற்றம் யார் செய்யறதோ எல்லா வாய்ப்பும் உண்டு.
1: So I tell you, everyone have the chances to do every mistake.
0: யார் இவங்க இதை செய்ய மாட்டாங்க, அவங்க இதை செய்ய மாட்டாங்களா நீங்க நினைக்காதீங்க.
1: So don't say that person will not do this mistake, this person will not do that mistake.
0: தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, ஊழியத்திலையும் சரி, தவறு செய்வது மனித இயல்பு.
1: So even in your personal life, even in your family, even in your church and ministry, so committing mistake is a human tendency.
0: தூரத்துல இருந்து ஏதாவது ஒரு குடும்பத்தை பார்த்துட்டு பெர்ஃபெக்ட் ஃபேமிலி நம்ம சர்டிபிகேட் கொடுப்போம், உள்ள போய் பார்த்தா தெரியும் எவ்வளவு கலவரம், எவ்வளவு பிரச்சனை உள்ள இருக்கிற எல்லா குடும்பத்திலையும் உண்டு.
1: So we will look at a family outwardly and we will give a certificate that they are perfect, but only when you enter their family you will know how much problem, how much strife they have in their houses.
0: நாம எல்லாம் விழுந்து போன மனிதர்கள், அதை மறந்துடாதீங்க.
1: Don't ever forget the people we have fallen.
0: நாம எல்லாம் கிருபையினால தாங்கப்பட்டு கொண்டிருக்கிறோம்.
1: So we are upholded only by grace.
0: நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தினால பலமுறை நாம சோதிக்கப்படுறோம்.
1: So many times we are just tempted by the sin that is ensnaring us.
0: நாம விழுகிறோம். நீதிமான் 70 முறை விழுந்தாலும் கர்த்தரவனை தூக்கி நிறுத்த வல்லவர்னு போட்டிருக்கான், அப்ப விலக்கு வாய்ப்பு இருக்கு.
1: So when it is written that the Lord is able to lift the righteous even if we fall 770 times, then it means that we have chances to fall.
0: ஆனால் குற்றம் நிகழ்ந்த பிறகு நேரடியாக ஒருவரிடத்திலே நாம பேசி காரியங்களை தீர்த்து கொள்வதுதான் சரியான விதம்.
1: So when there comes a mistake, then it is a better way just to go to that person directly and restore that problem.
0: Some பேர் அது இந்த பழக்கத்துக்குள்ளே வருதுகிட்ட இந்த பழக்கமும் கிடையாது.
1: Some people don't have that habit at all.
0: ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டு ஒரு குற்றம் நடந்தா உடனே ஊருக்கே தம்பட்ட அடிச்சிருவாங்க.
1: So if there is any problem, they will go around spread that thing to everyone all around the world.
0: எல்லாத்தையும் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, யார்ட்டையும் சொல்லிடாதீங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடும்.
1: So they will say, don't tell others, don't tell others, and they will be telling everyone.
0: சில பேர் இன்னும் மோசம், ஜெபிச்சிடுங்க பிரதர், ஜெபிச்சுக்கிடுங்க சிஸ்டர்ன்னு சொல்லி அதை ஒரு கேவியட்டா போட்டு கூட எல்லா துர்குணத்தையும் துர்ச்செய்கைகளையும் பரவி விட்டுரும்.
1: So some people are more worse. They will say, please pray for this, pray for this, and they will speak and gossip about them.
0: இவங்களுடைய நோக்கம் அவங்க நல்லாகணும்னு இல்லை, இவன் பேரை இது வழியாவது கெடுக்கலாமா.
1: Their intention is that they should be good, but they want to spoil their name at least through this way.
0: சில ரொம்ப வேதனையா சொல்றேன், ரொம்ப துக்கத்தோட சொல்றேன், சில பேர் வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளை நேரடியாக பேசி தீர்க்காம சபையில வந்து பிரசங்கங்களில் வந்து பேசுறாங்க.
1: So there are people who, it is really painful to say, they don't reconcile the problems at home that happens, but come and preach as preaching in the churches.
0: முழு செய்தியையும் குடும்பத்தையே ஸ்லாண்டர் பண்ணி, குடும்பத்தை அவமானப்படுத்தி, குடும்ப நபர்களை வந்து ஸ்லாண்டர் பண்றத சில ஊழியர்கள் செய்வதை பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு.
1: When we see, when pastors slander the families, it is really painful.
0: That is not the space. Don't gossip privately, don't gossip publicly. Both are equally wrong. ஒருவனோட உனக்கு விரோதம் இருக்காப்பா, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா, நேரடியா போய் பேசப்பா, நேரடியா போய் அவர்களை சந்தி.
1: If you have any problem with a person, go directly and speak.
0: நேரடியா கேளு.
1: You ask them directly.
0: அப்படி செய்தால் சகோதரருக்குள்ளே விரோதம் உண்டாகாது.
1: If you do so, you will not have division among brethren.
0: சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு சம்பவம் நடந்தது எனக்கு, அது பர்சனலா, it is something that happened to me.
1: So some months ago an incident happened. It's something personal that happened to me.
0: ஒரு பிள்ளையை பற்றி எனக்கு தெரியும், அந்த பிள்ளையை பற்றி நல்லா தெரியும். அவளை குறித்து ஒரு கம்ப்ளைண்ட் எனக்கு வந்தது.
1: So I received a complaint about a girl.
0: திருமணமான பிள்ளை தான்.
1: She is already married.
0: அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் அவளுக்கு நான் நேரடியாகவே ஃபோன் பண்ணிட்டேன்.
1: So I called her directly one day.
0: என் மேலே ரொம்ப மரியாதை உள்ளவள்.
1: She has much respect on me.
0: கால் பண்ணி நான் பேசினேன்.
1: I called up and called, I spoke with her.
0: என்னம்மா இந்த மாதிரி கேள்விப்படுறேன்.
1: See, I heard about you.
0: ஏன் இப்படி நடக்குது, இது உண்மையா அப்படின்னு கேட்டேன்.
1: I asked, why it is happening, is it true?
0: அவள் உடனே அழுது உடஞ்சிட்டா, நீங்க இப்படி என்கிட்ட கேட்டுட்டீங்களே, இப்படி நடக்கவே இல்லை. அவள் விளக்கத்தை கொடுத்தா.
1: So she started crying. See, you asked me, but I have not done it, and she gave me an explanation as well.
0: அதுக்கப்புறமா சரி இதுதான் உண்மைனா விட்டுருமா, நான் இதை பத்தி இதுதான் சொல்ல, பட் நான் நேரடியாக உங்கள்கிட்ட கேட்டுட்டேன் அப்படின்னு சொன்னேன்.
1: So I said, if this is the truth, just leave it, because I just want to clarify that.
0: அடுத்த நாள் அவளுடைய சகோதரி ஃபோர்மன்.
1: Next day her sister called.
0: என்னன்னா நீங்க இந்த மாதிரி கேட்டுட்டீங்க அப்படின்னு.
1: What brother, you asked my sister this way.
0: அவள்கிட்ட நான் சொன்னேன்.
1: I told her.
0: இங்க பாரு, என்கிட்ட விஷயம் வந்துச்சு.
1: Look here, I received this matter.
0: நான் இதை யார்ட்டையும் வெளியே சொல்லல.
1: I did not tell other people. Now.
0: யார் பிரச்சனை இருக்காங்களோ நேரடியா பேசினேன்.
1: I called up the person who is involved in that problem.
0: பிரச்சனைக்கு முன்னாலையும் சரி, அவள் ஒப்புக்கொண்ட பின்னாலையும் சரி, யார்கிட்டயும் நான் சொல்லல.
1: Even before that problem, even after I spoke with her, I did not speak about this to anybody.
0: நேரடியாக பேச எனக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு கேட்டேன்.
1: So I asked whether do I have right to speak directly to her or not.
0: நேரடியா கேட்டது சரியா தப்பான்னு கேட்டேன்.
1: I asked, is it right or wrong that I asked her directly?
0: அவள் அப்பதான் உணர்ந்தாள்.
1: That is when she realized.
0: சொன்னா, சாரி நான் தப்பா நினைச்சிட்டேன், இனிமே கூட ஏதாவது தப்பு நடந்தா தயவு செய்து சொல்லாம விட்டுறாதீங்க, தயவு செய்து நீங்க ஃபோன் பண்ணிடுங்கன்னு சொன்னேன்.
1: And she said, sorry brother, I misunderstood it. Henceforth, if you have any problem, you just call us directly and don't stay without telling us.
0: I think that is the biblical way of handling an issue. Don't gossip. ஒருவற்றந்து கேள்விப்பட்ட ஒரு காரியத்தை பேச வேண்டிய நபரை விட்டுட்டு ஊர்ல போய் டிஸ்கஸ் பண்ணாதீங்க.
1: Don't discuss about a person to other people, leaving that person's picture.
0: அவங்ககிட்ட போய் நீங்க பேசிருக்கீங்களா?
1: Have you spoken with that person?
0: அவங்கட காரியம் உண்மையான விசாரிச்சிருக்கீங்களா?
1: Did you inquire whether it is right or wrong to that person?
0: அவங்களை நீங்க நேரடியா போய் ஆலோசனை சொல்லி கண்டிச்சிருக்கீங்களா?
1: Have you directly visited her or inquired them and given a counsel?
0: அவங்களுடைய கண்ணோட்டத்திலிருந்து அந்த பிரச்சனை, நீங்க கேள்விப்பட்ட ப்ராப்ளம, அவர்கள் கொடுக்கிற விளக்கத்தை நீங்க ஒரு முறை கேட்டிருக்கீங்களா?
1: Have you heard their explanation in their perspective about the problem which you received?
0: நீங்க அதை செய்யாம தயவு செய்து மற்றவர் இடத்துல பரம்ப செய்யாதீங்க, அது ரொம்ப ரொம்ப ஆபத்து.
1: Without doing that, don't go around gossiping to others.
0: இப்படி விரோதங்கள் உண்டானால் எப்படி இதை சீர் செய்வது?
1: So if you have such kind of discord, how to remove that?
0: Let me give you 3 words and 3 verses for you to consider. இதை யோசிப்பதற்கு 3 வார்த்தைகள் 3 வசனங்களை தருகிறேன், கவனியுங்கள். Number 1, be aware of those who are divisive. விரோதங்களையும் பிரிவினைகளையும் உண்டு பண்ணுகிறவர்களை குறித்து நீங்கள் கவனமாயிருங்கள்.
1: Be aware of those who are divisive.
0: நீங்கள் வாசிக்க வேண்டிய வேத பகுதி Romans 16:17-18.
1: Romans 16:17-18.
0: நீங்க எச்சரிக்கையாயிருங்க, அவர்களை விட்டு விலகுங்க. அவர்கள் எல்லாரும் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யாம தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினால் இச்சக பேச்சினால் கபடில்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள்னு வேதம் சொல்லுது.
1: So it says that you have to be aware of them, you have to avoid them, for such persons do not serve our Lord Christ, but their own appetites, and by smooth talk and flattery they deceive the hearts of the naive.
0: ஒரு கதை எல்லாம் பேசுற எல்லாரையுமே அப்படி நீங்க தெய்வ மனிதரா அப்படி நம்பிராதீங்க.
1: So don't believe that all the people who go around gossiping are the children of God.
0: நம்ம ஊர்ல கூட there is something called yellow journalism, தெரியுமா? எல்லோ ஜேர்னலிசம்னா இந்த மஞ்சள், எனக்கு தமிழ் எப்படி சொல்ல தெரியல, பட் அந்த அது தெரியல, அது ஒரு ஒரு வார்த்தை வரும். அது அவங்க வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன புகை வந்தால் போதும், அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு முழுசாக தெரியாது, ஆனால் நடக்காத நடந்த வண்ணமாக கதை கட்டி அதை வைத்து ஒரு பிரபலத்தை தேடி அதை வைத்து அவர்கள் பத்திரிகைகளை விற்று அதை வைத்து அவங்க வியூஸ் அதிகமாக்கி அதை வைத்து அவங்க பெரிய லாபம் சம்பாதிப்பாங்க.
1: So this is something where one small thing happens and based on that they will spin on their own stories and based on that they will receive their own fame and popularity and based on this they will increase their views and receive their name.
0: இன்கம் அதிகமாகிடும்.
1: They will make the money.
0: இதையே ஒரு பிழைப்பா நடத்துறவங்க இருக்காங்க.
1: There are people who make this as their livelihood.
0: பவுல் சொல்றாரு, இவங்க எல்லாம் கிறிஸ்துவ கூலியை செய்யலப்பா, வைத்து கூலியை செய்யறாங்க.
1: Paul says they do not serve God but they serve their own appetite and belly.
0: அதனால இவங்க வந்து நய வசனப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடே இல்லாம இருக்காங்க பாருங்க. Clean heart ஆ இன்னசென்ட்டா இருக்காங்க பாருங்க. அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா வஞ்சித்துருவாங்களாம்.
1: So these people by their smooth talk and flattery they deceive the heart of the innocent.
0: அதனால நீங்க அவேரா இருங்க, எச்சரிப்பா இருங்க, கவனமா இருங்க.
1: So you should be aware of those who are divisive.
0: ரெண்டாவது ரொம்ப கடினமான வார்த்தை சொல்றாரு, இவ்விதமாக பிரிவினை உண்டு பண்ணுகிறவர்களை நீங்கள் விட்டு விலகுங்கள். Second is avoid those and that which cause divisions. பிரிவினைகளை விரோதங்களை உண்டு பண்ணுகிறவர்களை விட்டு நீங்க விலகிருங்க. நீங்க கூடவே இருந்தீங்கன்னா நீங்களும் அந்த பாவத்திற்கு உடன்படுவீங்க, நீங்களும் வஞ்சிக்கப்படுவீங்க.
1: So he says you have to avoid those who create or cause divisions. If you associate with them, then you will also be a part of that sin.
0: அடிக்கடி உங்களுக்கு ரொம்ப ஃபோன் பண்ணியோ நேரடியாக வந்து உங்களை சந்தித்தோ ஆள்விட்டு அனுப்பியோ மற்றவர்களுடைய கதைகளை பேசிக்கிட்டே இருக்கிறாங்களா, அது நீங்க எவ்வளவு நாள் கேட்டுக்கிட்டு இடம் கொடுத்துட்டே இருக்கீங்களோ நீங்க கரப்பட்டு போவீங்க.
1: So are they just calling you very often, coming and directly speaking with you or sending messengers to send this message? So the longer that you listen to them, you will be defiled by it.
0: இது அவர்கள் அநேக விரோதங்களை உண்டு பண்ணிடுவாங்க.
1: This will cause discord among them.
0: தேவையில்லாத பேச்சு, வம்பு பேச்சு, கிளவிகள் பேச்சு வேண்டாம் என்று பலமுறை தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து எச்சரித்தார்.
1: அப்போஸ்தல் பவுல் வார்ன்ஸ் தீமோத்தே many times, you don't want all these kinds of gossiping, unnecessary words, old women fables and other things.
0: Avoid those people. இது கொஞ்சம் கஷ்டம்தான்.
1: It is really difficult to avoid them.
0: பிரதர், என்கிட்ட இனிமேல் இது பேசாதீங்க. சிஸ்டர், நான் அதை கேட்க விரும்பலை, இனிமேல் இந்த டாபிக்ல நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு முகத்துல நேரடியா சொல்றது நல்லது, ஆனா சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்.
1: So it is good to say, brother, I don't want to discuss on this topic anymore. Sister, I don't want to discuss about this. But it is really difficult to say so.
0: Please don't be a scavenger fish. சில மீன் இருக்கு, அது வெறும் மற்றவங்க விட்டு போன அழுக்க மாத்திரம் சாப்பிடும். அப்படிப்பட்ட ஒரு மீனா நம்ம இருக்கக்கூடாது.
1: So we should not be like that scavenger fish which eats the dirt of others.
0: வேண்டாம், நமக்கு
1: we don't want that.
0: கர்த்தருடைய வேதத்துல அந்த ஊர் கதைய 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுறதுக்கு பதிலா கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானம் பண்ணா நம்ம ஆத்மாவையாவது நம்ம காத்துக்கலாம்.
1: So instead of speaking about others for 1 hour and 2 hour, if you meditate on the word of God, we can save our soul.
0: அதுவும் அறியாத காரியங்களை பேசுவது மிகப்பெரிய ஆபத்து.
1: That is speaking things not known is a really great danger.
0: So be aware of these people, avoid such people. மூன்றாவது, adapt the mind of Christ. Adapt yourself to the mind of Christ. இயேசு கிறிஸ்துவின் சிந்தையிலே நீங்கள் மறுவுமாங்க, அந்த சிந்தை உங்களுக்குள்ளே உருவாக பார்த்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் சிந்தை என்ன?
1: What is the mind of Christ?
0: பிலிப்பியர் 2 வாஸ்தோம்.
1: We read in Philippians chapter 2.
0: ஒன்றையும் வீண் பெருமையினாலும் நீங்க விரோதத்தினாலும் நீங்கள் வாதினாலும் செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் உங்களை விட மேன்மையாக எண்ணுங்க.
1: Let nothing be done through selfish ambition or conceit, but in lowliness of mind, let each esteem others better than himself.
0: இந்த

0: It is from Jesus Christ.
1: அந்த சிந்தனை நமக்குள்ளே வரட்டும்.
0: So and that mind of Christ should come into us.
1: நம்முடைய சிந்தையை இயேசுவின் சிந்தையை போல நாம மாற்றிக்கொள்ளணும்.
0: We have to adapt or change our mind as mind of Christ.
1: அப்படி இருப்போமானா நம்மாலும் நமக்குள்ளேயும் விரோதங்கள் வராமல் தேவையில்லாத வம்புகள் சகோதரருக்குள்ளே உண்டாகாம கர்த்தர் காத்து கொள்வார்.
0: If be so, then we will not have any discord in us and through us, and the Lord will save us and keep us that we will not sow discord among others.
1: Be aware, avoid, adapt yourself to the mind of Christ. ஜெபமண்ணுவோம்.
0: Let us pray.
1: பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
0: Our holy father, we praise you, Lord.
1: நீர் வெறுக்கிற, நீர் அருவருக்கிற ஏழு காரியங்களை கடந்த ஏழு தியானங்களில் ஒவ்வொன்றாய் தியானிக்க நீர் கொடுத்த வெளிச்சத்துக்காக, நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி.
0: Lord, thank you for the insight, light and the grace that you have given to meditate about these seven things that you hate and you detest, Lord.
1: இயேசுவே, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, எங்கள் குடும்பம், எங்கள் ஊழியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய இரத்தத்திற்குள்ளே நீர் மறைத்து கொள்ளும்.
0: Lord, you just keep and protect our family, Lord, our personal life and also our church and ministry under your blood, Lord.
1: சகலே துர்செய்கைகளை வம்பை கொண்டு வருகிற சகோதரருக்குள்ளே உண்டாக்குகிற இந்த விரோத செயல்கள் எங்களை அண்டாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளும்.
0: Lord, protect us that this discord among brother may not come to us because of any kind of wicked activities, Lord.
1: ஆண்டவரே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரியமாக இருக்கட்டும்.
0: Lord, let the words of my mouth and let the meditation of our heart be pleasing in your presence, Lord.
1: விரோதங்களை எங்கள் உள்ளங்களில் இருந்து நீக்கி எங்கள் உள்ளங்களை மனத்தாழ்மையினாலும் அன்பினாலும் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம்.
0: Lord, we pray that the Lord may remove discord from our heart and fill our hearts with lowliness and love, Lord.
1: யாவரோடும் சமாதானமாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும்.
0: Lord, give us grace to perceive and follow peace with all men.
1: எங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு தேவனை நாங்கள் தரிசிக்க ஆயத்தமாக கிருபை தாரும்.
0: Give us grace to keep our holiness and be prepared to see the Lord.
1: உம்முடைய நாமம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில மகிமைப்படட்டும்.
0: Glorify your name alone in our life.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In Jesus' name we pray.
1: Amen.
0: Amen.
1: Amen.
2: நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதின் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ

0: எங்கள் தகப்பனே, வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தோம். உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சொந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.
1: நீங்கள் கேட்க போவது
2: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
3: ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். பிரசங்கி 4:9. சார்ல்ஸ் கெட்டரிங் என்பவர் ஒரு அமெரிக்க கண்டுபிடிப்பாளர், பொறியாளர் மற்றும் தொழிலதிபரும் கூட. அவர் தான் கண்டுபிடித்தவைகளில் 176 கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமம் பெற்றிருந்தார். அவர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதிலும் கடினமான செயலை செய்து முடிப்பதிலும் மிகவும் கைதேர்ந்தவர். அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய சிக்கலான காரியத்துக்கு தீர்வு காண அதை முதலாவது பல சிறிய பகுதிகளாக பிரித்து விடுவார். பின்பு அவர் இந்த சிறிய பகுதிகளில் எவற்றுக்கெல்லாம் தானாக தீர்வு கிடைத்து விட்டது என்று பார்ப்பார். மிகவும் கஷ்டமாக தெரிந்த அந்த வேலை பல எளிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டதால் அதில் சுமார் 98% பிறரால் செய்து முடிக்கப்பட்டுவிடும். கடினமான அந்த 2% வேலையை மட்டும் அவர் கையாளுவார். ஆக மிக கடினமாக தெரிந்த அந்த செயல் இப்பொழுது மிகவும் சுலபமாக செய்து முடிக்கப்பட்டுவிடும். ஆம் பிரியமானவர்களே, எந்த கடினமான செயலையும் நாம செய்து முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது மிகவும் கடினமாக தெரியும். ஆனால் அந்த மிகப்பெரிய வேலையை நாம் பலரிடம் பிரித்து கொடுத்து விட்டால் அதை எளிதாக செய்து முடிக்கலாம். மோசே வனாந்திரத்திலே ஜனங்களை நடத்தி சென்ற போது ஜனங்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு அவர்கள் மோசேயிடம் வந்தார்கள். மோசே காலமே தொடங்கி சாயங்காலம் வரை அவர்களுக்கு நியாயம் தீர்த்து கொண்டிருந்தார். ஜனங்களுக்கு மோசே செய்த எல்லாவற்றையும் கண்ட மோசேயின் மாமன், நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் நாள் முழுவதும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியதென்ன? நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல, நீங்கள் தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. நான் உமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதர்களை தெரிந்து கொண்டு அவர்களை 1,000 பேருக்கு அதிபதிகளாகவும், 100 பேருக்கு அதிபதிகளாகவும், 50 பேருக்கு அதிபதிகளாகவும், 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். அவர்கள் ஜனங்களை நியாயம் விசாரிக்கட்டும். சிறிய காரியங்கள் யாவையும் அவர்களே தீர்க்கட்டும். பெரிய காரியங்களை மட்டும் உம்மிடத்திலே கொண்டு வரட்டும் என்றார். அந்த ஆலோசனையை கேட்டு மோசே செய்ததால் மோசேக்கும் ஜனங்களுக்கும் மிகவும் லகுவாக இருந்தது. ஆம் பிரியமானவர்கள், இதை போலவே மிகப்பெரிய காரியங்களை நாமே செய்து முடிக்க முற்பட்டால் நாம் சோர்ந்து போய்விடுவோம். தேவ ஆலோசனைப்படி பிறருடன் இணைந்து செயல்பட்டால் எல்லாவற்றையும் சுலபமாக செய்து முடித்து விடலாம். தேவ ஒத்தாசையோடு செயல்படுவோம், சிக்கலை தீர்ப்போம்.
4: மிகவும் பரிசுத்த தெய்வமே, நீர் ஒருவரே பரிசுத்தர்.

ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இஃப் யூ பிலீவ் யூ வில் சி த க்ளோரி ஆஃப் காட். நம்முடைய ஆண்டவரிடத்துல நாம் வந்து அவருடைய வார்த்தையின் மேல் நாம் விசுவாசம் வைத்து அவரிடத்துல ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் நாம் யோசிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் நம்மிலே கிரியை செய்வார். ஆமென். நம்ம நினைக்க முடியாது, நம்மளால யோசிக்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை மனுஷனுடைய கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் அவைகள் தோன்றவும் இல்லை. நம்மை மறவாத ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. We have a God who never forgets us. நம்மளை ஒரு நாளும் மறவாத தேவன் அவர்.

ஜபிப்போமா. ஒரு சிலர் நினைக்கிறீங்க ஆண்டவர் என்னை மறந்து போய்விட்டார், ஆண்டவர் என்னை மறந்துட்டார் என்று சொல்ல, இல்ல நான் மறப்பதே இல்லை, உன்னை நான் மறப்பதே இல்லை, உள்ள உள்ள கையில உன்னை வரைந்திருக்கிறேன். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு துக்கங்கள் என்று சொல்லி ஒருவேளை ஒரு கேள்வியோடு இங்க உட்கார்ந்திருப்பீங்க அப்படின்னு சொன்ன, கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லுகிற காரியம் என்ன, உன்னை மறவாத ஒரு தெய்வம் உனக்கு உண்டு, உன்னை மறவாத ஒரு ஆண்டவர் உனக்கு உண்டு, உன்னுடைய வேதனைகள் துக்கங்களை அறிந்தவர் உனக்கு உண்டு, உன்னை மறப்பதே இல்லை. தாயும் தகப்பனும் உன்னை மறந்தாலும், உன் சுற்றத்தினர் உன்னை மறந்தாலும், உன்னை விட்டு விலகாத தேவன், உன்னை காக்கும் தேவன் அருணோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க ஆண்டவரே நீங்க கூடவே இருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமை நம்புவேன் சுவாமி, சொல்லுங்க உமை நம்புவேன் ஆண்டவரே. இயேசுவே உமை நான் நம்புவேன், நீங்க நிச்சயமா எனக்கு உதவி செய்வீங்க. என் கஷ்டங்கள் உமக்கு தெரியும், வேதனைகள் உமக்கு தெரியும், ஒருவரிடத்திலும் சொல்லக்கூடாத அளவுக்கு என் மனதிலே உள்ள துக்கங்கள் உமக்கு தெரியும். இந்த சமூகத்திலே நான் வந்து அப்படியே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே.

பாடலுடைய கடைசி சரணம் என்ன சொல்லுகிறது? அத்திமலம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், என் வாழ்க்கையில ஜெயமாய் ஒரு காரியமும் காணப்படாவிட்டாலும் ஆண்டவரே உண்மையே நான் நம்புவேன். ஆமென். இதான் நமக்கு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற போது கர்த்தரை நம்புவது யாருனாலும் நம்புவாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம், நெருக்கம், வேதனை, துன்பம், நாம் நினைக்கிறபடி காரியங்கள் நடக்காமல் இருக்கும் பொழுது அப்பொழுது கர்த்தரை நம்புவதுதான் முக்கியமான காரியம். ஆமென். ஒருவேளை துக்கம், வேதனை, நான் நம்புகிற காரியம், நான் நினைக்கிற காரியம் நடக்கவில்லை. I was thinking that these things will happen but it did not happen. இவைகள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவு கொண்டு வரும் அல்லது ஒரு மாற்றம் வரும் என்று நினைத்தேன், அவைகள் வரவில்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்புவதுதான் உண்மையான விசுவாசம். ஆமென். அதான் கடைசியில் அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதல் அற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருமுறை கூட அந்த பாடலை பாடப்படும்.

ஆமென். அன்றைய வார்த்தையில கர்த்தர் சொல்லுகிறார், மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாய் இருக்கிறேன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. இஸ் தேர் எனிதிங் டு ஹார்ட் ஃபார் மீ டு டூ? அகிலத்தையும் ஆகாயத்தையும் படைத்த தேவன், அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை. தேர் இஸ் நத்திங் தட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட். அந்த சொல்ல நீ விசுவாசி நம்புவ அப்படின்னு சொன்னா எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பல்லவி நமக்கு தெரிந்த பல்லவி பட, அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே, உந்தன் வல்ல கரத்தினாலே ஆகாதது ஒன்றுமில்லை. கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடுவோம்.

0: ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையில கர்த்தர் சொல்ல, மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாயிருக்கிறேன், மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாயிருக்கிறேன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று, இஸ் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் மீ, கர்த்தர் கேட்கிற வார்த்தை. இன்னைக்கு நம்ம அதை விசுவாசிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதை நாம் பார்க்கலாம். நம்முடைய கரங்களிலே ஒப்புவிக்கிறோம் சுவாமி, காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
1: இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த இறங்கி வந்திருக்கிற ஆவியானவரே, உமையே மகிமைப்படுத்துகிறோம் ஐயா.

0: பரிசுத்த ஆவியே இறங்கி வந்திரே.
1: ஆவியானவரே, உங்க பலத்தினால உங்க வரங்களால எங்கள் நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

நெகேமியாவின் புஸ்தகம் 5 அதிகாரம். ஜனங்களுக்குள் அநேகரும் அவர்களுடைய ஸ்திரிகளும் யூதராகிய தங்கள் சகோதரர் மேல் முறையிடுகிற பெரிய கூக்குரல் உண்டாயிற்று. அதென்னவென்றால், அவர்களில் சிலர், நாங்கள் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் அநேகரானபடியினால் சாப்பிட்டு பிழைக்கும்படிக்கு நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம் என்றார்கள். வேறு சிலர், எங்கள் நிலங்களையும் எங்கள் திராட்சை தோட்டங்களையும் எங்கள் வீடுகளையும் நாங்கள் அடைமானமாக வைத்து இந்த பஞ்சத்திலே தானியம் வாங்கினோம் என்றார்கள். இன்னும் சிலர், ராஜாவுக்கு தீர்வை செலுத்த நாங்கள் எங்கள் நிலங்கள் மேலும் எங்கள் திராட்சை தோட்டங்கள் மேலும் பணத்தை கடனாக வாங்கினோம் என்றும், எங்கள் உடலும் எங்கள் சகோதரர் உடலும் எங்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் சரி, ஆனாலும் இதோ நாங்கள் எங்கள் குமாரரையும் எங்கள் குமாரத்திகளையும் அடிமைத்தனத்திற்கு உட்படுத்த வேண்டியதாயிருக்கிறது. அப்படியே எங்கள் குமாரத்திகளில் சிலர் அடிமைப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்களை மீட்க எங்களுக்கு நிர்வாகம் இல்லை. எங்கள் நிலங்களும் எங்கள் திராட்சை தோட்டங்களும் வேறே மனிதர் கைவசமாயிற்று என்றார்கள். அவர்கள் கூக்குரலையும் இந்த வார்த்தைகளையும் நான் கேட்டபோது மிகவும் கோபம் கொண்டு என் மனதிலே ஆலோசனை பண்ணி பிற்பாடு பிரபுக்களையும் அதிகாரிகளையும் கடிந்து கொண்டு, நீங்கள் அவரவர் தங்கள் சகோதரர் மேல் ஏன் வட்டி சுமத்துகிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய சபை கூடி வரச் செய்து, அவர்களை நோக்கி, புறஜாதியாருக்கு விற்கப்பட்ட யூதராகிய எங்கள் சகோதரரை நாங்கள் எங்கள் சக்திக்கு தக்கதாய் மீட்டிருக்கையில் நீங்கள் திரும்ப உங்கள் சகோதரரை விற்கலாமா? இவர்கள் நமக்கு விலைப்பட்டு போகலாமா என்றேன். அப்பொழுது அவர்கள் மறு உத்தரவு சொல்ல இடமில்லாமல் மௌனமாயிருந்தார்கள். பின்னும் நான் அவர்களை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியம் நல்லதல்ல. நம்முடைய பகைஞராகிய புறஜாதியார் நிந்திக்கிறதின் நிமித்தம் நீங்கள் நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா? நானும் என் சகோதரரும் என் வேலைக்காரரும் இவ்விதமாகவா அவர்களுக்கு பணமும் தானியமும் கடன் கொடுத்திருக்கிறோம்? இந்த வட்டியை விட்டு விடுவோமாக. நீங்கள் இன்றைக்கு அவர்கள் நிலங்களையும் அவர்கள் திராட்சை தோட்டங்களையும் அவர்கள் ஒலிவத்தோப்புகளையும் அவர்கள் வீடுகளையும் நீங்கள் பணத்திலும் தானியத்திலும் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் 100 வீதமாக அவர்களிடத்தில் தண்டி வருகிற வட்டியையும் அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விடுங்கள் என்றேன். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை திரும்ப கொடுத்துவிட்டு இனி அப்படி அவர்களிடத்தில் கேட்க மாட்டோம், நீர் சொல்லுகிறபடியே செய்வோம் என்றார்கள். அப்பொழுது நான் ஆசாரியர்களை அழைத்து அவர்கள் இந்த வார்த்தையின்படி செய்ய அவர்களை ஆணையிடுவித்து கொண்டேன். நான் என் வஸ்திரத்தை உதறி போட்டு, இப்படி இந்த வார்த்தையை நிறைவேற்றாத இந்த மனிதனையும் அவன் வீட்டிலும் அவன் சம்பாத்தியத்திலும் இருந்து தேவன் உதறி போட கடவர். இந்த பிரகாரமாக அவன் உதறி போடப்பட்டு வெறுமையாய் போவானாக என்றேன். அதற்கு சபையார் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். பின்பு ஜனங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்தார்கள். நான் யூதா தேசத்திலே அதிபதியாயிருக்கும்படி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா எனக்கு கற்பித்த நாளாகிய அவருடைய 20 தொடங்கி அவருடைய 32 வரைக்கும் இருந்த 12 காலமாய் நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிற படியை வாங்கி சாப்பிடவில்லை. எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாயிருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சை ரசமும் வாங்கினதுமல்லாமல் 40 வெள்ளியும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. ஒரு வயலையாவது நாங்கள் கொள்ளவில்லை. அந்த அலங்கத்தின் வேலையிலே முயன்று நின்றேன். என் வேலைக்காரர் அனைவரும் கூட்டமாய் அந்த வேலைக்கு கூடி வந்தார்கள். யூதரும் மூப்பருமான 150 பேரும்
எங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளிடத்திலிருந்து எங்களிடத்திற்கு வந்தவர்களும் என் பந்தியில் சாப்பிட்டார்கள். நாளொன்றுக்கு ஒரு காளையும் முதல் தரமான 6 ஆடும் சமைக்கப்பட்டது. பட்சிகளும் சமைக்கப்பட்டது. 10 நாளைக்கு ஒரு தரம் நானாவித திராட்சரசமும் செலவழிந்தது. இப்படியெல்லாம் இருந்த போதும் இந்த ஜனங்கள் பட்டபாடு கடினமாயிருந்தபடியால் அதிபதிகள் வாங்குகிறபடியை நான் வாங்கவில்லை. என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 61:7. உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். என கண்பாந்தவர்களே, இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஈடு செய்கிற நாளாய் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணும்படிக்கு உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார். நீங்கள் சிறுமைப்பட்டு இருக்கிறீர்களா? இருதயம் நொறுங்குண்டு கட்டுண்டவர்களாய் துயரப்படுகிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு இரட்டத்தனையான பலனை தந்து ஈடு செய்ய போகிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்களை 3 நிலைகளில் ஈடு செய்ய போகிறார். முதலாவதாக ஏசையாவின் புஸ்தகம் 61:1 சுவிசேஷம் அறிவிக்க போகிறார். சுவிசேஷம் என்பது நற்செய்தி. உங்களுக்காய் கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறவைகளுக்கு, நீண்ட நாள் பதில் இல்லாதவைகளுக்கு நல்ல பதிலை தந்து நற்செய்தியை அனுப்பி உங்களை ஆசிர்வதிக்க போகிறார். இரண்டாவதாக ஏசையாவின் புஸ்தகம் 61:3 உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்த போகிறார். அதாவது புதியதை சிருஷ்டிக்க போகிறார். புதிய காரியத்தை இந்த நாளில் நீங்கள் காணப்போகிறீர்கள். எவையெல்லாம் பதில் இல்லாமல் அமைதலாய் மரித்த நிலையில் காணப்படுகிறதோ அவற்றிலெல்லாம் கர்த்தர் தம் சுவாச காற்றை ஊதி புதியதை படைக்கப் போகிறார். ஒருவேளை அது உங்கள் பணியிடங்களில் நீங்கள் வெகு நாட்களாக ஏதோ ஒரு காரியத்திற்காக காத்திருக்கலாம், அல்லது திருமணம், பிள்ளைகளின் மேற்படிப்பு, குழந்தைக்காக, அல்லது வியாதியின் மத்தியில் சீரற்று இருக்கிறவைகளை இன்றைக்கு கர்த்த சீர்படுத்தி புதிய சிருஷ்டியாய் அவைகளை உருவாக்கி உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார். மூன்றாவதாக ஏசையாவின் புஸ்தகம் 61:3 சிங்காரத்தை தரப்போகிறார். சிங்காரம் என்பது ஒரு பரலோக மகிமையின் அலங்காரம். அந்த அலங்காரத்தை உங்களுக்கு தந்து எவையெல்லாம் சாம்பலாய் முடிந்தது என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் காணப்பட்டதோ அவற்றையெல்லாம் இன்றைக்கு உயிர்ப்பிக்க போகிறார். அதன் மகிமை பரலோகத்தின் மகிமையை பிரதிபலிப்பதாய் இருக்கும். இவைகள் மாத்திரமல்ல, இலச்சைக்கு பதிலாக இரட்டிப்பான பதிலையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் தந்து கடைசியாக தேவனை நீங்கள் மகிமைப்படுத்தும்படிக்கு அவர் உங்களுக்கு ஈடு செய்ததற்கு பதிலாக நீங்கள் அவரை அவருடைய நீதியை துதியாய் செலுத்தி துதியின் ஆடையை தந்து உங்களை மகிழ்வித்து உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபான் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இன்னும் ஒரு விசுவாச வார்த்தையை நான் வாசிக்கிறேன். 94:22 கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பி இருக்கிற கன்மலையுமாய் இருக்கிறார். இந்த நாள் காலை நேரத்தில் இந்த விசுவாச வார்த்தையை சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தரோ எனக்கு அடைக்கலம். இன்னைக்கு நிறைய பேர் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்களை ஒவ்வொன்றாய் கேட்கும் போது, இதுல இருந்து நீங்க எப்படி விடுதலை ஆனீங்க பிரதர், இவ்வளவு பெரிய பிரச்சனை, இவ்வளவு பெரிய போராட்டம், எப்படி வெளியே வந்தீங்க? அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தர் என் கூட இல்லாவிட்டார், கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டார், இதிலிருந்து கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வராவிட்டார், அவ்வளவுதான் பிரதர் என்னுடைய லைஃப், என் குடும்பம், என்னுடைய வேலை, என்னுடைய தொழில். அதனால்தான் சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். இந்த காலை நேரத்திலே உங்களுக்கும் ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்திருக்கலாம். இன்னைக்கு இந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். இந்த பரிசுத்தவானை பாருங்கள், நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார். 94:17 சொல்கிறார், கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். அவர் எனக்கு துணை செய்யாவிட்டால் அவ்வளவுதான் நான். 124 முதல் 3 வாசிக்கிறோம், கர்த்தர் என் பட்சத்தில் இராவிட்டார், கர்த்தர் தாமே என் பட்சத்தில் இராவிட்டார், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் என்று வாசிக்கிறோம். அவ்வளவு பெரிய போராட்டம் சிலருக்கு வந்திருக்கும், ஆனால் ஆண்டவர் மனதுருகி அற்புதமாய் தம்முடைய பிள்ளைகளை காத்து வெளியே கொண்டு வந்திருப்பார். நிறைய பேருடைய சாட்சி இது வரத்தான் இருக்கும். இன்னைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். நீங்களும் இந்த விசுவாச வார்த்தையை சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பி இருக்கிற கன்மலையுமாய் இருக்கிறார். இந்த வசனத்தை அதிகமாய் அனுபவித்து சொல்லுகிறவர் தாவீது. தாவீதுக்கு ஒவ்வொரு நாளும் நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், நிறைய சூழ்நிலைகளில் கடினமான பாதைகள் வந்தது. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து அற்புதமாய் பாதுகாத்தார். அதனால அவருடைய விசுவாச வார்த்தைகளை எல்லாம் பாருங்கள். 23 கூட சொல்லுவார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை நடத்தி கொண்டு போகிறார். அந்த விசுவாச வார்த்தைகளைப் போல நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்த அற்புதங்களை நினைத்து நினைத்து மகிமைப்படுத்துகிற போது

உங்கள் வாழ்க்கையில ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். இந்த விசுவாச வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் இருந்து எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். அவர்தான் எனக்கு அடைக்கலம், அவர்தான் என் பலன், அவர்தான் என் கண்மலை, அவர்தான் என் கோட்டை. அவர் இல்லாவிட்டால் நான் இன்றைக்கு உயிரோடு இருக்க முடியாது. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபை. தெய்வ பிள்ளைகளே, இது காலை நேரத்திலே நம் ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தலாம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த அருமையான காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த நாள் முழுவதும் தேவ கரம் நம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் நடத்துவதாக. விசுவாச வார்த்தையைப் போல, கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன், நான் நம்பி இருக்கிற என் கண்மலையுமாய் இருக்கிறார் என்று சொல்லி தேவனே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தின அந்த பரிசுத்தவானைப் போல நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லி மகிமைப்படுத்துகிறோம். இந்த நேரத்திலும் எத்தனையோ பேர் உள்ளம் உடைந்த நிலையிலே, பலவீனத்திலே, சோர்விலே, கண்ணீரில் இருக்கலாம். கர்த்தாவே, நீங்க அவர்களுக்கு அடைக்கலமும் கண்மலையுமா இருந்து அவர்கள் தேவனா இருந்து அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். இப்பொழுதே பலவீனங்கள் மறைவதாக, சோர்வுகள் மறைவதாக, புது பலன் கிடைப்பதாக. தேவனாகிய கர்த்தர் வேலையிலே, குடும்பத்திலே, தொழிலிலே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்வீராக. இன்றைக்கும் உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவன் மிகப்பெரியவராய் இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவன், உடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.

0: ஊழியர் டிக்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எங்களோடு கூட பேசும். நாங்கள் என்ன கேட்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறீரோ அந்த வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல வாசிக்கிறோம், அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து என்ன பண்றாரா? நம்ம சொல்லுவோம்ல, ஏதாவது ஒன்று கேட்டோம்னா ஐயோ விழுந்து விழுந்து சிரிச்சாங்க அப்படின்னு. அதான் முகம் குப்புற விழுந்து என்ன பண்ணாரா? சிரிக்கிறார். யாரு? ஆபிரகாம். ஏன் சிரிக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவருக்கு தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். வயசான தாத்தா, 100 வயசு ஆயிப்போச்சு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு பிள்ளைய நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னவனே இவரால் சிரிப்பு தாங்க முடியல. எனக்கா அப்படின்னு சொல்லி நேரா பார்த்து சிரிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு முகம் குப்புற விழுந்து என்ன பண்றாரா? சிரிக்கிறார். விழுந்து சிரிக்கிறார். 18:12 சாராலும் அதை பற்றி சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இது நடப்பதற்கு சாத்திய கூறுகளே கிடையாது. பல நேரங்களில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு சாத்திய கூறுகள் கிடையாது. ஒருவேளை நம்ம சிரிக்க மாட்டோம், ஆனா அதை உறுதியா நம்ப மாட்டோம். இங்க அவர்களுக்கு இந்த காரியத்தை கர்த்தர் சொன்ன பிறகு ஆபிரகாமும் சாராலும் நகைக்கிறார்கள், சிரிக்கிறார்கள். பாருங்க, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றது நிறைய நேரங்களும் புரிந்து கொள்வதே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க நம்ம தேவன் நகைச்சுவையும் உள்ளவர்? சரியா போச்சு போங்க. எத்தனை பேர் நம்புறீங்க நம்முடைய தேவனும் நகைச்சுவை உள்ளவர்னு? எத்தனை பேர் நம்புறீங்க? இஸ் அ காட் ஆஃப் ஹியூமர். எத்தனை பேர் நம்புறீங்க? நாம ஒண்ணு என்ன பண்ணணும், தூரமா வச்சு பார்ப்போம். ஐயோ ஒரு பெரிய ஒரு பரிசுத்தர், உண்மைதான், பெரிய ஒரு பரிசுத்தர் தான். இல்லைன்னா நம்ம பக்கத்துக்காரர் அப்படின்னு நினைச்சு அப்படி பேசுவோம். சில நேரத்தில் பேசுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா அவர் எடுத்து பேசும். இல்லை, அவர் எல்லாம் ஒரு சமநிலையிலே உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு நகைச்சுவை நிறைந்தவர் அப்படிங்கிறது தான் நான் முதலாவது இன்னைக்கு சொல்ல விரும்புறேன். அவர் கொடுக்கிற வாக்கு தந்தங்கள் நமக்கு சிரிக்கிற மாதிரி இருந்தாலும் அதை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்த உடனே ஆபிரகாம் என்ன பண்றாரு? விழுந்து விழுந்து சத்தமா சொல்லுங்க, என்ன பண்றாரு? சாராலும் என்ன பண்றாங்க? சிரிக்கிறாங்க. அப்படிதானே? சரி, இப்ப வாசிங்களேன். ஆதியாகமம் 17:19.
2: அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாய்.
1: ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமா பிறப்பான், நீ சிரிக்கிறல, நிச்சயமா பிறப்பான். அந்த பிள்ளைக்கு நீ என்ன பேர் வைக்கணும்? ஈசாக்குன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? சிரிப்புன்னு அர்த்தம். ஈசாக்குன்னு அர்த்தம் என்ன? சிரிப்பு. இப்ப இவனை கூப்பிடும் போதெல்லாம் இவங்களுக்கு என்னவா இருக்கும்? சிரிப்பா இருக்கு. என்ன இப்படி ஒரு பேர் வச்சிருக்கீங்க? இப்படி ஒரு சிரிப்பின் பேர் வச்சா எப்படி இருக்கும்? சிரிப்பு அப்படின்னா கூப்பிட்டுருப்பாங்க. இங்க வா, சிரிப்பு, அங்க போ அப்படின்னு இருப்பாங்க. அப்படின்னா கர்த்தர் எவ்வளவு நகைச்சுவை மிகுந்தவரா இருக்க பாருங்களேன். நான் வாக்கு தத்தத்தை எவ்வளவு பெருசா உனக்கு கொடுக்குறேன், நீ சிரிக்கிறியா? உன் பிள்ளைக்கு பேர் என்னதான் வைக்கணும்? நீ சிரிப்பு தான் வைக்கணும் அப்படின்ட்டார் ஆண்டவர். இப்போ இதை இதை குறித்து அவன் பிறந்த பிறகு அவங்க அம்மா சொல்றது வாசிங்களே, ஆதியாகமம் 21:5. ஆதியாகமம் 21:5.
2: தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் 100 வயதாய் இருந்தான். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார்.
1: தேவன் என்ன பண்ணாரா? எல்லாரும் சொல்லு, தேவன் என்னை நகைக்க பண்ணினார், என்னை சிரிக்க பண்ணினார், என்னை சந்தோஷப்படுத்தினார். அதோடு நிறுத்தல, இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள். நான் ஈசாக்கு ஈசாக்கு சிரிப்பு சிரிப்புன்னு கூப்பிடும் போதெல்லாம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? சிரிப்பாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் நம்முடைய துக்கத்தை மாற்றி நம்மை சிரிக்க செய்கிற, நம்மை மகிழ செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வாக்கு தத்தங்களிலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த ஈசாக்கு, இந்த சிரிப்பு அப்படின்னு பெயர் வைக்கப்பட்ட இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நடந்த சில காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது நிகழ்வு, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:26 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம்.
2: ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கேராரூருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு.
1: சரி, இங்க ஒரு காரியத்தை நாம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகி அபிமெலேக்கின் இடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்து எகிப்துக்கு

0: அப்படி பிள்ளைகளும் செய்வார்கள். சில பல தகப்பன்மார் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன், என் பிரச்சனை என் கஷ்டத்தை மறக்கிறதுக்காக நான் குடிக்கிறேன். அப்ப நான் சொல்ல, நாளைக்கு உங்க பிள்ளை குடிச்சா நீங்க ஒத்துக்குவீங்களா? அவெல்லாம் அப்படி செய்ய மாட்டான். ஆனால் அப்படிப்பட்ட குடும்பங்களை நான் உயித்து கவனித்து இருக்கிறேன். அந்த பிள்ளைகள் தலையெடுக்கும் பொழுது அவங்க பிரச்சனை வந்தாலும் அவங்க குடிக்கிறாங்க. அப்போ நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில நான் கடைபிடிக்கிற பல காரியங்கள் என்னுடைய பெற்றோர் செய்த அதே காரியங்கள் தான். ஆபிரகாம் இருந்த காலத்தில் பஞ்சம் வந்தது. ஆபிரகாம் நேரா எங்க போயிட்டாரு? எகிப்துக்கு போயிட்டார். எங்க போனாரு? சத்தமா சொல்ல, எங்க போனாரு? எகிப்துக்கு போனார். இப்ப ஈசாக்கு ஒரு பஞ்சத்தை பார்த்த உடனே இவர் எங்க தான் போறாரு? எகிப்துக்கு தான் போக புறப்படுகிறார். இப்போ கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ இருக்கிற இடத்துல இரு, நான் சொல்லுகிற இடத்துல நீ இரு, நீ அங்க போக வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நாம் என்ன சொல்றோம்? விசுவாசத்தோடு அடுத்தபடி எடுத்து வைங்க அப்படின்னு சொல்றதுதான் பொதுவாக ஒரு இயல்பு. ஆனால் நான் சொல்லுகிறேன், விசுவாசத்தோடு இருக்கிற இடத்துல நில்லுங்க, பிரச்சனையை பார்த்து ஓடாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்குங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. எதை செஞ்சாலும் பிரச்சனை இருக்கு. நான் உலக பிரகாரமான வேலையில இருக்கும் போதும் பிரச்சனைகள் இருந்துச்சு. ஊழியத்துக்கு வந்த பிறகு இங்கேயும் பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனை இல்லாத இடமே கிடையாது. ஆனால் காரியம் என்ன? கர்த்தரோடு கூட இருக்கிறாரா? ஆண்டவரோடு கூட இருக்கிறார், அதுதான் காரியம். இவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? நீ இந்த பிரச்சனைக்கு பயந்து ஓடாத, நீ இருக்கிற இடத்துல இரு. இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது ஈசாக்கு ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், பஞ்சம் வந்துருச்சு அப்படின்னு கேட்கல, பழைய அனுபவத்தின் அடிப்படையில் தீர்மானம் எடுக்கிறார். அப்ப தகப்பன் எடுத்த தீர்மானத்தை இவரும் எடுக்கிறார். எங்க ஓடிடலாம்? எகிப்துக்கு போயிடலாம், எகிப்துக்கு போனா நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே வருகிறது. சில பேர் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துல வேலை செய்வாங்க, பிரச்சனை வந்தவொடனே மொத வேலையை அங்கிருந்து ஒரு டிரான்ஸ்பர் கொடுத்து வேற இடம் ஓடிடுவாங்க. அங்க பார்த்தா இதை விட கொடுமையா இருக்கும். சொல்றேன், தேவன் உங்களை போக சொல்லும் வரைக்கும் நீங்கள் இருக்கிற இடத்திலே நிலைத்திருங்கள், அங்கே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஈசாக்கு கேட்காமலேயே ஈசாக்குக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ நான் சொல்லுகிற இடத்திலே நீ இரு என்று கர்த்தர் சொல்லிட்டு அதோட நிறுத்தல. மூன்றாம் வசனம் வாசிங்க.
1: இந்த தேசத்திலே வாசம் பண்ணு.
0: இந்த தேசத்திலே நீ என்ன பண்ணுமா? வாசம் பண்ணு.
1: நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்.
0: நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை என்ன பண்ணுவேன்? சேர்ந்து சொல்ல, இந்த தேசத்துல வாசம் பண்ணு. நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹாலேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ இங்க இருப்பா, இது பஞ்சம்தான், ஆனா இந்த இடத்துல நீ இரு, நான் உன் கூட இருந்து, நீங்க இருப்பேன்னா நான் உன் கூட இருந்து உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு பல நேரங்களிலே நாம் என்ன பண்றோம் தெரியுமா? இந்த இடத்தை விட்டு எப்படியாவது என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். வெளியே போனா சரியாயிரும், அங்க போனா சரியாயிரும். சில பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துல பிரச்சனை வந்த உடனே பெற்றோர்கிட்ட எப்படியாவது பேசி கீசி வேற பள்ளிக்கூடத்துக்கு மாத்துவாங்க. அங்க போனா சரியாயிரும் நினைக்கிற, அங்கேயும் பிரச்சனை. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் நீங்க சொல்லுகிற இடத்துல நான் இருக்க, எனக்கு உதவி செய்யுங்க. ஈசாக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கவே கிடையாது, கர்த்தர் பேசினாரு. பல நேரங்களில் கர்த்தருடைய சத்தத்தை நம்மளால சரியா புரிந்து கொள்ள முடியாமல் தவறுகள் செய்கிறோம். ஆண்டவர் பேசுவார் பாருங்க. நீங்க ஒரு காரியத்தை மனசுல நினைச்சிட்டு இருப்பீங்க, இப்படி ஒரு காரியம் செய்யணும்னு நீங்க நினைப்பீங்க. ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தர் உங்க கூட பேசுவார். அந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் பேசும்போது நாம ஏதோ தற்செயலா நடந்ததுன்னு நினைக்க கூடாது. கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார், எனக்கு ஆலோசனை அதை சொல்லுகிறார் என்று நான் அதை எடுத்துக்கொண்டு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தரனை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பல நேரங்களில் நம் மனதில் சில காரியங்களை வச்சுட்டு பிரயாணம் பண்ணிட்டு இருப்போம் பாருங்களேன். இதை என்ன செய்யறதுன்னு யோசிப்போம். சரியா முன்னாடி ஒரு வசனம், ஒரு வாகனம் போ, ஒரு வசனம் போட்டிருக்கும் பாருங்களேன். அந்த வசனத்தின் மூலம் கர்த்தன் கூட பேசுவார். நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தன் நம்ம கூட என்ன செய்வார்? வசனத்தின் மூலமா பேசுவார். அவர் பேசுகிறதை உறுதிப்படுத்த வேண்டும், அவர் பேசுகிறதை கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படி நிற்கும் போது கர்த்தர் சொல்றாரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். முதலாவது ஈசாக்கினுடைய வாழ்க்கையில நடந்த காரியம் இது. அவருடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்த போது, பிரச்சனையை விட்டு ஓடணும்னு அவர் நினைக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, இங்க இரு. வசனம் சொல்லுது, அந்த பஞ்சம் இருந்த காலத்துல ஈசாக்கு விதை விதைத்தானோ. பஞ்சம் இருந்த காலத்துல என்ன செஞ்சாரா? விதை விதைத்தார். கர்த்தர் அதை எவ்வளவு, எத்தனை மடங்கு ஆசீர்வதிச்சாரு? 100 மடங்கு கர்த்தர் அவரை ஆசீர்வதிச்சார். எல்லாருக்கும் பஞ்சம், எல்லாருக்கும் பிரச்சனை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்த ஈசாக்குக்கு அங்கே பஞ்சம் இல்லை, 100 மடங்கு ஆசீர்வாதம் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர், நீங்க என்ன யோசி

0: யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா கர்த்தர் உங்க கூட பேசுறாரு, இருக்கிற இடத்துல நிலைத்து இருங்க. முன்னாடி போறதுக்கு மட்டும் விசுவாசம் தேவையில்லை, இருக்கிற இடத்துல நிலைத்து நிற்கவும் நமக்கு விசுவாசம் தேவை. ஹல்லேலூயா. சரி, ரெண்டாவது நிகழ்வுக்குள்ளே வரலாமே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 19 21 வசனங்கள். ஆதியாகமம் 26:19-21.
1: ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான்.
0: அந்த காலத்துல இந்த காலத்துல இருக்கிற மாதிரி குழாய் வழியா தண்ணி கிடையாது. அவங்க கிணறு எடுத்துதான் அவங்களுடைய ஆடு மாடுகளுக்கும் அவர்களுக்கும் தண்ணீர் கிடைக்கும். ஈசாக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப கடினமான வேலை, துறவு தோன்றது அல்லது கிணறு தோன்றதுன்றது சாதாரணமான வேலை கிடையாது. கஷ்டப்பட்டு ஒரு கிணறு தோன்றாரு, தோன்றின உடனே அந்த ஊர்ல இருக்கவங்க வந்து சொல்றாங்க, இது என்னுடையதுன்னு சொல்றாங்க. ஈசாக்கு என்ன பண்ணிருக்கலாம், ஈசாக்கோட கத்தர் இருக்காருல்ல, என்ன சொல்லிருக்கலாம், நீ ஏப்பா இங்க வந்து சொல்ற, இது கஷ்டப்பட்டு தோணுது நானு, நீ யாரும் வந்து சொந்தம் கொண்டாடுறதுக்கு அப்படின்னு எதிர்த்து நின்றுக்கலாம். அவர் அப்படி செய்யல, அந்த துறவை விட்டு திரும்பி தள்ளி போய் இன்னொரு துறவை என்ன பண்றாரு, வெட்டுகிறார். அந்த இடத்துக்கு வந்த போதும் அவங்க என்ன பண்றாங்க, அவரிடத்துல வந்து இது எங்களுடையது என்று சொந்தம் கொண்டாடுகிறார்கள். ஈசாக்கினுடைய குணம் என்ன தெரியுமா, இங்கேயும் விட்டுட்டு போறார். நீங்க நினைக்கிறீங்களா ஈசாக்கு பலவீனமா இருந்தார், இல்ல இல்ல, அவர் நினைச்சிருந்தா எதிர்த்து இருக்கலாம், அவர் நினைச்சிருந்தா பேசி இருக்கலாம், அவர் நினைச்சிருந்தா திரும்பவும் அந்த கிணறு என்னுடையது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் ஈசாக்கு ஒரு காரியத்தை செய்கிறார், அவர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போக தீர்மானிக்கிறார். நான் சொல்றேன், நமக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளையும் எல்லா போராட்டங்களையும் நாம் எதிர்த்து நின்று சண்டை போட வேண்டிய தேவையும் இல்லை, அதை விட்டுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது. ஆமென். ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, கேட்றீங்களா, வம்புக்கு வந்தா என்ன பண்ண மாட்டேன், இப்ப வம்புக்கு வந்தா விட்டான் பாருங்க, நம்ம யார மாதிரி இருக்கும்னு யோசித்து பார்க்கணும். சில பேருக்கெல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா நம்ம அந்த பிரச்சனை பெருசாயிட்டே போயிட்டு இருக்கோம். வீட்டில் சில நேரம் வாக்குவாதம் வரும், என்ன வரும் சொல்லுங்களேன், அது ஒரு விதமான வாதம், அதனால அதுக்கு பேர் என்ன, வாக்குவாதம். இந்த வாக்குவாதத்தில் ஈடுபடுகிற ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நான் சொல்றதா சரின்னுவாங்க, அடுத்தாலும் சொல்லுவாங்க நான் சொல்றதா சரி. இந்த பேச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இப்படியும் இப்படியும் இப்படியும் இப்படியும் போயிட்டே இருக்கும். ஆமாவா இல்லையா, உங்க வீட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா, பொதுவாக சகோதரி மாதிரி தான் கடைசி வார்த்தையை சொல்லுவாங்க. ஏன்னா அவர் பார்ப்பாரு, இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் ராத்திரி முழுசு என்ன பண்ணி தான் ஆகணும், நம்ம அமைதி. சில வீட்டில் மாறியும் இருக்குது, சில வீட்டில் மாறியும் இருக்குது. அப்போ அந்த அந்த அந்த இடத்துல யார் நிறுத்துறாங்க, யார் நிறுத்தணுங்கிறது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்கு, கவனிச்சிருக்கீங்களா. யாரோ ஒருத்தர் நிறுத்திட்டா விஷயம் என்ன ஆகிடும், நின்று போயிடும். ஆனால் விட மாட்டோம் பாருங்க, நான் சொல்கிறதான் கரெக்ட், இவங்க சொல்லி முடித்தோடனே அடுத்து அங்கே ஒரு கவுண்டர் போடுவாங்க. இவங்கெல்லாம் வக்கீலுக்கு படிச்சிருந்தாங்கன்னு ரொம்ப நல்லா இருந்திருக்கும், இந்த வாதத்தை இந்த திறமையை அங்கே காட்டியிருந்தா கண்டிப்பாக எல்லா வழக்குகளும் வெற்றி பெற்றிருப்பான். ஆனால் இந்த வாக்குவாதம், இந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் அவன் தேவனை விசுவாசித்ததுனால அவங்க அடுத்தடுத்துக்கு போயிட்டே இருக்கிற, நான் அவங்க கூட சண்டை போட வரலப்பா, நான் அவங்க கூட போராட விரும்பலை அப்படின்னு சொல்லி அவன் அடுத்ததுக்கு போயிடுற. எத்தனை பேர் நம்ம இடத்துல வந்து வம்பெழுக்கிற, நமக்கு நம்முடைய உரிமையை ஒருத்தர் எடுக்கும்போது எத்தனை பேர் அதை தாங்கிக் கொள்ள முடிகிறது, எத்தனை பேரால வசனம் சொல்லுது அநியாயத்தை ஏன் சகித்து கொள்ள மாட்டேங்கிறீங்க. சில நேரத்தில் எல்லா சூழ்நிலையும் இல்லை, சில சூழ்நிலையும் இல்லை, நாம் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஈசாக்கருடைய வாழ்க்கையில் பார்த்தாரு, முத துறவு கஷ்டப்பட்டு வெட்டினாரு, சண்டைக்கு வந்தாங்க, அடுத்தடுத்துக்கு போயிட்டாரு, அங்கேயும் அவர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாரு, அங்கேயும் எதிர்த்து வந்தாங்க. அடுத்தது வசனம் வாசிங்களா, 22 வசனம் வாசிங்க.
1: பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம்
0: அதை குறித்து அவர்கள் என்ன பண்ணல, வாக்குவாதம் பண்ணவில்லை.
1: அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி,
0: இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் சொல்லுங்களேன், இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அது சரியான நேரம் வரும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கான ஒரு இடத்தை ஆண்டவர் உண்டு பண்ணாரு. அது வரைக்கும் இவர் சண்டை போடல. வசனம் சொல்லுது, அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. நாம் சில ஒரு சூழ்நிலையில கர்த்தர் நம்ம அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பார். நம்மளை ஒரு இடத்துல வந்து அமர வைக்கும் வரைக்கும் கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளாக இந்த சபையும் இப்படிதான் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் என்ன பண்ணிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது. ஆனா ஒரு சாட்சி என்னன்னா, ஒரு இடம் விட்டு அடுத்த இடம் போகும்போது இதை விட இது மேன்மையான இடமா இருக்கிறது, இதை விட இது மேன்மையான இடமாக இருக்கிறது. நமக்கான ரெஹோபோத்தை கர்த்தர் கொடுக்கும் வரைக்கும் அவருக்காக நாம் காத்திருந்து செயல்பட்டு கொண்டே இருப்போம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. பாருங்களேன், தான் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை ஈசாக் எப்படி வெளிப்படுத்தினார் அப்படின்னா, சண்டை போடுவதற்கும் வாக்குவாதம் செய்வதற்கும் தான் தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை, இணங்கவில்லை. மூன்றாவது ஒரு நிகழ்வை பார்க்கலாம். ஆதியாகமம் 26 அதிகாரம் 26-27 வசனங்கள். ஆதியாகமம் 26-27.
1: அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரில் இருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான்.
0: இங்க ஈசாக்கை சந்திப்பதற்கு ஒரு ராஜாவும் அவனுடைய சேனாதிபதியும் வர்றாங்க. வந்து அவன்கிட்ட பேசும் பொழுது ஈசாக்கு சொல்றாரு, ஏன் என்கிட்ட வந்தீங்க? நீங்க தான் என்ன பகைச்சிங்க, நீங்க தான் என்ன உங்களிடத்துல இல்லாதபடி என்னை துரத்தி விட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ஈசாக்கு நடத்தில அவர்கள் வந்ததற்கு என்ன காரணம்? வாசிங்க 28-29 வசனங்கள்.
1: அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே
0: என்றார்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. இப்ப இவரை துரத்தி விட்டவர்கள் ஒரு ராஜா. ஈசாக்கு சாதாரணமான ஒரு மேய்ப்பனாக இருக்கிறான். இவனை பார்த்து இவனை துரத்தி விட்ட ராஜா புரிந்து கொள்ளுகிறான், கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார், இவனுக்குள்ள ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறது. யோசித்து பாருங்களேன், ஒரு ராஜாவனுடைய கவனத்தை ஒருத்தர் ஈர்க்கிறான் அப்படின்னு சொன்னா அவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்திருக்கும், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? அவங்க சொல்றாங்க, நிச்சயமா வாழ்க்கையை பார்த்தா எனக்கு தெரியுது கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். ஆகையால் நாம ரெண்டு பேரும் என்னவா இருக்கணும், சமாதானமா இருக்கணும். அவர் எதுக்கு சொல்ற 29, நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பி விட்டது போல. பெரிய பொய் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஏன்னா அவர் சொல்றாரு, ஈசாக்கு முதலே சொல்ல, ஏன் நீ தானே விரட்டி விட்ட, விரட்டி விட்டு தேடி ஏன் நீ வர்ற அப்படின்னு கேட்கும்போது சொல்றாரு, நாங்கள் உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது. இவ பாக்குறாங்க, இந்த மனுஷனோடு கர்த்தர் இருக்கிறார், இவனிடத்துல ஒரு விசேஷம் இருக்கிறது. இவன் நினைச்சா நாளைக்கு நம்மளை ஏதாவது தீங்கு பண்ணிடுவான். எந்த அளவுக்கு கர்த்தர் ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் பாருங்க. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். இதை நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் பார்க்க வேண்டும். அவருடைய கண்களால் பார்க்க முடியும், மாம்ச கண்ணால் பார்க்க முடியும், பார்க்க முடியும். உங்க பார்த்தாங்க பாருங்க, சொல்ற கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், உம்மோடைய சமாதானம் பண்ண வந்தோம் என்று அவர்களிடத்திலே வந்தார்கள். இப்போ நம்மிடத்திலே நம்மை விரட்டி விட்ட ஒருவர் நம்மிடத்திலே சமாதானம் பண்ண வரும் பொழுது நம்முடைய பதில் என்னவா இருக்கும்? நம்மள ஒரு இடத்துல ஒருத்தவங்க விரட்டிட்டாங்க, நம்ம விரட்டப்பட்ட இடத்துக்கு அவங்க தேடி வந்து, ஐயா உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு, நம்ம ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? வா வா வா வந்தியா, நான் அன்னைக்கே எனக்கு தெரியும் ஏன்டவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா, நான் யார் தெரியுமா உனக்கு, இப்பதான் உனக்கு தெரியுதா? நான் நினைச்ச உன என்ன என்னெல்லாம் பேசுவோம், நீங்க இல்ல மத்தவங்க, ஏன்னா அவர் நல்லவங்க மாதிரியே அப்படியே பாப்போம் பாத்தீங்களா, என்னென்ன பேசுவோம், என்னென்ன பார்த்து எப்படி என்ன விரட்டின, எப்படி என்ன கஷ்டப்படுத்தின, இப்ப பாத்தியா நீ வந்தியா திரும்பி என்கிட்ட. ஆனா ஈசாக்கருடைய குணம் பாருங்களேன், ஈசாக் ரொம்ப வித்தியாசமான ஆளு, வித்தியாசமான ஆளு. நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஒரு பெரிய முன்னுதாரணம் ஈசாக்கருடைய வாழ்க்கை. ஈசாக்கு என்ன செய்யறாரா வாசிங்க, 30-31.
1: அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணி,
0: அவன் அவர்களுக்கு சொல்லுங்க என்ன பண்ணானா, விருந்து பண்ணினான்.
1: அவர்கள் புசித்து குடித்தார்கள், அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டுக் கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான், அவர்கள் அவனிடத்தில் இருந்து சமாதானத்தோட போய்விட்டார்கள்.
0: எப்படி போயிட்டாங்க? ஆமா, ஒரு வார்த்தை கூட கடந்த கால காரியங்களை பத்தி பேசல. இன்னைக்கு நம்மிடத்துல சமாதானம் பண்ண வேண்டும் என்று ஒருவர் வந்தால் நம்ம அப்படி எப்படி கையாளுறோம், எப்படி பேசுறோம்? பல நேரங்களில் பழசெல்லாம் சொல்லி காட்டுவோம், நீ இப்படி எல்லாம் பண்ணல செய்யாதீங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். வசனம் அப்படிதான் சொல்லுது. நம்மிடத்துல வந்து சமாதானத்துக்காக ஒருவர் வருகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய குறைகள் குற்றங்களை சுட்டி காட்டி அவர்கள் வேதனையோடு போகக்கூடாது. வசனம் அழகாய் சொல்கிறது, சமாதானத்தோட போய்விட்டார்கள். எப்படி போனாங்க? இதுல எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது அப்படிங்கறத நாம் புரிந்து கொள்ள அடுத்த வசனத்தை வாசிங்க, 32 வசனம் வாசிங்க. அவர்களை சமாதானத்தோடு அனுப்பப்பட்ட அந்த நாளிலே வாசிங்க,
1: ஈசாக்கின்
0: வேலைக்காரர் வந்து
1: தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள்.
0: திரும்பவும் அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் துறவை வெட்டினோம், தண்ணீரை கண்டோம். பெரிய விஷயம் அப்படின்னா அவங்களுடைய எல்லைகளிலே ஒரு விஸ்தாரம் நடக்கிறது. என்னைக்கு நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்கிறோமோ, என்றைக்கு நமக்கு விரோதமா இருக்கிறவங்க நம்மிடத்துல வந்து ஒப்புரவாக வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அன்றைக்கு நம்முடைய எல்லைகளிலே ஒரு விஸ்தாரம் நடக்கிறது. There is an expansion of territory when you make peace with people. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு நிறைய குடும்பங்களுக்குள்ள அப்படி இல்லை, கணவன் மனைவிக்குள்ள கூட அப்படி இல்லை. ஒருவர் தவறு செய்து விட்டால் திரும்பவும் வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெருந்தன்மை அநேகருக்குள்ளே காணப்படவில்லை. சமீபத்தில் ஒரு குடும்பத்தை சந்திக்க போயிருந்தேன். அந்த குடும்பத்தை சந்தித்து பேசும் பொழுது அந்த தாய், அந்த குடும்பத்தில் இருக்கிற தாய், அவங்க குடும்பத்தில் சந்தித்த பல வேதனைகளை அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க திருமணமான நாள் முதல் அவர்கள் பட்ட வேதனைகளை அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இப்பொழுது தங்கியிருப்பது அவருடைய இளைய மகன் இளைய மருமகளோட அவங்க அந்த வீட்டில் தங்கியிருக்காங்க. அப்பா மாமியாரும் மருமகளும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ அந்த மாமியார் சொன்ன வார்த்தை என் மனசுல இருந்து நீங்கவே மாட்டீங்க, இன்னைக்கு வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, என் மருமகள் இவளிலே என் தாயை நான் பார்க்கிறேன். எனக்கு அவ்வளவு கஷ்டத்திலும் இந்த பிள்ளை எங்க அம்மா என்னை எப்படி பார்ப்பாங்களோ அது போல இவள் என்னை பார்க்கிறாள் என்று அந்த மருமகளை குறித்து ஒரு சாட்சி சொன்னாங்க. பாருங்களேன், அசந்து போயிட்டேன். இன்னைக்கு எத்தனை பேர் குடும்பத்துல உறவுகள் அப்படி இருக்கிறது, எத்தனை பேர் குடும்பத்துல பிரிவினைகள் இருக்கிறது, எத்தனை பேர் குடும்பத்துல வைராக்கியங்கள் இருக்கிறது. ஒருத்தர் சொல்றாரு, என் மனைவிட்ட பேசி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு, பெரிய சாதனை, கின்னஸ் புக்ல எழுதிடலாம் இல்லையா. எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆலயத்துக்கு வர்றோம் போறோம், பக்கம் பக்கம் உட்கார்றோம், ஆனாலும் இருதயங்கள் வெகு தூரமாக இருக்கிறது. இருதயங்கள் எப்படி இருக்குங்க சொல்லுங்க? வெகு தூரமா இருக்கிறது. திருமணமான புதுசுல ஐயா அப்படி கண்ணு கண்ணு காட்டினாங்கன்னா அம்மாவுக்கு புரிஞ்சிடும். அம்மா அப்படி கண்ணு காட்டினாங்க ஐயாக்கு என்ன பண்ணும் சொல்லுங்க? நாம் இருக்கிறது ஊட்டி. எவ்வளவு பேர் அனிமுனுக்காக இங்க வர்றாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க பாத்திருக்கீங்களா? பல நேரங்களில் ஆட்டவன நிறுத்துவன் காலியா இருக்குதுன்னு போல பார்த்தா அந்த ஓரத்துல ரெண்டு பேரும் உட்காந்துருப்பாங்க, அப்படி ஒட்டி உட்காந்துருப்பாங்க. 10 வருஷம் கழிச்சு அதே மாதிரி உட்காந்துருப்பாங்களா? இல்லை இந்த மூலையில் ஒருத்தர் அந்த மூலையில் ஒருத்தர் ஆட்டோ ஓவர் ஃப்ளோவான்னு தெரியுது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் திருமணம் ஆன பிறகு அவர் பக்கத்தில் இருந்தாலும் ஏங்க அப்படின்னு கூப்பிட வேண்டியிருக்குது. என்னாச்சு தெரியுமா? ஆள் பக்கத்தில் தான் இருக்கு, இருந்து என்ன ஆயிடுச்சு, எத்தனை பேர் விளங்குது? புரியுதா உங்களுக்கு? ஏன் வீட்டில் சத்தம் வருது, ஏன் வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக கத்துறாங்க? இருதயம் தூரமா இருக்குது, ஆள் தூரமா இல்லை, இருதயம் தூரமா இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய குடும்ப உறவுகளிலே எங்கெல்லாம் தூரம் இருக்கிறதோ உறவுகளிலே அதை இன்றைக்கு சரிபடுத்த கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அன்றைக்கு அதே நாள் என்னைக்கு ஈசாக்கு சமாதானத்தோட அவர்களை அனுப்பி வைத்தானோ அதே நாளிலே ஒரு துறவு கண்டுபிடிக்கப்பட்டு தண்ணீர் கண்டுபிடிக்கப்பட்டு அவருடைய எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்கினார். ஹல்லேலூயா. யார் ஒருவர் உங்களை காயப்படுத்தினவர்களை மனதிலே சுமந்து கொண்டு இல்லாமல் அவர்களை விட்டு விடுகிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் நீண்ட நாட்களாய் நீங்கள் காத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் அன்றைக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை யார் மேலே மனத்தாங்கள் இருந்தால் வெளியே போய் சரி பண்ணிடுங்க. சரி பண்ணிடுங்க அப்படிங்கிறதுனால திரும்ப போய் ஒட்டிக்காதீங்க. ஏற்கனவே அந்த நபர் சில பிரச்சனை உள்ள நபரா இருப்பாரு, அவங்க உங்களை காயப்படுத்தி இருப்பாங்க, அந்த கசப்பு உங்களுக்குள்ள இருக்கும் பாத்தீங்களா, நீங்க ஒப்புரவாயிருங்க. ஆனால் ஒப்புரவாகிறதுனால போய் வெளியே சொல்றேன், வெளியே உள்ள உறவுகள் போய் ஒட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. மீண்டும் காயப்படுவீர்கள், மீண்டும் தூரமாக்கப்படுவீர்கள். இதையே நம்ம கவனத்துல வாய்க்க வேண்டும். இப்ப 4வது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27 ஆதியாகமம் 27:1-4 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 27:1-4 வசனங்கள்.
1: ஈசாக்கு முதிர்வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர்வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பரா துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணமடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான்.
0: இந்த பகுதி நமக்கு நல்லா தெரியும். ஈசாக்கு நல்ல வயசாய் போச்சு. வயசாய் போய் கண்ணெல்லாம் தெரியல. அப்ப அந்த காலத்தின் வழக்கத்தின்படி அந்த பிள்ளைகளை அவர்கள் ஆசீர்வதிப்பார்கள். மூத்த மகனை ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈசாக்கு என்ன பண்றாரு, ஏசாவை கூப்பிட்டு நீ போய் வேட்டையாடி எனக்காக சமைச்சு கொண்டு வா, நான் என்ன பண்றேன், அதை சாப்பிட்டுட்டு உன்னை என்ன செய்ய போறேன், ஆசீர்வதிக்க போறேன். இதுக்கு இடையில யார் வந்துட்டா, யாக்கோபு வந்து அண்ணன் மாதிரி நடிச்சு எல்லா ஆசீர்வாதங்களும் என்ன பண்ணிட்டாரு, எடுத்துட்டு போயிட்டார். இப்போ எடுத்துட்டு போன பிறகு தெரிய வருது, தான் ஆசீர்வதித்தது தன்னுடைய மூத்த மகன் அல்ல, தன்னுடைய திட்டம் தலைகீழாய் போய்விட்டது என்று ஈசாக்கு புரிந்து கொள்கிறார். ஆசீர்வதித்தது யார் ஆசீர்வதிச்சாரு, இளைய மகனை ஆசீர்வதித்து விட்டார். இப்ப அது தெரிந்த உடனே 33 வசனம் வாசிங்க. 33,
1: அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார், நீ வரும் முன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றார்.
0: அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார், நீ வரும் முன்னே அவை எல்லாவற்றையும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றார். இப்போ கண்டுபிடிச்சிட்டாரு, நான் யார ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சனோ அதை விட மாத்தி எதிர்மாறாய் ஒரு காரியம் நடந்து விட்டது. அப்ப ஈசாக்கு கவனிச்சு பாருங்களேன், ஐயோ நான் அவனை ஆசீர்வதிச்சேன், உன்னை மாத்தி ஆசீர் ஒன்றும் பண்ணல, அவர் இருக்கிறபடியே விட்டுறார். அவர் புரிந்து கொள்கிறார், இது தேவனுடைய திட்டம். அவர்கள் அப்போதான் ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருதுன்னா, அவருடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் அம்மாவுடைய வயிற்றுல இருக்கும் பொழுது ரெண்டும் ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது, பயங்கர உபத்திரவம் கொடுக்குதுன்னு போய் தேவனிடத்துல விசாரிக்கும் பொழுது ஆதியாகமம் 25:23 அவனுக்கு சொல்லப்பட்டது, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 4 சம்பவங்களை நாம் பார்க்கும் பொழுது ஒரு காரியம் நமக்கு புரிகிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருந்தது, போராட்டம் இருந்துச்சு. யாக்கோபனுடைய வாழ்க்கையில அதிகமான பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தது. ஆனால் ஈசாக்கினுடைய வாழ்க்கை ரொம்ப சமாதானமான வாழ்க்கையாது. ஈசாக்குடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுங்க, சத்தமா சொல்லுங்க, ஈசாக்குடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, ரொம்ப சமாதானமா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா, ரொம்ப அமைதியா இருந்ததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க, வாசிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20, யாத்திராகமம் 12:12 வாசிங்க.
1: உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக.
0: கர்த்தர் சொன்ன 10 கட்டளைகளை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இது 5வது கட்டளை. இந்த 5வது கட்டளை தான் தேவனோடு இருக்கிற உறவுக்கும் மனிதனோடு கூட இருக்கிற உறவுக்கும் உள்ள இணைப்பு வசனமாய் இருக்கிறது. முதல் நான்கு கட்டளைகள் என்ன சொன்னாரு, முதல் கட்டளை என்ன என்று, உனக்கு வேற தேவர்கள். 2வது, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எந்த ஒரு சொரூபத்தையாகிலும் விக்கிரகத்தையாகிலும் நீ உண்டாக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். 3வது, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. 4வது கட்டளை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய். இதனாலும் தேவனோடு இருக்கிற உறவு. இப்ப 5வது, மனுஷரோடு இருக்கிற உறவை குறித்து தேவன் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது முதலாவது எதை பற்றி சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ கனம் பண்ணுவாயாக. கீழ்ப்படிவாயாக சொல்லல, கீழ்ப்படிதல் சொல்றது அப்படியே செய்யறதாதான் கீழ்ப்படிதல். கனம் பண்ணுகிறது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தமே வேறு. அவர்களை மேன்மையாய் நினைக்க வேண்டும். ஒருவேளை கீழ்ப்படியலாம், கனம் இல்லாமல் கீழ்ப்படியலாம். சொல்லிட்டாங்க நீ இந்த மாதிரி போக கூடாது அப்படின்னு சொன்னோட முணுமுணுத்துக்கிட்டே வீட்டுல உட்கார்ந்து இருக்கலாம், அது கீழ்ப்படிதல். ஆனா கனம் பண்ணுதல் அல்ல. கனம் பண்ணுதல் என்பது என்னுடைய மனதில என் தாயும் தகப்பனையும் பெரிதாய் நினைப்பது, அவர்களை அத்தனை பெருசா அவங்களை மதிக்கிறது, அதான் கனம் பண்ணுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம எத்தனை பேர் நம்முடைய தாயும் தகப்பனையும் அப்படி கனம் பண்ணுகிறோம். ஈசாக்கினுடைய வாழ்க்கையில அவன் அமைதலாய் ஆசீர்வாதமாய் இருந்ததற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தகப்பனையும் தாயையும் அவன் கனம் பண்ணின ஒரு மனுஷனாக அவன் இருந்தான். ஈசாக்கு வாலிபனாய் இருக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டு சொன்னார், உன் ஒரே மகனாகிய ஈசாக்கை நீ பலி செலுத்த வேண்டும். இதை சொன்ன உடனே ஆபிரகாம் அதற்காக அவர் புறப்பட்டு போகிறார். வாசிங்களே ஆதியாகமம் 22:6. ஆதியாகமம் 22:6.
1: ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்து கொண்டான். இருவரும் கூடி போனார்கள்.
0: இங்கே சிலர் என்ன சொல்றாங்க, ஈசாக்கு ரொம்ப சின்ன பையன், விவரம் இல்லாத பையன், அதனாலதான் அவங்க அப்பா அவனை பலி கொடுப்பதற்கு முற்படும் போது கூட ஒண்ணு சொல்லல. அப்படி அல்ல, இந்த வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. விறகுகளை யார் தான் சுமந்துட்டு போறது? சத்தமா சொல்லுங்க, விறகு யார் சுமக்கிறது? விறக சுமக்கிற அளவுக்கு ஒரு பலி செலுத்த வேண்டிய விறகை சுமக்கிற அளவுக்கு அவனுக்கு பலன் இருக்கிறதுனா எப்படிப்பட்டவனா இருப்பான்? நல்ல ஒரு வாலிப வயதுல இருக்கிறவன். நல்ல அந்த வாலிப வயது தான் நமக்கு ரொம்ப பலம் உள்ள ஒரு வயது. அந்த வயதுலதான் ஆபிரகாம் ஈசாக்கின் மேல் அந்த விறகுகளை வைத்து அவர்கள் பலி செலுத்துவதற்காக அவர்கள் மேலே போகிறார்கள். 9 வசிங்க,
1: தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள்.
0: தேவன் சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். வரும்பொழுதே ரெண்டு பேருக்குள்ள சம்பாஷணை வருகிறது, பேச்சு வருகிறது. ஈசாக்கு அப்பாட்ட கேக்குறார், அப்பா நெருப்பு இருக்குது, விறகு இருக்குது, ஆடு எங்க, பலி செலுத்த வேண்டிய பலி எங்கன்னு கேட்கும் போது அப்பா சொல்றாரு, கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு சொன்ன பிறகு அடுத்த பேச்சே கிடையாது. அந்த இடத்துக்கு வந்து விட்டார்கள். அங்கே
1: ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான்.
0: எத்தனை மகன்கள் உங்க தகப்பன் இப்படி செய்தால் ஒத்துக்கொள்வீர்கள் சொல்லுங்களேன், யோசிச்சு பாருங்களேன். எல்லாருமே ஒரு காலத்துல மகனும் மகளுமா தானே இருந்தோம். இன்னைக்கு ஒருவேளை தகப்பன் தாய் ஸ்தானத்துல இருக்கலாம். உங்க தகப்பன் இப்படி செய்வார் என்றால் எத்தனை பேரு ஒத்துக்கொள்வீங்க? கட்டுறாரு பாருங்க, அவன் என்ன பண்றாரு சொல்லுங்க, கட்டுகிறார். இதுல ரெண்டு பேர்ல யாரு பலவான், யாரு பலவான்? ஏன் ஆபிரகாமுக்கு என்ன வயசு? 100 மேல ஆயிப்போச்சு. இவன் வாலிபன், திடகாத்திரமா இருக்கிறான். அவன் உங்க அப்பா கட்டுப்போது பேசாம இருக்கிறான் பாருங்க. இன்னைக்கு ஆலோசனை கொடுத்தாலும் கேட்கக்கூடாத ஒரு சமுதாயமாய் நம்முடைய பிள்ளைகள் மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க பிள்ளைங்க, நீங்க அந்த காலத்து ஆளு. எந்த காலத்து ஆளு? அந்த காலத்து ஆளு. இந்த காலத்துலலாம் நீங்க சொல்ற மாதிரிலாம் நடக்காது. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த சமூக வலைத்தளங்களில பிள்ளைகளை பிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பெற்றோர்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். ஆல்பா கிட்ஸ்ங்கிறாங்க ஒரு கூட்டத்தை, ஒரு கூட்டத்தை ஜென்சின்றாங்க, ஒரு கூட்டத்தை Y2K கிட்ஸ். இப்படி சமுதாயத்தை சமூக வலைத்தளங்கள் என்ன பண்ணிட்டே இருக்கு? பிரிச்சுட்டே இருக்கு, பிரிச்சுட்டே இருக்கு. ஜென்சி மாதிரி ஜென் ஆல்பா கிடையாதான். என்னங்க இது, எந்த காலத்துல இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம்? அப்படின்னா நீ இந்த கூட்டத்தை சேர்ந்தவன இப்படிதான் இருக்கணும்னு உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதத்துக்கு முரண்பாடான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. நல்ல கவனிங்க, நீங்க ஜென்சியா இருந்தாலும் சரி, ஜென் ஆல்பாவா இருந்தாலும் சரி, கற்று கொடுத்த இந்த கட்டளை நீங்க கடைபிடித்தால் அதற்குரிய ஆசீர்வாதங்களுடைய வாழ்க்கையில பாப்பீங்க. அல்லேலூயா. பிள்ளையை பெற்று, பிள்ளையை வளர்த்து, அதை பராமரித்து, அதற்கு பலவீனம் வரும் பொழுதெல்லாம் அதை தாங்கி, அதற்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி, தான் சாப்பிட வழி இல்லைனாலும் பிள்ளைக்கு சாப்பாட்டை கொடுத்து வளர்த்து எடுத்து வரும் பொழுது அது கை தூக்கின உடனே என்ன சொல்லுது? என்னுடைய தலைமுறை வேற, உங்க தலைமுறை வேற, உங்க காலம் வேற, என் காலம் வேற, எனக்கு வாழ்க்கை துணையை நானே தெரிந்து கொள்கிறேன் என்று பிள்ளைகள் சொல்லுகிறார்கள். என்ன கொடுமை தெரியுமா அது? என்ன கொடுமை தெரியுமா? நீங்களே உங்களுடைய வாழ்க்கைக்கான பிரச்சனையை தேடிக்கொள்ளுகிறீர்கள். அவ்வளவுதான் சொல்ல முடியும். இது ஒரு ஆசீர்வாதம் அல்ல. வசனம் சொல்லுகிறது, உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ என்ன பண்ணணுமா? கனம் பண்ணும். கனம் பண்ண வேண்டும் என்றால் என்ன? அவர்களுக்கு தெரியும் எப்பொழுது என் வாழ்க்கையில எதை செய்ய வேண்டும். அவர் கொடுக்கும் வரை நான் காத்திருப்பேன். என் பெற்றோருடைய அங்கீகாரம் எனக்கு ரொம்ப முக்கியம். என் பெற்றோருடைய ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த அடக்கமும் ஒடுக்கமும் தாழ்மையும் உடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அப்பொழுது கர்த்தர் நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இதுல ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்ன? ஆபிரகாம் கட்டினாரு. கட்டும் போதும் ஈசாக்கு ஒன்னு சொல்லலை, அவனை கொண்டு போய் வரகுகள் மேல் படுக்க வைத்த போதும் ஈசாக்கு ஒன்னு சொல்லல, இப்ப கத்தியும் உயர்த்தப்பட்டது, இப்பொழுதும் ஈசாக்கினுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரல. ஆமென், ஹல்லேலூயா. உங்களை கொஞ்சம் அந்த இடத்துல வச்சு பாருங்களேன், சும்மா வச்சு பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க, எத்தனை பேர் அமைதியா இருப்போம், எத்தனை பேர் சொல்லுவாப்பா பைத்தியங்கத்தையும் முடிச்சுச்சு அவனுக்கு. எனக்கு அது இது இதை சொல்லும் போது இன்னொரு காரியம் சொல்றேன் பாருங்க, நிறைய பிள்ளைகள் நான் சொல்றேன் மாற்றிக்கொள்வதற்கு காலம் இருக்கிறது. நிறைய பிள்ளைகள் உங்கள் தகப்பன் தாய வா போ பெயர் சொல்லி கூப்பிடுறது இதெல்லாம் இன்னையோட விட்டுருங்க. இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற எச்சரிப்பு. பல பிள்ளைகளை நான் கவனிக்கிறேன், உங்க அப்பா எங்கப்பா, அது எங்கேயாவது வெளியே இருக்கும், அது எங்கேயாவது எப்படி வருது வாயில் அந்த வார்த்தை, எப்படி வருது, எப்படி வருது? உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ கனம் பண்ணுவாயாக. இந்த ஒரே ஒரு கட்டளைக்கு தான் கூட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நினைச்சு வச்சிருக்கிறார். இது ஒரு ஒண்ணுதான் வாக்கு தத்துவம் உள்ள கட்டளை. இதுக்கு என்ன எப்படிப்பட்ட கட்டளை, சத்தமா சொல்லுங்க, எப்படிப்பட்ட கட்டளை, வாக்கு தத்துவம் உள்ள கட்டளை. எத்தனை பேர் உங்க அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்கீங்க, என்னை இவ்வளவு தூரம் நல்லா வளர்த்தீங்களே, உங்களுக்கு நன்றி, ரொம்ப தேங்க்ஸ், உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அந்த ஒரு வார்த்தைங்க எவ்வளவு பெற்றோர் ஏங்குறாங்க தெரியுமா? இப்போ ஒரு தலைமுறை எழும்பி கொண்டிருக்கிறது, என்ன யோசிக்கிறாங்க, எங்க பெற்றோர் இதுக்கப்புறம் என்னால என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. ஒரு வீட்டில் வயதான தாய் தகப்பன அவங்களுடைய மகன் மருமகள் தீர்மானம் பண்றாங்க, இதுக்கு மேல இவங்களை பார்க்க முடியாது, இவங்களை என்ன பண்ணிடலாம், ஹோம்ல கொண்டு போய் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் பேக் பண்ணும்போது அவங்களுடைய சின்ன மகன் என்ன பண்றான், அவன் ஒரு தட்டை தூக்கிட்டு வரான். அப்போ அவங்க அப்பா சொல்றாரு, அம்மா சொல்றாங்க, நீ எதுக்குடா இதை தூக்கிட்டு வர்ற, நம்ம தாத்தா பாட்டி தான் கொண்டு போய் எங்க விட போறோம், எங்க விட போறோம், சத்தமா சொல்லுங்க, எங்க விட போறோம். அவன் சொல்றான், அப்பா நீங்க வயசாகும் போது நான் உங்களை கொண்டு போய் அங்கதான் என்ன பண்ண போறேன், விட போறேன், உங்களுக்கான தட்டு தான் இது. இப்ப வலிக்குதுல, இப்ப வலிக்குதுல, எவ்வளவு வலிக்கும் ஒரு தகப்பனையும் தாயும் கைவிட்ட நிலையில கொண்டு போய் ஒரு ஓல்டேஜ் உங்களை விடும்போது எவ்வளவு உங்களை வலிக்கு யோசித்து பாருங்களேன். எனக்கு தீர்மானம் பண்ணுங்க, என் தகப்பனையும் என் தாயையும் நான் கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. உங்களுடைய தீர்மானம் உங்களுக்கு பெற்றோருக்கு தெரியும், உங்களை பெற்று உங்களை எடுத்து உங்களை வளர்த்து உங்களை ஆளாக்கி உங்களை படிக்க வச்சு உங்களுக்கு என்ன துணை வேணுன்றத தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு பெற்றோருக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே இருக்கிற அந்த தலைமுறைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பாட்ட ஒருவேளை உங்க அப்பா அம்மாவுக்கு பிரியம் இல்லாத காரியங்களை செஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு போய் அவங்கள்ட்ட சொல்லணும், நான் உங்களை நிறைய இடத்துல காயப்படுத்திட்டேன், கஷ்டப்படுத்திட்டேன், தயவு செய்து நான் மன்னிங்கன்னு சொல்லி அவங்களோட ஒப்புரவாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்க சொல்ற ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது, புரிஞ்சவங்க மட்டும் வராமே. இப்ப வாசிக்கலாம், எபேசியர் எழுதின நிருபம் 6:1-3 வசனங்களை வாசிங்க. எபேசியர் 6:1-3 ஆகிய வசனங்கள்.
1: பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது.
0: சரி, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படியணுமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன், எல்லாருமே சொல்லுங்க, கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது இது ஆமா. கீழ்ப்படியாமல் இருந்தால் அதற்கு பெயர் அநியாயம். கீழ்ப்படியாமல் இருந்தால் அது பெயர் என்னங்க, அநியாயம். அப்ப கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. சில இடங்கள்ல அபியூஸ் பண்ற பேரண்ட்ஸ் இருக்காங்க, அப்ப அவங்க என்ன பண்ணாலும் நான் அதை தாங்கிக்கணுமா, அப்படி இல்லை. கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்து இருங்கள், இது நியாயம். ரெண்டாவது, உனக்கு உனக்கு என்ன உண்டாகணும், ஈசாக்கு நன்மை உண்டாச்சா, ஈசாக்கு நன்மை உண்டாச்சா, வாஸ்தவில் எவ்வளவு நன்மைகள் உடைய வாழ்க்கையில் இருந்துச்சு பாருங்க. நன்மை உண்டாகிறதுக்கும்
1: பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும்,
0: பூமியிலே உன் வாழ்நாள் எப்படி இருக்கணும், நீடித்திருப்பதற்கும்
1: உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக,
0: உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஹல்லேலூயா. ஈசாக்கு மரண பரியந்தம் கீழ்ப்படிந்திருந்தார். எது வரைக்கும் கீழ்ப்படிஞ்சாருங்க, மரண பரியந்தம். அவருக்கு தெரியும் அவங்க அப்பா யாரு, தேவன் யார் என்று அவன் அறிந்து கொண்டான். அவங்க அப்பா மரித்த பிறகும், ஆபிரகாம் கடந்து போன பிறகும், ஈசாக்கினுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதா இருந்தது. இன்னைக்கு உங்களுடைய பெற்றோர் உங்க கூட இருக்கலாம், அவங்கள நீங்க உதாசீனம் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அநியாயம் செய்யறோம்னு அர்த்தம். ஆனால் அவர்களுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது அந்த ஆசீர்வாதம் அவர்கள் வாழ்நாள் முடிந்த பிறகும் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை தான் ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். தயவு செய்து வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், வாலிபர்களுக்கு நான் சொல்றேன், நீங்க சினிமாவோ மற்ற காரியமோ நீங்க பார்த்து அதுல உள்ளபடி நீங்க வாழ வேண்டும் என்று நினைத்து உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்தவர்களாய் காணப்படும். கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கும், கொஞ்ச நாள் எல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் நான் சொல்றேன், ஈசாக்கை போல என் தகப்பனையும் தாயும் நான் கனம் பண்ணுவேன் என்று தீர்மானம் எடுப்பீர்கள் என்று சொன்னால் ஆசீர்வாதம் தொடர்ந்து வரும். அழகா சொல்றாரு பாருங்களேன், உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உனக்கு பூமியில என்ன உண்டாரு, நன்மை உண்டாயிருப்பதற்கும் உன் தாயையும் உன் தகப்பனையும் என்ன செய்யணும், கனம் பண்ணுவாயாக. அவங்களை பெருசா நினைங்களேன், அவளுக்கு நன்றி சொல்லுங்களேன். நீங்க அறியாத காலத்துல நீங்க அவங்களை நடத்துறது போல உங்களை அவங்க நடத்தி இருந்தா இந்த வயசுக்கே வந்திருக்க மாட்டீங்க, இந்த வயதை எட்டிருக்க மாட்டீர்கள். அவர் கர்த்தர் நல்ல பெற்றோர்களை கொடுத்து உங்களை வளர்த்து கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படி என்னை அர்ப்பணிக்கிறேன், இந்த வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படி என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். பாருங்க, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு குழந்தை, உலகத்தில் பிறக்கிற ஒரு குழந்தை முதலாவது பார்ப்பது தன்னுடைய பெற்றோர், முதலாவது பார்ப்பது அந்த பிள்ளையினுடைய பெற்றோர். அவங்களதான் இந்த குழந்தை முதல்ல என்ன செய்யுது, பார்க்குது. அந்த வீட்டில தான், அந்த இடத்துல தான் வச்சு தேவன் யார் என்பதை இந்த பிள்ளை கற்றுக்கொள்ளுகிறது. எல்லாமே அங்கதான் நடக்குது. அப்ப அந்த பார்க்கிற பெற்றோர், பிறந்த குழந்தைக்கு தேவன் யார் என்று தெரியாது, கர்த்தர் யார் என்று தெரியாது, ஆனால் தன்னுடைய பெற்றோர் அதாவது பார்க்குது. அந்த பெற்றோர் அந்த பிள்ளை சிறு பிராயத்திலிருந்து அதை வளர்த்து கொண்டு வரும் பொழுது கர்த்தர் யார் என்பதை அந்த பெற்றோரின் மூலமாக பிள்ளை கற்றுக்கொள்ளுகிறது. ஹல்லேலூயா, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்களேன். அப்போ நீங்க பார்க்கிற பெற்றோரை கனம் பண்ணாம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காம நான் தேவன் பேர்ல விசுவாசமா இருக்கிறேன், நான் தேவனுக்கு கீழ்ப்படுறேன், நான் தேவனுக்கு ஊழியம் செய்யறேன் அப்படின்னா நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் என்ற அர்த்தம். ரொம்ப தெளிவா நான் புரிஞ்சுக்கணும், நான் கர்த்தரை ஏமாத்துறேன், என்னை ஏமாத்திக்கிறேன், நான் நல்லா இருப்பேன் நான் நினைச்சுக்கிறேன், நீ நினைச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கற்றுக்கொண்டு வசனத்தின்படி மாற்றிக்கொள்ள வேண்டியவர்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடைய வாழ்க்கையில நிறைவாய் இருக்கும். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாம் கத்திய ஓங்கினாரு, சரியான நேரத்தில் தேவன் அதை தடுத்து நிறுத்தினார். ஆனால் அநேக நூற்றாண்டுகளுக்கு பிறகு தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஈசாக்கு அந்த விறகுகளை சுமந்து கொண்டது போல அந்த மரச்சிலுவையை இயேசு சுமந்து கொண்டு வந்து அந்த சிலுவையிலே பலியாக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்ட போது பிதாவாகிய தேவன் அதை நிறுத்தவில்லை. அந்த ரோம போர்ச்சியவர்கள் அடித்ததை அவர் தடுத்து நிறுத்தவில்லை. காரணம் என்னவென்றால், உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக பரிகாரமாக அவருடைய சொந்த குமாரனையே கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய பந்தியை நம்ம ஆசிரிக்கிறோன்றத சாதாரணமா நினைக்க கூடாது. ஏதோ என்னுடைய கையில கிடைச்சது நான் உள்ள எடுத்து நான் உட்கொள்ளுகிறேன், அப்படி அல்ல. இது எதற்கு அடையாளமா இருக்குது, உங்களுக்காக எனக்காக உடைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய திரு சரீரம், குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய சரீரம் நமக்காக உடைக்கப்பட்டது. அவருடைய நொறுக்குதலினாலே நீங்களும் நானும் விடுதலை பெற்றிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்றீங்கன்னா, இயேசு எப்படி மரண பரியந்தம் கீழ்ப்படிந்திருந்தாரோ அதுபோல நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. அதற்குரிய பெரிய ஆசீர்வாதம் உண்டு. இதை நிறைய பேர் நினைக்கிறது இல்லை. இன்னைக்கு சொல்லுங்க, ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள். நீங்க உங்க பெற்றோர் உங்க இடத்துல பேசும்போது சத்தத்தை உயர்த்தாதீங்க. என்ன பண்ணக்கூடாது, சத்தமா சொல்லுங்க. இப்ப இல்ல, இப்ப உயர்த்தி சொல்லுங்க. என்ன பண்ணக்கூடாது, சத்தத்தை. இது முதலாவது கற்பனை, இது முதலாவது கண்டிஷன். சத்தத்தை என்ன பண்ணக்கூடாது. ஆமா, நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கத்த ஆரம்பிச்சாங்கன்னா பெற்றோர் அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க, என்னவோ போ அப்படின்னு அவங்க மனசு சலிச்சிடும், செய்யக்கூடாது. ரெண்டாவது, அப்படியே பெற்றோர் உங்களுக்கு அறிவுரை சொல்லும் போது ஆரம்பிச்சிட்டியா சொன்னீங்கன்னா அடி விழும். அறிவுரை சொல்லும் போது கேட்டுக்கொள்ளுங்க. அறிவுரை சொல்லும் போது என்ன பண்ணுங்க, அவங்க உயிரோடு இருக்க வரைக்கும் தான் உங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க, ஒரு நாள் அவங்க இருக்க மாட்டாங்க அறிவுரை சொல்றதுக்கு. அறிவுரை சொல்லும் போது என்ன பண்ணுங்க, கேட்டுக்கொள்ளுங்கள். அவங்கள பெருசா நினைங்க, உங்களுடைய மனதில் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய சந்ததியும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூட நம்ம ஜெபிக்க போகிறோம். யாருமே இது எனக்கு உரியது அல்லன்னு நினைக்க முடியாது. இது எல்லாருக்குமான கர்த்தருடைய வார்த்தை. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்து எந்தெந்த இடத்திலெல்லாம் தவறி இருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பார்த்து இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை சிறு பிராயத்தில் கூட அறியாத காலங்களில் கூட உங்களுடைய பெற்றோரை நீங்கள் கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, கஷ்டப்படுத்தியிருப்பீங்க. இப்போ சொல்லுங்க, ஏசப்பா அதெல்லாம் தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிங்க. நான் பெற்றோரை கனம் பண்ண எனக்கு உதவி செய்ய, கனம் பண்ண எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அவளை மேன்மையாக நடக்க நடத்த எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே இந்த எண்ணம் எனக்குள்ள ஆழமாய் பதியட்டும். ஏனென்றால் இது நீர் கொடுத்த கட்டளையா இருக்கிறது. மனிதர்களுக்கு நீர் கொடுத்த கட்டளை முதல் கட்டளையாக இருக்குது ஆண்டவரே. இதை நாங்கள் இன்றைக்கு கேட்கும்படி நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னுடைய குறைவுகள் குற்றங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னித்து ஒரு விஷயம் ஆண்டவரே, இன்றைக்கு இந்த நாளிலிருந்து நேரத்திலிருந்து என் பெற்றோரை நான் கனம் பண்ணவும், அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கும் போது அறிவுரை கொடுக்கும் போது அதை கேட்டுக்கொள்ளவும், அவர்களுக்கு விரோதமாய் நான் ஆண்டவரை தரக்குறைவாகவும் மரியாதை இல்லாமையும் பேசாமலும் ஆண்டவரை அவர்களை கனம் புரிந்தியவர்களை பார்க்க தேவன் எனக்கு உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஈசாக்கனுடைய வாழ்க்கையில அனுபவித்த சகல ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உண்டாகட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம். எந்த இடத்துல நாங்க ஆண்டவரே சத்தத்தை எப்படி கேட்கணும், ஆண்டவரே எந்த இடத்துல நாங்க விட்டு கொடுக்கணும், எந்த இடத்துல நாங்க கடந்து போகணும், எந்த இடத்துல ஆண்டவரே சமாதானம் பண்ணணும், இதெல்லாம் கர்த்தருக்கு கற்றுத்தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த கரங்களில் எங்களை ஒப்புவிக்கிறோம். நீரே காத்துக்கொள்ளும், நீரே ஆசீர்வதியும், நீரே வழி நடத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

ஆயிரம் நாட்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த உலகத்தோடு நான் வாழ்வதை பார்க்கிலும் எனக்காக உயிரை விட்ட என் உயிரான இயேசுவோடு வாழும் ஒரே நாள் போதும்.

பெரியவர் நீர். நானே உம்மை விட்டு பிரிய வேண்டும் என்று நினைத்தாலும் நீர் என்னை பிரிவதில்லை. வாக்களித்தவர் நீர். சொன்னதை நான் மறந்தாலும் தேவனே நீர் மறப்பதில்லை.

கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், நான் உயிர் வாழ்ந்தால் என் இயேசுக்காய் சாட்சியாய் வாழ விரும்புகிறேன். ஒருவேளை நான் மரித்தாலும் அவருக்காக சாட்சியாய் மரிக்க விரும்புகிறேன். நான் இருந்தாலும் இறந்தாலும் உமக்காக தான் ஆண்டவரே.

0: அப்பா, என் முதல் அன்பு நீங்க தான். கடைசி வரைக்கும் என் முதல் அன்பு நீங்க தான்ப்பா. என் கைப்பிடித்து துணையாக வந்தீர். கடைசி வரைக்கும் என் கைப்பிடித்தே நீர் இருப்பீர் ராஜா. உம்மை இன்றும் என்றும் என்றென்றும் நேசிக்கிறேன்.
1: சிறு மந்தையே, நீ பயப்படாதே. சியோனிலே மகிழ்ந்து களி கூறு. தேவ ராஜ்யத்தையே தேவன் நமக்கு பரிசாக தந்துவிட்டார். தேவ ராஜ்யம் அது நமக்குள்ளே இருக்கிறது. இது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரின் கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கிறது. பாடலை கேட்போமா?

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: இந்த உலகத்துல எத்தனையோ புதிர்கள் இருக்குது, அதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா மனுஷங்களை மட்டும் புரிஞ்சுக்கிடவே முடியலைங்க. அப்படி என்ன புரியலன்னு கேக்குறீங்களா? சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்களும் என்னைய மாதிரி தான் சொல்வீங்க. பணம் இல்ல, சிக்கன் மட்டன் மீன் வாங்க முடியல, அதனால காய்களை வாங்கி சாப்பிடுறேன்னு ஒருத்தன் சொல்றான். ஆனா பணம் இருக்கிறவனும் ஏகப்பட்ட பணத்தை ஹோட்டல்ல கொடுத்து அதே காய்கறிகளை வாங்கி சாப்பிடுறான். பணம் இல்லாம இருந்தப்போ அவன் ஆபீஸுக்கு சைக்கிள் போனான். இப்போ அவன் பணக்காரன் ஆயிட்டான், ஆனா இன்னும் சைக்கிள்ல தான் போறான். ஏன்னு கேட்டா உடல் பருமனை குறைக்க சைக்கிள்ல போறேன்னு சொல்றான். இன்னொருத்தன் பணம் இல்லாதப்போ சம்பாதிக்கிறதுக்காக எல்லா இடத்துக்கும் நடந்தே போனான். பணம் சம்பாதிச்ச பிறகும் நடந்தே தான் எல்லா இடத்துக்கும் போறான். ஏன்னு கேட்டா கொழுப்ப குறைக்க நடக்கிறானா? அதான் சொன்னேன், மனுஷங்களை புரிஞ்சுக்கிடவே முடியலைங்க. பணம் இல்லாதப்போ திருமணம் செய்ய ஆசைப்படுறான், பணம் வந்த உடனே விவாகரத்து செய்ய கோர்ட்டுக்கு ஓடுறான். இதுல ஜோக் என்னன்னா, பணம் இல்லாதப்போ மனைவி செக்ரட்டரி வேலைய பாக்குறா, பணம் இருக்கும்போது செக்ரட்டரி மனைவி ஆயிடுறா. இது மட்டும் இல்ல, செயல்ல தான் இப்படி மாறுபாடு இருக்குதுன்னா பேச்சிலையும் ஒண்ணுக்கொண்ணு முரண்தான். ஷேர் மார்க்கெட் மோசமானதுன்னு சொல்லிக்கிட்டே அதுல பணத்தை போடுறது, அது எப்படி போகுதுன்னு தொடர்ந்து அதை உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது. இத என்னன்னு சொல்ல, பணம் நல்லது இல்லைன்னு சொல்லிக்கிட்டே பணத்தை குவிச்சுக்கிட்டே போறத பார்க்கும்போது மனிதன் ஒரு புரியாத புதிர்னு தான் தோணுது. மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் அப்படிங்கிற வேத வசனம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனா மொத்தமா எல்லா மனுஷங்களும் இப்படின்னு சொல்ல முடியாது. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் அப்படின்னு நம் வேதாகமத்துல வாசிக்கிறது மாதிரி, நீதிமான்களும் அவங்களுடைய பிள்ளைங்களும் உண்மையோடும் உத்தமத்தோடும் கடவுளுக்கு பயந்து நேர்மையா வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆமா, நீங்க எந்த வகையை சேர்ந்தவங்க?

ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் இந்த காலவேளையிலே இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லாம் சேர்ந்து பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை என்கிற பாடலை என்னோடு சேர்ந்து

இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம். ஒரு பழைய பாடல் பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே என்கிற அந்த பாடலை எங்களோடு சேர்ந்து நீங்களும் பாடி கர்த்தரை துதிக்கலாம். அவர் நல்லவர், கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர்,

ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம். கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே என்ற அந்த பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம்.

0: Hallelujah.
1: நம்ம எல்லாரும் சேர்ந்து சில நிமிடங்கள் நாம் தேவனை முழு இருதயத்தோடு நாம் ஆராதிக்க போகிறோம். நம்முடைய தேவன் ஆராதனைக்குரியவர். அவரை துதிப்பதற்கும் அவரை உயர்த்துவதற்கு நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒன்று சேர்ந்து கர்த்தரை துதிக்க போகிறோம். எல்லாரும் உடைய கரங்களை உயர்த்தி நீங்கள் இருக்கிற இடங்களிலே தேவனுடைய முகத்தை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, நாங்களும் ஆராதிக்க வந்திருக்கிறோப்பா. எங்கள் ஆராதனை மத்தியிலும் உடைய மகிமையை நீர் விளங்க பண்ணுகிற தேவன் அல்லவா? நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம் ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே ஆமென் ஒருமித்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய மத்தியிலே கடந்து

ஆசீர்வாதங்கள். நீங்கள் எங்கள் மேல ஊற்றுகிற தேவ வல்லமை அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பொய்யட்டுமே. நீங்களும் கரங்களை உயர்த்தி இந்த நாளில் எங்களோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் எந்த நிலையில தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. ஆனால் உன்

இருக்கிறவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் கூடவே இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறாரே. அவர் வார்த்தைகள் மாறாதவர். அவர் பொய் சொல்லுவதற்கு மனிதன் அல்ல, அவர் மனமாற மனுப்புத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. இன்றைக்கு வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில அவர் நிறைவே

மகிமையாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஒளிஹதயத்தோட தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. நீங்கள் நன்றி செலுத்துறத கர்த்தர் விரும்புகிறார். அவர் நம்முடைய விஷயத்தில் எவ்வளவு உண்மையா இருந்திருக்கிறார். வார்த்தைகளை உண்மை உள்ளவர், வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ளவர். நம்ம வாழ்க்கையிலும் நமக்கு தேவன் செய்த நன்மைகளை மறவாமல் உண்மையாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருப்போம் என்றால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகளை, ஒருபோதும் கர்த்தர் செய்த நன்மையை மறந்து விடாதீர்கள். நம்முடைய தேவன் ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. தொடர்ந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல

திவ்ய வாசனாய ஜோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 11. பின்பு ஹைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தை வழிபடுத்தி அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்துக்கு புறம்பை இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். என்னுடைய இரண்டு சாட்சிகளும் இரண்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்கதரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூரோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்ற இரண்டு ஒலிவ மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதா இருக்கிறான் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லி வருகிற நாட்களில் மழை பெய்யாத படிக்க வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளால் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்தில் இருந்து ஏறுகிற மிருகம் அவர்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொண்டு போடும். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க விட்டார்கள். அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து ஒருவருக்கொருவர் பகுமதிகளை அனுப்புவார்கள். 3 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவாவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மிருகத்திலேறி வானத்திற்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 10 பங்கு இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7,000 பேர் பூமி அதிர்ச்சியினால் அழிந்தார்கள். மீதியானவர்கள் பயமடைந்து பல்லோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 2 ஆபத்து கடந்து போயிற்று. இதோ 3 ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. 7 தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தம் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து இருக்கிறவரும் இருந்தவரும் வரவுறவருமாகிய சர்வ பலமுள்ள கர்த்தராகிய தேவனை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரை உமது மகா பலமே கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறேன். ஜாதிகள் கோபித்தார்கள். அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாயம் தீர்ப்படைவதற்கும் தீர்க்கரசலாகிய உம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாக இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவளை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அப்பொழுது பல்லவத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அச்சியும் பெரும் கல்மலையும் உண்டாயின.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:57 யுஎஸ்சி எனப்படும் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் கரோலினா கால்பந்து அணி நோட்டர்டேம் அணியிடம் படுதோல்வி அடைந்தது. 51-0 என்ற செட் கணக்கில் தோற்றது. இப்படிப்பட்ட படுதோல்வியை ஒருபோதும் சந்தித்திராத யுஎஸ்சி அணி வீரர்கள் பொருட்கள் வைக்கும் அறையில் ஓடிப்போய் ஒளிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு இந்த தோல்வி மிகவும் அவமானமாக தோன்றியதால் யாரையும் சந்திக்கும் தைரியம் அவர்களுக்கு வரவில்லை. அந்த அணியின் பயிற்றுனர் அவர்கள் இருந்த அறைக்கு தேடிச் சென்றார். தோற்கடிக்கப்பட்ட மாணவர்களில் சிலர் அங்கு இருந்ததை பார்த்தார். அவர்கள் மிகுந்த மனவேதனையோடு காணப்பட்டனர். அவர்களுடைய பயிற்றுனர் ஒரு பெஞ்சை தூக்கி போட்டு அதில் ஏறி நின்று கொண்டு அந்த மாணவர்களை பார்த்து, நீங்கள் ஏன் இந்த தோல்வியை மிகவும் பெரிதாக எடுத்துக்கொள்கிறீர்கள்? நீங்கள் தோற்றது யாருக்கு தெரிய போகிறது? சீனாவில் இருக்கும் ஜனத்தொகையில் சுமார் 80 கோடி பேருக்கு இப்படி ஒரு கால்பந்து போட்டி நடைபெற்றதே தெரியாது என்று கூறி அவர்களை உற்சாகப்படுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, தோல்வியும் வெற்றியும் வாழ்க்கையில் மாறி மாறி வரும். ஆனால் தோல்வியின் போது சோர்ந்து போய் அதிலேயே இருந்துவிட்டோமானால் நாம் மீண்டும் எழ முடியாது, செயல்பட முடியாது. ஆகவே நடந்ததை நினைத்து கலங்காமல் அதை மறந்துவிட்டு தேவன் நமக்கு வைத்திருக்கும் வெற்றியை அடைய பிரயாசப்பட வேண்டும். யோசுவாவின் தலைமையில் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்திரிக்க சென்றபோது அவர்களுக்கு தொடர்ந்து வெற்றி கிடைத்தது. அதே வெற்றியின் மனநிலையோடு ஆயி பட்டணம் என்ற சிறு பட்டணத்தை பிடித்துக் கொள்ளும்படி போருக்கு சென்றார்கள். அது மிகச்சிறிய பட்டணம் என்பதால் 3000 பேர் மட்டுமே யுத்தத்திற்கு சென்றார்கள். ஆனால் ஆயி பட்டணத்து மனுஷர் இஸ்ரவேலரில் 36 பேரை வெட்டி போட்டார்கள். இதை பார்த்த இஸ்ரவேலர் ஆயி பட்டண மனுஷருக்கு முன்பாக முறிந்து ஓடி போனார்கள். இதை கேள்விப்பட்ட இஸ்ரவேலரின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். யோசுவா தேவனிடம், நாங்கள் தோற்று போன செய்தியை கானானியரும் தேசத்து குடிகளும் கேள்விப்பட்டால் எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேரற்று போக பண்ணுவார்களே என்று புலம்பி ஜெபித்தார். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவிடம், நீ எழுந்திரு, இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன என்று கேட்டார். பின்பு தோல்விக்கான காரணத்தை சொல்லி அதை சரி செய்யும்படி கூறினார். அவர்கள் அதை சரி செய்த போது இம்முறை தேவன் மகத்தான வெற்றியை இஸ்ரவேலருக்கு கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் தோல்வியின் சிந்தையிலேயே இருந்துவிட தேவன் ஒருபோதும் நம்மை அனுமதிப்பதில்லை. நாம் தோல்விக்கான காரணத்தை தேவன் விளக்கிச் சொல்லி நம்மை மீண்டும் ஜெயிக்கிறவர்களாக மாற்றுவார். ஆகவே தோல்வியின் எண்ணங்களை களைந்து போடுவோம். நம்மை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற்றும் தேவன் நம்மோடு இருக்கிறார்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தினுடைய தலைப்பு, வான் தூதரே நன்றி. Thank you, angels. வாசிக்க வேண்டிய பகுதி எபிரேயர் 1:1. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பக்கத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவ தூதரை விட எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். எப்படியெனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை பிறப்பித்தேன் என்று, நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் எனக்கு குமாரனாயிருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவதூதரை குறித்தோ, தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் எண்டெண்டைக்கும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாயிருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை விட உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் செயல்களாயிருக்கிறது, அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர், அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய்போகும், ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போகும், நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறது. மேலும், நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? இரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களை நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளாயிருக்கிறார்கள் அல்லவா? இன்றைய மனப்பாட வசனம் சங்கீதம் 91:12. உன் பாதம் கல்லில் இடராதபடி தேவ தூதர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். They will hold you with their hands to keep you from striking your foot on a stone. உலகில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று ஆண்டவரின் வல்லமையை குறித்து நாம் அடிக்கடி சொல்லுவோம். ஆனால் தேவ தூதர்களும் பொல்லாத ஆவிகளை விட மிகுதியான ஆற்றலும் வல்லமையும் உள்ளவர்கள் என்பதை நாம் நினைப்பது கிடையாது. இதோ ஒரு வசனம், 2 பேதுரு 2:11. இவ்விதமாக அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவ தூதர்கள் முதலாய் என்று நாம் வாசிக்கிறோம். தேவ தூதர்களை பற்றி படிப்பது தேவை அல்ல என்று கிறிஸ்தவர்கள் பலர் எண்ணுகின்றனர். ஆனால் தூதர்கள் நமது காரியங்களில் எவ்வளவாய் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் என நாம் அறிந்தால் கட்டாயம் அதை தெரிந்து கொள்ள விழைவோம். அவர்கள் நமது மறுபிறப்பிலிருந்து கிறிஸ்துவின் மறு வருகை வரை நம்முடன் இடைபடுகிறார்கள். அவர்களுடைய வல்லமையை அறிந்து கொள்ளுவது கிறிஸ்தவ வாழ்க்கையில் முக்கியமானதொரு அனுபவமாகும். நாம் மறுபடி பிறக்கும் பொழுது பரிசுத்தர்களின் சபைக்குள் மட்டுமல்ல, ஆயிரம் பதினாயிரமான தேவதூதர்களிடத்திற்கும் வந்து சேர்கிறோமாம். அதை எபிரேயர் 12:22-23 வசனங்களில் வாசிக்கிறோம். ஒரே ஒரு பாவி மனந்திரும்புவது கூட தூதர்களை அவ்வளவாய் பரவசப்படுத்துகிறது. இயேசு திரும்ப திரும்ப சொன்னார், மனந்திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்திலே தூதர்கள் நடுவிலே பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று. பிரியமானவர்களே, நமது நற்செய்தி கூட்டங்கள் ஒவ்வொன்றையும் தூதர்கள் ஆவலாய் கவனிக்கின்றனராம். அதை நீங்கள் எப்பொழுதாவது நினைத்திருக்கிறீர்களா? இதோ ஒரு வசனம், 1 பேதுரு 12:12, தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவர்களை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகின்றன. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். மட்டுமல்ல, நம்முடன் சேர்ந்து அவர்கள் கடவுளை வணங்குகின்றனர். 1 கொரிந்தியர் 11:5, ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள், அது அவளுக்கு தலை சிறைக்கப்பட்டது போல் இருக்குமே. 10 தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலைமேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். அப்படியானால் அவர்கள் நம்முடைய ஆராதனைகளில் எல்லாம் கூட இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, திருச்சபையில் ஒழுங்கு இருக்க வேண்டும் என்பது அவர்களது கரிசனை. 1 தீமோத்தேயு 5:21 இப்படி வாசிக்கிறோம், நீ பட்சபாதத்தோடே ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கும் முன்பாக உறுதியாக கட்டளையிடுகிறேன். அவர்கள் நமக்கு பாதுகாப்பு. இப்பொழுது வாசித்தோம் அல்லவா, பாதம் கல்லில் இடராதபடி காத்துக்கொள்கிறார்கள். அவர்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள். கர்த்தருடைய தூதன் அவர்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறான் என்று சங்கீதம் 34:7 பார்க்கிறோம். இவ்விதமாக அவர்கள் பல விதங்களிலே நமக்கு தொண்டாற்றும்படி அனுப்பப்பட்ட ஆவிகள். இயேசுவின் 2வது வருகையும் உலகின் முடிவும் நெருங்கி வர வர தூதர்களின் பணிகள் இன்னும் கூடிக்கொண்டே இருக்கும். திருவெளிப்பாட்டு புத்தகத்தில் தேவதூதர்களின் செயல்பாடுகள் அதிகமாய் கூறப்பட்டுள்ளன. எடுத்து வாசியுங்கள். கிறிஸ்து மண்ணுலகிற்கு வல்லமையுள்ள தம் தூதரோடு தான் திரும்பி வருவாராம். அவர் வானிலிருந்து இறங்குவதை பிரதம தூதன் அறிவிப்பானாம். இறுதி அறுவடையை அறுப்போரும் தேவதூதர்களே. கடவுளின் ஆட்சிக்கு தடையாக உள்ளவர்களையும் நெறிகட்டவரையும் தீச்சூளையில் தள்ளி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஒன்று சேர்ப்பதும் தூதர்கள்தான். மக்கள் முன்னிலையில் வெட்கமின்றி தம்மை அறிவித்தவர்களை இயேசு தமது தூதர் முன் அடையாளம் காட்டுவாராம். தம்மை மறுதளித்தவர்களையோ தூதர் முன்னால் மறுதளித்து விடுவாராம். தேவதூதர்கள் நமக்கு செய்பவை பெரும்பாலும் காணக்கூடாதவை, அறியப்படாதவை. தேவதூதர்கள் ஒருபோதும் பந்தா பண்ண மாட்டார்கள். பறந்து பணி செய்யும் போது தங்கள் முகத்தையும் கால்களையும் கூட மூடிக்கொள்வார்கள். சேராபீன்கள் அப்படித்தானே. அவர்கள் ஏசாயாவின் அந்த தரிசனத்தில் இரு செட்டைகளால் முகத்தை மூடி இரு செட்டைகளால் கால்களை மூடி எவ்வளவு ஒரு பயபக்தியாக பந்தா இல்லாமல் இருக்கிறார்கள் பாருங்கள். தங்கள் பக்கமாய் அவர்கள் மக்களுடைய கவனத்தை ஈர்க்க மாட்டார்கள். என் தாயின் கருவறையிலிருந்து என் கல்லறை வரை தூதர்கள் எனக்கு ஆற்றியுள்ள பணிகளை நான் கடவுளை முகமுகமாய் சந்திக்கும் போது அவர் சொல்வாரானால் எவ்வளவு நன்றாயிருக்கும். வான் தூதரே நன்றி. அருமையான சகோதரி சாராள் நவரோஜி அவர்கள் பாடிய ஒரு பாடல் என் நினைவுக்கு வருகிறது.

பாதம் கல்லில் இடராதபடி தேவதூதர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். மகாபெரிய தேவனே, இரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற எங்களுக்காக எங்களுக்கு பணிவிடை செய்யும்படி நீர் அனுப்பி வைத்த தேவதூதர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். எவ்வளவாக நீர் எங்களை நேசித்தால் விண்தூதர்களை மண்மாந்தர்களாகிய எங்களுக்கு சேவை செய்யும்படி நீர் அனுப்பி வைப்பீர். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். தூதர்களை குறித்து உம்முடைய திருவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை தெளிவாய் அறிந்து புரிந்து அவர்களுக்காக நாங்கள் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆராதனைகளில் தூதர்கள் இருக்கிறார்கள் என்கிற நினைவோடு மிகவும் கண்ணியமாக நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஒழுங்குகளை காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். கர்த்தாவே, வீண் அகம்பாவங்கள், முரட்டாட்டங்கள், முரண்பாடான காரியங்களை செய்கிற அபிதமான துணிச்சலையெல்லாம் எங்களை விட்டு நீர் எடுத்து போடும். தூதர்களைப் போல எப்பொழுதும் உமக்கு முன்பாக பணிவோடு பந்தாயில்லாமல் நடந்து கொள்ள பயபக்தியுடன் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. மறுபடியும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற தூதர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக கூட அவர்களுடைய தூதர்கள் எப்பொழுதும் பரமபிதாவை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னீரே. எங்களுடைய கருவறையிலிருந்து, எங்கள் தாயின் கருவறையிலிருந்து எங்களுடைய கல்லறை வரைக்கும் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு தொண்டாற்றுகிற வான் தூதர்களுக்காக பிதாவே உம்மை தொழுது கொள்கிறோம். அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, என்னுடைய பெயர் பி எம் பாலசாமி. என்னுடைய தகப்பனருடைய பெயர் பெர்னார்டு. என் தாயின் பெயர் மார்க்ரேட். நான் ஒரு பூர்வீகமான கத்தோலிக்க திருச்சபையின் அந்த பின்னணியிலிருந்து நான் வருகிறேன். என் குடும்பத்தில் பிள்ளைகள் அப்படின் போது, முதலாவது எனக்கு ஒரு அண்ணன், அந்த அண்ணன் பேர் வந்து மோசஸ். இரண்டாவது எனக்கு அக்கா, அக்கா பேர் வந்து சாந்தி மேரி. மூன்றாவதாக நான் பிறந்தேன், என் பேர் வந்து பாலசாமி. அடுத்தது இன்னொரு தங்கச்சி, அவள் பேர் வந்து மரியாள். அதற்கு பிறகு ஒரு தங்கச்சி, அவள் பேர் ஜோதி. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தம்பி பிறந்தான், அவன் பேர் வந்து மைக்கேல். கடைசியாக ஒரு தங்கச்சி, அவள் பேர் வந்து சமாதானம். இந்த சமாதானம் அப்படின்ற அந்த பேர் என் தங்கச்சி வைக்கும் போது எங்கள் அப்பா கிட்ட நான் கேட்டேன், ஏன்பா இந்த தங்கச்சிக்கு சமாதானன்னு பேர் வைக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், குடும்பத்தில் இது வரைக்கும் சண்டையும் சச்சுரமாக இருக்குது, அதாவது என் தாய்க்கும் என் தகப்பனுக்கும் அடிக்கடி சண்டை வரும். எங்கள் அப்பா வந்து அடிப்பார். எந்த அளவுக்கு அடிப்பார்னா, என் தாய்க்கு வாயில் ரத்தமே வந்துடும், அந்த அளவுக்கு அடிப்பார். அப்போ தான் சொன்னார், இது வரைக்கும் குடும்பத்தில் சண்டையாக இருந்தது, இனிமேலாவது இந்த குடும்பம் சமாதானமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு என் தங்கச்சிக்கு சமாதானன்னு பேர் வச்சார். அவர் சமாதானன்னு பேர் வச்சதுனால அதுக்கு பிறகு குடும்பத்தில் சமாதானம் இல்லை. அதற்கு பிறகும் அதே பிரச்சனைகள், அதே சண்டை, எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சண்டை, எங்கள் அப்பா கெட்ட வார்த்தைகள் பேசுறது, இது தொடர்ந்தது. நாங்கள் இப்படியாக ஒரு கத்தோலிக்க குடும்பமாக இருக்கும்போது, என்னுடைய இளமை பருவம் குழந்தை பருவத்தில் என் தாய் தகப்பன் அந்த குடும்ப வறுமையின் காரணமாக என்னை, நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே என் தாய் மாமன் வீட்டிற்கு என்னை எங்கள் மாமா இடத்துல என்னை கொடுத்துட்டாங்க. நான் மிகவும் ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்தேன். எந்த அளவுக்கு குழந்தைன்னா, என்னுடைய தாய் மாமன் என்னை அவருடைய தோளில் தூக்கி கொண்டு என்னை போவார், அந்த நினைவுகள்லாம் எனக்கு இருக்குது. அந்த அளவுக்கு நான் சிறு பிள்ளையாக இருக்கும் போதே என்னுடைய தாய் மாமன் வீட்டில் என்னை விட்டுட்டாங்க. என்னுடைய தாய் மாமனும் என்னை மிகவும் அன்பாக அவர் நேசித்தார். அவர் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர், இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். ஆனாலும் என் மீது அளவு கடந்த அன்பு வைத்து என்னை அவர் வளர்த்து வந்தார். நான் அவரோடு கூட இருக்கும்போது, என்னை அவர் பராமரித்துன்னு வரும்போது அவருக்கு வந்து அப்போ திருமணம் ஆகலை, ஆகையினால என்னை மிகவும் அன்பாக அவர் கவனித்து வந்தார். பெரும்பாக்கம் என்ற அந்த பகுதியில் அவர் இருந்தார். அப்பொழுது நான் பள்ளிக்கூடம் போய் படிக்க வேண்டிய அந்த வயது வரும்போது, அங்கே இருக்கக்கூடிய அட்வன் திருச்சபை என்னால் நடத்தப்படக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் என்னை முதல் வகுப்பில் அவர் சேர்த்தார். நான் அங்கே மிகவும் நன்றாக நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், நல்லா படிப்பேன். ஆசிரியர் எது சொன்னாலும் அதை உன்னிப்பாக கவனித்து நன்றாகவே நான் படிப்பேன். அப்படி நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்னுடைய தகப்பனார் வந்து பள்ளிக்கூட நேரத்தில் அந்த ஸ்கூலுக்கு வந்தார். அவர் தூரத்தில் வரும்போது அந்த ஜன்னல் ஓரத்தில் அவரை நான் பார்த்தேன். என்னை பார்க்க வராரு அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கும்போது, நேராக ஆசிரியர் இடத்துல போய் என் பையனை நான் கூட்டிக்கின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் இடத்துல கேட்குறாரு. ஆசிரியர் சொன்னாங்க, ஏன் கூட்டின்னு போகிறீங்க, எதுக்காக கூட்டின்னு போறேன் சொல்லி கேட்கும்போது, இல்லை குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் அவனை நான் வேலைக்கு கூட்டின்னு போய் விட போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆசிரியர் சொல்கிறாங்க, இவ்வளோ சின்ன வயசில் இந்த பையனை எந்த வேலைக்கு கொண்டு போய் நீங்கள் விடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, அவனை நான் மாடு மேய்க்க கொண்டு போய் விட போகிறேன் அப்படிங்கிறாரு. உடனே அந்த என்னுடைய ஆசிரியருக்கும் என் தகப்பனாருக்கும் ஒரு வாக்குவாதமே நடக்குது. கடைசியில் என் தகப்பன் விடலை, என்னை பள்ளிக்கூடத்துலேருந்து அப்படியே நேராக கையை பிடிச்சி என்னை கூட்டிகிட்டு போயிட்டு, ஒரு வீட்டில் என் தாயும் என் தகப்பனும் என்னை கொண்டு போய் மாடு மேய்க்கிறதுக்காக கொண்டு போய் விடுறாங்க. அப்படி என் கண் எதிரிலேயே அந்த பிஞ்சு வயசில் சின்ன குழந்தையில் என்னை கொண்டு போய் ஒரு வீட்டில் மாடு மேய்க்க விடும்போது, அந்த வீட்டுக்காரங்க ஒரு படி அரிசிங்க, அந்த ஒரு படி அரிசி அளந்து ஒரு பையில் போட்டு கொடுக்குறாங்க, எங்கள் அப்பா அம்மா வாங்கிக்கின்னு அந்த வீட்டில் என்னை மாடு மேய்க்க விட்டுட்டு வராங்க. எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது. நான் என்ன பண்ண முடியும்? அந்த மாடு மேய்க்கிற வீட்டில் என் வயசில் ஒரு பையன் அதே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒன்றாம் கிளாஸ் அவன் படிக்கிறான். அந்த அவனை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும்

படிக்கிற பையன் எந்த அளவுக்கு படிக்கிறான், உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கும் போது என் இருதயம் அப்படியே நொறுங்கி போன மாதிரி அந்த ஒரு ஃபீலிங், அந்த எண்ணம் எனக்கு வருங்க. நான் கண்ணீர் விட்டு அழுவேன். இது வந்து என்னுடைய அந்த ஏறக்குறைய பார்த்தா அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வயசுங்க, ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற வயசில் இது அத்தனையே நடக்குது. ஒன்றாம் கிளாஸ் டூ ரெண்டாம் கிளாஸ் இப்படி படிக்கிற அந்த வயசில் இந்த காரியங்கள்லாம் நடக்குது. நான் அந்த வீட்டில் மாடு மேய்ச்சின்னு இருந்தேன். அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் சம்பளம் கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லி வேறு ஒரு வீட்டில் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லும் போது அந்த வீட்டிலேருந்து கூட்டி மட்டும் என்னை இன்னொரு வீட்டில் கொண்டு போயிட்டு மாடு மேய்க்க விட்டாங்க. இப்படி கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் அந்த மேடவாக்கம், பெரும்பாக்கம், நூக்கம்பாளையம், அந்த உத்தண்டி இப்படிப்பட்ட பகுதிகளில் நான் ஒவ்வொரு நாளும் நான் மாடுகளை மேய்த்து என்னுடைய காலத்தை நான் தள்ளிக்கிட்டு இருந்தேன். இந்த மாடு மேய்க்கிறதுல பார்த்திங்கன்னா மிகவும் கஷ்டமானதுங்க. அதாவது காலையில் அந்த வீட்டில் கொஞ்சம் கூழ் கரைச்சி ஒரு சொம்பளை ஊற்றி கொடுப்பாங்க. அந்த கூழை நான் குடிச்சிட்டு மத்தியானத்துக்கு சாப்பாட்டுக்காக நான் ஒத்த காலில் அப்படியே அந்த கதவுல நான் ஒண்டி நின்றுக்கின்னு இருப்பேன். மத்தியானத்துக்கும் அந்த கூழ் கரைச்சி ஒரு சொம்பளை ஊற்றி அதை ஒரு துணி போட்டு கட்டி அப்படியே தூக்கிக்கின்னு வரா மாதிரி என் கையில் கொடுப்பாங்க. அதையும் வாங்கிக்கின்னு நான் நின்றுக்கின்னு இருப்பேன். எதுக்காக நின்றுருப்பேன்னா அப்போ காசு பணம் கிடைக்காது, யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்றதுக்கு. அதனால் கொஞ்சம் அரிசி கொடுங்க அப்படின்றதுக்காக அந்த வீட்டில் நான் நின்றுகிட்டு இருப்பேன். அவங்களும் என்ன வேணும்னு கேட்பாங்க, கொஞ்சம் அரிசி கொடுங்கம்மானுவேன். கொஞ்சம் அரிசி கொடுப்பாங்க. அந்த அரிசியை என்னுடைய ட்ரௌசர் பாக்கெட்டில் போட்டுக்கின்னு அதை நனைச்சி அதை ஈரமாக்கி வச்சுருப்பேன். ஏன்னா அது ஊறி இருக்கும். அந்த மாடு மேய்க்கும் போது அந்த அரிசியை நான் சாப்பிட்டுக்கின்னு இருப்பேன். மத்தியானம் அந்த கூழை குடிக்கிறதுக்கு அந்த அதை கழட்டும் போது பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணியாக நீர்த்து போயிருக்கும். வேறு வழியே இல்லை, தொட்டுக்க எதுவும் இருக்காது, நீர்த்து போயிருக்கும். அதை அப்படியே அந்த சொம்போடு எடுத்து அந்த கூழை குடிச்சிட்டு சாயந்தரத்தில் அந்த மாடு ஓட்டிக்கின்னு வந்து அவங்க வீட்டில் நான் விடுவேன். அதில் சில நேரங்கள் ஒரு நாள் நடந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒருத்தருடைய வயலில் அந்த மாடு போய் அந்த பயிரை மேய்ஞ்சிடுது. அந்த இடத்துக்காரர் வந்து அங்கேருந்து ஒரு நொச்சில் குச்சியை உடைச்சி அவர் என்னை அடித்த அடி பாருங்கள், என் காலில் ரத்தமே பிச்சுக்குன்னு வந்துடுச்சு. உடனே நான் அழுதுக்குன்னு என்னால் அடி தாங்க முடியாமல் என்னுடைய பாட்டிக்கிட்ட போய் சொன்னேன். அதாவது என் தாய் மாமனுடைய தாய், என்னுடைய பாட்டி, அவங்ககிட்ட நான் போய் சொன்னேன். அவங்க உடனே என் கையை பிடிச்சிக்கின்னு யார் அடித்தானோ அந்த வீட்டில் போயிட்டு மிகப்பெரிய ஒரு சண்டை போட்டு அவங்கள பேசுகிறாங்க. இப்படி ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் கடந்தது. எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான்னு சொன்ன பாருங்க. அந்த அண்ணன் பேர் வந்து மோசஸ். அவருக்கு ஒரு வலிப்பு வியாதி இருந்தது அந்த நாளில். எத்தனையோ டாக்டர்கிட்ட கூட்டின்னு போய் என்னுடைய பெற்றோர்கள் காட்டினாங்க. ஆனால் எந்த மருத்துவராலும் அவனை வந்து சரியாக்க முடியல. அந்த நாளில் அவருக்கு ஏற்ற மருத்துவம் இல்லைன்னு சொல்கிறத விட கூட்டிமை பார்க்கறதுக்கான அந்த வசதி வாய்ப்புகள் எங்களுக்கு இல்லை. அதனால் அவர் கொஞ்ச நாள் இருந்தார். அதுக்கப்புறம் அந்த பெரும்பாக்கத்திலிருந்து என்னுடைய முழு குடும்பமும் என்னையும் கூட்டிக்கின்னு என்னுடைய சொந்த ஊருக்கு, அதாவது நெடுங்குன்றம், வண்டலூர் ஜூவுக்கு பக்கத்தில் நெடுங்குன்றம் என்ற கிராமம் தான் என்னுடைய சொந்த ஊர். அந்த சொந்த ஊருக்கு நாங்கள் வந்துட்டோம். ஆனால் எங்களுடைய குடும்பம் ஒரு பாரம்பரியமான கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த ஒரு குடும்பம். வழிபாடுகள்லாம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஈடுபாடோடு இருப்பேன். எந்த அளவுக்கு ஈடுபாடுன்னு சொன்னாக்கா, அன்னை மரியாள் மீது எனக்கு ஒரு அளவு கடந்த ஒரு பக்தி. எனக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்தில் நாங்கள் ஜபம் பண்ணுறதுனா கூட பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஜபமும் இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளும் வசனங்களும் எங்களுக்கு முக்கியம் கிடையாதுங்க. எங்களுடையதுன்னா அந்த ஜபங்கள், குறிப்பாக மங்கள வார்த்தை ஜபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த அன்னை மரியாதை குறித்து சொல்கிற ஜபம், ஜபமாலை, புனிதர்களுடைய வணக்கம், அந்த தேர் பவனி, நவநாள் ஜபம், திருப்பலி, இப்படிப்பட்ட காரியங்களில் நாங்கள் மிகவும் ஊறி போனவர்கள். அதாவது கத்தோலிக்க திருச்சபையினுடைய அந்த ஜப வழிபாடு மட்டும் இல்லை, அந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய சட்டத்திட்டங்கள் இவை எல்லாமே எங்களுக்கு அத்துப்படி. அந்த அளவுக்கு நாங்கள் அந்த கத்தோலிக்க திருச்சபையில் நாங்கள் வேரூன்றி இருந்தோம். காலையில் 6 மணிக்கு திருப்பலி ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் சரியான நேரத்தில் 1 நிமிஷம் கூட நாங்கள் லேட் பண்ண மாட்டோம். கரெக்டாக அந்த 6 மணிக்கு நாங்கள் சபைக்கு போயிடுவோம். தேர் திருவிழா, அந்த

திருவிழா நடத்துவாங்க. அன்னை மரியாளுடைய புனிதர்களுடைய அந்த சிலைகளை தூக்கிக்கின்னு ஊர்வலமாக சென்று பேண்டு வாத்தியத்தோடு வான வேடிக்கைகளோடு அப்படிப்பட்ட அந்த ஊர்வலங்கள் செல்லும்போது அதில் மிகுந்த பயத்தோடும் பக்தியோடும் அந்த கூட்டங்களில் நான் கலந்து கொள்ளுவேன். முதல் ஆளாக நான் இருப்பேன். முழுக்க முழுக்க அன்னை மரியாளுக்கு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அன்னை மரியாளுடைய அந்த சுரூபத்தை கட்டி பிடிச்சி அந்த காலில் என்னுடைய முகத்தை வச்சு அப்படியே நான் படுத்துக்கின்னு இருப்பேன். அந்த அளவுக்கு நான் கத்தோலிக்க திருச்சபையில் பக்தி வைராக்கியத்தோடு கூட நான் இருந்தேன். அந்த நாட்களில் மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எனக்கு வார்த்தை தெரியாது, வசனம் தெரியாது, பைபிள் தெரியாது. குடும்ப ஜபத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் பைபிள் படிக்க மாட்டோம். பெரும்பாலும் பைபிள் இருக்காது எங்ககிட்ட. ஆலயத்துக்கு போகும்போது நாங்கள் பைபிள் எடுத்துகிட்டு போக மாட்டோம். எங்களுக்கு பைபிளை விட ஜபமாலை தான் எங்களுக்கு முக்கியம். ஜபமாலை முக்கியம். ஒரு ஜபமாலை சொன்னோம்னாக்கா எங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும், நாங்கள் ஜபம் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆக இப்படிப்பட்ட அந்த பக்தி வைராக்கியத்தோடு என் குடும்பம் அந்த கத்தோலிக்க திருச்சபையில் இருந்தது. இந்த நாட்களில் என்னுடைய அண்ணன் திடீரென்று மரித்து போனார். எங்கள் அண்ணன் மரித்து போன பிறகு குடும்பம் அப்படியே ஒரு மிகுந்த ஒரு சோகத்தில் என்னுடைய குடும்பம் இருந்தது. அந்த நேரத்தில் நாங்கள் கவலையில் இருக்கும்போது ஃபாதர் கேஎம் ஜோசப் அப்படிங்கிற அந்த ஃபாதர், கத்தோலிக்க ஃபாதர், கோவளத்திலிருந்து எங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ணுறதுக்காக அவர் வந்திருந்தார். வரும்பொழுது எங்கள் அப்பா கிட்ட கேட்டார், இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து கேட்டார். எங்கள் அப்பா சொன்னார், அவன் ஒன்றும் இல்லை சாமி, அவன் சும்மா தான் இருக்கிறான் இந்த இடத்துல அப்படின்னாரு. உடனே அந்த ஃபாதர் என்ன பண்ணார், நாளைக்கு இவனை கூட்டிகின்னு வந்து ஹாஸ்டலில் சேர்த்துட்டு இவனை நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் என்னை கூட்டிகின்னு வர்றதுக்கான அந்த பணத்தெல்லாம் எங்கள் அப்பா கிட்ட கொடுத்துட்டு ஃபாதர் போயிட்டார். மறுநாள் காலையில் எங்கள் அப்பா என்னை கூட்டிகின்னு போய் கோவளத்தில் அந்த ஹாஸ்டலில் அவர் ஃபாதர் கேஎம் ஜோசப் ஐயா அவங்க வச்சு நடத்துகிற அந்த ஹாஸ்டலில் என்னை கொண்டு போய் சேர்த்தாங்க. அந்த இடத்துல உண்மையில் சொல்கிறேங்க, அருமையான அவர் ஒரு பரிசுத்தவான் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா சாப்பாடு இல்லாத நேரத்தில், போட்டுக்கிறதுக்கு ஒரு துணி இல்லாத நேரத்தில், யார் என்னை படிக்க வைப்பாங்க அப்படின்னு நான் ஏங்கிக்கின்னு இருந்த நேரத்தில் அருமையான அந்த அந்த ஃபாதர், அதாவது ஃபாதரை சாமியார்ன்னு சொல்லுவோம் நாங்கள், அந்த சாமியாரை ஆண்டவர் வந்து என் வீட்டுக்கு அனுப்பி என்னை அவர் அங்கே கூட்டின்னு போய் என்னை அவர் படிக்க வச்சார். கண்ணும் கருத்துமாக என்னை பார்த்துக்கினாருங்க. எங்கள் அப்பா அம்மா எனக்கு எந்த விதமான ஒரு செலவும் செய்யலை, செய்கிறதுக்கும் ஃபாதர் விடலை. என்னுடைய முழு செலவு, என்னுடைய படிப்பு எல்லாவற்றையும் அவர் வந்து பார்த்துக்கினாரு. அந்த இடத்துல அந்த கத்தோலிக்க திருச்சபையில் அதனுடைய கண்ட்ரோல் அங்கே இருக்கும்போது நான் ரொம்ப பக்தி வைராக்கியத்தில் நான் வளர்ந்தேன். காலையில் 5 மணிக்கெல்லாம் எங்களை எழுப்பி விட்டுடுவாங்க. அதிகாலையில் ஜபம், அதிகாலையில் ஜபம். ஜபம் முடிச்சுட்டு எங்களுடைய காலை கடன்களை முடிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னால் எங்களுக்கு சர்ச்சில் ஜபம், சாப்பிட்றதுக்கு முன்னால் ஜபம். இப்படி ஒவ்வொரு நேரமும், எந்த நேரமும் ஜபம், ஜபம், ஜபம். அந்த ஜபம் எப்படி இருக்குன்னா அது எல்லாமே புனிதர்களை மகிமைப்படுத்தும்படியாக தான் அந்த ஜபம் இருக்கும். அதாவது நவநாள் ஜபம், அந்தோனியார் நவநாள் ஜபம், செபஸ்தியார் நவநாள் ஜபம், அதிதூதரான மிக்கேல் அதிதூதர் அவருடைய நவநாள் ஜபம், அன்னை மரியாளுடைய நவநாள் ஜபம், ஜபமாலை, இப்படி எல்லாமே அந்த ஜபமாலை அந்த வழிபாடுகள்லேயே போயிருந்தது. இப்படியே என்னுடைய காலங்கள் போச்சு. நான் ரொம்ப பக்தி வைராக்கியத்தோடு இருப்பேன். அந்த பள்ளி பருவம் 8 வருஷம் நான் அந்த இடத்துல நான் படித்தேன். 8 ஆண்டுகள் முடிந்த பிறகு நான் 9வது படிப்பதற்காக அதே ஃபாதர் என்னை செங்கல்பட்டில் உள்ள சென்ட் ஜோசப் உயர்நிலை பள்ளியில் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி என்னை கொண்டு போய் அந்த ஹாஸ்டலில் சேர்த்தார். அங்கேயும் நான் நல்லா படிச்சுக்கினு இருந்தேன். என்னுடைய படிப்பு செலவுக்காக என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு எந்த விதமான செலவும் பண்ணலை. எல்லாவற்றையும் அந்த கத்தோலிக்க திருச்சபை சார்ந்த அருமையான அருட்பணியாளர் ஃபாதர் கேஎம் ஜோசப் அவர்கள் தான் எனக்கு எல்லாமே செய்துக்கின்னு இருந்தார். செங்கல்பட்டு சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் 9வது வகுப்பிலிருந்து படிக்கிறதுக்காக என்னை கொண்டு போய் சேர்த்தாங்க. அங்கே நான் படித்தேன். அப்போ ஏறக்குறைய எனக்கு ஒரு 17-18 வயசு இருக்குங்க. அந்த வயசில் தான் நான் கொண்டு போயிட்டு என்னை அங்கே சேர்த்தாங்க. அங்கே மிகவும் அங்கவும் நன்றாக நான் படிச்சுக்கின்னு இருந்தேன். அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ
என்னுடைய தகப்பனாருக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்காக நான் எங்கள் வீட்டுக்கு வரேன். வரும்பொழுது அவருக்கு மிகுந்த கடுமையான வயிற்று வலி, கடுமையான வயிற்று வலி. எத்தனைக்கு எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குடி பழக்கம் கிடையாது, எந்த விதமான கெட்ட பழக்கம் எங்கள் அப்பாக்கிட்ட நான் பார்த்தது கிடையாதுங்க. அவருக்கு குடி பழக்கம் கிடையாது, பீடி சிகரெட் பிடிக்கிற பழக்கம் கிடையாது. ஆனால் ஏன் இந்த வியாதி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. மிகுந்த கடுமையான வயிற்று வலி. சென்னையில் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், பெரிய ஹாஸ்பிட்டலில் எங்கள் அப்பாவை சேர்த்து வச்சுருந்தாங்க. எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு போனேன். அவரை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை, சாப்பாடு கூட்டி எடுத்து போய் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னால் தொடர்ந்து படிக்கிறதுக்கு எனக்கு முடியல. படிப்பு வரல அப்படிங்கிறதுக்காக நான் படிப்பை நிறுத்தலை. படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதுக்காக என்னுடைய படிப்பை நிறுத்தலை. என் தகப்பனாரை கவனிக்க ஆள் இல்லை. ஏன்னா மிகவும் சீரியஸான ஒரு நிலையில் எங்கள் அப்பா இருந்தார். ஆகையினால என்னுடைய படிப்பை அந்த 9th ஸ்டாண்டர்ட் அந்த பாதியிலேயே நான் நிறுத்திட்டு என் தகப்பனாரை கவனிக்கிறதுக்காக நான் வந்துட்டேன். அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா திடீர்னு இறந்துட்டாருங்க. அந்த எங்கள் அப்பாவுடைய இழந்த அந்த துக்கம் என்னால் தாங்க முடியலை. நான் ரொம்ப பக்தியாக இருப்பேன், இப்போவும் சொல்கிறேன், நான் ரொம்ப பக்தியாக இருப்பேன். கத்தோலிக்க திருச்சபையினுடைய அந்த வழிபாடுகளில் அந்த ஃபாதருக்கு மாஸ் நேரத்தில், திருப்பலி நேரத்தில் உதவி பண்ணது, அந்த ஆல்டர் பாய்ஸ் போய் நிற்கிறது, தேருக்கு முன்னால் போய் நிற்கிறது, புனிதர்களுக்காக அவர்கள் சிலைகளுக்கு முன்பாக நான் முழங்காலிட்டு ஜபித்தது, இது எல்லாமே நான் நினச்சி பார்க்கும்போது நம்ம இவ்வளோ பக்தியாக இருக்கிறோம், வைராக்கியமாக இருக்கிறோம். ஆனால் நம்ம குடும்பத்தில் நம்முடைய என்னுடைய அண்ணனை இழந்துட்டேன், என்னுடைய படிப்பை இழந்துட்டேன், என் தகப்பனை இழந்துட்டேன், இது ஏன் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே இந்த கேள்விகள் எனக்கு அடிக்கடி வந்து போகும். ஆனாலும் இந்த பைபிளை படிக்கக்கூடிய அந்த பழக்கம் எனக்கு இல்லாததுனால அந்த சத்தியம் எனக்கு தெரியல. நாங்கள் வந்து திருவிவிலியம் அப்படின்னு சொல்லி தான் அந்த நாங்கள் பயன்படுத்துகிற, கத்தோலிக்க திருச்சபை மக்கள் பயன்படுத்துகிற அந்த பைபிளுடைய பேர் என்னென்னா திருவிவிலியம். அது பியூர் தமிழில் இருக்கும். ஆனால் அந்த பைபிளை அப்போ நான் படிக்காததுனால, அதை புரிந்து கொள்ள முடியாத அந்த சூழ்நிலையில் நான் இருந்ததுனால எனக்கு சத்தியம் தெரியல. அதற்கு பிறகு தான் அந்த பைபிளை நான் படிக்கும் போது விடுதலை பயணம், அதாவது யாத்ராகமம் அப்படின்ட்டு அதில் வந்து விடுதலை பயணம் அப்படின்னு இருக்கும். அந்த விடுதலை பயணத்தில் 20வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் 20, 21, 22 அந்த வசனங்கள் ரொம்ப தெளிவாக, அதாவது சுத்த தமிழில் அதில் போட்டிருக்கும். எப்படின்னா, மேலே விண்ணுலகிலும் கீழே மண் உலகிலும் தண்ணீருக்கு அடியிலும் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உண்டாக்க வேண்டாம், அவைகளை வழிபடவோ அவைகளை நீ வணங்கவோ வேண்டாம் என்று சொல்லி ரொம்ப தெளிவாக அதில் வசனம் இருக்கும். நான் அதற்கு பிறகு அந்த பைபிளை படித்த பிறகு நான் யோசனை பண்ணுறது உண்டு, இந்த அளவுக்கு, அதாவது இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பயன்படுத்துகிற இந்த பரிசுத்த வேதாகமத்தில் கூட இவ்வளவு தெளிவாக சுத்த தமிழில் வசனம் இல்லை. ஆனால் கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துகிற இந்த திருவிவிலியத்தில் இவ்வளவு தெளிவாக வசனம் இருக்கே, இதை படித்த பிறகும் அவர்கள் ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு அந்த கேள்வி எனக்குள்ளே எழுந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன பண்ணேன்னா, அந்த கத்தோலிக்க திருச்சபையின் மீது, அந்த வழிபாடு மீது இருந்த அந்த நாட்டம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட ஆரம்பித்தது. நான் பைபிளை படிக்க ஆரம்பித்தேன், நான் பைபிளை படிக்க ஆரம்பித்தேன். இன்னும் கூட சொல்ல போனோம்னா, இந்த பெண்டிகாஸ்ட் பாஸ்டர்ஸ், பெண்டிகாஸ்ட் மக்கள், அதாவது புராட்டஸ்டன் பெந்தகோஸ்ட் ஆட்களை பார்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுங்க. எந்த அளவுக்கு பிடிக்காதுன்னா, அவங்களுடைய ஓரம் நான் போக மாட்டேன், அவங்கள என் வீட்டில் ஜபம் பண்ணுறதுக்கு கூப்பிட மாட்டேன், அவங்க அந்த தெரு பக்கம் வந்தால் கூட நான் விலகி போயிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு கத்தோலிக்க திருச்சபையின் மீது எனக்கு அந்த அளவுக்கு பற்று இருந்தது. காரணம் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொன்னால், எங்களுக்கு அந்த கத்தோலிக்க திருச்சபையில் பைபிளை பிரசங்கிக்கலை. பைபிளை பிரசங்கிக்கிறதுக்கு பதிலாக, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு பதிலாக, புனிதர்களுடைய வரலாறு, அன்னை மரியாளுடைய வரலாறு, அந்தோனியாருடைய வரலாறு, திருச்சபையுடைய சட்டத்திட்டங்கள், இப்படிப்பட்ட அந்த மரித்தவர்கள் இடத்துல, நம்ம வீட்டில் யாரெல்லாம் மரிச்சிட்டா கூட அவங்களை வணங்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த பாரம்பரியத்தில் தான் எங்களை வளர்த்தாங்க. எங்ககிட்ட பைபிள் கொடுக்கல. அந்த பைபிளை படிக்காததுனால அந்த அல்லேலூயாங்கிறதுனுடைய அந்த வார்த்தையுடைய முக்கியத்துவத்தை
எனக்கும் தெரியாது, கத்தோலிக்க திருச்சபையில் இருக்க யாருக்குமே தெரியாது. அதனால் அவங்களெல்லாம் என்ன சொல்லணும், அந்த அல்லேலூயா சொல்லியே அவர்களை நாங்கள் வந்து ஒரு கிண்டலாக கேலியாக கூட நாங்கள் நினைப்போம், வாய் திறந்து கூட அவங்கள நாங்கள் பேசியிருக்கிறோம். எதுக்காக அந்த பெண்டிகாஸ்ட், அந்த பெந்தகோஸ்தே சபையை சார்ந்த அந்த யாரையுமே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னால், அந்த அளவுக்கு கத்தோலிக்க திருச்சபையினுடைய அந்த வழிபாடு, அந்த வழிமுறைகள், அந்த கொள்கை கோட்பாடு, பழக்க வழக்கங்கள், அவர்களோடு கூட எனக்கு இருந்த அந்த ஐக்கியம், இதில் வந்து நான் மிகவும் நான் ஊறி போனவனாக நான் இருந்தேன். ஆகையினால அவங்கள எனக்கு பிடிக்காது. ஆனால் என்றைக்கு இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி என்னைக்கு நான் பைபிள் படிக்க ஆரம்பித்தனோ அன்னைக்கு என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இந்த நாளில் எனது அருமையான, இன்னும் உண்மையை சொன்னால், என்னுடைய சொந்த குடும்பத்தை சேர்ந்த என் அன்பு சகோதர சகோதரிகள், கத்தோலிக்க திருச்சபை சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, தயவு செய்து நீங்கள் பைபிளை படிங்க. இந்த பைபிளில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்னை மரியாள் எந்த இடத்துல என்னை வணங்குங்க, எனக்கு வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு அன்னை மரியாளும் சொல்லலை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் எந்த இடத்துலையும் சொல்லலை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் பாருங்கள், இந்த பைபிளில் அன்னை மரியாள் இந்த உலகத்துக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவர்கள் வந்து ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க, தேவதூதனோடு அவங்க பேசியிருக்கிறாங்க, ஆனால் இந்த உலகத்துக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை எதுன்னு சொன்னால், அந்த கானாவூர் திருமணத்தில் தன் அந்த சீஷர்களுக்கு அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இந்த மரியாள் கூட பார்த்தீங்கன்னா, அவர் பாடும்பொழுது ஒரு பாடல் பாடுறாங்க, என்னென்னா, தாழ்நிலை நின்ற என்னை அவர் கடை கண் நோக்கினார், இதோ இந்த நாள் முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையால் என போற்றுமே. அதுதான் சொல்கிறாங்க, நான் தாழ்ந்திருந்தேன், தாழ்ந்த இடத்துல இருந்தேன், நான் எண்ணப்படாமல் இருந்தேன், நான் நினைக்கப்படாமல் இருந்தேன், அப்படி இருந்த என்னை அவர் கடை கண் நோக்கினார் என்று, இதோ என் இரட்சகரில் என் ஆத்மா களி கூறுகிறது, என் மீட்பரில் என் இருதயம் களி கூறுகிறது அப்படின்னு சொல்லி இந்த மரியாள் சொல்கிறார். அப்போது மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து தான் இரட்சகர் என்பதை மரியாள் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக இந்த உலகத்துக்கு அவங்க சொல்கிறாங்க. அதனால் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்கிறேன், பைபிளில் எந்த இடத்திலும் எந்த பரிசுத்தவானும் அன்னை மரியாளும் மக்களுக்கு தானாக நன்மை செய்ததாக இந்த பைபிளில் திருவிவிலியத்தில் எங்கேயுமே அது பதியப்படவில்லை. நல்லா கவனிச்சுக்குங்க, அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்து இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மனித அவதாரத்தின் தாய் தானே தவிர, மரியாள் இயேசு என்கிற கடவுளின் தாய் இல்லை. இதைத்தான் நான் அநேக இடங்களில் கத்தோலிக்க திருச்சபை மக்கள் மத்தியில் நான் சொல்லிக்கின்னு வரேன். கிறிஸ்து இயேசுவில் அன்பான எனது அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி எத்தனையோ பேர் இன்றைக்கி இந்த வேளாங்கண்ணிக்கு மாலை போட்டுக்கின்னு போகிறாங்க. தயவு செய்து சொல்கிறேன், அது மிகப்பெரிய பாவம், அது தவறு இல்லை, அது தப்பு இல்லை, ஆனால் மிகப்பெரிய பாவம். இந்த பைபிள் சொல்கிறது என்னென்னா, இரண்டு காரியங்களுக்கு விலகி ஓடணும் அதுன்னு சொல்லுது. அதில் முதலாவது விக்கிரக ஆராதனை. இந்த விவிலியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, அதில் விக்கிரகம் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்காது, சிலை வழிபாடு தெல்ல தெளிவாக அதில் வசனம் இருக்குது. கிறிஸ்துவில் அன்புக்குரிய எனது அருமை கத்தோலிக்க கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளை, நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, தயவு செய்து நீங்கள் பைபிளை படிங்க. பைபிளில் சொல்லப்படாத, திருவிவிலியத்தில் சொல்லப்படாத எந்த வழிபாடும் எந்த ஆராதனையும் அது சிலை வழிபாடு, அது இயேசு கிறிஸ்துக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியம். நீங்கள் நல்லா பைபிளை படிங்க. தேர் தூக்குறாங்க, அந்த சிலையை தன்னுடைய தோளில் சுமந்து தெரு தெருவாக சுற்றி அதை கொண்டுக்கின்னு வந்து ஒரு இடத்துல நிறுத்துகிறாங்க. பைபிளில் ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லுது வசனம், இதை பண்ணாதீங்க, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எனக்கு ஒப்பாக எந்த ஒரு சிலையையோ எந்த ஒரு ஓவியத்தையோ நீ உண்டு பண்ண வேண்டாம், அவைகளை வழிபடவோ அவைகளை நீ நமஸ்கரிக்கவோ வேண்டாம் அப்படின்னு தெல்ல தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார். அப்படி சொல்லும்போது இந்த காரியத்தை நாம் செய்கிறோன்னு சொன்னால் எந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலை என்பதை என்னுடைய கத்தோலிக்க நண்பர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளணும். சில கத்தோலிக்க நண்பர்கள் மட்டும் இல்லை, கத்தோலிக்க ஃபாதருங்க
கத்தோலிக்க அருட்கன்னியர்களை சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, இவங்க எல்லாருமே சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் ஏன் மரியாளை வழிபடுறீங்க, மரியாளுக்கையும் ஆராதனை பண்ணுறீங்க, மறித்த புனிதர்களை ஏன் நீங்கள் அவங்க இடத்துல முழங்காலிட்டு ஜபிக்கிறீங்க அப்படின்ற அந்த கேள்வியை நாம் கேட்கும்போது அவங்க சொல்கிற ஒரு பதில் என்னன்னு சொன்னால், மரியாளை நாங்கள் ஆராதிக்கலை, புனிதர்களை நாங்கள் ஆராதிக்கலை, ஆனால் மரியாள் மூலமாக எங்களுடைய வேண்டுதல்களை, எங்களுடைய விண்ணப்பங்களை நாங்கள் கடவுளுக்கு தெரியப்படுத்துகிறோம், மரியாள் வந்து பரிந்துரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி, நம்ப முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத, வேதத்தில் இல்லாத ஒரு காரியத்தை அவங்க பதிலாக சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா கவனிக்கணுங்க, பைபிளில் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஏசாமி சொல்கிறாரு யோவான் 14:14, என் நாமத்தினாலே, என் பெயராலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அவருடைய பெயரால் தான் 15:7 சொல்கிறாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். உன்னுடைய ஆபத்து நாளில் நீ என்னை நோக்கி கூப்பிடு. ஆக எந்த இடத்திலுமே மரியாள் பரிந்துரைக்கணும், மரித்த பரிசுத்தவான்கள் பரிந்துரைக்கணும் அப்படின்னு எந்த இடத்துலையும் பைபிளில் இல்லை. யோபுனுடைய புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் அந்த முதல் வார்த்தையில் கூட நம்ம பார்க்கும்போது யோபு சொல்கிறாரு, இப்பொழுது நீர் கூப்பிடும், இப்பொழுது கூப்பிடும், எந்த பரிசுத்தவான் உமக்கு பதில் சொல்லுவாங்க பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. ஆகையினால இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மரியாள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களும் ஒரே முறை பிறக்கிறாங்க, ஒரே முறை இருக்கிறாங்க, அதோடு அவருடைய வாழ்க்கை இந்த பூமியில் முடிந்து போகுது. ஆகையினால அன்னை மரியாள், அன்னை மரியாள் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு கன்னிகை. நல்ல ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நீங்கள் கவனிங்க, மனிதனை பாவத்திலிருந்து மீட்கணும், மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள அருந்து போன அந்த உறவை மறுபடியும் சீர்படுத்தணும், மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள அந்த உறவை இணைக்கணும், மனிதனுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கணும், மனிதனை பரிசுத்தப்படுத்தணும், அவனுடைய பாவம் கழுவப்படணும், மனிதனை மீட்கணும் அப்படிங்கிற பிதாவுனுடைய மனுகுல மீட்பின் திட்டத்தில் இயேசு கிறிஸ்து முதற்கொண்டு யூதாஸ் வரைக்கும் அவர்கள் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட அந்த பாத்திரங்கள் அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான பாத்திரம், நம்முடைய அந்த மொழியில் சொல்லணும்னு சொன்னால் அவர் ஒரு கதாநாயகன். பிதாவுனுடைய மனுகுல மீட்பின் திட்டத்தில் இயேசு கிறிஸ்து பிரதான பாத்திரம், கதாநாயகன் இயேசு கிறிஸ்து. அடுத்தது பார்க்கும்போது அன்னை மரியாள். இப்படி ஏகப்பட்ட மனுகுல மீட்பின் திட்டத்தில் ஏகப்பட்ட பேர் வந்து போகிற ஒரு பாத்திரங்கள் அவ்வளோதான். அவர்களுக்குரிய அந்த பாத்திரங்கள் நடிப்பு, அதாவது நம்ம உலக பிரகாரம் சொன்னால் அதை நடிப்புன்னு சொல்லணும், ஆனால் இது நடிப்பு இல்லை, இது பரிசுத்தமான அந்த திட்டம். அந்த திட்டத்தில் அவர்கள் வந்து போன பாத்திரங்கள். பிதாவினுடைய மனுகுல மீட்பின் திட்டத்தில் யார் யாருக்கு என்னென்ன பாத்திரத்தை, என்னென்ன கதாபாத்திரத்தை பிதாவானவர் ஒதுக்கினாரோ அவர்களுடைய வேலை முடிந்தது. அவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல அவர்கள் போய் இன்றைக்கு இளைப்பாறி கொண்டு இருக்கிறார்களே தவிர, மரித்தவர்கள் சூரியனுக்கு கீழே அவர்களுக்கு எந்த விதமான பங்கு கிடையாது என்று ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். ஆகையினால என் அன்பு சகோதர சகோதரிகளே, செவ்வாய்க்கிழமான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், அந்தோனியார் சர்ச்சு, பிராட்வேல இருக்கிற அந்தோனியார் சர்ச்சுக்கு போகிறீங்க, தயவு செய்துங்க. அந்த அந்தோனியார் என்றைக்கு அவர் பரலோகத்திலிருந்து இதை பார்த்துக்கின்னு இருப்பாருன்னு சொன்னால், அல்லது இளைப்பாடுற ஸ்தலத்திலிருந்து இதை அவர் பார்த்துக்கின்னு இருப்பான்னு சொன்னால், அங்கே அவர் கண்ணீர் வடித்து கொண்டு இருப்பார். எந்த அந்தோனியார், அந்தோனியாருங்கிறது ஒரு ஃபாதர், அவர் எந்த இடத்திலும் தன்னை வணங்கும்படியாக அவர் எங்கேயுமே சொன்னதில்லை. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், மனிதர்கள் மனிதர்களை தெய்வங்களை ஆக்கக்கூடிய அந்த காரியம் ஒரு இந்து மதத்தில் அவர்கள் பின்பற்றுகிறார்கள் சொன்னால் அவருடைய மத பாரம்பரியம் அதை சொல்லுது, அதை அவர்கள் போதிக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவத்தில் இதை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்கன்னு சொன்னால் உண்மையிலே மிகப்பெரிய வருந்தக்கூடிய ஒரு விஷயம். அன்னை மரியாள் இந்த காரியத்தை பார்த்தாங்கன்னா, அன்னை மரியாளுடைய பேரில் இந்த தேர் தூக்கிறது, ஊர்வலம் வர்றது, தீபார்த்தனை காட்டுறது, தீபார்த்தனை காட்டுறாங்க, தேங்காய் உடைக்கிறாங்க. குறிப்பாக அந்த வேளாங்கண்ணி பகுதியில் பார்த்தீங்கன்னா, தாங்கள் இருக்கிற பகுதியிலிருந்து நடந்து போகிறாங்க. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன், பைபிள் எந்த இடத்துல இதை அனுமதிக்குது?
கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இல்லை எந்த ஒரு கத்தோலிக்க ஃபாதர் இப்படி நீங்கள் மாலை போட்டுக்கணும் போனோம், இதை பைபிள் சொல்லுது, இதுதான் உண்மை அப்படின்னு எந்த ஃபாதர்னா அவங்களுக்கு சொன்னாங்கன்னா, நிச்சயமாக சொல்கிறேங்க, அவங்க உண்மையான ஃபாதர் கிடையாது. ஏன்னு சொன்னால், கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒவ்வொரு அருட்பணியாளர் எடுத்த அந்த ஃபாதர் இடத்துல நான் அந்நுன்னியமாக நான் படைகினவன். கத்தோலிக்க திருச்சபையில் இந்த செங்கல்பட்டு டைசஸினுடைய பாஸ்டர்ஸ் கவுன்சில் மெம்பராக நான் இருந்தவன். இந்த கத்தோலிக்க திருச்சபையில் அன்பு எங்களை ஒருங்கிணைக்கிற கோஆர்டினேட்டராக நான் இருந்தவன். எல்லாரையும் நான் முன்னின்று நான் வழி நடத்தினவன். ஆகையினால சொல்கிறேன், சத்தியத்தை அறியாத அந்த நாட்களில் அவருடைய பாரம்பரியத்துக்கு நான் கட்டுப்பட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கு சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அந்த வார்த்தையிலனால நான் தொடப்பட்டு நான் வேதத்தை படித்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், தயவு செய்து சொல்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நேரத்தை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்கிறேன், நேரத்தை காலத்தை நீங்கள் வீணாக்காதீங்க. நாட்கள் குறுகினதாக இருக்குது, தயவு செய்து வீணாக்காதீங்க. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அவருக்கு கொடுங்க. திட்ட தெளிவாக சொல்லுது வசனம். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த 10 கட்டளைகளை 2 கட்டளைகளை அவர் உள்ளடக்க சொல்கிறாரு. முதலாவது, உன் முழு இருதயத்தோடு, உன் முழு பலத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு உன்னுடைய கடவுளை நீ அன்பு கூறு அப்படின்னு திருவிவிலியம் தட்ட தெளிவாக சொல்லுது. ஆகே முழுசாக ஆண்டவருக்கு தான் நம்ம கொடுக்கணுமே தவிர, எல்லா பரிசுத்தவான்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம், அன்னை மரியாளுக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு அதில் கொஞ்சம் இந்த ஆண்டவரை நம்ம தேடணும்னு சொன்னால் நாம் மிகவும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஆக இயேசுவில் அன்பான என்னுடைய அருமை கத்தோலிக்க கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை ஒரு எச்சரிக்கையாக நான் சொல்கிறேன், இன்னும் தெளிவாக சொல்கிறேன். அன்னை வேளாங்கண்ணி, இந்த வேளாங்கண்ணிக்கு போகிறவங்க நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், வேளாங்கண்ணியில் இருக்கிறது மரியாள் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் கூட கொடுக்குறேன், நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். வேளாங்கண்ணியில் இருக்கிறது மரியாள் கிடையாது, அது ஒரு விக்கிரகம், அது ஒரு கன்னி சிலை. தயவு செய்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மரியாள் எந்த விதத்திலும் நீங்கள் முழங்கால் போட்டு உங்களுடைய முட்டி தேய நீங்கள் நடந்து வரணும், முட்டி போட்டுக்கின்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை மரியாள் என்றைக்கும் சொன்னது கிடையாது. நீங்கள் காட்டுங்க, நீங்கள் நிரூபிங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் கேளுங்களேன், மரியாள் இயேசுவின் தாய் அப்படிங்கிறத உங்களுக்கு யார் சொன்னது, யார் சொன்னது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டால் பைபிளில் சொல்லியிருக்குதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்டால் பைபிளில் சொல்லியிருக்குதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இயேசு கிறிஸ்து 33 ஆண்டு காலங்கள் இந்த பூமியில் வாழ்ந்தார், அவர் சுவிசேஷம் அறிவித்தார், அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிர் தெழுந்தார், இது யார் சொன்னது உங்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் பைபிளில் சொல்லியிருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இன்றைக்கி நான் கேட்குறேன் உங்களை, மரியாள் வேளாங்கண்ணிக்கு உங்களை இப்படி வர சொன்னாங்க, மரியாள் தனக்கு தேர் தூக்க சொன்னாங்க, மரியாள் தன்னுடைய படத்தை வச்சு ஜபமாலை சொல்ல சொன்னாங்க அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது? பைபிளில் சொல்லியிருக்கா காட்டுங்க. எங்கேயுமே சொல்லப்படலை. பைபிளில் திருவிவிலியத்தில் சொல்லப்படாத ஒரு பக்தி முயற்சியை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க சொல்கிறீங்கன்னு சொன்னால் அது விக்கிரக ஆராதனை, அது தேவனால் உண்டானதல்ல, தேவனுடைய வார்த்தையினால் உண்டானதல்ல. இன்னும் தெளிவாக நான் சொல்கிறேன், கடவுளிடத்திலிருந்து தேவனுடைய அன்பிலிருந்து உங்களை பிரிக்கும்படியாக பிசாசு செய்கிற காரியம் என்பதை தயவு செய்து நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் நினைத்து பார்க்கணும். இயேசுவில் அன்பான என் அன்பு கத்தோலிக்க திருச்சபையினுடைய என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த இடத்துல என் முழு குடும்பத்துக்குமே சத்தியம் தெரியாததுனால எங்கள் அப்பா நான் படிக்க வேண்டிய வயசில் என்னை மாடு மேய்க்க கொண்டுமே விட்டார். வாழ வேண்டிய வயசில் எங்கள் அண்ணன் இறந்து போனான். குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய என் தகப்பனாரும் நோய் வாய்ப்பட்டு அவரும் மரித்து போனார், இறந்து போனார். ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் நான் இருந்தேன். எந்த மரியாதையும் எந்த பரிசுத்தவான்களையும் நான் வணங்கினதுனால, நான் சொன்ன ஜபமாலையினால், நான் பண்ண நவநாள்னால, திருவிழாவில் நான் தேர் தூக்கினதுனால, இதனால் நான் எனக்கு வந்த பலன் என்ன? முதலாவது என் படிப்பு போச்சு, என் தகப்பும் போனார், என்னுடைய அண்ணன் போயிட்டார். நான் ஒரு நிர்பந்தமான நிலையில் இருந்தேன். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிங்க. ஏற்கனவே சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு நிலை,
எங்கள் அப்பா எந்த ஒரு அரசு உத்தியோகமோ நல்ல ஒரு தனியார் கம்பெனிலேயோ அவர் எங்கேயுமே அவர் வேலை செய்யலைங்க. அன்னன்னைக்கு கிடைக்கிற அந்த வேலைகளை செய்து தான் அந்த குடும்பத்தை அவர் காப்பாற்றினே வந்தது. அவரும் நோய்வாய்ப்பட்டு மரித்து போன பின்பு நான் அப்படியே அந்த குடும்பத்தினுடைய அந்த தலைவர் அந்த தலைமை பொறுப்பை எடுத்து நான் அப்படியே கண் கலங்கி நான் நின்று அந்த நேரத்தில் எனக்கு யாருமே உதவி செய்கிறதுக்கு வரல. நான் என்ன பண்ணுறது? சின்ன பையன் இயேசுவில் அன்பானவர்களே, என்னுடைய சகோதர சகோதரிகளை காப்பாற்றுறதுக்காக ஒரு நாளைக்கு நான் 3 கம்பெனியில் நான் வேலை செய்வேன். எங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலையெல்லாம் நான் போய் செஞ்சு என் தம்பி தங்கச்சிங்களை நான் அப்படி கண்ணும் கருத்துமாக நான் காப்பாற்றினேன். எனக்கு யாருமே உதவி செய்யலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் எப்படி ஆண்டவரை நான் ஏற்றுக்கினேன், எப்படி நான் சத்தியத்தை நான் ஏற்றுக்கினேன், இயேசு என்னை எப்படி தொட்டாரு, எப்படி நான் அந்த சத்தியத்துக்குள்ளே கடந்து வந்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். தயவு செய்து நீங்கள் நல்லா கவனிங்க. ஒரு நாள் நான் ஒரு டீ கடையில் நான் உட்காந்துருந்தேன். எனக்கு அப்போ ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம்னா, என் தினத்தந்தி பேப்பரை பார்த்து எங்கு வேலைக்கு ஆள் கேட்குறாங்க அந்த வேலை விளம்பரங்களை நான் ரொம்ப ஆர்வமாக தேடுவேன். ஒரு நாள் அந்த பேப்பரில் ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். தினத்தந்தியில் பூச்சி கட்டுப்படுத்த நிறுவனத்துக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. அந்த தாம்பரம் குரம்பட்ட பகுதியில் இருக்கிறவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு ஒரு விளம்பரத்தை நான் பார்த்தேன். உடனே அந்த விளம்பரத்தை எடுத்து நான் அவங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டேன். எனக்கு ஒரு இன்டர்வியூ வந்தது. நான் தாம்பரத்தில் 129 பாரத மாதா தெருவில் அந்த ஆஃபீஸ் இருந்தது. நான் இன்டர்வியூக்கு போனேன். கிறிஸ்தல் அன்புக்குரியவர்களே, அங்கே நான் இன்டர்வியூக்கு போன உடனே அந்த இடத்துல அந்த கம்பெனியில் உடனடியாக என்னை வேலைக்கு எடுத்துக்கினாங்க. வேலைக்கு எடுத்தது மட்டும் இல்லை, அந்த மேனேஜர் தாமஸ் மேத்யூ என்கிற அந்த மேனேஜர், அவர் ஒரு கிறிஸ்தவர், அந்த கம்பெனிக்கு அவர் தான் ஓனர். எனக்கு எடுத்த உடனே அவர் வேலை கொடுக்கல. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் என்னை அவர் நிற்க வச்சு சத்தியத்தை எனக்கு சொன்னார். இயேசு யாருங்கிறத எனக்கு சொன்னார். பைபிளுடைய வார்த்தைகளை எனக்கு விளக்க சொன்னார். இப்படி அந்த ஒரு நாள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நான் காலையில் அங்கே வேலைக்கு போன உடனே என்னை நிற்க வச்சு இந்த சத்தியத்தை எனக்கு சொன்னார். அவர் சொன்ன சத்தியத்தில் என்னுடைய இருதயத்தை தொட்ட ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் அப்படின்ற அந்த வார்த்தையை எடுத்து எனக்கு அவர் சொன்னார். இயேசுவில் அன்பானவர்களே, அது வரைக்கும் எனக்கு கிறிஸ்தவ பக்தி இருந்தது, மாதா பக்தி இருந்தது, மரியாள் பக்தி இருந்தது, பரிசுத்தவங்களுடைய பக்தி இருந்தது, கத்தோலிக்க திருச்சபனுடைய பக்தி வைராக்கியத்தில் நான் வளர்க்கப்பட்டேன். இப்படிப்பட்ட காரியங்களை அவர் சொல்ல சொல்ல எனக்கு ஏதோ ஒரு புதுசாக எதையோ ஒன்று கேட்குற மாதிரி இருந்தது. ஏற்கனவே எனக்குள்ள அந்த பக்தி இருந்ததுனால அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் அந்த சத்தியங்கள் என் இருதயத்தின் ஆழத்தில் போச்சு. நான் பக்தியாக தான் இருந்தேன், ஆனால் பலவிதமான பாவ வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். நிறைய பேருக்கு எனக்கு தெரியாது. இயேசுவில் அன்பானவர்களே, எங்கள் ஊருக்கே தெரியாது, என் குடும்பத்துக்கு தெரியாது, என் தாய்க்கு தெரியாது, எனக்கு குடிப்பழக்கம் இருக்கிறது உண்மையிலேயே தெரியாது. நீங்கள் கூட நினைக்கலாம், குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாக்கா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமேன்ட்டு. இல்லைங்க, நான் குடிச்சிட்டு வீட்டுக்கு வரமாட்டேன். அந்த அளவுக்கு நான் குடிப்பேன். இந்த பான் பராக்கு, இந்த போதை வஸ்துக்கள், அப்படியெல்லாம் பலவிதமான அந்த பாவ அந்த பழக்க வழக்கங்கள் போதை வஸ்துக்களுக்கு நான் அடிமையான, ஆனால் யாருக்குமே தெரியாது. நான் செய்கிற பாவங்கள் பெரும்பாலும் உலகத்துக்கு தெரியாதுங்க. என்னை பார்க்குறவங்க உண்மையிலேயே அவன் நல்ல பையன் அப்படின் தான் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆனால் என்னிடத்துல ஒரு பழக்கம் உண்டு, நான் பொய் சொல்ல மாட்டேன். நான் பொய் சொல்ல மாட்டேங்க. அது சின்ன வயசுலேருந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்துற ஒரு கிஃப்ட்டு, நான் பொய் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த சத்தியத்தை அறியாதிருந்த நாட்களில் பலவிதமான இடங்களுக்கு நான் வேலைக்கு போகும்போது கெட்ட நண்பருடைய சகவாசம் எனக்கு கிடைக்க கிடைக்க நாள் அடைவில் அந்த பொய் சொல்கிற பழக்கமும் நான் என்னை பிடிச்சிக்கிச்சிங்க. நான் பான்பராக்கு போடுவேன். அப்போல்லாம் ஆன்ஸ் எல்லாம் கிடையாதுங்க, இந்த பான்பராக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு போதை வஸ்து. எந்த நேரமாக அதை நான் போடுவேன், புகையிலே நான் போடுவேன், சாயந்தரமானாக்க நான் குடிப்பேன். இப்படிப்பட்ட பழக்கத்தில் இருந்தேன். வீட்டில் யாருக்குமே தெரியாது, ஊரில் கூட யாருக்கும் தெரியாது. அதை விட இந்த பணந்தோப்புங்களில் போயிட்டு போதை வஸ்து கலந்த அந்த கல் நான் குடிப்பேன். இப்படி நாளுக்கு நாள் அதை நான் குடித்து குடித்து என்னுடைய வயிற்றில் குடல் வெந்து போன ஒரு சூழ்நிலைங்க. அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனியில் நான் வேலைக்கு சேர்ந்த மாதிரிங்க, இப்போ நான் செய்துகின்ற கம்பெனியில் தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல் என்ற கம்பெனியில் அவங்க கான்ட்ராக்ட் எடுத்து என்ன அந்த கம்பெனியில் ஸ்டாஃபாக அவங்க அனுப்புனாங்க.
அங்கே நான் வேலை செய்துருக்கும்போது ஒரு நாள் நான் மிகுந்த இரத்த வாந்தி, எனக்கு இரத்த வாந்தி வந்துடுது. என்னை காப்பாற்றுறதுக்கு என்னென்னமோ பாடுபட்டாங்க. அந்த தமிழ்நாடு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு என்னிடத்துல பணம் இல்லை. ஆகையினால் என்னை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சென்னை ஜிஹெச்சில் 1993 ஒரு நாள் என்னை கொண்டு போயிட்டேன். அந்த சென்னை ஜிஹெச்சில் சேர்த்தாங்க. இரத்த வாந்தி நிற்கவே இல்லை. சின்ன பையங்க அப்போ எனக்கு திருமணம் ஆகலை. அப்போது டாக்டர் டீம் அப்படியே என் முன்னால் வந்து நின்னுது. நின்ன உடனே அந்த சீஃப் டாக்டரு மற்ற எல்லா டாக்டரையும் கூப்பிட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க. நான் மயக்க நிலையில் இருந்தேன், ஆனாலும் அந்த வார்த்தை என் காதில் விழுந்தது. அவர் என்ன சொன்னார்னா, சின்ன பையனாக இருக்கிறான், அவனை காப்பாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு மருந்து சொன்னார். அந்த மாத்திரை நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி அந்த டாக்டருங்க அந்த சீஃப் டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அந்த சீஃப் டாக்டர் சொல்கிறாரு, என் டேபிளில் சாம்பிள் பீஸ் இருக்குது, அதை கொண்டுன்னு வந்து அவனுக்கு கொடுங்க, சின்ன பையனாக இருக்கிறான், அவனை காப்பாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய அம்மா பக்கம் திரும்பி டாக்டர் சொல்கிறார் எங்கள் அம்மாக்கிட்ட, அவன் இன்னொரு முறை குடித்தான்னா கண்டிப்பாக செத்துருவான், அவனை காப்பாற்ற முடியாது அப்படின்னு எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னோடனே எங்கள் அம்மா சொல்கிறாங்க, சார் என் பையனுக்கு அந்த பழக்கமே கிடையாது, அவனுக்கு குடி பழக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்கிட்ட எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்போ அந்த டாக்டர் சொன்னார், ஏம்மா நீ டாக்டரா நான் டாக்டரா, அப்போ நான் பொய் சொல்கிறேனா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை கடிஞ்சு கொண்டார். அப்போ எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே புரியல. பக்கத்தில் என் தங்கச்சிங்க நிற்கிறாங்க, அவங்களுக்கு எதுவுமே புரியல. இவன் எப்போ குடித்தான், இந்த அளவுக்கு குடலில் புண்ணு ஏற்படுற அளவுக்கு ரத்த வாந்தி எடுக்கிற அளவுக்கு இவன் எப்போ குடித்தான், யாரும் பார்க்கலையே, இப்படிப்பட்ட எண்ணங்கள் அவங்களுக்கு வந்துச்சு. அவங்க என்னை அப்படியே பார்த்தாங்க, நான் எந்த பதிலும் சொல்லலை. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஆப்ரேஷன் பண்ணாதான் இவனை காப்பாற்ற முடியும், இல்லைனா காப்பாற்ற முடியாது அப்படின்னு திட்டம் தெளிவாக சொல்லிட்டாங்க. உடனே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் பயந்தாங்க, ஆப்ரேஷன் பண்ணால் எப்படி, என் பையன் படைப்பானா, உயிராக வருவானா, இத்தனை பிள்ளைங்க அவனுக்கு கீழே இருக்கிறாங்களே, என் பிள்ளைங்க அக்கா தங்கச்சிங்க இருக்கிறாங்களே, இந்த குடும்பத்தை யார் நடத்துவா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவும் என்னுடைய என்னுடைய தம்பி என் தங்கச்சிங்களாம் அப்படியே என்னை சுற்றி அப்படியே நின்றுக்கின்னு இருந்தாங்க. நான் எல்லாரையும் பார்த்தேன். ஆப்ரேஷன் பண்ணலாம், காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் திட்டம் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாரு. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் அந்த ஆப்ரேஷனுக்கு நாள் குறிச்சிட்டாங்க, விடிஞ்ச ஆப்ரேஷன். அந்த நேரத்தில் எங்கள் சித்தப்பா இன்னும் என்னுடைய அம்மா ஒரு நாள் அந்த ராத்திரியில் வந்தாங்க. வந்து ராத்திரியுடைய ராத்திரியாக என்னை வீட்டுக்கு கூட்டின்னு போயிடலாம், அப்படியே பிழைச்சாலும் பரவாயில்ல, பிழைக்கலனாலும் பரவாயில்ல, அவன் வீட்லேயே கூட மறித்து போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி என்னை ராத்திரி கூட்டின்னு போகிறதுக்காக அவங்க என் பெட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. அதுக்கு முன்னால் இந்த மேனேஜர் சொன்ன அந்த சத்தியங்கள் என் இருதயத்தினுடைய ஆழத்தில் பதிஞ்சிருந்தது. பெரிய அளவில் எனக்கு சத்தியம் தெரியலனா கூட அப்போ தான் நான் ஆரம்பம் அந்த சகோதரர் லேமன்ஸ் இவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் என்கிற அந்த சபைக்கு போகிற ஒரு சகோதரர். அவர் சொன்னார், நீ ஆண்டவரை பிடிச்சிக்கோ, நிச்சயமாக அவர் உன்னை காப்பாற்றுவார், அவர் தான் மெய்யான தேவன், அவர் தான் தெய்வம், அந்த சத்தியம் தான் உன்னை விடுதலையாக்கும், உன் பாவ வாழ்க்கையிலேருந்து விடுதலை பெறணும், நீ ரட்சிப்பை பெற்றுக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த சத்தியங்கள் என் இருதயத்தின் ஆழத்தில் இருந்தது. எங்கள் அம்மா, என்னுடைய சித்தப்பா, என் சொந்தக்காரங்க என்னை கூட்டின்னு போகிறதுக்கு வர்றதுக்கு முன்னால் நான் தனிமையில், அதாவது என்னுடைய தலைமாட்டில் ஒரு பைபிள் வைக்கப்பட்டிருந்தது. நான் அந்த பைபிள் எடுத்து என் கையில் வச்சுக்கினேன். அதிகமான வசனங்கள் கூட எனக்கு படிக்க தெரியாது, பைபிள் எடுத்து என் கையில் வச்சுக்கினேன். நான் ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த நேரத்தில் என் உயிர் போகுமானால், இப்போ நான் செத்துருவேன், நான் மறித்தேன் ஆனால், அந்த பரலோகத்துக்கு நான் வரா மாதிரி இருந்தால் எனக்கு மரணம் சம்பவிக்கிட்டோம், இல்லை என்னுடைய பாவம் இன்னும் எனக்கு கழுவப்படலை, நான் பரலோகத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னால் எனக்கு இப்பொழுது மரணம் வரக்கூடாது, எனக்கு ஆப்ரேஷன் நடக்கணும், எனக்கு நீங்கள் ஜீவனை கொடுக்கணும், நான் ஜீவனை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் உமக்கு நான் ஊழியம் பண்ணுறேன், இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்பதை நான் சபையில் மற்ற பொது இடங்களில் அநேகருக்கு உண்மை குறித்து நான் சாட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணேன். அப்போது ஆண்டவர் எனக்கு திட்டம் தெளிவாக, தெள்ள தெளிவாக
ஆண்டவர் எனக்கு சொன்னார், உனக்கு நான் ஜீவனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. உடனே நான் கண்ணு முழித்து பார்க்குறேன், என்னை கூட்டிகின்னு போகிறதுக்கு என்னுடைய அம்மா, என் சித்தப்பா, இன்னும் ஒரு சிலர் வந்திருந்தாங்க. ராத்திரியோடைய ராத்திரியாக என்னை கூட்டிகின்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், இல்லை கண்டிப்பாக நான் ஆப்ரேஷன் பண்ணிப்பேன், எனக்கு சுகம் கிடைக்கும், நான் வந்து ஊழியம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி நான் வீட்டுக்கு வரல. மறுநாள் விடிந்தது, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லா விதமான ஏற்பாடு பண்ணாங்க. என்னை ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிகின்னு போனாங்க. அந்த கூட்டிகின்னு போய் ஆப்ரேஷன் தியேட்டரில் என்னை படுக்க வைத்திருக்கும் போது அந்த மயக்க மருந்து கொடுக்குற டாக்டரை பார்த்து இந்த ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் கேட்குறாரு, மருத்துவர் கேட்குறாரு, எவ்வளவு நேரம் இவன் தாங்குவான் மயக்க மருந்து கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மயக்க மருந்து கொடுக்குற டாக்டர் சொல்கிறாரு, 20 நிமிஷம்தான் தாங்குவான் அப்படின்னு. அப்போ இந்த டாக்டர் சொல்கிறாரு, இல்லை 40 நிமிஷம் எப்படியும் ஆகும் இந்த ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த மயக்க மருந்து கொடுக்குற டாக்டர் சொன்னார், 40 நிமிஷம் இவன் தாங்க மாட்டான், 20 நிமிஷம்தான் அப்படின்ட்டு. ஆனாலும் எனக்கு ஆப்ரேஷன் 40 நிமிடங்கள் எனக்கு ஆப்ரேஷன் நடந்தது, சக்ஸஸாக நடந்தது. ஆண்டவர் எனக்கு உதவி பண்ணார். அதற்கு பிறகு இயேசுவில் அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எனக்கு பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்தார், எனக்கு பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்தார். நான் வீட்டுக்கு வந்தேன், டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தேன். அன்றையிலிருந்து நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற அந்த வாஞ்சையோடு, அதற்கு பிறகு நான் பைபிள் ஸ்டடியெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். இன்னும் ஒரு படி அதிகமாக போய் கத்தோலிக்க திருச்சபையினுடைய அந்த ஃபாதருங்க படிக்கிற தியாலஜியில் செமினரியில் போய் 1 வருஷம் நான் இறையில் படித்தேன். எதுக்காகன்னா கத்தோலிக்கத்தினுடைய அந்த முழு காரியங்களை நான் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதற்கப்புறம் வெளியே வந்து நான் பைபிள் ஸ்டடி, 3 பைபிள் ஸ்டடி நான் படித்தேன், ரெகுலராக படித்தேன். படித்து சத்தியத்தை நான் தெரிஞ்சுக்கினேன். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ராமாயணம், மகாபாரதம், இதிகாசங்கள், உபநிஷங்கள், சித்தர் பாடல், பைபிள், குரான், இது எல்லாத்தையும் என்னால் எவ்வளவு படிக்க முடியுமோ நான் படித்தேன். ஏன்னு சொன்னால், நான் ஊழியத்திற்கு வரும்போது ஆண்டவர் எனக்கு திட்டம் தெளிவாக சொன்னார், உன்னை நான் வல்லமையாக எடுத்து நான் பிரயோஜனப்படுத்துவேன். இயேசுவில் அன்பானவர்களே, இயற்கையாகவே எனக்கு வந்து பேச்சு திறமை உண்டு. நான் என்னுடைய வகுப்பில் படிக்கும் போது ஆசிரியர்கள் எனக்கு வந்து மேடையில் பேசுவதற்கான அந்த பயிற்சி எனக்கு கொடுத்தாங்க. நான் நல்லா நடிப்பேன், நல்லா பேசுவேன். அதற்கு பிறகு கூட அரசியலில் கொஞ்ச நாட்கள் நான் ஈடுபட்டு இருந்து ஒரு சில வேட்பாளர்களுக்காக நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது அப்போது ஒரு சகோதரி சொன்னாங்க, ஏம்பா இந்த அளவுக்கு நீ பேசுகிறிய, இதை ஆண்டவருக்காக நீ பிரயோஜனப்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் என்னுடைய நினைவில் வந்தது. அப்போ தான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே உமக்காக நான் வைராக்கியமாக நான் ஊழியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் அதிகமான ஊழியங்களை நான் செய்து வருகிறேன். குறிப்பாக சொன்னோம்னா தெரு பிரசங்கங்கள் நான் பண்ணுவேன். பஸ்ஸில் ஏறி புதிய ஏற்பாட்டு பைபிள் எடுத்து பஸ்ஸில் ஏறி அந்த பரிசுத்த வேதத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தை சொல்லி, யாருக்கெல்லாம் பைபிள் தேவைப்படுதோ நீங்கள் கையை தூக்குனீங்கன்னா உங்களுக்கு நான் இலவசமாக பைபிள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கெல்லாம் நான் பைபிள் கொண்டு போய் கொடுத்தேன். இந்து மக்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை சொல்லணும், இஸ்லாமியர்களுக்கு எப்படி சொல்லணும், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை சொல்லணும், நான் பெந்தகோச கிறிஸ்தவன், ஆவிக்குரிய திருச்சபை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி, பரிசுத்தமே இல்லாமல் ஒரு பாவ வாழ்க்கையில் வாழுகிற அவர்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு நிறைய காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். ஒரு நாள் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நிறைய பாஸ்டர்ஸுங்க சொன்னாங்க, ஐயா நீங்கள் முறைப்படி பைபிள் ஸ்டடி படிச்சிருக்கிறீங்க, கத்தோலிக்க திருச்சபையில் இருந்திருக்கிறீங்க, நீங்கள் எப்படியாவது ஒரு சபை வைக்கலாமே, நீங்கள் ஒரு சபையில் ஒரு ஊழியக்காராக நீங்கள் நிற்கலாம், எவ்வளோ நாட்களுக்கு இப்படி தெரு தெருவாக நீங்கள் ஊழியம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஊழியக்காரங்க எனக்கு ஆலோசனை சொன்னபோது, நான் ஒரு நாள் பகல் 12 மணி இருக்கும், என் வீட்டில் தனியாக நான் கட்டலில் படுத்துக்கினேன், நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். அதுக்குள்ளே நான் பைபிள்லாம் நல்லா படிச்சிட்டேன், சத்தியங்கள்லாம் எனக்கு நிறைய தெரிஞ்சிடுது, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தினார். ஒரு நாள் அப்படி நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஆண்டவருடைய குரல் திட்டம் தெளிவாக சொன்னிச்சு, எழுந்த பைபிள் எடு அப்படின்னு சொல்லி. அந்த பைபிள் எடுத்து நான் பிரிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு
ஃபோர்த்து சாப்டர் நான்காவது அதிகாரத்தில் ரெண்டாவது வசனம் ஆண்டவர் எனக்கு தெல்ல தெளிவாக சொன்னார். நான் அவர்கிட்ட கேட்டது என்னென்னா, ஆண்டவரே என் வாழ்நாள் முழுவதும் நான் சுவிசேஷ ஊழியம் பண்ணணுமா, நான் ஒரு சபையை வைத்து நான் ஊழியம் பண்ணணுமா, நான் எதை பண்ணணும், இந்த நாளில் எனக்கு திட்டம் தெளிவாக எனக்கு நீங்கள் சொல்லணும், இதுவே என்னுடைய இந்த ஊழியத்தை குறித்து கடைசி வாக்கு தத்தவங்ககிட்ட நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நான் ஜபம் பண்ணும்போது தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்தாரு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீ நற்செய்தி அறிவி, அதாவது விவிலியத்தில் சொல்கிறேங்க, நீ சுவிசேஷத்தை பிரசங்கி, கண்டித்து உணர்த்து, கடிந்து கொள்ளு, நீ சுவிசேஷனுடைய வேலையை செய், நீ தீங்கு அனுபவி, அதாவது பாடு அனுபவி என்று ஆண்டவர் எனக்கு திட்டம் தெளிவாக சொன்னார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்றைக்கே நான் சபை வைக்கணும், சபை வச்சு நான் ஊழியம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விட்டுட்டு இன்னைய வரைக்கும் நான் சுவிசேஷ ஊழியங்களை செய்துகிட்டுருக்கிறேன். நான் இப்போவும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு எந்த இடத்திலும் நான் பயந்தது கிடையாது. இன்றைக்கு இல்லை, என்றைக்கும் நான் பயப்பட மாட்டேன். ஏன் சொன்னால், ஒரு இந்துவுக்கு இயேசுவை அறியாத ஒரு இந்து ஜனங்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கணும் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. ஒரு கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த விசுவாசிகளுக்கு எப்படி இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கணும் ஆண்டவர் எனக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறாரு. நான் ஆவிக்குரிய சபையை சேர்ந்தவன், நாங்கள் தான் பரலோகத்துக்கு போவோம், ஆவினுடைய அபிஷேகம் இடத்துல இருக்கிறது, நாங்கள் அந்நிய பாஷை பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஜனங்களுக்கு எப்படி பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கிக்கிறது அப்படின்னு ஆண்டவர் அநேக காரியங்களை எனக்கு வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. நான் இப்போவும் சொல்கிறேன், இவைகளை குறித்து கிறிஸ்து இயேசுக்குள்ளே நான் பெருமை பாராட்டிக்கினே தவிர மற்றபடி எனக்கு மேன்மையோ மேட்டின்மையானோ எண்ணமும் கிடையாது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, சித்தர்களுடைய பாடல்கள், கவிஞர்களுடைய பாடல்கள், இவைகள் மூலமாக இயேசுவை எங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களோ அவைகளெல்லாம் நான் பப்ளிக்கில் நின்று நான் அநேகருக்கு நாங்கள் சொல்லிக்கினு இருக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு முறை எங்கள் பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் மூன்று நாட்கள், நான்கு நாட்கள் கன்வென்ஷன் கூட்டங்கள் நான் நடத்துவேன். அந்த நாட்களில், அந்த மூன்று நாட்களும் அரசாங்கத்தினுடைய உத்தரவு பெற்று, பர்மிஷன் பெற்று பொது இடத்துல நான் கூட்டம் நடத்துவேன். அந்த கூட்டத்தில் நான் தான் பிரசங்கம் பண்ணுவேன். இயேசு யாருங்கிறத அநேக ஜனங்களுக்கு நான் அறிவிப்பேன். என்னுடைய ஊழியத்தினுடைய அனுபவங்களை சொல்லணும்னா நிறைய இருக்குங்க. காலையில் 5 மணிக்கு வீட்டை விட்டு நான் கிளம்பிடுவேன். தெரு தெருவாக மெக்கஃபோன் எடுத்துக்கின்னு போய் நான் இயேசு கிறிஸ்துவை நான் அறிவிப்பேன். அப்படி நான் போய்க்கின்னு இருக்கும்போது ஒரு நாள் இந்த அகரம் அப்படின்ற பகுதியில், சென்னைக்கு அருகில் அகரம் தென் அப்படின்ற ஒரு பகுதியில் காலையில் 7 மணிக்கு நான் மெக்கஃபோன் வச்சு நான் சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்துவை நான் அறிவித்துக்கின்னு இருக்கிறேன். அப்படி பேசின்னு இருக்கிற நேரத்தில் ஒரு பெரிய ஒரு கல், ஆனால் எடுத்து அடிக்கக்கூடிய ஒரு கருங்கல் வந்து என் கால் பக்கத்தில் விழுந்துச்சு. உடனே நான் அந்த யார் இந்த கல்லை எடுத்து அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறுத்தாமையே சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கின்னு அப்படியே சுற்றி பார்த்தேன். பார்த்தாக்கா காவிய உடை அணிந்து, நெத்தியெல்லாம் பட்டை அடிச்சுக்கின்னு, கொண்டை போட்டுக்கின்னு, கையில் கலர் கலரான கயிறு கட்டிக்கின்னு ஒரு வாலிபன் அங்கே நிற்கிறத நான் பார்த்தேன். அப்போது அப்படியே நான் சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு மைக்கை ஆஃப் பண்ணேன். ஆஃப் பண்ண உடனே அந்த நண்பர் அவர் கேட்டார், என்ன பண்ணுறேன்னு கேட்டார். நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு. அதற்கு அவர் சொன்ன பதில் என்னென்னா, ஏற்கனவே இந்த அகரத்தில் 60% பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, இன்னும் 40% தான் இந்துக்களாக இருக்கிறாங்க, அவங்களே நீங்கள் கிறிஸ்தவங்களை மாற்ற பார்க்குறியான்னு கேட்டார். நான் சொன்னேன், அவங்க கிறிஸ்தவங்களாக மாறுறாங்களோ மாறலையோ அது அவங்க விருப்பம், என்னுடைய வேலை இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னான், நான் யார் தெரியுமா அப்படின்னா, நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த வாலிபன் சொன்னான், நான் ஒரு விக்கிரக இயக்கத்தினுடைய ஒரு பெருந்தலைவர் நான் இந்த பகுதிக்கு அப்படின்னு சொன்னார். சரி ரைட்டு, நீ யாராக வேணாலும் இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த கல்லை எடுத்து, அவர் எதற்கவே அந்த கல்லை எடுத்து என் பேக்கில் போட்டுக்கின்னு நேராக எங்கள் ஊருக்கு நான் வந்தேன். வந்து அங்கே சிஎஸ்ஐ தென்னிந்திய திருச்சபையினுடைய ஒரு ஆலயம் இருக்குது எங்கள் ஊரில், அந்த ஆலயத்தினுடைய ஆல்டரில் எடுத்துமே அந்த கல்லை நான் வச்சுட்டு நான் முழங்கால் போட்டு கண்களை மூடி நான் கண்ணீரோடு நான் ஜபம் பண்ணேன். ஆண்டவரே, என்னுடைய ஊழியத்தை நீங்கள் அங்கீகரிக்கிறீங்க,
என் ஊழியத்தை நீங்கள் அனுமதிக்கிறீங்க, என் ஊழியத்தை உங்களுக்காக நான் செய்கிற இந்த ஊழியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுறீங்க அப்படின்னு சொல்கிறது உண்மை சொன்னால் எனக்கு இன்றைக்கி இந்த இடத்துல நான் ஒரு பொருத்தனை பண்ணுறேன், அதை எனக்கு நீங்கள் நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே அந்த கல்லை அடித்தான் இல்லைங்களா, அந்த நபருடைய பேர் என்னன்ட்டு எனக்கு தெரியணும். அந்த பேர் எனக்கு தெரிஞ்சதுன்னா ஒவ்வொரு நாளும் அந்த சகோதரனுடைய பேரை சொல்லி நான் ஜபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பொருத்தனை பண்ணிவிட்டு அந்த கல் எடுத்துக்கணும்னு நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நாட்கள் அதிகமாகலை, ஒரு ரெண்டே நாள் தாங்க, ரெண்டு நாள் தான் கடந்தது. மப்பேடு என்கிற ஒரு பகுதிக்கு என்னுடைய வியாபார விஷயமாக நான் போகும்போது காலையில் ஒரு 10:30 இருக்கும், இப்போ அங்கே இருக்கிற ஒரு கடையில் போயிட்டு ஒரு டீ சாப்பிட்றதுக்காக டீ சொல்லிவிட்டு நான் பேப்பர் எடுத்து படிச்சுக்கின்னு இருந்தேன். அப்போது தற்செயலாக நான் அப்படி ரோட்டில் பார்க்குறேன், அந்த வாலிபன் புல்லட்டில் வேகமாக வந்து நேராக அந்த டீ கடையாண்ட வந்து ஸ்டாண்ட் போட்டார். நான் அவரை பார்த்த உடனே நான் கீழே குனிஞ்சிட்டேன், ஏன்னா மறுபடியும் ஏதாச்சும் பேச போகிறாரு அப்படின்னு சொல்லி நான் கீழே குனிஞ்சிட்டேன். வந்த அந்த வாலிபன் நேராக அந்த டீ கடையில் வந்து, மாஸ்டர் ஒரு டீ போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே தற்செயலாக அப்படி பின்னால் திரும்பி பார்த்தார். திரும்பி பார்க்கும்போது அவருக்கு தெரிந்த ஒருத்தர் வண்டியில் வந்தாருங்க, அவர்கிட்ட பேசுகிறதுக்காக இந்த வாலிபன் ரோட்டுக்கு போயிட்டார். ரெண்டு பேரும் பேசிக்கின்னு இருக்கிறாங்க. இந்த டீ மாஸ்டரு டீ போட்டு அந்த வாலிபனை கூப்பிட்டாருங்க, மூர்த்தி டீ போட்டாச்சு வாப்பா அப்படின்னாரு. அப்போ தான், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய பொருத்தனையை என்னுடைய எண்ணத்தை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க, என் ஊழியத்தை நீங்கள் அங்கீகரிக்கிறீங்க, அந்த சகோதரன் பேர் மூர்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலிருந்து அந்த சகோதரனுக்காக ஒவ்வொரு நாளும் நான் ராத்திரியும் பகலும் என்னுடைய தனி ஜபத்திலும் நான் ஜபம் பண்ணிக்கின்னு இருந்தேன். அதனுடைய விளைவு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், நான் சொல்கிறது பொய் சாட்சி கிடையாது. ஏன்னு சொன்னால் இந்த பரிசுத்த வேதத்தில் பிதாவாகிய தேவன் எழுதி கொடுத்த அந்த 10 கட்டளையில் ஒரு கட்டளை என்னன்னு சொன்னால் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி. கோர்ட்டில் போய் சொல்கிறது மட்டும் பொய் சாட்சி இல்லைங்க, ஆண்டவர் எனக்கு செய்யாத சில காரியங்களை, ஆண்டவர் நடத்தாத சில அதிசயங்களை, எனக்கு இதை செய்தார் அதை செய்தாருன்னு சொல்லி டெவலப் பண்ணி பொய் சொல்கிறதுக்கு கூட பொய் சாட்சி தான் என்பது ஆண்டவர் எனக்கு வந்து உணர்த்திருக்கிறார். ஆகையினால நான் சொல்கிறேன் பாருங்கள், அதற்கு முன்னால் மலை ஊழியங்களை குறித்து ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். என்னுடைய ஊழியத்தில் இந்த மலை ஊழியம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஊழியத்தை செய்துன்னு வரேங்க. அந்த மலை ஊழியத்தை அதே அகரம் பகுதியில் ஆபிரகாம் ஐயா அப்படிங்கிற ஒரு மூத்த ஊழியக்காரர் JGM என்கிற ஒரு ஊழியத்தை மலை ஊழியமாக நடத்திக்கின்னு வராருங்க. அந்த மலை ஊழியத்தில் நான் பங்கு கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். தரிசனத்தை கொடுத்தது நிமித்தம் அவரோடு கூட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டு காலங்கள் நான் மலை ஊழியத்தை செய்துக்கினு வரேங்க. இந்த கல்வராயன் மலை, வெள்ளிமலை, கொல்லிமலை, சித்தேரி மலை, இப்படிப்பட்ட மலைப்பகுதிகளில் மலைவாழ் மக்கள் மத்தியில் அவரோடு சேர்ந்து நான் சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கின்னு வரேன். அப்போது அந்த மலை ஊழியத்தில் ஒரு நாள் அவர்கிட்ட நான் சொன்னேன், ஐயா உங்கள் பகுதிக்கு இப்படி நான் வந்தேன், இப்படி ஒரு வாலிபன் இப்படி என்னை தடுத்தார், அவருக்காக நான் ஜெபம் பண்ணின்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னார், ஐயா அவன் மோசமான ஆள் பார்த்து அப்படின்னு சொன்னார். ஒரு 4-5 மாதங்கள் கடந்தது. அதே மலை ஊழியத்தில் அந்த ஆபிரகாம் ஐயா சொன்னார், ஐயா நீங்கள் சொன்னீங்களே அந்த குடும்பத்தில் அவனுடைய அப்பாவும் அம்மாவும் சர்ச்சுக்கு வராங்க ஐயா, அந்த மூர்த்தி இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு உதவி பண்ணுறான் ஐயா, ஆனால் அவன் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கலை, அதுக்காக ஜெபம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னார். இன்னும் அவருக்காக நான் ஜெபம் பண்ணிக்கன்னு வரேன். ஆகையினால கிறிஸ்து இயேசுவில் அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் வல்லமையாக எங்களை எடுத்து அவர் உபயோகப்படுத்தின்னு வரார். நான் இப்போவும் சொல்கிறேங்க, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் ஜீவனுமாக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த விதத்திலும் நான் ஒரு பின் பாயிண்ட்டில் கூட நான் தயங்க மாட்டேன். நீங்கள் பார்க்குறீங்க இப்போ என்னுடைய சட்டையில் பார்த்தீங்கன்னா நான் அந்த பேட்ச் குத்தின்னு இருக்கிறேன். என்னுடைய அனுபவம் ஒரு சிலதை நான் சொல்கிறேன். நான் வந்து தமிழ்நாடு பெஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நிறுவனம் வச்சு நான் நடத்திக்கின்னு இருந்தேன். அப்போ TVS குரூப்பில் நான் மருந்தடிக்க போவேன். அப்படி போகும்போது அங்கே எல்லாருமே வந்து கிறிஸ்துவை அறியாத, ஓப்பனாக சொன்னோம்னா அவர்கள் எல்லாருமே பிராமணர்கள். அப்போது ஒருத்தர் சொன்னாருங்க, அந்த HR சொன்னார், சார் நீங்கள் கோச்சுக்காதீங்க, இங்கே எல்லாமே வந்து பிராமணாக இருக்கிறாங்க, நீங்கள் இந்த பேட்சை குத்திக்கின்னு வரீங்க, இந்த பேட்சை நீங்கள் எடுக்கலாமே அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன் அவருக்கு, இந்த பாருங்கள் சார், இந்த பேட்சை குத்தாமல் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய வேலையே எனக்கு தேவையில்லை,
எனக்கு என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முக்கியம், அவர் நினைச்சார்னா இதை விட எனக்கு அதிகமான வேலைகளை கொடுப்பாரு அப்படின்னு அவர்கிட்ட நான் சொன்ன உடனே அவர் அப்படியே சரண்டானே, சார் சார் சாரிங்க, ஒன்றும் நினைக்காதீங்க, சும்மா நான் யதார்த்தமாக சொன்னேன், அது உங்கள் விருப்பம் அப்படின்னாரு. ஆகையினால இயேசுவில் அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறதுக்கு நான் எந்த இடத்துலும் தயங்கினதே கிடையாதுங்க. இன்னொரு முறை கூட இந்த கிராம ஊழியத்தில் போகும்போது எத்தனையோ பேருங்களை அடிக்க வந்திருக்கிறாங்க. ஒரு முறை கண்டிகன் ஒரு பஸ் ஸ்டாப்பில் அதே காலையில் 7 மணிக்கு நான் ஆண்டவரை குறித்து பேசிக்கின்னு இருக்கும்போது ஒரு பெரியவர் ரொம்ப நேரம் உன்னிப்பாக கவனிச்சுன்னு இருந்தார். நான் நினச்சேன் நாம் பேசுகிறத அவர் கூர்ந்து கவனிக்கிறார் அப்படின்னு. ஆனால் பேசி முடித்த பிறகு அவர் எழுந்த நின்று காரி துப்பி அவர் சொன்னார், போடா திருட்டு பையா அப்படின்னாரு. அவர் யாரும் எனக்கு தெரியாது, ஆனால் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அறிவித்ததன் நிமித்தம் அவர் என்ன சொன்னார், போடா திருட்டு பையா அப்படின்னு சொல்லிட்டு என்னை காரி திப்பிட்டு போனாது. அவருக்காகவும் நான் ஜபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி எத்தனை ஊர்களில் அடிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த தாம்பரத்தில் டவுன் பஸ்ஸில் ஒவ்வொரு பஸ்ஸுலையும் ஏறி நான் ஆண்டவரை குறித்து நான் அறிவிப்பேன். ஒரு நாள் ஒரு பஸ்ஸில் ஏறி நான் ஆண்டவரை குறித்து சொல்லும்பொழுது அந்த பஸ்ஸில் இருந்து ஒருத்தர் எழும்பினார். எழும்பி கடுமையான வார்த்தையில் என்னை திட்டினாருங்க. ஆனாலும் அவருடைய வேலையை அவர் பார்க்குறான்னு சொல்லி நான் ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பைபிள் கொடுத்துட்டு அந்த பஸ்ஸை விட்டு கீழே இறங்கினேன். பக்கத்தில் இன்னொரு பஸ் இருந்தது. அந்த பஸ்ஸில் என்னுடைய முதல் காலை நான் எடுத்து வச்சு நான் சொன்னேன், இயேசுவில் அன்புக்குரியவர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். அந்த டிரைவருங்க கண் இமைக்கிற நேரத்தில் அந்த ஸ்டேரிங்கை விட்டுட்டு அப்படியே வந்து அந்த மேல் கம்பியை பிடிச்சி எட்டிய நெஞ்சில் உதைக்கிறதுக்கு காலை தூக்கிட்டார். தூக்கும் போது சொன்னார், இறங்குடா கீழே, கீழே இறங்கடா அப்படின்னாரு. உடனே நான் கீழே இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் யோசனை பண்ணேன், வாகன மோட்டார் சட்டத்தின்படி பஸ்ஸில் ஏறி பிரச்சாரம் பண்ணுறது தப்பு, நம்ம அந்த சட்டத்துக்கு நாம் கீழ்படியணும், இனி நம்ம பஸ்ஸில் ஏறக்கூடாது, நம்ம கீழே இருந்து சொல்லணும்னு சொல்லி அன்னிலிருந்து நான் கீழே இருந்து தான் டேக்ஸ் கொடுக்குறது, பைபிள் கொடுக்கறது, இந்த வேலைகளெல்லாம் நான் பார்த்துக்கின்னு வரேன். ஆண்டவருக்காக இதுவரைக்கும் இயேசுவில் அன்புக்குரியவர்களே நான் ஊழியம் பண்ணிக்கின்னு வரேன். அது மட்டும் இல்லைங்க, பெரிய பெரிய கூட்டங்களை ஞாயிற்றுக்கிழமைகளை சபைகளில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க. எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் அப்படிப்பட்ட சபைகளுக்கு போய் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்பதை சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கும்படியான அந்த கிருபையை ஆண்டவர் இதுவரைக்கும் கொடுத்துன்னு வராரு. இப்படி இருக்கிற அந்த நாட்களில் அதற்கு முன்னதாக கிட்டத்தட்ட ஒரு 28 வயசில் எனக்கு திருமணம் செய்கிறதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது யாருமே முன்னால் வரல. ஏன்னா அப்பா கிடையாது, அண்ணன் கிடையாது, குடும்பத்தில் போதுமான வருமானம் கிடையாது, மற்றபடி வேறு யாருமே பொறுப்படுத்தி செய்கிறது எனக்கு ஆள் இல்லை. ஆனால் அந்த எனக்கு சத்தியத்தை அறிவித்த அந்த எல்இஎஃப் லேமன்ஸ் இவாஞ்சலிகல் ஃபெலோஷிப் என்கிற அந்த சபைக்கு நான் தொடர்ந்து போய்கின்னு இருந்தேன். அந்த சபையில் நான் போகும்போது தான் அந்த ஊழியக்காரங்க என்னை தனித்தனியாக கூப்பிட்டு என்னக்கிட்ட பேசுவாங்க, தம்பி நீ பாவத்தை அறிக்கையிடு, பாவத்தை அறிக்கையிடு, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை நீ அறிக்கை செய்து விட்டுடணும், நீ கிறிஸ்தவனாக இருக்கிறது பெருசு இல்லை, நீ ஊழியம் செய்கிறது பெருசு இல்லை, முதலாவது நீ ரட்சிக்கப்படு, ஆண்டவர் உன் எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக செய்வார் இப்படின்னு சொல்லி அத்தனை ஊழியக்காரர்களும் எனக்கு மிகுந்த அறிவுரைகள் சொல்லி எனக்கு ஆலோசனை சொல்லி ஆண்டவருடைய சத்தியத்தை சத்தியமாக எனக்கு போதித்தாங்க. அந்த நாளில் தான் ஒரு நாள் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் எனக்கு நினைவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவருடைய ஜபிக்கும்போது ஆண்டவர் என் நான் செய்த எல்லா பாவங்களையும் என் கண்களுக்கு முன்பாக அவர் காட்டினார். கிறிஸ்து அன்புக்குரியவர்களே, நான் யார் இடத்துல நான் சண்டை போட்டனோ, யாருடைய மனசு நோகும்படியெல்லாம் நான் நடந்தனோ, அவர்களிடத்துல நேரில் போய் ஒவ்வொருத்தர் இடத்துலையும் நான் மன்னிப்பு கேட்டேன். நான் திருடின பொருட்களை அதை யாருக்குரியதோ அந்த பொருட்களை போய் நான் திருப்பி கொடுத்தேன். திருப்பி கொடுக்க வேண்டிய பொருட்களெல்லாம் திருப்பி கொடுத்தேன். மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒவ்வொரு இடத்துலையும் போய் நான் மன்னிப்பு கேட்டேன். பாவம் அறிக்கை பண்ண வேண்டிய எல்லா பாவங்களையும் நான் அறிக்கை பண்ணினேன். இப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த எல்லா பாவங்கள், தவறுகள், தப்பிதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு ஒவ்வொன்றா எனக்கு ஒன்றன் பின் ஒன்றாக அவர் உணர்த்தும் போது எல்லா காரியங்களையும் நான் சரி செய்தேன். அப்படி சரி செய்யும் பொழுது என்னுடைய இருதயம் ஒரு லேசான இருதயம் போல் ஆகிறத நான் பார்த்தேன். எனக்குள்ளே ஒரு இனம் புரியாத
ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் எனக்கு வந்தது. அப்போ தான் மிகுந்த அந்த சந்தோஷத்தில் இருக்கும்போது அந்த ஊழியக்காரர்கள், நான் போன அந்த சபையினுடைய ஊழியக்காரர், அவர் பேர் வந்து டாக்டர் பால், அவர் ஒரு முறை வந்து, பாலசாமி நீ திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இருக்கட்டேண்ணா, எனக்கு தங்கச்சிங்க இருக்காங்க, என் தங்கச்சிங்களுக்கு திருமணம் முடிஞ்ச பிறகு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை தம்பி, நீ முதல்ல நீ திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னாரு. அதுக்கு பிறகு அந்த திருமணத்தை அவர் சொன்ன பிறகு ஒரு வருஷத்துக்கு நான் தள்ளி போட்டு என்னுடைய மூத்த தங்கச்சிக்கெல்லாம் நான் கல்யாணம் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு தங்கச்சி, மீதி ரெண்டு தங்கச்சி இருந்தாங்க, அவங்களுக்கும் நான் கல்யாணம் பண்ணிவிட்டு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்காரர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார், இல்லைப்பா, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னுடைய திருமணத்துக்காக நீ போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே தொடர்ந்து அதை என்னுடைய திருமணத்துக்காக நான் ஜெபம் பண்ணேன். ஓர் ஆண்டு கழித்து அதே ஊழியக்கார் மறுபடியும் வீட்டுக்கு வந்தார், தம்பி உன் கல்யாணத்துக்கு ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்துட்டாரு, நீ வந்து திருமணத்தை பண்ணிக்கணுன்னாரு. அப்போ நான் கேட்டேன், ஆனால் பொண்ணு என்னென்னு நான் பார்க்கலண்ணா, யாருன்னு தெரியலண்ணா. அவர் சொன்ன, நீ பயப்படாத, கோயம்புத்தூரில்

அந்த சகோதரி அவர் காட்டினார். அப்போது அந்த குடும்பத்தை பற்றி என்கிட்ட சொன்னார். என்னுடைய மாமனார் வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரு, என்னுடைய மச்சான் வந்து ஒரு போலீஸு, இன்னொரு மச்சான் அவர் வந்து ஒரு தினகரனில் ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கிறாரு, என்னுடைய ஒய்ஃபோட அக்கா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்ஸாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அந்த குடும்ப பின்னணியை எனக்கு காட்டி அந்த மகளை எனக்கு திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவர் சொன்ன பிறகு, நான் ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் நல்ல அந்த இடத்த திருமணத்தில் நீங்கள் நல்லா கவனிக்கணும், அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன். ஏன்னா அந்த கத்தோலிக்க திருச்சபையிலேருந்து நான் வந்த பிறகு ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை அந்த மரியாதையை நான் அதிகமாக கொடுத்தேன். ஊழியக்காரர்கள் சொல்கிறது தேவனுடைய வார்த்தை தானே அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி முழுவதமாக நான் கீழ்ப்படிஞ்சேன். அந்த திருமண என்னுடைய திருமண காரியத்திலையும் நான் முழுவதமாக நான் கீழ்ப்படிந்தேன். என்னுடைய மனைவியின் பெயர் வந்து ஜோதி பாத்திமா. என்னுடைய மனைவி இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நான் தெரிந்து கொண்ட ஒரு மனைவியாக இருந்திருந்தா, இல்லை என்னுடைய உறவுகள் எனக்கு எங்கேயாச்சும் ஒரு மகளை பார்த்து ஒரு திருமண காரியத்தை பண்ணியிருந்தா, உண்மையிலே சொல்கிறேங்க, என் குடும்பம் இருந்த அந்த சூழ்நிலையில் அந்த வறுமையில் அந்த தேவையிலே ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், என் மனைவியை நான் வீட்டுக்கு கட்டிக்கின்னு வரும்போது ஒரு சின்ன ஒரு குடிசை விடுங்க, கரண்ட்டு கூட கிடையாது. என் மனைவி அங்கே நல்ல வசதியாக வாழ்ந்தவங்க, ஒரு கரண்ட்டு கூட கிடையாது என் வீட்டுக்கு. அப்படிப்பட்ட இருட்டில் தான் என் மனைவி வந்து குடும்பம் நடத்தினாங்க. என் மனைவி வந்த பிறகு என்னுடைய இரண்டு தங்கச்சிக்கு கல்யாணம், என்னுடைய தம்பிக்கு கல்யாணம், இவ்வளவு நடந்தது. என் மனைவி என்னோடு கூட இணைந்து என் குடும்பத்தினுடைய அந்த நிலைமையை புரிந்து என்னோடு கூட ஒத்து உழைச்சதுனால என் குடும்பத்தில் என் தம்பி தங்கச்சங்களுக்கு, என் கூட பிறந்த என் சகோதர சகோதரிகளுக்கு அந்தந்த காலகட்டத்தில் என்னென்னத்தை எப்படி செய்யணுமோ அதை தெளிவாக நான் செய்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி பண்ணினார். எந்த சூழ்நிலையிலும் நான் இப்போ வரைக்கும் சொல்கிறேங்க, உங்கள் கூட இந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்து வரைக்கும் நான் சொல்கிறேன், இது வரைக்கும் நான் ஏன் அந்த இடத்துல போயிட்டு இந்த பொண்ணை நான் கட்டிக்கினேன், ஏன் இவருக்கு நான் மனைவியாக வந்தேன் அப்படின்னு சொல்லி என் மனைவியும் சிந்திச்சது கிடையாது, நானும் எனக்குள்ளே அந்த எண்ணம் வந்தது கிடையாது என்பதை நான் ஆணித்தரமாக அந்த நாள் நான் சொல்லிப்பேன். எனக்குன்னு சொல்லி என் மனைவி எதுவுமே கேட்டது கிடையாதுங்க, எனக்கு இது வேணும் அது வேணும்னு இது வரைக்கும் என் மனைவி கேட்டது கிடையாது. இல்லற வாழ்க்கையில் இறைவன் கடவுள் இயேசு கிறிஸ்து எங்களை அற்புதமாக வழிநடத்துகிறான். இன்னும் கூட சொல்கிற பாருங்க, என் திருமணம் அந்த கோயம்புத்தூர் மெயின் சபையில் இம்மானுவேல் சிஎஸ்சி இம்மானுவேல் சபையில் என்னுடைய கல்யாணம் மிக நேர்த்தியாக நடந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் நான் நடத்தியிருந்தால் கூட இப்படிப்பட்ட ஏழ்மையில் இருக்கிற எனக்கு போலீஸ் பேண்டு அணிவகுப்பு கூட பார்த்தீங்கன்னா போலீஸ் காவல்துறை பேண்டு அணிவகுப்போடு தான் என்னுடைய கல்யாண ஊர்வலமே நடந்ததுங்க. ஏன்னு சொன்னால் என் மாமனாரும் இன்ஸ்பெக்டரு, என் மச்சானும் போலீஸு, அப்படிப்பட்ட அந்த போலீஸ் துறையில் இருந்ததுனால அந்த போலீஸ் அணிவகுப்பு பேண்டோடு கூட என்னுடைய திருமணம் காரியம் நடந்தது. இந்த திருமணத்துக்காக சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் வந்த என்னுடைய சொந்தக்காரங்கள்லாம் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏன்னா இவனுக்கு இப்படி ஒரு திருமணம் நடக்குமா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? நான் சத்தியத்தை தெரிஞ்சுக்கினேன், நான் சத்தியத்தை தெரிஞ்சுக்கினேன். இயேசு கிறிஸ்து தான் தெய்வம், அவர் தான் மெய்யான தேவன் என்பதை நான் ஆழமாக தெரிஞ்சுக்கினதுனால, என்னுடைய பாவ அறிக்கை நான் பண்ணதுனால, நான் ரட்சிக்கப்பட்டதுனால இப்படிப்பட்ட அந்த காரியங்கள் அருமையாக அந்த திருமணம் எனக்கு நடந்ததுங்க. நானே போய் அந்த திருமணத்தை நடத்தியிருந்தால் கூட உண்மையிலே என்னால் நடத்தியிருக்க முடியாது. ஆண்டவர் அற்புதமாய் அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார். அதற்கு பிறகு நான் என்னுடைய இல்லற வாழ்க்கையில் முதலாவதாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது, ஒரு பெண் குழந்தை பிறந்தது. என் மனைவி கோயம்புத்தூரில் இருந்தாங்க, நான் சென்னையில் இருந்தேன். அந்த பெண் குழந்தை பிறக்கும்போதே அது இறந்து பிறந்தது. அந்த செய்தி எனக்கு தெரிவிக்கப்பட்டுச்சு. நான் அப்போ ஆண்டவருடைய திட்டத்தை சத்தியத்தை நான் ஆழமாக அறிந்திருந்ததுனால நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், அப்பா இது உம்முடைய சித்தம், எது நடந்தாலும் அதை நீங்கள் எனக்கு நன்மையாக நீங்கள் நடத்தி கொடுப்பீங்க, உங்களுடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இங்கிருந்து நான் போகிறதுக்குள்ளவே அந்த குழந்தைய வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்கு மேலே அதை வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டருங்க சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, அதற்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். இப்போவும் சொல்கிறேன், கிறிஸ்துவ அன்புக்குரியவர்களே, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு மட்டும் இல்லைங்க, அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற யாவருக்கும் அவர் நன்மையான காரியங்களை செய்வார். தயவு செய்து இந்த இயேசு

கிறிஸ்துவை நீங்கள் யாராக இருந்தாலும் நம்புங்க. அதற்கு பிறகு மீண்டுமாக எனக்கு ஒரு ஆண் மகனை ஆண்டவர் கொடுத்தார். 2 ஆண்டுகள் கழித்து மீண்டும் எனக்கு ஒரு பெண் குழந்தை கொடுத்தார். என் பையன் பேர் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின், என்னுடைய மகள் பேர் பியூலா பிரபாவதிங்க. இந்த 2 பிள்ளைங்களையும் நான் வளர்க்கும்படியாக ஏற்ற வேளையில் அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு, ஏற்ற வேளையில் அந்த பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தும்படியான ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லைங்க, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்ற அந்த வேதத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்தை நான் பார்க்கும்படியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருங்க. என்னுடைய பையனுக்கு 2 ஆண் பிள்ளைகள், என் மகளுக்கு 1 பையன் 1 பொண்ணுங்க. இன்னைய வரைக்கும் அவர்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. இதற்காக நீங்கள் அந்த பிள்ளைகள் என்ன ஆண்டவருக்குள்ளே வரணும் என்பதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிங்க. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஊழியத்தின் பாதைக்காக நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணிங்க. அது மட்டும் இல்லைங்க, எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக வாரத்தில் 1 நாள் என்னுடைய ஊழியத்தை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். வாரத்தில் 1 நாள் இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாங்கள் 1 ஆகாரம் கொடுக்குறோம். இதற்காக நாங்கள் யார் இடத்துலையும் போயிட்டு எந்த விதமான வெகுமதியும் கேட்குறதில்ல. ஆண்டவர் எனக்கு கொடுக்குற அந்த வருமானத்தின்படி நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறேன். அந்த வருமானத்தின்படி அதில் அப்படிப்பட்ட ஊழியத்தை நாங்கள் இன்ன வரைக்கும் செய்துகிட்டுருக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, என் ஊழியத்தினுடைய 1 பகுதியாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் விவிலியத்தை நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் விவிலியத்தை வாங்கி கொடுக்குறோம். நீங்கள் பைபிள் படிங்க, விவிலியத்தை படிங்க. இந்த வேதாகமத்துக்கும் அந்த விவிலியத்துக்கும் எந்த விதமான வேறுபாடு கிடையாதுங்க. அதில் வந்து பியூர் உரைநடை தமிழில் இருக்கும். அந்த விவிலியத்தை நம்ம படிக்கும்போது இன்னும் தெளிவாக நமக்கு சத்தியம் புரியும். ஆகையினால அவர்களுக்கு அந்த விவிலியத்தை வாங்கி கொடுக்குற அந்த ஊழியத்தையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை, என் ஊழியத்தினுடைய அனுபவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு பெரும் பாக்கியத்தை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். என்னுடைய சாட்சி இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. என் சாட்சி கேட்டிருக்கிற உங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நான் எதற்காக என்னுடைய பாவ வாழ்க்கையை, என்னுடைய அசிங்கத்தை இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில், என்னுடைய ரட்சிப்பை எப்படி நான் எதற்காக நான் பகிர்ந்து கொண்டேன்னா, என்னை போல் எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. நீங்கள் வெளியில் வரணும், நீங்கள் ரட்சிக்கப்படணும். நீங்கள் எனக்கு ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றுக்கொண்ட அந்த நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஒன்று சொல்கிற நல்லா கவனிங்க, கிறிஸ்து இயேசு அன்புக்குரியவர்களே, எப்படி ஒரே வானம், ஒரே பூமி, ஒரே சூரியன், ஒரே சந்திரன், பெற்றெடுத்த பிள்ளைக்கு தகப்பன் எப்படி ஒருவனோ, அதே போல் இந்த உலகத்துக்கு கடவுள் ஒருத்தர் தான். அந்த கடவுள் யார்? அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து அவர் பேசுகிற தெய்வம், அவர் பேசுகிற தெய்வம். இந்த உலகத்தில் எந்த மனிதனும் எந்த மகாத்மாவும் சொல்ல முடியாத வார்த்தைகளை இந்த இயேசு சொல்கிறாரு. வருத்தப்பட்டு பாவ பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்கன்னு சொல்கிறாரு. என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன்னு சொல்கிறாருங்க. இந்த இயேசு கிறிஸ்து அவர் பேசுகிற தெய்வம், அவர் அரவணைக்கிற தெய்வம், அவர் அன்பு செய்கிற தெய்வம், அவர் உயிர்ப்பிக்கிற தெய்வம், அவர் உயிர் கொடுக்கிற தெய்வம். இந்த இயேசுவை நீங்கள் நம்புங்க. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே என்று என்னையும் உன்னையும் மார்போடு அணைக்கிற ஒரு தெய்வம், ஒரு கடவுள் இந்த உலகத்தில் இருக்கிறாருன்னு சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கணவனுடைய அன்பு 1 நாள் காணாமல் போயிடும், மனைவினுடைய அன்பு 1 நாள் மறைந்து போயிடும், பெற்றெடுத்த பிள்ளைகளின் அன்பு 1 நாள் இல்லாமல் போயிடும், உதிர உறவுகளின் அன்பு 1 நாள் உதிர்ந்து போயிடும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு அது என்றைக்குமே அது மாறாது. இயேசு சொல்கிறாரு, என் மகனே, என் மகளே, உன்னை என் உள்ளங்கைகளில் நான் வரைந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் யாரும் சொல்ல முடியாதுங்க. இயேசு சொல்கிறார், தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற, மகான்கள் என்று சொல்லப்படுகிற, மா மனிதர்கள் என்று சொல்லப்படுகிற, ஒருவராலையும் சொல்லப்படாத வார்த்தை என் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் சதா நாட்களிலும் உன்னோடு கூட இருக்கிறேன்னு ஆண்டவராக இயேசு சொல்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு கவலையா, கண்ணீரா, கஷ்டமா, நஷ்டமா, ஏக்கமா, ஏமாற்றமா, எதிர்பார்ப்பா, நீங்கள் கலங்காதீங்க. ஆண்டவராக இயேசு சொல்கிறாள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக.
தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை இயேசுவை அறியாதவர்களாக கூட இருக்கலாம், இயேசு யார் என்று தெரியாதவர்களாக கூட இருக்கலாம், இல்லை தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற அத்தனை தெய்வங்களிலும் இந்த இயேசுவும் ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒன்று நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பெத்த பிள்ளைக்கு தகப்பன் ஒருவன்தான் என்பது உண்மை என்று சொன்னால் இந்த உலகத்துக்கு தெய்வம் ஒன்றுதான், அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இயேசுவை போல அன்புள்ளம் கொண்ட தெய்வம் இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாதுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு வெளியரங்கமாய் போய் இந்த இயேசுவை தேட முடியல, எங்களுடைய ஒருவேளை படிப்பு ஜாதி இப்படிப்பட்ட சில காரியங்கள் இந்த இயேசுவினிடத்தில் நீங்கள் வர்றதுக்கு உங்களை தடுக்குதுன்னு சொன்னால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய உள் அறையில் நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் உங்கள் கதவை சாத்தி ஓ இயேசுவே என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு முறை இந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே, என் குடும்பம் இப்படி இருக்குது, என் பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்களே, என் கணவன் இப்படி இருக்கிறாரு, என் மனைவி இப்படி இருக்கிறாரு, என் குடும்பத்தில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் நடக்கலையே, என் குடும்பத்தினுடைய சாபம் போகலையே, என் குடும்பத்தினுடைய கடன் தொல்லை மாறலையே, என்னை விடுவியும், நான் எங்கே போவேன், நான் யார்கிட்ட போவேன், நான் நம்பினவர்கள் எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்களே, ஒரு நிர்பந்தமான நிலையில் நான் இருக்கிறேன்னு இயேசுவே என்று சொல்லி இந்த இயேசுவை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொன்னால், என் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், உன் ஆபத்து நாளில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, உன் துன்ப நாளில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று இயேசு சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீ பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஓ இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கும் என்று நீ ஒரே ஒரு வார்த்தை உன் இருதயத்தில் ஏற்று உன் நாவில நீ அறிக்கை பண்ணுன்னு சொன்னான், வா என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ வா என்று சொல்லி உன்னை மார்போடு அணைத்து கொள்ள இந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரண்டு கரங்களை விரித்து வா மகனே என்று சொல்லி அந்த கல்வாரி திருச்சிலுவையில் தன் கரங்களை விரித்தவராக இருக்கிறார். வா மகனே, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, என் வாலிபனே, பெரியோர்களே, என் அன்பு தாய்மார்களே, என் சின்ன பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த இயேசுவை உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றி தருவார், உங்களுடைய கல்வியை அவர் ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். நீங்கள் என்ன குறைவுகள் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் என்று சொல்லுகிறது. அவரே ஜீவனுள்ள தேவன், வானத்துக்கும் அவர்தான் தேவன், பூமிக்கும் அவர்தான் தேவன், அண்ட சராசரத்திற்கு அத்தனைக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனாக ஜீவனாக இருக்கிறார். நீ பண்ண வேண்டிய ஒரே காரியம், நீ சொல்ல வேண்டிய ஒரே காரியம், இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி உன் முழு இருதயத்தோடு அவரை நோக்கி பார்ப்பாயானால், அவரை நோக்கி கூப்பிடுவாயானால், அவர் நீ இருக்கிற இடத்துல உனக்கு இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை புரிந்தனவராக இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் அவை அப்படியே நிற்கும். அவர் பேர் அதிசயம், அவர் ஆலோசனையின் கர்த்தர், அவர் சமாதானத்தின் பிரபு, அவர் இம்மானுவேலர், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வருகிறவருமாக இருக்கிறார். ஆமென்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: துருக்கி நாட்டில் பல ஆண்டுகளுக்கு முன்னால் சிறையில் இருந்த பலர் தங்கள் வாழ்க்கையே தியாகம் செய்தார்கள். அந்த சிறைச்சாலையில் இருந்தவர்கள் அனைவரையும் மாற்றுவதற்காக மிகவும் சிறிய அறைகளை கொண்ட சிறைச்சாலை கட்டப்பட இருக்கிறது என்பதை அறிந்த அவர்கள் அறையை விட்டு வெளியே வராமல் ஒழுங்காக தங்களுக்கு கொடுக்கப்படும் உணவுகளும் தங்களுக்கு வேண்டாம் என்று கூறி பல வாரங்கள் மாதங்கள் சாப்பிடாமல் இருந்து பலர் மரித்து போய்விட்டார்கள். சுயாதீனம் அல்லது விடுதலை வாழ்க்கை என்பது எவ்வளவு பெரிய ஒன்று என்பதை அடிமைத்தனத்தில் இருக்கும் ஒருவர்தான் சரியாக புரிந்து கொள்ள முடியும். சிறையில் இருக்கும் அவர்களுடைய அறை சிறியதாக மாற்றப்படப் போகிறது என்பதை அறிந்தவர்கள் பட்டினி இருந்து உயிரையும் வாய்த்துக் கொள்ள ஆயத்தமானார்கள். ஆனால் பாவத்திற்கு அடிமையான பலர் அப்படிப்பட்ட அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணமில்லாமல் தொடர்ந்து பாவ அடிமைத்தனத்தில் வாழ்வது மிகவும் பரிதாபமான ஒரு நிலை. பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான் என்று பரிசுத்த வேதம் கூறுகிறது. பாவம் செய்யும் ஆத்மா சாகும் என்பது வேதவசனம் சொல்லும் சத்தியம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இயேசு நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை அனுபவித்து விட்டதால் பாவ அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கவும் நாம் சுயாதீனத்தோடு வாழவும் நம்மை வழிநடத்த கடவுள் காத்திருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று பரிசுத்த வேதம் தெளிவாக கூறுகிறது. இயேசு நம் வியாதியை குணமாக்குவார், இயேசு நம் பணத்தேவையை சந்திப்பார் என்பதை விசுவாசிப்பது போல இயேசு என் பாவங்களிலிருந்து என்னை விடுதலை செய்வார் என்று விசுவாசிக்கும் பொழுது அவருடைய கிருபையினாலே அந்த மேலான விடுதலையை அவர் நமக்கு தருகிறார். உங்கள் வாழ்வின் அடிமைத்தனம் எதுவாக இருந்தாலும் விடுதலையை பெற்றிட இயேசுவின் மேலேயே உங்கள் நம்பிக்கையை வையுங்கள். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். என்ன செய்வோமா?